0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பேசுகிற நல்ல கர்த்தராக இருக்கிறீர். நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் நிலைகளையும் அறிந்த தேவனாக இருக்கிறீர். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம், சங்கீதம் 115 அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 115 அதிகாரம் 15-16 வசனங்கள்.
2: வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார்.
1: சேர்ந்து வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வசனம் என்ன சொல்லுது? யார் நம்மை ஆசீர்வதிக்கிறாங்களா? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் என்ன செய்யப்படுறோம்? இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, இதை படைத்த கர்த்தர், இதை படைத்த தேவன் நம்ம என்ன செய்யறாராம்? ஆசீர்வதிக்கிறப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தார். சில இடங்களிலே, சில சூழ்நிலைகளிலே நாம் ஜெபிக்கும் போது நம்மால நமக்கு சில கட்டுப்பாடுகளை வைப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, இது பொதுவான இடம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், ஆனால் இயேசு என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜெபம் ஆரம்பிக்கும் போதே வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது நேரம் யாருக்கு தான் ஜெபம் போகுது? சத்தமாக சொல்லுங்க, ஹாலேலூயா. அப்போ எப்போ ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் படைத்தவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் போகிறது. என்ன வாசிக்கிறோம்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து சொல்றாரு, வானங்கள் யாருடையது? கர்த்தருடையவைகள். பூமியையோ யாரு கொடுத்திருக்கிறார்? ஆமா, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ யாரு கையில கொடுத்திருக்கிறார்? இங்க மனுபுத்திரர்லாம் கைத்தூங்க, சில தூதர்கள்லாம் இருக்கிறாங்க இங்க. நம்ம கையில கொடுத்திருக்காரு. சில யார் கையில கொடுத்திருக்கிறாரு? பூமி யார் கையில கொடுத்திருக்கிறாரு? ஆமா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு சொந்தமா இடம் இல்லை, சொன்ன பூமியே யார் கையில கொடுத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன், பூமி யார் கையில கொடுத்திருக்கிறாரு? நம்ம கையில, மனுபுத்திரராகிய நம்முடைய கைகளிலே கர்த்தர் பூமியை கொடுத்திருக்கிறார். இப்ப சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சங்கீதம் 115 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப கவனமா வாசிக்கணும். இதை வாசிக்கும் பொழுது இந்த ஜீவனுள்ள மெய் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக கொண்டு வர்றாரு. நீங்க வீட்டில் போய் அதை கண்டிப்பா இதை வாசிக்கணும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், எத்தனை மகிமை நிறைந்தவர். அவரே இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போவதற்கு காரணம் என்ன? நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் கிரகிக்க முடிவதில்லை, புரிந்து கொள்ள முடிவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது ஏன் அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவன் எல்லாவற்றிலும் தொடர்ந்து ஜெயம் எடுக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிகள் இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தது, தாவீதுடைய வாழ்க்கையில காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டான். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில முடிவில் நீங்க கவனிச்சு பாருங்களேன், அவன் உயர்த்தப்பட்டவனாய், சமாதானம் உடையவனாய், தன்னுடைய மகனை சிங்காசனத்திலே அமர்த்தி வைத்து பீஸ்ஃபுல்லா அவன் மறிக்க போகிறத நம்மால பார்க்க முடிகிறது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்திருந்தான். அல்லேலூயா. நம்ம ஏன் அங்கலாய்க்கிறோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் புலம்புறோம்? நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாததுனாலதான் சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் நினைக்கிறோம், அவ்வளவுதான் நினைக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. அவன் சொன்னா, நான் வெட்கப்பட்டாலும் தேவனை துதிப்பேன், நான் ஓடினாலும் தேவனை துதிப்பேன், நான் உட்கார்ந்தாலும் தேவனை துதிப்பேன். ஏன் என்று சொன்ன, எனக்கு தெரியும் என் தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எவ்வளவு பெரியவர், எத்தனை மகிமை உள்ளவர், எத்தனை மகத்துவம் உள்ளவர் என்பதை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வன. சங்கீதக்காரன் அழகாக சொல்றார், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த சங்கீதம் 115 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு ஒப்பிட்டு காட்டுகிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் அழகாக வித்தியாசப்படுத்தி நமக்கு சொல்லுகிறார். அடுத்து சொல்றார், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும் யார் கையில கொடுத்திருக்கிறாரு, மனுபுத்திரருடைய கையில கர்த்தர் கொடுத்திருக்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம், தாவீதுடைய சங்கீதத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், வாசிங்க,
2: பூமியும் அதன் நிறைவும்,
1: பூமியும் அதனுடைய நிறைவும்,
2: உலகமும் அதில் உள்ள குடிகளும்,
1: உலகமும் அதில் உள்ள குடிகளும்
2: கர்த்தருடையது,
1: கர்த்தருடையது. ஹல்லேலூயா, சொல்லுங்களேன், பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி தேவனுக்குரியது, அவர்தான் இதனுடைய சொந்தக்காரர், அவர்தான் இதனுடைய, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேன், இந்த பூமியினுடைய சொந்தக்காரர் யாரு, நம்முடைய தேவன். சொல்ல ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார், ஒன்று பூமி, நாம் பார்க்கிற இந்த இயற்கை உலகம், இரண்டாவது அவர் சொல்றாரு உலகமும் அதில் உள்ள குடிகளும். அப்படின்னா அவர் எதை சொல்ல வருகிறார், நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு உரியவர் அல்ல, ஒரு குறிப்பிட்ட கண்டத்துக்கு உரியவர் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமி அனைத்தின் சொந்தக்காரருமாய் அவர். சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா, இந்த என்டயர் பூமி, நாம் பார்க்கிற இந்த பூமியினுடைய சொந்தக்காரராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதையும், இதில் இருக்கிற குடிகள் எல்லாம் அவருடையது என்று தாவீது சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைச்ச பெரிய சலாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை குறித்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அழகான ஒரு பாடல் நம்ம அடிக்கடி பாடுவோம், ஆனா நிறைய நேரம் அர்த்தமே புரியாம பாடும். ஏன்னா சின்ன பிள்ளையிலிருந்து படிச்ச பாடல், குட்டியா இருக்கும்போதுல இருந்து விசுவாச பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தா அவங்க அதை அறிந்திருப்பார்கள். இந்த பாடல்ல இப்படி வரிகள் வருகிறது, இந்த பார்தலத்தின், இந்த பார்தலத்தின், இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரர் என்ன பாடுறோம், எந்த உள்ளத்தின் சொந்தமானவர், சொல்லுங்க, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் யாராவது ஒரு பெரிய ஆளுடைய தொடர்பு கிடைச்சு அவங்க போன் நம்பர் கையில இருந்தா என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஒருத்தர் ஹெல்மெட் போடாம போறாரு, அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி அவருடைய வேலையை பார்க்கிற நிறுத்துறாரு. உடனே அவர் அடுத்த வார்த்தை இவர் வருது என்ன தெரியுமா, எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல ஆள் தெரியும். யாரு தெரியுமா, ஆமா, போன் போடட்டா. அப்ப உலகத்திலே உள்ள ஒரு பெரிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய தொடர்பு இவனுக்குள்ளே அவ்வளவு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தைரியம் நமக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலுடைய முதல் வரி என்ன சொல்லுங்க, மகிழ்வோம் மகிழ்வோம். ஆமா, நல்ல சந்தோஷமாய் ஒரு முறை இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமா என் கூட நீங்க பேசணும். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், நம்மை ஆராதிக்கிறவர் யார் என்ற வெளிப்பாடு நமக்கு இருந்தா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இப்படி வாழ்கிற மாதிரி நம்ம வாழ மாட்டோம். பல நேரங்களிலே நாம எப்படி நினைக்கிறோம்னு ஏதோ நடக்குதுங்க, அப்படி இல்லை. இந்த உலகத்தினுடைய சொந்தக்காரர் என்னுடைய சொந்தமா இருக்கிறார், ஆகையால் என்னுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், மேசுராஜன் நம் சொந்த நல்ல கர்

0: ஒரு திருமண வீட்டுக்கும் ஒரு துக்க வீட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. திருமண வீட்டில் என்னெல்லாம் இருக்கும், விளக்குகள் இருக்கும், பாடல் இருக்கும், ஆடல் இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷத்தை அவங்க என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. யோசித்து பாருங்களேன், லைட் இல்லாமல் அல்லது பாடல்கள் இசை இல்லாமல் திருமணம் நடக்கணும் நடத்தலாம், ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவருடைய உயிர்த்தெழுதலை நான் நினைவு கூறுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆமா, மூன்று அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று மாட்டுத்தொழுவம், ரெண்டாவது காலியான சிலுவை, மூன்றாவது காலியான கல்லறை. இந்த உலகத்தில் மிக முக்கியமான மூன்று நிகழ்வுகள், இயேசு மனிதனாக பிறந்தது, இயேசு பாவத்தை சுமந்து சிலுவையிலே மரித்தது, மூன்றாம் நாள் பாவங்களை பரிகரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினது. மூன்று காரியங்களையும் நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதும் வைக்க வேண்டும். அதில் மையமான காரியம் இயேசு சிலுவையிலே மரித்தது. இயேசு சிலுவையிலே மரித்த போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடந்தது. இன்னைக்கு இயேசு சிலுவையில் எனக்காக மரித்தார் என்பதை நாம் சிறு பிராயம் முதல் அநேகர் கேள்விப்பட்டு அதனுடைய மகத்துவத்தை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நாம் மறந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை புரிஞ்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில நிகழ்வுகள் நடந்தது. அதைத்தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம் 50-51 வசனம். மத்தேயு 27 அதிகாரம் 50-51 வசனங்கள்.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு,
0: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு
1: ஆவியை விட்டார்,
0: ஆவியை விட்டார். இப்ப இயேசுவினுடைய மரணம், அதை தொடர்ந்து நடக்கிற காரியம் என்ன வாசிங்க,
1: அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை,
0: அப்பொழுது இயேசு தன்னுடைய ஜீவனை விட்ட போது அப்பொழுது தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை
1: மேல் தொடங்கி
0: கீழ் வரைக்கும்
1: இரண்டாக
0: கிழிந்தது,
1: பூமியும் அதிர்ந்தது,
0: பூமியும் அதிர்ந்தது,
1: கண்மலைகளும் பிளந்தது,
0: கண்மலைகளும் பிளந்தது. நம்ம அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து மதியம் 12 சிலுவையில் அறையப்படுகிறார். 3 வரைக்கும், சாரி, காலை 9 சிலுவையில் அறையப்படுகிறார். மதியம் 12 சாயங்காலம் 3 வரைக்கும் ஒரு காரிருள் பூமியை மூடுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரிருள், 3 பூமி அந்தகாரப்படுகிறது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இருள் எதுக்கு அடையாளமா இருக்கிறது, வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்குது. இந்த இருள் எதுக்கு அடையாளமா இருக்குது, வரப்போகும் நியாய தீர்ப்பு. இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாத்திராகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம் போகும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். இயேசு சிலுவையின் மரணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களால் வெளியே வர முடியல. தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு உதவி செய்யும், இதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும், எங்களுக்கு பலனில்லையே என்று கத்தும் பொழுது, கதறும் பொழுது கர்த்தர்கள் சத்தத்தை கேட்டு எகிப்து தேசத்தின் மேல் வாதைகளை அனுப்புகிறார். இந்த வாதைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது. 9 வாதை வேதம் சொல்கிறது, இருள் அந்த இடத்தை மூடிற்று. என்ன முடிச்சு, இருள் அந்த இடத்தை மூடிற்று. எத்தனை நாட்கள் இருந்தது, 3 இருள் இருந்தது. அந்த இருளை தொடர்ந்து நடந்தது என்ன, 10 வாதையாக அங்கே எல்லா குடும்பங்களிலும் மூத்த ஆண் மகன்கள் மரிக்கிறார்கள். இரவு படுக்கைக்கு போறாங்க, காலையில் விழித்து பார்க்கும் பொழுது எல்லா வீடுகளிலும் மூத்த ஆண் மக்கள் என்ன செய்யறாங்க, மரித்து போகிறார்கள். அந்த 10 வாதை வந்த உடனே நடந்த காரியம் என்ன, அவர்களை இத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த ராஜா இவர்களை அழைத்து சொல்லுகிறான், தயவு செய்து நீங்களும் உங்கள் ஜனங்களும் புறப்பட்டு போங்க, நீங்க சொன்னபடியே உங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடவில்லை, அவர்களை விரட்டி விடுகிறான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது காரிருள் பூமியை மூடிற்று. ரெண்டாவது மரணம் ஏற்பட்டது. யாருடைய மரணம், எல்லா குடும்பங்களில் உள்ள ஆண் பிள்ளைகள் மரணம் அல்ல, எல்லாரிலும் முதற் பேரான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் சிலுவையில் நடக்கிறது. மரணம் நடந்த உடனே இதுவரை ஆளுகை செய்திருந்த பிசாசனுடைய ஆளுகை அன்றோடு முடிந்தது. ஹாலேலூயா. அப்பதான் ஜனங்க வெளியே போறாங்க. எதுக்கு ஜனங்க விடுதலை ஆக்கப்படுறாங்க, தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு நாம தேவனை ஆராதிக்கிறோம் காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய பாவங்களை சுமந்து தேவனுடைய முதற் பேரான குமாரன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹாலேலூயா. இப்ப சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை. ரெண்டாவது என்ன நடந்தது, கவனிங்க ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நடந்தது என்ன, தேவ ஆலயத்திலிருந்து திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. இந்த திரைச்சிலை என்று சொன்ன உடனே சாதாரணமாக நினைக்க கூடாது. 60 அடி உயரமும் 30 அடி அகலமும் 4 அங்கனம் மொத்தம் உள்ள ஒரு திரைச்சிலை அது. அது பின்னப்பட்டது, நெய்யப்பட்ட ஒரு ஒரு திரைச்சிலையாய் காணப்பட்டது. இது எங்கே வைக்கப்பட்டது? பாவியான மனிதன் தெரியாம கூட பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்துக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவன் மரித்து விடுவான் என்பதற்காக இவர்களை பிரிப்பதற்காக போடப்பட்ட திரைச்சிலை. அந்த தேவாலயத்துக்குள்ளே போகும்பொழுது நமக்கு பயம் உண்டாகும், தேவாலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு எச்சரிப்பு உண்டாகும். ஏன் என்று சொன்னால் அந்த இடத்திலே மரணம் சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை தகப்பன் என்றும் பிதாவென்றும் நாம் நினைத்து நாம் பார்த்து நாம் அவரை பின்பற்றினாலும் அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. மகா பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய சமூகத்திற்கு மனிதன் வர முடியாதபடி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவினை காணப்பட்டது, அதான் அந்த திரைச்சிலை. ஆனால் இயேசு எப்பொழுது மரித்தாரோ, இயேசு எப்பொழுது சத்தமா சொல்லு, இயேசு எப்பொழுது மரித்தாரோ அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ரெண்டு குதிரைகளை ரெண்டு பக்கம் போட்டு இழுத்தாலும் அதை கிழிக்க முடியாது. அவ்வளவு மொத்தமான அந்த தேவாலய திரைச்சிலை ரெண்டாய் கிழிந்தது. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே இருந்த பகை பிரிவினை இயேசுவின் மரணத்தினாலே மாற்றப்பட்டது. இனி எந்த மனிதனும் தேவ சமூகத்துக்கு தைரியமாய் வர முடியும். சத்தமா ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு தைரியமாய் நம்மால வர முடியும் என்பதை அந்த காரியம் நமக்கு நிரூபிக்கிறது. மூன்றாவது வசனம் சொல்றது, பூமியும் அதிர்ந்ததாம். பூமி அதிர்ந்ததுன்னு சொல்லல, பூமியும் அப்படின்னு சொன்னா இந்த பூமியும் இயேசுவினுடைய மரணத்துக்கு ரியாக்ட் பண்ணுது, எதிர்வினை ஆற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆனா மனுஷருடைய இருதயம் மட்டும்தான் அசையாம இருக்குது. நாம் அதை கேட்டு கேட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உணர்வு அடைய எனக்கு உதவி செய்யும், நான் உணர்வு அடைய எனக்கு உதவி செய்யும். எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர், நான் என்னை எப்படி நீர் என்னை எப்படி நீர் தெரிந்து கொண்டீர் என்பதை நான் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு என்ன செய்யணும்? உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கர்த்தர் தர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க சங்கீதம் 24 இந்த பூமியினுடைய எதிர்வினை என்ன, பூமி என்ன செய்தது அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது? கர்த்தருடையது. இப்போ இந்த பூமியை, பூமியினுடைய சொந்தக்காரர் இந்த பூமியை மனிதர்களாகி நம்முடைய கரத்திலே கொடுத்துருக்க. பூமி யார் கையில் கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க, சத்தமா, நம்முடைய என்னுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். பூமி யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? மனுபுத்திரர் என்னுடைய கரத்தில் கொடுத்துருக்கிறார். இப்ப பூமி ஆசீர்வதிக்கப்பட முடியும். கவனிங்க, ரொம்ப முக்கியம். பூமி என்ன செய்யப்பட முடியும்? ஆசீர்வதிக்கப்பட முடியும். பூமி சபிக்கப்பட முடியும். பூமி என்ன செய்ய முடியும்? சபிக்கப்பட முடியும். பூமி தீட்டுப்பட முடியும். பூமி என்ன செய்ய முடியும்? தீட்டுப்பட முடியும். பூமி கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க முடியும். இதெல்லாம் யாருடைய கையில் இருக்குது அப்படின்னு சொன்னா என்னுடைய கையில் இருக்குது. இதெல்லாம் யார் யாருடைய கையில் இருக்குது? என்னுடைய கை. பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது என்னுடைய கையில் இருக்கிறது. பூமி சபிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய சில செயல்களினால் பூமி என்ன செய்யப்படும்? சபிக்கப்படும். பூமி தீட்டுப்படும் என்றால் என்னுடைய சில சில செயல்களினால் பூமி என்ன செய்யப்படும்? தீட்டுப்படும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பூமி சேமத்தையும் அனுபவிக்கும். அதற்கும் கை என்னுடைய கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. 4வது, பூமி நீதியின் ஆயுதமாக செயல்படும். இன்னைக்கு நாம சாதாரணமா நினைக்கிறோம், நம்ம நடந்து போற பூமி, நாம் மிதிக்கிற ஒரு பூமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின்படி இது தேவனுடைய சிருஷ்டிப்பு. அவர் தான் இதற்கு சொந்தக்காரர். அவர் இதை நம்முடைய கைகளிலே நம்பி நம்முடைய கைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவனோடு இணக்கமாய் வாழ்கிறானோ, எப்படி வாழ்கிறான்? இணக்கமாய் வாழ்கிறானோ அப்பொழுதெல்லாம் பூமி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எப்பொழுதெல்லாம் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறானோ அப்பொழுதெல்லாம் பூமி சபிக்கப்படும். அப்ப ஆசீர்வாதமும் சாபமும் யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் இருக்கு, என்னுடைய கைகளிலே இருக்கிறது. இந்த காரியங்களை வாசிக்கலாம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:3-4 வசனங்கள். லேவியர் ஆகமம் 26:3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
1: நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும்.
0: பூமி தன்னுடைய பலனை கொடுக்க வேண்டும். பூமி என்ன கொடுக்கணுமோ அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும். எப்ப கொடுக்கும் தெரியுமா? அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்றால். ஒருவேளை இங்க விவசாயம் செய்யறவங்க இருந்தீங்கன்னா இதனை கரெக்டா நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் என்ன பண்ணாராம்? 100 மடங்கு. ஆமா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஈசாக்கினுடைய வாழ்க்கை தேவனோடு கூட இசைந்திருந்த ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, தேவனோடு கூட. அப்ப என் வாழ்க்கையும் தேவனோடு இசைந்திருக்கும் என்று சொன்னால் பூமி அதனுடைய பலனை தரும். பூமி அதனுடைய பலனை எனக்கு தரும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அழகா வசனம் சொல்லுது. கிளியர். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும், சொல்லுங்க, பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமோ, இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆலயத்தில் வருவதற்கு காரணம் என்ன? வார்த்தையை கேட்பதற்காக. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு இல்லையோ அங்கெல்லாம் ஒத்துழைப்பு வரும். சத்தமா ஆமென். ஆமா, எங்கெல்லாம் ஒத்துழைப்பு இல்லை அங்கெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? ஒத்துழைப்பு வரும். நீங்க ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. நீங்க ஆண்டவரே, எங்கெல்லாம் உடைய வார்த்தைக்கு விரோதமாய் நான் செயல்பட்டிருக்கிறேனோ, எங்கெல்லாம் உடைய வார்த்தைக்கு நான் விலகி இருக்கிறேனோ, அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு எதிர்வினை ஆற்றுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றி தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சான். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கை தேவனோட இணக்கமா இருந்தது. எப்பொழுதும் வசனம் அழகாக சொல்லி, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி பார்த்தவனாய் காணப்பட்டான். அவனுடைய விளைவு என்ன? அவன் அரண்மனையில அடிமையாக இருந்தாலும் அங்கே அவன்தான் ராஜா. அவன் சிறைச்சாலையிலே கைதியாக இருந்தாலும் அங்கேயும் அவன் தான். நல்ல கவனிங்க, சிந்தனை சிதற விடாதீங்க. முதல் சொன்னேன் நானு, கர்த்தரோடு நீங்க இணக்கமா இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களாய் நீங்கள் இருந்தால், கஷ்டம் வராதுன்னு அல்ல, கஷ்டம் வந்தாலும் அதன் மத்தியில என்னை ஆதரிக்க, என்னை பாதுகாக்க, என்னை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவரோட கேட்க வேண்டிய, ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் செயல்பட்டிருக்கிறேன், எந்தெந்த இடத்துல நான் விட்டுட்டேன், ஆண்டவர் நான் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய காரியங்களை நான் செய்யக்கூடாதே செய்து விட்டேன், என்னுடைய தெரிவுகள் சரியா இருந்ததில்லை, இதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, உம்மோடு கூட நான் இசைந்திருக்க விரும்புகிறேன். அந்த தீர்மானத்தை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை எல்லாம் கத்தர் மாற்றுவார். ஆமேன். நல்ல சத்தமா வராமேன்னு சொல்லுங்களேன். கைகளை நல்ல உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஆதாம் பாவம் செய்து விட்டான். ஆதாம் பாவம் செய்த உடனே நடந்த காரியம் என்ன? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:17.

0: புசிக்கிறான். புசித்த பிறகு கத்தர் அவனோடு கூட பேசுறாரு. கத்தர் அவனோடு கூட பேசும்போது கத்தர் என்ன சொல்றாரு, நான் சொன்ன கட்டளையை நீ மீறினதுனால என்ன நடக்க போகுது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி என்ன செய்து உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அப்போ இந்த வீழ்ச்சிக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு, நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான காரியம். கர்த்தர் ஆதாமை தோட்டத்திலே வைத்து கர்த்தர் சொன்னார், நீ பூமியை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும். பண்படுத்துறதுன்னா என்ன, ஒரு நிலத்தை பண்படுத்துறதுன்னா சுத்தம் பண்ணி எல்லாம் பேசுங்களேன், எல்லாம் அமைதியா இருக்கீங்க அப்படி எல்லாரும் பேர் எனக்கு தெரியுது, அமைதியா இருக்க பேர்லாம் இங்க இருந்து சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பூமியை பண்படுத்துறதுன்னா என்ன, அதுக்கெல்லாம் என்ன வேணும், உரம் வேணும், அப்புறம் தண்ணி வேணும், அப்புறம் வேற என்ன வேணும், உரமும் தண்ணி இருந்தா போதுமா? நிலத்தை பண்படுத்துறதுன்னா என்ன, முள்ளெல்லாம் போடணும்ல. அப்ப ஆதாமுக்கு ஆண்டவர் பண்படுத்தணும் சொல்ல முள்ளெல்லாம் கொடுத்தாரா இல்ல டிராக்டர் கொடுத்தாரா, எப்படி பண்படுத்தினா, வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படிந்திருக்கிற வரைக்கும் அவருடைய வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார். நல்ல கவனிங்க, உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் பூமியை சிருஷ்டித்ததை எதை வச்சுதான் சிருஷ்டித்தாரு, சத்தமா சொல்ல, எதை வைத்துதான், வார்த்தையின் மூலமாக தான் பூமியை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க நாமும் கூட அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்த புரிஞ்சுக்கலாம். ஆமென். இந்த பூமி மனிதன் நிமித்தமாய் என்ன செய்யப்படுகிறது, சபிக்கப்படுகிறது. இதுவரைக்கும் ஆதாம் பேசினா நடக்கும், இப்ப அவன் பேசினாலும் பூமி ஒத்துழைக்க மாட்டேங்குது. பூமி என்ன செய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒத்துழைப்பு இல்லை, வேலை ஸ்தலத்தில் ஒத்துழைப்பு இல்லை, இந்த உடம்பு கூட என்ன செய்ய மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவாங்க, கேட்குறேன், ரொம்ப ஆசைப்படுறேன் காலையிலே எழுமணும், ஆனால் உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது. ஆமாம், அப்போ ஒரே ஒரு காரியம் தான், உங்களோட வார்த்தையை மாற்றணும். எதை மாற்றணும், சத்தமாக சொல்லுங்க, எதை மாற்றணும், ஆமாம் வார்த்தையை மாற்றணும். ஆண்டவரே என் நாமம் மாற்றுங்கப்பா, என்னாவும் மாத்துங்க, நான் உங்களுடைய வார்த்தையை பேசுகிறவனான இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பேசுகிறவர்களா இருந்து தேவனோடு இணக்கமாய் நீங்கள் வாழ்கிறவர்களா இருந்தால் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள சகலமும் உங்களுக்கு இணக்கமாய் இருக்கும். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, பூமியின் நிமித்தமா என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சபிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆதாம் தேவனுக்கு விரோதமாக அவன் முரட்டாட்டம் பண்ணதுனால தேவன் சிருஷ்டித்த பூமி அவனுக்கு விரோதமா என்ன செய்யுது, முரட்டாட்டம் பண்ணுது. இதில் புரியுது. ஆமே, இன்னைக்கு எங்கெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேன், இப்படிலாம் நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் சரி பண்றேன், இன்னைக்கு அதை தீர்மானம் எடுக்கணும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போனோ அதையெல்லாம் நான் சரி பண்றேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த எதிர்வினைகளை எல்லாம் கர்த்தர் நீர் என்ன செய்யணும், மாற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, பூமி எப்படி தீட்டுப்படுகிறது. வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 35:33. எண்ணாகமம் 35:33.
1: நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள், இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவிர்த்தி இல்லை.
0: எப்பொழுதெல்லாம் ஒரு தேசத்திலே குற்றமற்ற இரத்தம் சிந்தப்படுகிறதோ, கொலைகள் நடக்கிறதோ, அப்பொழுது வசனம் சொல்கிறது பூமி தீட்டுப்படுகிறது. பூமி என்ன செய்தா, தீட்டுப்படுகிறது. பூமி தீட்டுப்படும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அது என்ன செய்கிறது, மட்டுப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. கொலை என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிலே தோன்றும், நாங்கெல்லாம் பண்றது இல்லைங்க. ஆனா இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அபார்ஷனும் ஒரு கொலை தான், கருக்கலைப்பு. ரொம்ப சாதாரணமாய் செய்கிறத நம்மால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு 6 மாசம் இருக்கும் நினைக்கிறேன், நடந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன், 2 அனுபவங்களையும் முன் வைக்கிறேன். வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரங்களை சரியாய் தீர்மானம் எடுக்க நீங்க ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. 2 சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து சொன்னாங்க, நான் பிரெக்னண்டா இருக்கிறேன், டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரே விதமான ரிப்போர்ட் சொன்னாங்க, இந்த குழந்தையை நீங்க அபார்ட் பண்ணிருங்க, ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது என்று 2 பேருக்கும் சொன்னாங்க. அப்போ 2 பேர்கிட்டையும் கொடுத்த ஆலோசனை, ஜெபம் பண்ணுங்க, திரும்ப ஒரு ஸ்கேனுக்கு போங்க, ரெண்டாவது ஸ்கேன்லயும் அவங்க சொன்னாங்க, தெளிவா தெரியல, எனக்கு தெரியாது அது என்ன மீன் பண்ணாங்கன்னு தெரியல, தெளிவா தெரியல. ஆனா ரெண்டு பேரும் தீர்மானம் பண்ணாங்க, என் கற்பனை

0: இதயத்தில் வளருவது கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஆமென். இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க, நார்மல் டெலிவரி, குழந்தை நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. இது எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்களேன், எவ்வளோ கவனமாக இருக்கணும். இல்லை முதல்ல சொல்லிட்டாங்க சரி அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போயிருந்தாங்கன்னு என்ன இருக்கும்? பல நேரங்களிலே மனிதர்கள் தங்களுடைய வசதிகளுக்காக தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அதை நியாயப்படுத்துகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்று வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களால் பூமி தீட்டுப்படுகிறது. பூமி என்ன செய்கிறது? தீட்டுப்படுகிறது. வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 1 எரேமியாவின் புஸ்தகம் 5 வசனங்கள, 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
1: நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே,
0: ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில், நம்ம தாயின் வயிற்றில் உருவாக்குறது யாரு? தாயின் வயிற்றில் உருவாக்குவது யாரு? கேட்கல, இது விபிஎஸ் மாதிரி ஆயிப்போச்சே. தாயின் வயிற்றில் உருவாக்குறது யாருங்க? கர்த்தர். தாய் உன்னை, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உருவாக்குறதுக்கு முன்னாடி என்னை அறிந்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அப்ப உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு குழந்தையும் ஒருவேளை நமக்கு அது தேவையற்றதா இருக்கலாம், அல்லது நம்முடைய சூழ்நிலைக்கு அது ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை உங்களுடையதா, உங்களுடைய வயிற்றில் பிறக்கிறதா இருந்தாலும் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. ஆமென். அப்ப அந்த குழந்தையை கொள்ளுவதற்கோ அதை அதை அதை அபார்ட் பண்ணுவதற்கோ தீர்மானத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? எடுக்க அதுக்கான உரிமை நம்ம கையில இல்லை. அப்படி செய்யும் பொழுது பூமி என்ன செய்யப்படுகிறது? தீட்டுப்படுகிறது. பூமி என்ன செய்யப்படுகிறது? தீட்டுப்படுகிறது. வேதம் ஒன்று சொல்லுகிறது, அப்படி சிந்தப்பட்ட ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுமா? அந்த ரத்தம் என்ன செய்யும்? பூமியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும். என்ன கூப்பிடும் தெரியுமா? ஆண்டவரே, என் ரத்தம் அநியாயமாய் சிந்தப்பட்டது, நீர் நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். எப்பொழுதெல்லாம் கொலை செய்திகளை வேதத்தில் எங்கேயோ சாரி நியூஸ் பேப்பர்ல வாசிக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தேசம் தீட்டுப்படக்கூடாது. தேவனிடத்தில் ஒரு அளவுகோல் இருக்கிறது, நல்லா கவனிங்க, ஒரு அளவுகோல் இருக்குது. நம்ம மழை நல்லா பெஞ்ச உடனே அடுத்த நாள் நமக்கு சொல்றாங்களே ஊட்டியில் இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சது, எப்படி எப்படி கணிக்கிறாங்க? அதற்கான ஒரு சாதனம் இருக்கிறது, அதில் எவ்வளவு தண்ணீர் சேகரிக்கப்படுதோ அதனுடைய அடிப்படையில். அதே மாதிரி ஆண்டவரிடத்தில் மனிதனுடைய பாவத்தினுடைய அளவு இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம், ஒரு ஏதோ ஒரு மனுஷன் கோவப்பட்டு இன்னொரு மனுஷனை கொண்டுட்டான், ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, இதனால் என்னங்க அப்படி நடந்து போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பாத்திரம் பாவத்தின் அளவு என்ன செய்துட்டே வருது? மேலே வந்துக்கிட்டே இருக்குது, நிறைவு கொண்டே இருக்குது. சோதோம் குமோரோடைய சத்தம் தேவ சமூகத்தில் வந்து எட்டினதுன்னு வசனம் சொல்லுகிறது, கூக்குரல் எடுக்கிறது. சரி, இப்போ இந்த வசனத்தை திரும்பி வாசிங்க. ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4:10 வசனம், ஆதியாகமம் 4:10 வாசிங்க.
1: அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
0: ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ரியாக்ஷன் வருகிறது, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தத்துக்கு காரணம் என்ன? சிந்தப்பட்ட ஆபேலினுடைய ரத்தம் பூமியிலிருந்து தேவனை நோக்கி எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று என்ன செய்தான்? கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆமென். நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியின் சொந்தக்காரர் கர்த்தர். அவர் பூமியை மனுப்புத்தருடைய கையில, நம்முடைய கைகளில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையில் பூமி ஆசீர்வதிக்கப்படலாம், பூமி சபிக்கப்படலாம், பூமி தீட்டுப்படலாம், அல்லது இந்த பூமியே தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு கருவியாக மாறலாம். சற்று பார்த்து முடிக்க போறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6 சீக்கிரமா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5 வசனத்தை வாசிங்க.
1: மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின,
0: மனுஷருடைய அக்கிரமம் பூமியில என்ன செஞ்சுதான்? சத்தமா சொல்லுங்க, பூமியில என்ன செய்து? பெருகுதான். சொன்ன கர்த்தருடைய கையில ஒரு அளவுகோல் இருக்கிறது, அந்த அளவுகோல் நிறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இதை நான் அழிச்சே ஆகணும். இது புரியுது நான் சொல்றது. ஆமென். அப்போ நம் இருக்கிற இந்த தேசத்திலே பாவங்கள் நடக்கும் பொழுதெல்லாம், அந்நிய ஆராதனைகள் பெருகும் பொழுதெல்லாம், கொலைகள் நடக்கும் பொழுதெல்லாம், பாவம் பெருகும் போதெல்லாம், கர்த்தருடைய கையில் இருக்கிற அளவில் என்ன வந்துட்டே இருக்கு? ஏறிட்டே இருக்குது, கூடிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே கர்த்தர் என்ன செய்வாரு? நியாயத்திற்க கர்த்தர் வருவார். அப்போ யார் கையில இருக்குது? நம்முடைய கையில இருக்குது. நோவாவின் காலத்துல நடந்த காரியம் அப்படிதான். என்ன நடந்தது? ஆதியாகமம் 7:11 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 7:11, மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். அப்ப பூமி கர்த்தருடைய நியாய தீர்ப்பை செலுத்துகிற ஒன்றாக என்ன செய்யுது? மாறுது. இன்னைக்கு எப்பெல்லாம் நம்ம கட்டில விட்டு தரையில காலை வைக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும், இந்த பூமி கர்த்தருடையது. சத்தமாய் ஆமென். நான் நிக்கிற இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையது. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். இந்த பூமி என்ன நிமித்தமாய் தீட்டுப்படும் என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கோபமும் இந்த பூமியின் மேல் என்ன செய்யும்? வரும். அதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். அதான் விசேஷம். இதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய கைகளில கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அதிகாரத்தை எடுத்து நம்முடைய பொறுப்பை உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் நம் மூலமாய் அனுப்புவார். ஹல்லேலூயா. என் மூலமா அனுப்புவார். ஒரு நம்ம ஊர்ல ஒரு கொலை நடந்துச்சுன்னா நம்ம தான் பதிச்சு ஜெபம் பண்ணாண்டவர எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம், இனி எது என்ன செய்ய கூட நடக்க? எத்தனை முறை கல்லட்டியில் விபத்துகள் நடக்கும்போது அதை பார்த்து எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுற, ஆண்டவர இனி அது நடக்கக்கூடாது, குற்றம் இல்லாத ரத்தம் என்ன பண்ணக்கூடாது, சிந்தப்பட கூடாது, இது என்னுடைய கையில இருக்கிறது, அதிகாரம் என்னுடைய கையில இருக்குது, நான் அதை உணர்ந்து ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8:16. யாத்திராகமம் 8:16 வாசிங்க பாப்போம். யாத்திராகமம் 8:16.
1: அப்பொழுது கர்த்தர்
0: மோசேயின் இடத்தில்,
1: நீ
0: ஆரோனை நோக்கி
1: உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி.
0: பூமியின் புழுதியின் மேல் அடி. எது மேல் அடிக்க சொல்றாரு? பூமியின் புழுதினா என்னங்க? டஸ்ட், மண் இல்லையா, அது மேல அடி. அப்பொழுது என்ன நடக்குமா?
1: அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம்.
0: எதா மாறுமா? பேன்களாய். பாருங்க மண்ணு ரெஸ்பாண்ட் பண்ணுது. பாருங்க மண்ணு மாறுது. பாருங்க தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிற ஒரு ஆயுதமாக மாற்றப்படுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியுது? பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம சொல்ல, ஆண்டவரே நான் கால் மிதிக்கும் இந்த தேசம், இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சத்தமாய் சத்தமா ஆண்டவருடைய சமூகத்துல வந்து யாரும் மௌனமா இருக்க கூடாது. ஆமென் சொன்னாலும் ஆமென் அதிர்ற மாதிரி சொல்லு. ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நான் ஒவ்வொரு முறையும் இந்த பூமியில கால் வைக்கும் பொழுது ஆண்டவரே இந்த பூமியிலே நான் நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறேன், என் மூலமாக இந்த பூமி என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்கப்படணும். என் பூமி என்ன செய்யணும்? ஆசீர்வதியும். ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே நான் நடக்கிற இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. இங்க வாசிங்களேன், அந்த தூசி என்னவா மாறுகிறது? புழுதி எல்லாம் பேன்களாக மாறினது. வாசிங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16. இதனுடைய பின்னணி என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் நடந்து போகிறதான வேளையில ஒரு மனிதன், கோராகு என்ற ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறான். அவன் என்ன செய்யறான்? 250 பேரை தன்னோடு சேர்த்து கொண்டான். தேவன் ஏற்படுத்தின அதிகாரத்துக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். யார் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறது? கோராகு. கோராகோடு சேர்ந்து ஒரு 250 பேர் என்ன சேர்ந்துட்டாங்க. அவங்க கேள்வி கேட்கிறாங்க, மோசேயோட தான் கர்த்தர் இருக்கிறாரா, எங்களோட இல்லையா? கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு அதிகாரத்துக்கு விரோதமாக அவன் என்ன செய்யறான்? எழும்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்க எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16:30 வாசிங்க.
1: கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து.
0: பூமி என்ன பண்ணுமா? சத்தமா சொல்லுங்க. பூமிக்கு என்ன இருக்குது? அப்படிதான் போட்டிருக்க வசனம். பூமி என்ன செய்யுமா? வாயை திறந்து
1: இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்க,
0: இவர்களை உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக
1: இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள்.
0: கர்த்தர் அவமதிக்கப்படும் பொழுது பூமி வாயை பிளக்குது. ஆமென். கர்த்தர் என்ன பண்ணப்படுறாரு? அவமதிக்கப்படுகிறார். பூமி என்ன செய்து வாயை பிளக்குது. நீ இந்த பூமி மேல, என் மேல நீ கால வைக்கிறதுக்கு நீ லாய்க்க கிடையாது, உள்ள போ. எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாண்டு, நான் உமை கனம் பண்ணுகிற ஒரு பாத்திரமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உடைய நாமத்தை உயர்த்துகிறவனான இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனா எனக்கு உதவி செய்யுங்க. நான் தீர்மானம் பண்ணும் பொழுது நான் கால் மிதிக்கிற இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். அது தன் பலனை கொடுக்கும். அது எதிர்வினை ஆற்றாது. எனக்கு இந்த பூமி ஒத்துழைப்பு கொடுக்கும். சொல்லுங்க, பூமி என்ன செய்ய எனக்கு ஹலேலூயா. பூமி மட்டும் கிடையாது, உங்க குடும்பம் ஒத்துழைப்பு கொடுக்கும், உங்க வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் காரியங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம், ஒரு புதிய காரியத்தை 32 வாசிங்களா, 32 வசனம், அது என்ன நடக்கிறதுன்னு வாசிக்கிறோம்.
1: பூமி தன் வாயை திறந்து,
0: திரும்ப திரும்ப அதே காரியம் தான் சொல்றாரு பாருங்க. பூமி என்ன செய்யுது, அதனுடைய வாயை திறந்து
1: அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக குறைய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது.
0: எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சான், பூமி வாய என்ன செஞ்சது, சார்ந்தது. ரொம்ப கவனமா நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பா நாம் இருக்கிற இந்த பட்டணம் அதிகமான மக்கள் வந்து போகிற ஒரு பட்டணமா இருக்கிறது. கீழே இருக்கிறத விட ஊட்டியில இன்னும் அதிகமான மக்கள் வர்றாங்க. எத்தனை பேருக்கு தெரியும், இங்க வர்ற நிறைய வாலிபர்கள் பாவம் செய்வதற்காகவே வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க, அப்ப இங்க செய்கிற பாவங்களுடைய விளைவு யார் தான் அனுபவிக்கணும். ஆமா, அப்ப ஜெர்மன் ஆண்டு சொல்ல, ஆண்டவரே பாவம் செய்யணும்னு உள்ள வரான்ல, வாசலே தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. நான் 3-4 நுழைவாயில் தானே இருக்குது, நிறையா இருக்குது இல்லையே, பிளேன்ஸ் மாதிரி 10 டைரக்ஷனில் வர முடியாது. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே தூதன் நிறுத்துங்க, தீய காரியங்களை செய்வதற்கும் அசுத்தம் செய்வதற்கும் எங்களுக்கு கர்த்தர் பூமியை கொடுத்து பூமியை தீட்டுப்படுத்துவதற்கும் வரணும்னு நினைக்கிற ஒருத்தர் கூட இந்த எல்லைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவரே இதை நாங்கள் பிளஸ் பண்ணுறோம், இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாய் பூமியாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அனுதினமும் நாம் ஜெபிக்கணும். அது சீசனில் இன்னும் அதிகமாக நம்ம என்ன செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்துல உள்ள ஆட்சிகளும் அதிகாரங்களும் செய்ய முடியாததை விசுவாச பிள்ளைகளாகி நீங்களும் நானும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமா, நிச்சயமா செய்ய முடியும். நாம ஜெபித்தால் கர்த்தர் இறங்குவார், கிரியை செய்வார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரம், 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனத்தை ரொம்ப குறிச்சு வச்சு ரொம்ப தியானம் பண்ணி அதை நம்ம வாசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வசனம்.
1: என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்.
0: அடிக்கடி வாசித்த ஒரு வசனம் தான், ஆனா இதுல 4 காரியங்கள் கர்த்தர் நம்மை செய்ய சொல்லுகிறார். முதலாவது நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நமக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து அவன் என்று பெயர். நம்முடைய பெயரிலேயே யாருடைய பெயர் இருக்குது, கர்த்தருடைய பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டதுனால நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். நான் யாரா இருக்கிறோம், யாருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நம்முடைய கையில தான் இருக்குது, தேசம் நல்லா இருக்கிறது, சேமமா இருக்கிறது, என்னுடைய கைகளிலே இருக்கிறது. அவர் சொல்ற என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணுமா, தங்களை தாழ்த்து. தாழ்த்துறதுன்னா என்ன, தாழ்த்துறதுனா என்னை தாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அப்படின்னு குனிவாங்கல்ல, அது தாழ்மை கிடையாது. நான் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்வதுதான் தாழ்மை. நான் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்வதுதான் தாழ்மை. எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, நான் யார், நான் யாருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை நான் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் தங்களை என்ன செய்யணும், தாழ்த்தி. அப்புறம் சத்தமா சொல்லுங்களேன், தங்களை தாழ்த்தி, அப்புறம் ஜபம் பண்ணி, அடுத்தது என் முகத்தை தேடி, அப்புறம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்ப கர்த்தர் என்ன செய்வாரா, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை என்ன பண்ணுவேன், மன்னித்து. இப்ப ரிவர்ஸ்ல வாங்களே, பூமிக்கு சேமம் வரணும்னா பாவம் மன்னிக்கப்பட வேணும், அப்படிதானே போட்டிருக்கு. பாவம் மன்னிக்கப்படணும்னா தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்திலே நம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் என்ன செய்யணும், திரும்பணும். திரும்புறது மட்டுமல்ல, அவருடைய முகத்தை நாம தேடணும், அவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும், அடுத்தது நம்மை தாழ்த்தணும். இதை செய்தால் இந்த பூமியிலே கர்த்தர் சேமத்தை என்ன பண்ணுவாரா. சில பேருக்கு இன்னும் நம்பிக்கை வரல, என் கையிலே எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரே ஒரு வேத நிகழ்வை சுட்டி காட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம், 18 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம்.
1: பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும்,
0: பின்பு கர்த்தர் சோதோம் குமராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும்
1: அவைகளின் பாவம்
0: அவைகளுடைய பாவம்
1: மிகவும் கொடியதாய் இருப்பதாலும்
0: மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் பாருங்க சோதோம் கொமோரா பட்டணங்கள்ல பாவம் பெருகிட்டே இருக்குது. பாவம் பெருகிட்டே இருக்குது. இன்னைக்கு நீங்க சுத்தி பாருங்க, செய்திகளை பாருங்க, நடக்கிற காரியங்களை பாருங்க. அன்னைக்கு எப்படி நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்னைக்கு என்ன செய்திருக்கு சொல்லுங்க. இது அப்படியே தொடர்ந்தா என்ன ஆகும்? கர்த்தருடைய கோபம் அதிகரிக்கும். கர்த்தர் அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிங்க, அடுத்து வாசிங்க.
1: நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதின் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
0: சரி, இப்ப கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு, சோதோம் கொமோராவை நான் நியாயம் தீர்க்க வேண்டும், அதன் மேல் தண்டனையை அனுப்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் தீர்மானம் பண்ணார். ஏனென்றால் பூமி தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கிறது. பூமி என்ன செய்து, சுத்தமா சொல்லுங்க, பூமி என்ன செய்து, தீட்டுப்பட்டு கொண்டே இருக்கு. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல இதை சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லல, ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும். பல நேரங்களில் நாம எப்படி எஸ்கேப் ஆயிரோம்னா, ஆண்டவர் உங்களுக்கு எது சித்தமோ அதை செய்யுங்க, நீங்க தான் பெரியவர், உமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி. இல்ல இல்ல, பூமி யார் கையில கொடுத்துருக்கிறாரு? என் கையில கொடுத்துருவாரு. சொல்லுங்க, பூமி யார் கையில கொடுத்துருக்கிறாரு? என் கையில. சொன்ன வீட்டு யார் கையில கொடுத்துருக்கிறாரு? என் கையில கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் இதற்கு நான் பொறுப்பு எடுக்க வேண்டும். I should take responsibility. நான் பொறுப்பு எடுக்கணும். நான் சொல்றேன், நான் பொறுப்பு எடுக்கிறேன். அதனால தான் இரவு நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றோம். எதுக்கு ஜெபம் பண்ணோம்? நம்ம ஜெபித்தால் இது அப்படியே நடக்கும். தேசத்திலே சேமத்தை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஜெபம் பண்ணோம். எல்லாம் தூங்குறாங்களா தூங்கிட்டோம், எல்லாம் வேலை செய்யறாங்களா வேலை செய்யட்டோம், வெளியே சுத்துறாங்களா சுத்துட்டோம். ஆனால் நான் என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். தேசத்தில் சேமம் வந்தால் அது என்னை சேரப்போகிறது. ஆமென். இப்போ இங்க என்ன சொல்றாரு? நான் தண்டிக்க போகிறேன் சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆபிரகாமோ, 22 வசனத்துல நான் வாசிக்கிறோம், ஆபிரகாமோ சொல்லுங்க, ஆபிரகாமோ போய் படுத்து தூங்கிட்டான்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கா? இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். என்ன பெரிய அனுபவம் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பதாக இந்த தேசத்துக்காக நான் நிக்க போறேன். ஹல்லேலூயா. என் ஜபத்தை கர்த்தர் கேட்பீங்க. என் ஜபத்தை நீங்க கேட்டு இந்த தேசத்தினுடைய பாவத்தை நீங்க என்ன செய்வீங்க? மன்னிப்பீங்க. இந்த தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் கொண்டு வருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ண போறோம். சொல்லுங்க, ஆண்டவர் பொறுப்பெடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இது என்னுடைய பொறுப்பு, இது என்னுடைய பொறுப்பு. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க, நான் விட மாட்டேன். ஆண்டவர் நான் ஜெபிக்க போறேன். நான் இந்த ஊட்டிக்காக என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போறேன். நான் என்னுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்க போறேன். நான் என் மாவட்டத்துக்காக என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போறேன். நான் இந்த தேசத்துக்காக என்ன பண்ண போறேன்? ஜெபிக்க போறேன். இந்த தேசத்தின் தீட்டுகள் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்ய போறேன்? ஜெபிக்க போகிறேன். இந்த பூமி கர்த்தருடையது, அது நிறைவு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இதை தீட்டுப்பட நான் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பொறுப்பிடுங்களேன், ஜெபம் பண்ணுங்களேன். சீக்கிரமாக நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. ஜனவுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கதை பார்ப்பீங்க. இது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஏதோ என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், சுயநலவாதிகளாக மாறிவிட்டோம். நம்ம ஜபிக்கிறதெல்லாம் என்ன ஜபம் தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குழந்தைய ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல ஒரு படிப்பு கொடுங்க, நல்ல பணம் கொடுங்க, என் கடன்லாம் அப்படி தான் நம்ம ஜபம் பண்ணுறோம். தேசத்துக்காக எப்போ ஜபம் பண்ணியிருக்கோம்? தேசத்துக்காக எவ்வளோ நேரம் ஜபம் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும்? ஆண்டவரே சொல்லுங்க, மன்னிச்சிருங்கப்பா, சுயநலவாதியாக நான் இராதபடி இனி தேசத்துக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் பேசணும்னு சொல்ல, எப்பா நான் என்ன செய்யறேன் எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்னு சொல்லலை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவனோடு கூட பேசுகிறார். வாசிங்க, 29 வசனம் வாசிங்க. பின்னும் அவன் பின்னும் அவரோடே பேசி 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை என்ன செய்யறதில்லை, அழிப்பதில்லை. இது ஒரு முக்கியமான காரியம். இந்த பட்டணத்திலே நீதிமான்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றால் அழிவு வராமல் அந்த நீதிமான்கள் நிமித்தமாக சில அழிவுகள் தடுக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தில் கர்த்தரனை நீதிமானாக வச்சிருக்கிறார். நீதிமான்கள் பெருகும் பொழுது பட்டணத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். இங்கே பாருங்க, கடைசியில் எங்கே வந்து நிறுத்துறாரு அப்படின்னு சொன்னால், 32 வசனம், நான் இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் எங்க அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை என்ன செய்யறதில்ல, அழிப்பதில்லை என்றார். 33 வசனம், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு. ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அந்த சம்பாஷணம் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் நிற்கிறார். ஏன் நிற்கிறார் தெரியுமா? பரிந்து பேசுகிறவர்களுடைய ஜபத்தை விரும்புகிற தேவன் அவர். ஆமென். பரிந்து பேசுகிற அந்த இடத்துல நான் நிற்கணும்னு விரும்புங்களேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ரோட்ல ஒரு காரியத்தை பாக்குறீங்களா ஜெபம் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர்ல ஒரு காரியத்தை பாக்குறீங்களா ஜெபம் பண்ணுங்க. பரிந்து பேசுகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் நின்று கேட்பார். அல்லேலூயா. இந்த தேசத்தை கர்த்தர் சேமத்தினால் நிரப்பணும், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும். என் கையில் அது இருக்குது. அமேன். கண்களை மூட போறோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கையில் எவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்க தந்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஏதோ சாதாரணமாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே, இது வரைக்கும் ஏதோ நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நடக்கிற தீமைகளை தடுக்கிற அதிகாரத்தை என் கையில் நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை இந்த நாளில் எனக்கு விளக்கி காட்டினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் கரத்தில் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். எல்லா வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த நீலகிரி மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இந்த ஊட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, இங்க இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்களேன், சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே திறப்பில நிக்கிறேன், தேவனுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். என் தேவன் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், இந்த தேசத்தில் உள்ள பாவங்கள் அழிக்கப்படும் வரைக்கும், இந்த தேசம் தீட்டுப்படாமல் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் வரைக்கும் நான் நின்று நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, கர்த்தர் கேட்பாரு. கர்த்தர் தேசத்தில் சேமத்தை கொண்டு வருவார், இந்த பட்டணம் நமக்காய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரே அதை செய்வார், கர்த்தரே அதை செய்வார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சத்தமா, யாரும் மௌனமா இருக்க வேணாம், ஜெபிங்க. உங்களை என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார், என்ன உங்களை என்னை நம்பி இருக்கிறார். ஊட்டினுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். நல்ல சத்தமா சத்தமா ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே இந்த பட்டணம் தீட்டுப்படக்கூடாது, இந்த இடங்கள் தீட்டுப்படக்கூடாது. தேவனுடைய கோபாக்கனை அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பட்டணத்தின் மேல் வருவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹாலேலூயா.

நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை விளைக்காக நம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கால் மிதிக்கும்படி இருக்கிற இந்த பூமி உம்முடையது ஆண்டவரே. கர்த்தாவே, இது உமக்கு தான் சொந்தம். இது ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும், இதில் சேமம் உண்டாக வேண்டும் என்பதற்காக நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ மக்களாக, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக, எங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் உணர்ந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த தேசம் தீட்டுப்படக்கூடாது. இந்த தேசம் ஆண்டவரே தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரமாய் மாறக்கூடாது. இது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நாளில் இருந்து தகப்பனே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடத்தை குறித்து நாங்கள் ஜெபிக்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க, உமக்கு முன்பதாய் வந்து நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. உடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

Yes, Lord. We raise a hallelujah, Father. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சுவாமி உமக்கு நாங்கள் துதியை செலுத்துறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துறோம் ராஜா. ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் மேலான தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் கிடையாது ராஜா. ஆண்டவரே, நீ செங்கடலை பிளந்த ஆண்டவரே, உம்மோட ஜனங்களை நீங்கள் நடத்தி சென்றீங்க ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவரும் சர்வ வல்லமும்.

தெய்வங்கள் இருந்தாலும் சுவாமி நீர் பரிசுத்த தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் இம்மானுவேலாக ஆண்டவரே எங்களோட கூட இருக்கிறீங்களே ராஜா. அதற்காக உமக்கு துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் வேண்டலாம் சுவாமி, ஆனாலும் சுவாமி நீர் உண்மையுள்ள தேவனா இருந்த ராஜா, எங்களோட கூட இருக்கிற தேவனா இருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கின்ற தேவனா இருக்கிறீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. யூ ஆர் ஆல்வேஸ் வித் அஸ் Lord, you are Emmanuel, who is always with us, Father. We praise your name, Jesus. We praise your name, Father.

ஆண்டவரே நீர் பரிசுத்த சுவாமி, உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. Lord, all the glory and honor belongs to your Father. உம்மை போல் வேற தேவன் அல்ல ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் துதியும்.

ஆண்டவரே நீர் நல்ல தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. All the magnificent Lord, all the excellence belongs to you, Father. You deserve all the glory and the honor and the praise, Jesus. You are to be exalted, Father. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம்.

போல தேவன் ஒருவர் அல்ல சுவாமி. எதனால் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார், நம்மளை அழைத்த தேவனா இருக்கிறார். He not only knows us, He knows our innermost being. நம்மளோட உள்ளான சிந்தை எல்லாம் வச்சு தேவன் அறிந்தவராக இருக்கிறார். உண்மையிலே தேவன் நம்மளை அறிந்தவரும் அழைத்தவருமாயிருக்கிறார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: நாம் தியானிக்கும்படியாக இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 2:15 நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பாலே நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, இப்பொழுது இந்த காரியத்தில் மத்தேயுல 2 இந்த எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்ற தீர்க்க தரிசனம் எங்கு கூறப்பட்டது அப்படி என்று பார்த்தோம் என்றால் ஓசியா 11:1 கூறப்பட்டிருக்கிறது. ஓசியா 11:1 பழைய ஏற்பாட்டிலே 1057 பக்கம் ஓசியா 11:1 என்ன சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் இளைஞனாக இருந்தபோது நான் அவனை நேசித்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அன்பாவில்லை, இங்கே ஓசியா எப்போ எழுதினார், இதனுடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிமு 781 711 வரைக்கும் அல்ல, இடைப்பட்ட பகுதியில் 781 to 711 இவர் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் எழுதப்பட்டது எப்படின்னாக்கா கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய அதாவது என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போ கர்த்தர் தான் தீர்க்க தரிசியை கொண்டு மறைச்சு அங்கே ஓசியால் என்ன செஞ்சுக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். இது வரப்போகிற நிகழ்ச்சியை சொல்லுவதற்காக முன்கூட்டியே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 முன்பாக இன்றைக்கி ஓசியாவை கொண்டு கர்த்தர் அங்கே என்ன செஞ்சுக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். இன்றைக்கி பாருங்கள், எகிப்திலிருந்து ஏன் வரவழைப்பேன் என்று சொன்னார். அது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எகிப்தை குறித்து இன்றைக்கு காலையில் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு தியானித்தேன். எகிப்து பயங்கர வரலாற்று புகழ்பெற்ற ஒரு இடம். இது ஆப்பிரிக்காவிலேருந்து இருக்குது, கிழக்கு எகிப்துக்கு கிழக்கில் தான் இஸ்ரேவேல் இருக்குது. அந்த எகிப்துக்கும் இஸ்ரேவேலுக்கும் அந்த கடல் ஒன்று இருக்குது, செங்கடல், அதுதான் நடுவில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எகிப்து வந்து ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஃபேமஸான ஒரு நகரமாக இருந்தது. அந்த எகிப்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்க்குறோம், எகிப்து வந்து வரலாற்று புகழ்பெற்றது அப்படின்னாக்கா என்ன பைபிளில் அப்படின்னாக்கா மோசே என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து தான் எல்லாரையும் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து கூட்டுட்டு வரார். அப்போ அங்கே எகிப்தில் எகிப்துக்கும் வேதத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்புனா, இஸ்ரேல் மக்கள் அங்கே எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, அதிலிருந்து மோசேவை கொண்டு ஆண்டவர் அந்த மக்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இப்படி பல பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்க. அதில் ஒருத்தர் மெயினானவர் யோசேப்பு, மெயினானவர் யோசேப்பு. அந்த யோசேப்பால் தான் இஸ்ரேலர்கள் எங்கே போனாங்க, அந்த எகிப்துக்கு போனாங்க. அங்கே யோசேப்பு அவங்க அங்கே செல்வ செழிப்பாக இருக்கும்போது பார்வோன் மன்னனுடைய அடிமையாக போனவர் இன்றைக்கி அரசனுக்கு அடுத்த போஸ்டிங்கில் இருந்ததுனால தான் அந்த யாக்கோபு மற்ற 12 கோத்திரங்களும் அவன் மூலியமாக தான் அங்கே என்ன செஞ்சாங்க, போய் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பழிக்கு பெருகினாங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு மேலே பழிக்கு பெருகினால அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த யோசேப்பு காலத்துக்கு பிறகு அவங்க அடிமையாக மாறுறாங்க. அப்போ அந்த எகிப்திலேருந்து அந்த யோசேப்பை பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவுக்கு ஓமையாக சொல்லியிருப்பாங்க. உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை குறிப்பதற்காக பரிசுத்தத்துக்கு ஒரு இலக்கணமாக யோசேப்பை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போல் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மோசேவை என்ன செஞ்சார், உருவகப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு ஆண்டவருக்கு ஒப்பாக பல பேரை ஆண்டவர் என்ன செஞ்சார், பழைய ஏற்பாடு காலத்தில் உருவாக்கியிருக்கிறார். அதில் ஒருத்தர் தான் மோசே. அந்த மோசே எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்து இரட்சகராக, இப்போ அவர் மோசே தான் இரட்சகர், யாருக்கு, இஸ்ரேவேல் மக்களுக்கு. ஏன்னா அவங்கள தான் அவர் தான் என்ன செஞ்சார், காப்பாற்றி கொண்டு வரார் இஸ்ரேவேல் மக்களுக்கு. அப்போ அதே போல தான் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் இன்னைக்கு உலகத்துக்கே இரட்சகராக இருக்க வேண்டும், ஆனால் அவர் எகிப்திலிருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் மோசே வந்து இஸ்ரேவேலுக்கு இரட்சகராக இருந்து என்ன செஞ்சார், எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்ததை போல இந்த உலக இரட்சகராகிய இந்த இயேசு கிறிஸ்துவை எகிப்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த ஏரோது மன்னன் இவனை உருவாக்கி, அந்த ஏரோது மன்னன் அந்த பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யறதுக்கு ஒரு சட்டம் போட்டு தேவ தூதன் வந்து யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, நீ எகிப்துக்கு கொஞ்ச நாளுக்கு போ, ஏரோது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எகிப்தில் இருன்னு சொல்லி அங்கே எகிப்தில் அவரை சேஃப்டியாக வச்சு பாருங்கள் எப்படிலாம் பாருங்கள். ஏற்கனவே மோசேவை அதே போல் ஒரு சட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, பிள்ளைங்களெல்லாம் கொன்னாங்க. அப்போ மோசே எங்கே தான் போய் வந்தார், எகிப்தில் தான் போய் என்ன செஞ்சார், அழகாக அந்த அரண்மனையிலே பார்வனுடைய அரண்மனையிலே வாழ்ந்தார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, என்னென்னா, பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணத்தை உண்டாக்குற தேவன். பட்சிக்கிறவன் தான், ஆனால் அவன்கிட்ட தான் பட்சணத்தை உனக்கும் கொடுக்குறாரு. உண்மையிலே சொல்கிறேன், உனக்கும் எனக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், அதை நீங்கள் விசுவாசித்தால். யாரெல்லாம் நம்மளை பட்சிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டருந்து பட்சணத்தை கொடுப்பார். ஆமென். எனக்கு அப்படி நடந்தது. என்னை ஏமாற்றி ஒருத்தன் எனக்கு எதிராக கடை வச்சான், நீ இங்கேயா கடை வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டான். எல்லாம் உண்மையும் நான் இப்போ வெண்ணையாட்ட நான் சொல்கிறான் அவன்கிட்ட, ஆமாங்க அப்படின்ட்டேன். அவன் அதுக்குள்ளே நான் திறப்பு விழா பண்ணுறதுக்குள்ளார அவன் என்ன செஞ்சான், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் லோனு எதிர்பார்த்துருந்ததுனால எனக்கு லேட் ஆகிடுச்சு, அவன் அதுக்குள்ளே திறந்து வியாபாரத்தை பிடிச்சிட்டான். அப்போ ஆனால் அவன் எனக்கு வியாபாரத்தில் எதிரியாக இருந்தான், என்னை பட்சிக்கிறவனாக இருந்தான். ஆனால் நான் உண்மையிலே மத்தேயு 5:44 சொல்லப்பட்டதை போல ஆண்டவர் சத்ருக்களுக்காக ஜெபியுங்கள்னு சொன்ன அந்த வசனத்தை ஏற்ப நான் அவனுக்காக ஜெபித்து வந்தேன், 7 உபவாசம் இருந்து. அப்போ ஜெபிக்கும்போது அவன் மூலமாகவே எனக்கு என்னுடைய பிழைப்புக்கான ஆலோசனையை ஆண்டவர் என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், பட்சிக்கிறவன்

எல்லாத்தையும் கத்துக்கிறது மோசே வல்லவனாய் மாறுவதற்கு அந்த எகிப்தை கொண்டு என்ன செஞ்சார், ஆண்டவர் மோசையை வளர்த்தார். அதே போல இயேசு கிறிஸ்துவையும், உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் எகிப்தில் கொண்டு போய் தான் வச்சார். ஆமேன். இன்றைக்கி அதே போல் ஒன்றையும் என்னையும் எகிப்தில் வச்சு தான் ஆண்டவர் ஒன்றையும் என்னையும் மீட்பார். ஆமேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாது. ஏன் எகிப்துக்கு யோசேப்பை கொண்டு போக சொன்னார்னு யோசேப்புக்கே புரியாது, யோசேப்புக்கு விளங்காது. யோசேப்புக்கு என்ன செஞ்சார், இயேசு கிறிஸ்துனுடைய அப்பாவாகிய யோசேப்பு அவரை தூக்கிட்டு எங்கே போகிறார், எகிப்துக்கு போகிறார். ஏன், அந்த ஏரோது மன்னனிடத்திலிருந்து அவரை குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அதே போல் உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை வைத்திருப்பார் ஆண்டவர். ஆமென். இன்றைக்கி நீ கலங்கி தவிக்கிறாயா, சிக்கி தவிக்கிறாயா, உன்னையும் என்னையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு எகிப்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி அதே தான் நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் எப்படி அவருக்கு ஒப்பாக ஓமையாக அவருக்கு ஒத்து வர மாதிரி அநேக புருஷர்களை ஆண்டவர் நியமித்தாரோ, அதே போல தான் இன்றைக்கு இயேசு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நம்மை ஆண்டவருக்கு ஒப்பாக ஒன்னு என்னையும் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பாவில் இன்றைக்கி நீ நானும் ஆண்டவருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய வருகையை அறிவிக்கிறவர்கள். இன்றைக்கி பாருங்கள், முன்னே ஆண்டவர் இயேசு ஆண்டவர் உலக ரட்சகர் வருவதற்கு முன்னே ஒரு யோசேப்பு பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நிரூபித்தான். ஒரு மோசே ஒரு இரட்சகனாக ஆண்டவருடைய வருகையை முன்னறிவித்தான். அதே போல் இன்றைக்கு நீ நானும் முன்னறிவிக்கிறவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரே, நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பு, நம்ம மேலே இருக்கிற ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை அறியாமலும் புரியாமலும் நாம் வாழ்ந்து கொண்டு அநேக புறஜாதி மக்களைப் போல நம்ம கண்ணீர் வடித்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி இதை ஆண்டவர் சொல்ல சொல்கிறார், உனக்கும் எனக்கும். இன்றைக்கி நாமெல்லாம் இயேசு ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோமா? ஆமேன். இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு அப்போ அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழணும். மோசே எப்படி வாழ்ந்தார், எப்படி யோசேப்பு வாழ்ந்தார், எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து அவருக்கு ஒட்டிச்சா இல்லை, அவர் இருதயத்தில் எகிப்து என்ன செய்யலை, ஒட்டவே இல்லை. அதே போல் யோசேப்பு எகிப்தில் தான் இருந்தார், ஆனால் எகிப்து ஒட்டிச்சா இல்லை. ஆண்டவருக்காக அவர்லாம் வைராக்கியமாக இருந்தாங்க, ஆண்டவர்களுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருடைய சத்தியத்தையே கீழ்ப்படிந்து நடந்து அதன்படியாக. அதே போல் இன்றைக்கி நமக்கு இந்த உலகம் எகிப்தாக கூட இருக்கலாம், நீ இருக்கிற இடம் எகிப்தா கூட இருக்கலாம், ஆனால் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருக்காக வேர் பிரித்திருக்கிறார், உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். முன் மாதிரியாக நானும் நீயும் வாழ்ந்து ஆண்டவர் எப்படியாக எகிப்திலிருந்து இரட்சகரை மீட்டு வந்தாரோ அதே போல் உன்னை என்னையும் எகிப்திலிருந்து ஆண்டவர் மீட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். அன்பாவே, இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர், ஆண்டவரே எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டோம், ஆனால் எகிப்து ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது, ஒரு அடைக்கல பட்டணமாக. அங்கிருந்து சகல வசதிகளும் ஆண்டவருக்கும் மோசேக்கும் என்ன செஞ்சுது, இஸ்ரேவேல் மக்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அங்கிருந்து தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாரையும் வேறு பிரித்தார். அதே போல் இன்றைக்கி எகிப்தின் பாவங்கள், எகிப்து வரக்கூடிய வியாதியை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எகிப்தில் நீ இருந்தாலும் எகிப்தியரை போல நீ மாறாதபடிக்கு நீ இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, இந்த உலகம் ஆபாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, இந்த உலகம் பாவத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு, ஆனால் இந்த உலகத்தில் தான் நீ நானும் வாழணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆண்டவருக்காக நீ உண்மையும் உத்தமமாய் கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டுடைய வசனத்துக்கு ஏற்ற வாழ்கிறவனாய், பரிசுத்தமாய் வாழ்கிறவனாய், யோசேப்பை போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறவனாய் இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த எகிப்து நம்மளை என்ன செய்யாது, அசைக்கவே முடியாது. அன்பாவே, இந்த எகிப்தின் பாவங்கள் நம்மை தொடாது. இன்றைக்கி எகிப்திலிருந்து ஆண்டவரை, இரட்சகரை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து எப்படியாக உலகத்தையே ரட்சித்தாரோ அதே போல் உன்னை கொண்டு என்னை கொண்டு அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்க ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இயேசுவைப் போல உன்னை என்னை தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை நாம் முன்னறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் இந்த உலகத்திலே ஒட்டாதபடிக்கு, இந்த உலகம் நமக்குள்ளார ஒட்டாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் மேற்கொண்டு கை கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் ஒழுக்கமுள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாய் நாம் வாழ்ந்து ஆண்டவரை அறிவிப்போம். ஆண்டவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தப்படுவோம், அநேகரை ஆயத்தப்படுத்துவோம்.
இந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்ன தீர்க்க

0: தரிசனம் இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறணும். ஆண்டவர் அன்பாங்களே, இன்னைக்கு அப்படியாக நிறைவேறும். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எப்படியாக அநேகருக்கு நிறைவேறி இருக்கிறதோ அதே போல் உனக்கும் எனக்கும் நிறைவேறதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ அந்த வார்த்தைக்கு நாம் பாத்திரராய் மாற வேண்டும். நம்ம அபாத்திரராக இருக்கக்கூடாது. உன்னை நம்பி இன்னைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உன்னை நம்பி இன்னைக்கு 10 ஆத்மாக்களுக்காவது நீ விடுதலையாகணும், அந்த வெளிச்சமாக இருக்கணும், 10 ஆத்மாக்காக ஆண்டுடைய வருகையை பற்றி சொல்லணும், அவங்கள நீ விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ஒன்று என்ன என்ன செஞ்சுக்கிறார், முன்குறித்திருக்கிறார். எனவே அந்த காரியத்தை நாம் ஒழுங்காக செய்வோம், அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகம் நம்மளை ஒட்டாதபடிக்கு, இந்த எகிப்து நம்மள்கிட்ட ஒட்டாதபடிக்கு நம்ம இருக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. இந்த ஆண்டவரே, மத்தேயு 2:15 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவேற்றேன் என்று கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறியது. ஆண்டவரே, அதே போல் உம்மால் எங்களை குறித்து உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எகிப்தை போல இருக்கிற இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் ஆண்டவரே, எங்களை வேர் பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வருகிறீர். அதே போல் இந்த உலகத்திலிருந்து வேர் பிரித்து எங்களை உமக்கென்று ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையை ஆண்டவரே முன்னறிவிப்பவர்களாக, மோசே எப்படியாக ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை இரட்சகராக இருந்தாரோ, ஆண்டவரே பாவத்தில் கடந்த அந்த மக்களை மீட்டு எடுத்து வந்தாரோ, யோசேப்பு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ, அதே போல் இந்த காலத்தில் நாங்கள் உம்மை முன்னறிவிக்கிறவர்களாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்து அநேகருக்கு முன்மாதிரியாக இருந்து ஆண்டவரே அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும், எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும், எனக்கு எங்களுக்கு உதவி செய்ய இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு அனுதினமும் பேசி வர்றதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுடைய ஒட்டாதபடிக்கு, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் எங்களிடத்தில் ஒட்டாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களை காத்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து, ஒரு முன் அறிவிப்பாளராக என்னை எங்களை நீர் ஆண்டவரே முன்குறித்ததுக்காய் நன்றி. ஆண்டவரே பட்சிக்கிறத்தில் பட்சணத்தை கொடுக்கிற தேவன், எனக்கும் எங்களுக்கு நீர் அப்படியாகவே செய்ய போகிறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. அன்பான
1: அலை போதும் வாழ்க்கை கடலினிலே அமிழாமல்

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து கடந்த இரவை ஆசீர்வதித்து ஆமென் இந்த புதிய நாளை காணும்படி கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 130வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் அருமையாய் சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். யார் கர்த்தருக்கு காத்திருப்பார்கள் தெரியுமா? யார் அவருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களே கர்த்தருக்கு காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் புது பலனை அடைய செய்கிறார். கழுகுகளைப் போல உயர பறக்க விடுகிறார். இளைப்படையாதபடிக்கு ஓடவும் நடக்கவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். காத்திருக்கிறதை குறித்து பேசுவது ஈஸி, கேட்பது ரொம்ப எளிது. ஆனால் காத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் தேவ பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் காத்திருப்பார்கள் தெரியுமா? யார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்களே காத்திருக்கிறார்கள். இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தையை எந்த மட்டும் நாம் நம்புகிறோம்? ஆமே, நாம் எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புகிறோமோ அவ்வளவுதான் நம்மால் காத்திருக்க முடியும். 75வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு சந்ததியை தருவேன்ட்டு. 86வது வயதான போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், அடியனுக்கு என்ன தருவீரன்ட்டு. ஆதியாகமம் 15:1-2 வசனங்களிலே பார்க்க முடியும். என்ன தருவீரன்று கேட்டபோது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமை கூடாரத்துக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை எண்ண வைத்து சொல்லுகிறார், இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று. ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 86. இப்பொழுது தேவன் கொடுத்த வார்த்தை என்ன செய்கிறது? ஆபிரகாமை சுதந்தரிக்கும் வரை காத்திருக்க வைக்கிறது. அதாவது இன்னும் 14 வருடங்கள் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தது. காரணம், ஆபிரகாம் வார்த்தையை நம்பினான். வார்த்தையை நம்புகிறவர்கள் இன்னும் காத்திருப்பார்கள். நாம் காத்திருக்கும் காலத்தில் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு வார்த்தையை தருவது எதற்கு தெரியுமா? அந்த குறித்த காலம் வரை காத்திருக்க. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? முழு இருதயத்தோடு நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவரே, நான் சூழ்நிலையை பார்க்கல, உறவுகளை பார்க்கல, ஆமென் என்னுடைய சரீர நிலைமையும் பார்க்கல, நான் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ரோமர் 4:20-21 வசனங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 23வது வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் ஆபிரகாமுக்காக, ஈசாக்குக்காக, யாக்கோபுக்காக, தாவீதுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவையானவர் கிருபையாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகும் போதெல்லாம் இதிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்தி இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, விசேஷமாய் காத்திருக்கிற அன்பு உள்ளமே, வார்த்தையை நீ நம்புவாயானா? வேலைக்காய் காத்திரு. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் இயேசாயாவை கொண்டு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது என்று சொல்லும்போது ஒரு நாளை குறித்திருக்கிறார் அல்லவா, ஒரு வேளையை குறித்திருக்கிறார் அல்லவா. நிச்சயமாய் சோர்ந்து போகாதே, வார்த்தையை நம்பு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. விசேஷமாக இந்த நேரத்தில் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை போல, இனி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர் என்ற கேள்வியோடு வேதனையோடு இருக்கிறவர்களே, கர்த்தர் அறிவீர். இந்த நாளிலே நீர் ஒன்று கூட இந்த பிள்ளைகளோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த குறித்த காலம் வரை காத்திருக்க வைப்பது உம்முடைய வார்த்தை அப்பா. பலப்படுத்தும் காத்திருக்கிறவர்கள்
அந்த நாளை, நீர் குறித்த நாளை காண கிருபை செய்யும் நன்மையை சுதந்திரித்து சாட்சியாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. கலாத்தியர் 3:11. சுவிசேஷகர் ஃப்ரெட் பிரவுன் என்பவர் நியாயப்பிரமாணம் எதற்கு உதவி செய்கிறது, எதற்கு உதவி செய்யாது என்று விளக்குவதற்காக 3 பொருட்களை உதாரணமாக கூறுவதுண்டு. முதலாவது, அவர் நியாயப்பிரமாணத்தை பல் மருத்துவர் கையில் வைத்திருக்கும் சிறிய கண்ணாடிக்கு ஒப்பாக கூறுவார். அந்த சிறிய கண்ணாடி நோயாளியின் சொத்தை பல்லையும் ஏனைய குறைவுகளையும் காண உதவும். ஆனால் அந்த கண்ணாடியை வைத்து சொத்தை பல்லை பிடுங்கி எடுக்க முடியாது. அடுத்தபடியாக, நியாயப்பிரமாணம் மற்றும் சட்டத்திட்டங்கள் எதை போல இருக்கிறது என்றால் அது ஒரு டார்ச் லைட்டை போல இருக்கிறது என்று அவர் கூறுவார். அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கும் ஒருவர் இரவில் கரண்ட் போய்விட்டால் இந்த டார்ச் லைட்டை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பின் தரை தளத்திற்கு வந்து ஃபியூஸ் கேரியரில் எரிந்து போன ஃபியூஸ் வயரை பார்ப்பதற்கு பயன்படுத்துவதை போல இருக்கிறது. மீண்டும் அந்த ஃபியூஸ் வயர் மாட்டப்பட்டு ஃபியூஸ் கேரியர் பொருத்தப்பட்ட பின்பு அந்த டார்ச் லைட்டுக்கு அவசியமே இராது. மூன்றாவதாக, சட்டத்திட்டங்களும் நியாயப்பிரமாணமும் வீடு கட்டுபவர் பயன்படுத்தும் தூக்கு நூலை போல இருக்கிறது என்று அந்த சுவிசேஷகர் கூறுவார். வீடு கட்டுபவர் தூக்கு நூலை பயன்படுத்தி தான் கட்டும் கட்டிடம் செங்குத்தாக இருக்கிறதா இல்லையா என்று அடிக்கடி சோதித்து பார்ப்பார். ஆனால் கட்டிடத்தில் பிழை இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த தூக்கு நூலை வைத்து சரி செய்ய முடியாது. தன்னிடம் இருக்கும் கரண்டி மற்றும் ஏனைய கருவிகளை வைத்துத்தான் சரி செய்வார் என்று அந்த சுவிசேஷகர் கூறுவதுண்டு. ஆம் பிரியமானவர்களே, கண்ணாடியும் டார்ச் லைட்டும் தூக்கு நூலும் குறை இருப்பதை காட்ட பயன்படுமே ஒழிய அவைகளை வைத்து குறைபாடுகளை ஒருபோதும் சரி செய்ய முடியாது. தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த நியாயப்பிரமாணமும் சட்டத்திட்டங்களும் நாம் குறைவுள்ளவர்கள் என்று நம் குற்றங்களை சுட்டிக்காட்ட பயன்படுமே தவிர நம் பாவத்தை ஒருபோதும் அவை நிவர்த்தி செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனிதனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் ஒரே கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே ஊழியம் செய்த போது யூதர்களில் முக்கியஸ்தர்கள் விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீயை கையும் மையுமாக பிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எரிய கடவன் என்றார். அவர்கள் தங்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டு ஒவ்வொருவராக போய்விட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்று கூறி அவளை மன்னித்து அனுப்பிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் நம் பாவங்களை மன்னிக்க இயலாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும். ஆம், இயேசு கிறிஸ்து என் பாவங்களை கழுவி என்னை பரிசுத்தமாக்க முடியும் என்று விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குவார்.

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். எனக்கருமையானவர்களே, அநேகர் இப்படியாக நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள். 2020 நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றும் பல புதிய திட்டங்களையும் அதற்கான ஆலோசனைகள் ஆயத்தங்களையும் செய்திருப்பீர்கள். ஆனால் நிலைமையோ கொரோனா உருவில் வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிட்டதே. இனி என்ன செய்வோம்? நம்முடைய கற்பனை கோட்டைகள், செயல் திட்டங்கள், எதிர்கால கனவுகள், வியாபாரம், தொழில், முன்னேற்றங்கள் எல்லாமே மாறிவிட்டதே, சரிந்துவிட்டதே என்று விடாய்த்து போய் கலங்கி கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன் அற்பமான ஆரம்பங்களின் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று. ஆகவே ஆரம்பத்தை குறித்து கவலைப்படாமல் சம்பூரண முடிவை நோக்கி உங்கள் பார்வையும் விசுவாசமும் இருக்குமானால் நிச்சயமாகவே வெற்றி பெறுவீர்கள். அற்பமான ஆரம்பத்துடன் பயணித்தவர்கள் சம்பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, காணாமல் போனதை தேடிப்போனான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:10 நாம் வாசிக்கையில், அங்கே சவுலின் தகப்பன் கீஸ் தன்னுடைய கழுதைகள் காணாமற் போனதினால் தன் மகன் சவுலை தேடி வரும்படி அனுப்புகிறான். சவுல் தன் வேலைக்காரனுடன் கழுதையை தேடி புறப்பட்டு போய் தேடிய இடமெல்லாம் இல்லை என்கிற பதில்தான் கிடைத்தது. ஆகவே அவர்கள் திரும்பி போய்விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். அப்பொழுது அங்கிருப்பவர்கள், இங்கு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறது தப்பாமல் இருக்கும் என்று கேள்விப்பட்டு அவரிடம் செல்கின்றனர். அங்கே கர்த்தர் சவுல் போவதற்கு முன்னமே சாமுவேலிடம், பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று கூறுகிறார். சாமுவேலும் அப்படியே செய்து சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசிர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நீங்கள் தேடி போகிற காரியங்களில் எதிர்பார்த்து காத்திருக்கிறவற்றில் இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கிறது என்றும், எங்கு தேடினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை என்கிற விரக்தியில் நீங்கள் தொடங்கின காரியத்தை, வேலையை, திட்டங்களை அப்படியே விட்டுவிடலாம், இனிமேல் ஒன்றும் ஆகாது என்று இருக்கிறவர்களே, உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாய் இருக்கிறவைகளை சரி செய்து உங்களுக்காய் பரிந்து பேசி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். சவுல் தேடி போனதோ ஒரு கழுதையைத்தான், அற்பமான காரியம்தான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட நன்மையோ இஸ்ரவேல் ஜனத்தையே ஆளும்படிக்கு ஒரு ராஜரீக மேன்மை கிடைத்தது போல, உங்களுடைய அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி ஆச்சரியமான பெரிய நன்மைகளை தரப்போகிறார். இல்லை என்று திரும்பிய காரியங்களில் உங்களை அழைத்து கொடுக்கும்படியாக கர்த்தர் வாய்க்கச் செய்கிறார். 2வதாக, கதிர் பொறுக்க போனாள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வாசிக்கும்போது, அங்கே ரூத் என்கிறவள் தன் மாமியாகிய நகுமியுடன் மோவாப்பிலிருந்து பெத்லேமுக்கு வருகிறார்கள். யாருடைய கண்களிலாவது தயை கிடைக்கும் என்று எண்ணியவளாய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று தன் மாமியிடம் கூறுகிறதையும், அப்படியே பொறுக்கி கொண்டிருக்கிற வேளையில் தாமே போவாஸ் ரூத்திடம் பொறுக்கி கொள்ள வேறே வயலில் போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்ணுடன் இரு என்று கூறுகிறதையும், பின்பு போவாஸ் ரூத்தின் நற்குணங்களை பார்த்து ரூத்தை மனைவியாக கொள்கிறான். கதிர் பொறுக்க சென்றவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாகிறாள் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போகிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்பமாக பிறருக்கு காணப்பட்டாலும் தோல்வியினால் முடிந்தாலும் அவைகளை கர்த்தர் இன்றைக்கு நன்மையாக மாற்றி அவைகளின் மேல் உங்களை அதிகாரியாக வைக்கப் போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் கிடைக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3வதாக, கடலுக்கு போனான். லூக்காவின் புஸ்தகம் 5:5 நாம் வாசிக்கையில், அங்கே இயேசுவிடம் சீமோன் கூறுகிறார், நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று. பிறகு இயேசு சொல்லியபடியே வலையை ஆழத்தில் போட, அங்கு வலை கிழியத்தக்க படகு நிரம்பத்தக்க திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் பலனளிக்கவில்லையே, நான் எவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லையே, வெறுமையாயிருக்கிறது என் வாழ்க்கை என்று விரக்தியோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வந்து ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களில், எடுக்கிற முடிவுகளில், உங்கள் வேலைகளில் இன்றைக்கு அற்பமாக தோன்றின உங்கள் முயற்சிகளை எல்லாம் திரளாக ஆசிர்வதித்து மீதம் எடுக்க செய்து ஆசிர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, உங்களின் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீர்கள். நல்ல வேலை இல்லையே, நல்ல படிப்பு இல்லையே, நல்ல குடும்பம், பொருளாதார நிறைவு இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் பார்வைக்கு அற்பமாய் காணப்படுகிற இவைகளை தேவன் சம்பூரணமாக மாற பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களை தேடி ஒரு ராஜரீக மேன்மையும் மனித தயவும் அதிகாரிகளின் தயவும் திருப்தியாக்குகிற ஆசிர்வாதமும் கடந்து வருகிறது. விசுவாசியுங்கள், ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களில் யாரேனும் இப்படிப்பட்ட அன்பின் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.
1: இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: தேவ செய்தி பாவம் விளையாட்டு அல்ல. செய்தி வழங்குபவர் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார்.
1: வழக்கமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து அதன் மத்தியில் இருக்கிற தேவ ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களிலே மையமாக கொள்ளும்படியாக 4 பேரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். குஷ்டரோகியான ஒரு மனிதன் சுஸ்தமாவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற 4 பேர் என்கிற காரியத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தினார். நன்றாய் கவனியுங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்த நாகமான் என்னும் பெரிய வீரன் ஆண்டவருடைய கிருபையினால் அவனுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த மனுஷனுக்கு இப்பொழுது குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்று 1வது வசனம் வாசிக்கிறது. கேட்போம், வாசிக்க கேட்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார்.

0: பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு மனிதனை உங்கள் கண்ணுக்கு முன்னதாக நிறுத்தி பாருங்கள், பெரிய பராக்கிரமசாலி. வேதமே அவனை குறித்து மிகுந்த பெரிய பராக்கிரமசாலி என்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்றும் அவனை சொல்கிறது. தன்னுடைய ராஜாவிடத்தில் மிகுந்த ஃபேவர் அல்லது தயவு பெற்றிருந்த மனுஷன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்கிறார். தன்னுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அவனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அவன் அறிந்ததும் இல்லை, ஆண்டவரை அவன் புரிந்து கொண்டதும் இல்லை. மாறாக தேவனற்றவனாகி அவனுடைய வாழ்க்கை குஷ்ட ரோகத்தினால பாதிக்கப்பட்டு இப்பொழுது வேதனைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைய நாட்களுக்கும் அந்த நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு குஷ்டரோகியாய் இருக்கிற மனுஷனை யாரும் தீண்ட மாட்டார்கள். இஸ்ரவேலிலே குஷ்டரோகியாய் இருக்கிற மனிதன் மற்றவர்கள் தன்னிடத்திலே தெரியாமல் வந்தாலும் தீட்டு தீட்டு என்று அலற வேண்டிய அத்தனை அவலமான சமுதாயத்தால் ஒதுக்கி வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியாக கருதப்பட்ட குஷ்டரோகம். அது வீட்டுக்கு பற்றினால் கூட அந்த வீடு இடிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற அத்தனையாய் வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியை உடைய மனிதனாக இப்பொழுது இருக்கிறான். இன்றைக்கு இந்த தேசத்தையும் இதோடு கூட நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். பெரிய தேசம், நம்முடைய தேசத்திலே கலாச்சாரத்திற்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே தாது பொருட்களுக்கு குறைவில்லை, நம்முடைய தேசத்திலே அறிவுக்கு குறைவில்லை. அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள், நாசா என்கிற அந்த விண்வெளி கப்பல்களை செலுத்துகிறதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த விஞ்ஞான கூடத்திலே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆறில் ஒரு ஆள் இந்தியனே. அல்லேலூயா. ஒருவேளை அமெரிக்கா செலுத்தலாம், வெளிக்கு மனிதனை அனுப்பி கொண்டிருக்கலாம், சந்திரனையும் தொட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு மூல காரணமாக உபயோகப்படுகிற மனிதர்கள் யார் தெரியுமா? ஆறு பேரிலே ஒரு ஆள் இந்தியன். அங்கே வேலை செய்கிற ஆறு பேரிலே ஒரு ஆள் இந்தியன். ஆகையினால்தான் கடந்த வருடத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி கல்பனா சவுலா என்று சொல்லப்படுகிற அந்த இந்திய பெண்மணி விண்வெளி கப்பலிலே, கொலம்பியா என்று சொல்லப்படுகிற அந்த விண்வெளி கப்பலிலே செலுத்தப்பட்டாள். ஆனால் தரை இறங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன் அவள் செத்து மடிந்தாள். அவளை நாம் போற்றுகிறோம். ஷீ இஸ் ஃப்ரம் ஹரியானா. அவள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவள். போய் பாருங்கள், கலிபோர்னியாவிலே அங்கே இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அங்கே சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளிலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை செய்து கொண்டிருக்கிற அனைவருமே யார் தெரியுமா? இந்திய விஞ்ஞானிகளே. All the top computer people are belonging to India. இந்தியாவை சேர்ந்தவர்களை தான் ஆண்டவர் கம்ப்யூட்டர் யுகத்திலே அதிகமாக உபயோகித்து வருகிறார். ஒருவேளை பில் கேட் அதற்கு உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னியங்கும் சக்தியை நம்முடைய நாட்டிலிருந்து தான் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் நான் ஒரு நாளிலே ஒரு கட்டடத்திற்கு போவதற்கு என்னோடு கூட இருந்த இன்னொரு அமெரிக்க நண்பரும் நானும் ஒரு லிப்டில் ஏறி நாங்கள் மேலே போனோம். நான் சாதாரணமான ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டு தான் நானும் அவரோடு கூட இருந்தேன். அப்பொழுது எங்களோடு கூட இருந்த மூன்று பேரிலே ஒரு மனிதன் டிப் டாப்பாக இருந்தவர், ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு உரிமையாளரை போல காணப்பட்ட ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஆர் யூ எ டாக்டர் என்று சொன்னார். அவர், நீ டாக்டரா என்று கேட்டார். நான் சிரித்தேன். எனக்கும் மருந்துக்கும் ரொம்ப தூரம் என்பது அவருக்கு தெரியாது. ஆகையினாலே நான் சிரித்தேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், In the States, Indians are famous for medicine என்று சொன்னார். எல்லா பெரிய டாக்டர்களும் இந்தியர்கள் தான், டாப் மோஸ்ட் டாக்டர்கள் என்று சொன்னார். எனக்கு அவருக்கு கை கொடுக்க வேண்டும் போல இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் சொன்னார், நீங்க ஒருவேளை மெடிசன்ல டாக்டர் இல்லைனாலும் வேற எதுலையாவது டாக்டரா இருப்பீங்க என்று அவரே தீர்மானித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து விட்டு போய்விட்டார்.
1: They recognize us. அவர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்கள். அறிவு படைத்தவர்கள் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒப்பேராத நாடு, ஒண்ணுக்கு உதவாத நாடு இல்லையா? உலக அரங்கிலே அறிவுக்கு பெயர் போனவர்கள் யூதர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் தான் வருகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள், நாம் சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் சாதாரணமான மக்கள் அல்ல. இலங்கைக்கு போனால் சொல்லுவார்கள், தமிழனுக்கு முடியல கூட மூளை இருக்கிறது. அதுலயும் தமிழ் மக்கள் இன்னமும் விசேஷித்தமானவர்கள். எங்க மூளை இருக்குதா? முடியல கூட மூளை இருக்குதா? அடேப்பா, தமிழர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மதிப்பு பக்கத்து நாட்டிலேயே உண்டு. உங்களுக்கு தெரியுமோ இல்ல தெரியாது. We are not having any depth of knowledge. We are not having any depth of resources. நமக்கு இங்கே ஒரு பெரிய சுரங்கங்கள் உண்டு, பெரிய கனிவளங்கள் உண்டு. இந்த நாட்டிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போய்விட்டால் பலவிதமான மக்கள், பலவிதமான பாஷை, பலவிதமான காரியங்கள் அனைத்தையும் உடையவர்கள் நாம். ஆனா இந்த நாட்டுக்கு பிடிச்சிருக்கிறது என்னது? குஷ்டரோகம். அதுதான் பெரிய வேதனை. பெரியவர்கள் தான். We can make an impact everywhere. எல்லா இடங்களிலேயும் நாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இன்னும் சில ஆண்டுகள் போனால் 2010 நம்மை ஜனத்தொகையிலையும் யாரும் மிஞ்ச முடியாது. We will be in the top most list. டென்சிட்டியிலே நம்மை அடிப்பதற்கு இப்பொழுது ஆள் இல்லை, ஆனால் ஜனத்தொகையிலையும் நம்மை மிஞ்ச முடியாது. நமக்கு அறிவு உண்டு, திறன்கள் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இப்பொழுது சமீபத்தில் தமிழை செந்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார்களே, வாட் டஸ் இட் மீன்? கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லியிருக்கிறார்களே, அநேகருக்கு அது ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். கொஞ்சம் விளங்க வைக்கிறேன், கேளுங்கள். என்னவாம், நாம் சொல்லுவது மாத்திரமல்ல அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தேசிய அளவில். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் இருந்த மொழி என்று. உலகத்திலே சில மொழிக்குத்தான் அந்த அந்தஸ்து உண்டு. கிரேக்க மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, எபிரேய மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, சமஸ்கிருத மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, லத்தீன் மொழிக்கு அந்தஸ்து உண்டு. அதோடு கூட இன்றைக்கு தமிழ் மொழிக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதாவது ஐந்து பெரிய மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து மொழிகளிலே ரெண்டு பங்கு இந்தியாவில் இருக்கிறது. ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்தியன் என்று சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அதுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எந்த நாட்டில் கொண்டு பிறந்துட்டார அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கருப்பா பிறந்துட்டமே நினைக்க வேண்டியதில்லை. ஓ அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்று ஒரு இடத்தை இந்த சரித்திரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்து தேசம் என்கிற பெயர் என்னுடைய வேதாகமத்திலையும் இடம் பெறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். Why our country is not forwarding? ஐயா, அறிவுக்கு குறைவில்லை. இங்கிலாந்துல லிவர்பூல் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே 37 டாக்டர்கள் ஒரே இடத்திலே இருக்கிற அந்த லிவர்பூலை பார்த்தேன். எந்த ஊர்னு கேட்டா, நீங்க எல்லாம் மட்டமா நினைக்கிறீங்களா, அந்த பீகாரில் இருந்து 37 டாப்மோஸ்ட் டாக்டர்ஸ் இன் ஒன் டவுன் இன் இங்கிலாந்து அலோன். அவங்களை பார்த்துக்கிட்டேன், இங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, எங்க ஊர்ல முடியலன்னு சொல்லி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். நான் சொல்றேன், எல்லா நல்ல ஆட்களும் வெளியே போயிருங்க ஐயா, எங்க நாட்டை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே என்று அவர்களை பார்த்து நான் பேசினேன். Why I am sharing this? நாம் நம்முடைய நாட்டை நாகமானோடு கூட ஒப்பிட்டால், பெரிய மனிதன், பலத்த காரியங்களை செய்தவன். அமெரிக்காவுக்கு போனீர்கள் என்றால் பழம் பொருட்களை தேடி திரிகிறவர்களை ஏராளமாக பார்க்கலாம். ஏனென்றால் அமெரிக்க நாடுகளுடைய சரித்திரம் 200 ஆண்டுகளுக்கு தான் தெரியும், மீதி அவர்களுக்கு தெரியாது. அது குடியேற்ற நாடு. நானும் நீங்களும் அப்படி அல்ல. அன்றையிலிருந்தே இன்றைக்கு வரைக்கு நமக்கு ஒரு சரித்திரம் உண்டு, நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, நமக்கு பல கலைகள் உண்டு. உலகத்திலேயே முதல் ஜனநாயகம் ஆரம்பித்தது வேறு எங்கும் இல்லை, பீகாரில். The first democracy started from Vaishali, which is in Bihar. ஐயா, இத்தனை பெருமைகளை உள்ளடக்கி இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிறது குஷ்டரோகம். என்னை ஒரு சகோதரி இன்டர்வியூ பண்ணும்படியாக வந்தார் அயல் நாட்டில. அவள் என்னை பார்த்து கேட்டாள், ஜபக்குமார், ஆர் யூ ப்ரவுட் டு பி எ இந்தியன்? நீ இந்தியன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறாயா என்று சொன்னாள். நான் எதற்கு கேட்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னால், I always be proud to be an American. Or America என்று சொல்லுகிற போது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது என்று கேட்டேன். எந்த அடிப்படையில் என்று கேட்டேன், எந்த அடிப்படையில் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், எங்களுக்கு எதையும் எதையும் செய்வதற்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னாள். நான் அவளோடு காரிலே சென்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்க நாட்டில் சுதந்திரம் இல்லை என்கிறத ஒரு நிமிஷத்தில் நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன். திடீரென்று பின்னதாக இருந்து போலீஸ் லைட் பிளாஷ் பண்ணிட்டு வேகமாக வந்த போலீஸ் கார் முன்னதாக போய்கொண்டிருந்த காரை மறித்து அவனை நிறுத்தினது. என்னவென்றால், அவன் டிராக் மாறி ஓட்டி விட்டான், மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டான். நான் சொன்னேன், நீ சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறாய், பார், உன்னுடைய சுதந்திரம் ஒன்றும் செயல்படலை. எங்க ஊருக்கு வா, எங்கையும் ஓடலாம். யாருக்கு சுதந்திரம் அதிகம்? நீ என்ன சுதந்திரத்தை குறித்து நீ பேசுகிறாய்? யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல்டு ஃப்ரீடம். நீ கேட்கப்பட்ட ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ரீடம் தான் இருக்கிறாய். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. எங்க ஊர் பஸ்ல மேல போலாம், கீழே போலாம், எங்கேயும் போலாம். உங்க ஊர்ல அப்படி போக முடியாது தெரியுமா என்று போது அவள் ஓ என்று சிரித்து விட்டு, then you must be proud to be Indian என்று சொன்னாள். அவள் ஒரு வாலிப பெண். அவள் சொன்னாள், I would like to call myself an Indian by marrying an Indian. ஒரு இந்தியனை திருமணம் செய்து நான் இந்தியாக்காரி என்று சொல்வதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார். நம்ம தான் நம்ம நாட்டை குறை போட்டிருக்கோம். பட் அவள் அடுத்த கேள்வி கேட்டார், Then why India is not progressing and coming to the front line? ஏன் ஐயா பிரபம்? நான் சொன்னேன், எங்க நாட்டுக்கு குஷ்ட ரோகம் பிடிச்சு. There I agree. ஐயா, குஷ்ட ரோகம் பிடிச்சிருக்குது. கருப்ஷன் என்கிற குஷ்ட ரோகம், பொறாமை என்கிற குஷ்ட ரோகம், ஒருவர் காலை ஒருவர் இழுத்து போடுகிற குஷ்ட ரோகம், பாவம் என்கிற குஷ்ட ரோகம் என்னுடைய நாட்டை பிடித்திருக்கிறது என்று நான் அவளுக்கு சொல்லி அவளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியத்தை சொல்லும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் ஒரு காரியத்தை தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்திய மண்ணிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் அனைவரும் இந்த கண்ணோட்டத்தில் கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் யார் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நாகமானோ குஷ்டரோகியா இருந்தான். பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவனால், எல்லா பலமும் உடையவன், ஆனால் குஷ்டம் அவனை பாட்டி பதட்டிக் கொண்டிருக்கிறது. மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாதது, மற்றவரிடத்திலே காண்பிக்க கூடாதது, மற்றவர்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லாதபடி ஒவ்வொரு நாள் இரவிலும் அவன் எத்தனை பாடுபட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்து ரோகம் ஒட்டுவார் ஒட்டி என்று நம்பின நாட்களவைகள், கிறிஸ்து ரோகத்தினுடைய சட்டை முதலாய் தொட்டுவிட்டால் கிறிஸ்து ரோகம் பரவிவிடும் என்கிற எண்ணமுடைய நாட்களில வாழ்ந்து வந்தான். ஆகையினாலே அவனுக்கென்று ஒரு தனி பிளேட் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி டம்ளர் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி படுக்கை இருந்திருக்கும், அவனுக்கென்று எல்லாமே தனியாக இருந்திருக்கும். அவருடைய மனைவி தூரத்திலே நின்று நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு போகிறவளாகத்தான் இருந்திருப்பான். ஏனென்றால் அவன் விரும்பியிருப்பான், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், டோன்ட் டச் மீ, யூ வில் ஆல்சோ பி எ லெப்பர். நீயும் குஷ்டரோகியாக நடந்து திரிவதை நான் பார்க்க முடியாதபடி என்னை தொடாத என்று மனைவியும் சொல்லியிருக்க வேண்டும். அவனுடைய மூச்சு அவனுடைய மனைவிக்கு வேறுபட்டு இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமையை. என்னுடைய தந்தை மிலிட்டரியில இருந்தபடினாலே கொஞ்ச நாட்களுக்கு பின்பு, நாங்களெல்லாம் பிறந்த பின்பு, திருமணமாகி நாங்களெல்லாம் பிறந்த பின்பு, நான்கு பிள்ளைகள் பிறந்த பின்பு, அவர்கள் எப்படியோ அந்த பழைய ஞாபகம், இமயமலை சாரலிலே இருந்த ஞாபகம் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து எங்க அம்மா அவங்களுக்கு தனி பிளேட், தனி டம்ளர், தனி பெட்ஷீட், தனி தலையணை. எனக்கு இன்னமும் மறக்கவில்லை. மை மதர் வாஸ் அ வெரி லவ்விங் உமன். அன்றாக நேசிப்பார்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வார்கள், எல்லாரத்திலும் ஜாலியாயிருப்பார்கள். நான் தான் குட்டி பையனாக வந்து அப்பா சிகரெட் அடிக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தவன். ஏனென்றால் நான் பார்த்தேன், வாயிலே பேப்பரை வைத்து அவளை தீ வைக்கிறதை பார்த்து விட்டேன். அம்மாவிடத்தில் வந்து சொன்னேன், வாயிலே நெருப்பு வைக்கிறார் அப்பா என்று. அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு என்னை விட்டு அகலவில்லை. அங்கே அப்பா வீட்டுக்குள்ளே வந்தார். அவர் சிகரெட் குடித்தது தெரியாமல் இருப்பதற்கு அமிர்தாஞ்சனம் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். வாயிலே ஒரு சாக்லேட் போட்டிருக்கிறார். கொஞ்சம் சீரகத்தை எடுத்து மென்று கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனே, இனி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் குளித்து விட்டு தான் வர வேண்டும் என்றார்களே பார்க்க வேண்டும். I was just 8 years old. எட்டு வயது. நான் கேட்டேன், அம்மா என்ன இந்த தண்டனை என்று. நீந்தானடா வந்து சொன்னாய் அவர் சிகரெட் பிடிக்கிறார் என்று. அன்றையிலிருந்து அவர் சிகரெட்டை விடும் வரை அவருக்கு தனி பிளேட்டு தான். ஒரு சிகரெட் குடிக்கிற மனுஷனுக்கு அந்த வரத்துனா, குஷ்டரோகம் வந்த மனுஷனுக்கு எந்த வரத்து வந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
2: He was tortured. உள்ளுக்குள்ளே புழுங்குகிறான், விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் என்கிற மாஞ்சை உண்டு, ஆனால் வழி தெரியாது. மாஞ்சை உண்டு, ஆசை உண்டு, பாரம் உண்டு, நெருக்கம் உண்டு, அழுகை உண்டு, ஆனால் வழி தெரியாது. எப்படி போவது என்று வழி தெரியாது.
1: இதற்கு தேவன் உபயோகப்படுத்தின 4 பாத்திரங்களை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் உடனே சொல்வீர்கள், அந்த சின்ன பெண்ணு தான் என்று. அவளை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். சிரியாவின் ராஜாவையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு தேவன் செய்கிற சிறைய செயல்களை பாருங்கள். சிரியாவின் ராஜாவை ஆண்டவர் அங்கே கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறார். எந்த நாட்டுக்கு போக வேண்டும்? இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். இஸ்ரவேலும் சீரியாவும் சமாதானத்தோடு கூட வாழ்ந்ததா? இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த அந்த சின்ன பெண், இஸ்ரவேலுக்கு இவர்கள் படையெடுத்து போனார்கள். படையெடுத்து இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேலை அழித்து, இஸ்ரவேல் மக்களை நொறுக்கி, அவர்களிலே சிலரை கொன்று குவித்து விட்டு, அவர்கள் வீட்டிலே தங்களுக்கு உதவக்கூடியவர்களை வேலைக்காரியாக வைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட பெண் தான் இந்த பெண். இதிலிருந்து ஒன்று உங்களுக்கு தெரியுது, இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் சமாதானம் கிடையாது, பகைஞர்கள். ஆனால் ஆண்டவராய் கர்த்தரை நாம் சோஸ்தரிக்க, தன்னுடைய படை தலைவனுக்கு குஷ்டரோகம் போவதற்கு இஸ்ரவேலில் தான் வழி என்றாலும், அது மாற்றானுடைய வீட்டுக்குள் தான் நடக்கிறது என்றாலும், அது எதிரியினுடைய எல்லைக்குள் தான் இருக்கிறான் என்றாலும், அவனுக்கும் கடிதம் தருவதற்கு சீரியாவின் ராஜா தயங்கவில்லை. இன்னைக்கு இந்த காரியம் மட்டும் நம்ம சபைக்குள்ள ஏற்பட்டுனா எவ்வளவு நல்லா இருக்கும் ஐயா. ஒன்னு ஆவிக்குரிய விதத்தில் அல்லேலூயா போடுற 2 பாஸ்டர்கள், நாகமானின் குஷ்டரோகம் போவதற்கு அந்த ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்பி கொடுப்பான் என்றால், இன்றைக்கு தேசத்தின் குஷ்டரோகத்தை கண்டிருக்கிற 2 போதகர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், இசைந்து செல்வதற்கு ஒரு தடையும் இல்லை. எதிரிதான், அழிக்கிறவன் தான், நொறுக்கிறவன் தான், நஷ்டப்படுத்தினவன் தான். ஒருவன் நஷ்டப்பட்டவன், அடுத்தவன் நஷ்டப்பட்டவன் படுத்துகிறவன். கவனியுங்கள் கொஞ்சம். ஒருவன் நஷ்டப்படுத்துகிறவன், ஒருவன் நஷ்டப்பட்டவன். இஸ்ரவேல் நஷ்டப்பட்டவன், சீரியா ராஜ்யா நஷ்டப்படுத்தினவன். நஷ்டப்படுத்தினவன் தனக்கு வேறு வழி இல்லை, இதுதான் வழி என்றால் கடிதம் கெடுப்பதற்கு அஞ்சமாட்டான் ஐயா, அஞ்சமாட்டான், அஞ்சமாட்டான். ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், நாகமானுக்கு குஷ்டரோகம் போக வேண்டும். இன்றைக்கு சங்கங்களுக்குள்ளே சபைகளுக்குள்ளே எத்தனை அடிபிடி, எத்தனை போட்டி. அது மிஷினரி ஊழியம் சொன்னா உள்ளவே விட மாட்டார். Why? Why? We don't encourage missionary services in the church. சபைகளிலே இந்த தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கவோ, இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுக்கவோ ஜனங்கள் அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள் விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐயா, இந்த எதிரியின் ராஜா ஆண்டவனை அறியவில்லை ஐயா. அவனை குறித்து நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? எலிசாவிடத்தில் சொல்கிறான், சுகமான பின்பு எனக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மாத்திரம் கொடுக்கணும். எப்போ? என்னுடைய ஆண்டவன் தன்னுடைய தாகோன் கோயிலிலே கும்பிட போகும்போது, அவனுக்கு கைலாகு கொடுக்கிறதுக்கு நானும் போய், அவன் கும்பிடும் போது நானும் குனிய வேண்டிய அவசியம் உண்டு. இதை என் ஆண்டவராய கர்த்தர் மன்னிப்பாராக. Who is that? வயசானவன், நடக்க முடியாதவன், சூழித்து இருக்கிறவன், சீரியாவின் ராஜாவுக்கு பலனில்லை, சாக போகிற நிலைமையில இருக்கிறவன், அவனுக்கு ஒரு கை தாங்கு கொடுக்கிறதுக்கு படைய தவன் கூட இருக்க வேண்டும். அவன் குனியும் போது குனிஞ்சால் தான் இவன், இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவான். அந்த நிலைமையில இருக்கிற ஒரு ஒரு ராஜா, அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு குஷ்டரோகியா இருக்கிற தன்னுடைய மனிதன் விடுதலையாக வேண்டும் என்கிற பாரம் இருக்குமானால், சகோதரா சகோதரியே, உனக்கும் எனக்கும் எத்தனை பாரம் இருக்க வேண்டும், எத்தனை ஆதங்கம் இருக்க வேண்டும், எத்தனை தர்க்கம் இருக்க வேண்டும், எத்தனை பொறுப்பு இருக்க வேண்டும். I praise God for that character. அந்த வரிகளை ஆண்டவர் எனக்கு எழுதி வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளே வீறிட்டு எழுப்புகிற ஒன்று, I can go with anyone for the sake of the kingdom of God. என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அது சத்ருவானாலும் சரிதான், என்னை வெறுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை ஒதுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை நேசிக்காதவர்களானாலும் சரிதான், பரவாயில்லை. Take a stand today, children of God. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு நோக்கமெல்லாம் நாகமானுடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய நிலைமை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய கண்ணீர் மாறிவிட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய துடிப்பு. தேவஜனமே, தேவனை அறிந்திருக்கிற நாம்
0: விசுவாசிகள்

0: இப்போ லேட்டஸ்ட் ட்ரிக் சிலர் மிஷினரி ஊழியத்தை நாங்கள் ஆதரிக்கிறது போ நோட்டீஸை வாங்கி வச்சுட்டு அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. பயம் பயம் ஆட்டி எங்கேயாவது போயிட்டா நான் காணிக்க போயிருமே. அடப்பா ஐயா, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது காணிக்கையா நினைச்சு ஆரம்பிச்சோம் ஐயா? இல்லையா, ஆத்து மக்களை நினைத்தல்லவோ. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் சந்திக்கப்படுவதற்கு தேசமெங்கிலும் தேவனை அறியாத பகுதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்கிற பாரம் தாக்குவதனால் அல்லவோ ஊழியத்தை ஆரம்பித்தோம். நல்ல வேலைகளை விட்டு வந்தவர்களும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாறிட்டாங்க. நல்ல வேலையை தான் விட்டு வந்தாங்க, நல்ல சம்பளம் தான் வாங்கினாங்க, நல்ல வசதியோடு இருந்தாங்க, ஆண்டவர் சொன்னார்னு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே அடக்கோழி மாதிரி எல்லா கொஞ்சையும் தாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போயிடாத, இங்க போயிடாத, அங்க போயிடாது. இது எங்கையா வந்து சீரியாவின் ராஜா உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பானாக. I don't mind to write a letter to somebody to recommend my man if at all the leprosy can go. அருமையானவர்களே, சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னவருடைய அன்பு பிள்ளைகள் அல்லவானா? ஒருவன் உன் கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்லி போதித்தவர்களால் வந்தவர்கள் அல்லவானா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பகைஞருக்காக, அடிக்கிறவர்களுக்காக, நொறுக்கிறவர்களுக்காக முதல் ஜபத்தை சிலுவையிலையும் ஏறெடுத்த அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம்? நாம் எல்லையை தாண்ட வேண்டிய அவசியம் உண்டு. Let us cross the borders. Let us cross the borders of our tradition. Let us cross the borders of our denomination. Let us cross the borders of our language. Let us cross the border of our culture. Let us cross the border of everything. நம்முடைய கலாச்சார எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய மொழி எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய ஊழிய எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய டினாமினேஷனல் எல்லைகளை தாண்டுவோம், சபை பிரிவின் கொள்கைகளை தாண்டுவோம். தேசம் தேசம் அதற்கு குஷ்டரோகம் போய்த்தானாக வேண்டும், போய்த்தானாக வேண்டும். தெய்வ ஜனமே, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றான். இந்த தேசம் தேசம் தேவனை அறிவதற்கு நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கள் நன்றி சொல்லலாம். ஜபக்குழுவாக இருக்கலாம், எந்த சபை என்பது எனக்கு வரல, தேசத்துக்கு ஆஜபிக்கிறேன் நானும் வருகிறேன். அல்லேலூயா. ஒரு மிஷினரி ட்ரிப்பாக இருக்கலாம், ஒரு கிராம ஊழியமா இருக்கலாம், நீங்க எந்த சபை என்பது எனக்கு கவலை இல்லை. இந்த ஸ்தாபத்தை, இந்த கிராமத்தை சந்திக்கிற வாருங்கள், வாருங்கள் பிரதர், ஐ கேன் கோ. இந்த நகரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு, யோவாப் என்கிற ஒரு ராஜாவின் சேனாதிபதியாக இருக்கிறான், தாவீது ராஜாவின் சேனாதிபதி யோவாப், அவன் தம்பியாகி அபிசாய பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் வா. எப்படி தம்பி? நீ தளர்ந்தா நான் இருக்கிறேன்டா, நான் தளர்ந்தா நீ வந்துடணும்டா, அவ்வளவுதான். நம்ம நான் சொல்லிப்போம், தம்பி நான் தான் சீனியர், நான் தான் ரொம்ப நாளா இருக்கிற ஆளு, நான் தான் ரொம்ப நாளா கேப்டனா இருக்கிற ஆளு, நீ இப்பந்தான் வந்திருக்கிற ஜூனியர், நீ உனக்கு ஒண்ணும் தெரியாது, அதனால நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ண நான் வந்து உதவி செய்றேன், தைரியம் ஆயிரு அப்படி சொல்லியிருப்போம். நன்றாய் கவனியுங்கள். இங்க நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, எலிசாவை குறித்து பின்னதாக பேசுகிறேன். நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? யோர்தான் நதியிலே போய் ஏழு நேரம் முழுகு, நீ சுகமாவா என்று சொல்லப்படுகிறது. நாகமான் என்ன பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். 5:11 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்த்தும் எங்கள் சிரியாவிலே இருக்கிற தமஸ்குவின் நதியாய ஆப்னாவும் பர்பாரும்
1: நல்லதல்லவோ என்று சொல்லி
0: கொஞ்சம் நல்லா கவனிங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மூட் ஆஃப் நாமான். நாகமானுடைய கொஞ்சம் மூட கொஞ்சம் பாருங்க.
1: பயங்கர கோபம், நான் நினைச்சபடிதான் நடக்கணும் அப்பந்தான் நம்ப வேண்டாம்.
0: நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமைதான். கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க எல்லாரும் இதே நிலைமைதான். அவங்க வந்து நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செயல்பட்டா நம்ம ஆண்டவர் உண்மை ஒண்ணு நம்புவாங்களாம். அல்லேலூயா. வரணுமா தடவணுமா, அதுவும் குஸ்துரோகத்தை இவன் பெஞ்சாதியே தொடமாட்டான், ஆனா ஊழியக்காரன் தொட்டப்படான்ட்டேப்பா. இவருக்கு அவ்வளவு பெரிய, நான் பிராமணன் ஆக்கும்,
1: நான் பெரிய ஜாதிக்காரன் ஆக்கும், நான் இப்படி இறங்கி வரக்கூடாதாக்கும் என்கிற திமிர்.
0: குஸ்துரோகியா இருந்தாலும் திமிருக்கு குறைச்சல். பெஞ்சாதி கைய வச்சு சோறு ஊட்ட மாட்டா, ஆனா திமிரு மட்டும் குறையல. இந்த ஆட்டுக்கு என்னதான், வெளிய வந்து தடவி கொடுத்து அப்படி சோப்பு கொடுப்பான் என்று நான் நினைத்திருந்தேன். இவன் என்னடான்னா அவங்க ஒரு சாக்கட கூவத்துல, சாரி நான் யோர்தான்ல முழுக சொல்லி. ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க.
1: இதுல முழுக சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஊர்ல அப்புனா இல்லையா, எங்க ஊர்ல பர்பார் இல்லையா.
0: நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
1: அவனுக்குள்ளே சுய பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற கலாச்சார பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற தேசபக்தி என்கிற விரி அவனை எதிர்த்து நிற்க வைக்கிறது.
0: இந்த ஆணை மடக்கிறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் யார் தெரியுமா? ஹலோ, அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய வேலைக்காரர்கள். சில நேரம் இவ்வளவு பெரிய படிச்ச ஆட்கள் எல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்கள் தான் வச்சிருப்பாரு. இந்த திமிர் பிடிச்சி இப்படி பேசி அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும் சொல்ற ஆளெல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டு வைக்கிறது ஃபோர்த் கிரேட் எம்ப்ளாயி. ஆனா ஃபோர்த் தேர்ட் கிரேடுன்னு சொன்னா கூட ஒத்துக்கிட மாட்டீங்க, ஃபோர்த் கிரேடு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பார்த்து சொல்லுங்க, ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்துவாரையா? ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்தித்தான் ஆவார் ஐயா, ஆவார் ஐயா, ஆவார். அவங்க மெல்ல பக்கத்துல போன அவர்கள் போய் சொல்லுங்க வாசி. அந்த தீர்க்க தரிசி யமயமலையில போய் எவரெஸ்ட் கல்ல கொண்டு வந்தாலும் உனவுடைய குஷ்டரோகம் போகணும்னா நீ ஏறி இருப்பல்லாடா, அப்படி ஒண்ணும் சொல்லவில்லையே. வெறும் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாகணும்
2: சொன்னா
0: போட்டான், பொட்டுல போட்ட மாதிரி போட்டான். என்ன பணம் கேட்டான, வாங்கிட்ட வாங்கிட்ட பதவி கேட்டானா, வாங்கிட்ட நீ கொண்டு வந்திருந்திய செங்கல் செங்கல் கட்டி மாதிரி தொங்கம் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா, நீ கொட்டகத்துல ஏத்தி குதிரையில ஏத்தி பெருசு பெருசா அவனுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருந்தியா அதெல்லாம் கேட்டானா? அதெல்லாம் கேட்கலையப்பா. அவனுக்கு கொடுக்கணும்னு இவ்வளவு கொண்டு வந்திருந்த போது அதெல்லாம் கேட்காம உன்னைய போய் அங்க முங்கிட்டு போடான்னு சொன்னா, இதை செய்யறதுக்கு கூட மூளை இல்லாம இருக்கிறியப்பா அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா சொன்னான், தகப்பனே அப்பா. Glorious way they have presented the gospel. Hallelujah. எவ்வளவு அழகா gospel சொல்றான் பாருங்க. ஐயா, இன்னைக்கு மிஷனரிகளா போறதுக்கு பெரிய பெரிய படிச்சவங்களாம் தேவையில்லை, சாதாரண ஆட்கள் தகப்பனேன்னு எவனையாவது கைய கால பிடிக்கிற ஆள் தான். மறுபடியும் சொல்கிறேன், சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் சொல்லுகிறவர்களே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனால் எழுத்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அந்த வேலைக்காரர்களுக்கு ஆண்டவரை தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், வந்த வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை என்று தெரியும். அந்த ஆண்டவர்கள் பேச்சு அவர்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது, அவங்க வெறும் சுமை சுமக்கிறதற்கு வந்தவர்கள் தான், அவர்கள் கூட ஒத்தாசைக்கு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று தெரியும், தேவ மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தை. அந்த அறிவோடு கூட சரியான நேரத்தில் திசை திருப்பாம போயிருந்தாங்கன்னா நாகமான் குஷ்டரோகியாவே வாழ்ந்திருப்பார். இன்றைக்கு இந்தியாவுக்கு, தம்பி எனக்கு தியாலஜிக்கல் டிகிரி இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுகிறாயா? நெவர் மைண்ட். எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது என்று சொல்லுகிறாயா? டோன்ட் மைண்ட். எனக்கு எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதாபப்பட தெரியும். எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதவிக்கப்பட தெரியும் ஐயா என்று நீ சொல்லுவாய் என்றான்.
2: கர்த்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்தின் குஷ்டரோகத்தை மாற்ற முடியும். தகப்பனே தகப்பனே, பெரிய காரியம் சொல்லியிருந்த நீர் செய்திருப்பீரே, இதைத்தானே சொன்னாங்க. யார் சொல்ல கேட்டான் தெரியுமா? நாகமான் இந்த ஆள் சொல்லதான் கேட்டான். அல்லேலூயா! இப்படிப்பட்ட வேலைக்காரர்களின் வார்த்தையை கேட்டு குஷ்டரோகம் போனது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டான். தேசத்திற்கு குஷ்டரோகியாக அல்ல, விசுவாசியாகவும் திரும்புகிறான்.
0: விசுவாசியாக மாத்திரமல்ல, பலியிடத்தை கட்டி குடும்பத்தையும் அந்த தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவனாக கடந்து செல்கிறான். எத்தனை பெரிய காரியம் நடந்து விட்டது! அந்த சிறு பெண்ணை பொறுத்து கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இரண்டாவது சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். ஐயா, இந்த நற்செய்தி கொண்டு வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்தின இன்னொரு பாத்திரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இவள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து பிடித்து இழுக்கப்பட்டு வந்த சிறு பெண். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவருடைய காரியத்தை அறிந்திருந்த அவள், அவளுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், அதுதான் அவளுக்கு தெரியும். சத்ரு வீட்டிலே வந்து ஏறி இருக்கிறாள். ஊரை விட்டு நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு வந்து விட்டாள். போதிக்கப்பட்டதும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பது.
2: ஆனால் வந்த இடத்திலே தங்கி இருக்கிற இடத்துல தன்னுடைய நிலைமையை பார்த்து அவள் அளவே இல்லை.
0: என்ன செஞ்சிருப்பா தெரியுமா? இதுக்கு காரணம் இந்த நாகமான் என்கிற படைத்தலைவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சட்டைய தோய்க்கும் போது அதுல குஷ்டரோகத்தின் தழும்புகள் இரத்த கரைகளை பார்க்கும் போது எஜமாட்டிட்டு போய் எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பா தெரியுமா? தேவ ஜனத்தை தொட்ட அவனுக்கு குஷ்டரோகம் மட்டுமா வரும், எய்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பா. தனக்காக மாத்திரம் அழுது கொண்டிருந்தாள் என்றால் அவள் எப்படித்தான் பேசியிருக்க வேண்டும், அவள் அப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் சொல்லியிருக்கிறார். பாத்தியா, எங்க ஊரை தொட்ட உங்க வீட்டுக்காரர் குஷ்டரோகி ஆயிட்டான், அவளுக்கு ஒரு டாட்டா, அவளுக்கு பிடிச்சி ஒரு ஆட்டம் ஆட்டியிருக்க வேண்டும்.
2: ஆனா இல்லை, இல்லை, தன்னுடைய வேதனைகளை அவள் நினைக்கவில்லை, மற்றவர்களின் வேதனையை நினைத்து அதற்குரிய பரிகாரத்தை சொல்லுகிற பெரிய ஒரு பெண். அவளை சிறு பெண் என்று போட்டிருக்கிறது, அவளை நான் பெரிய ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக பார்க்கிறேன்.
0: இன்றைக்கு நம்முடைய துக்கம்தான் அநேக நேரங்களில் நமக்கு பெரிதாக தெரிகிறது. நம்முடைய வேதனைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதுனால் தான் மற்றவருடைய வேதனையை நாம் பார்க்க கூடாது அப்படி மாறி. நம்முடைய பாடுகளே பெரிதாக தெரிகிறதுனால்தான் மற்றவருடைய பாடுகள் நமக்கு புரிவதில்லை. நம்முடைய சுகத்தை அதிகமாக விரும்புகிற மனிதனால்தான் மற்றவர்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும், மற்றவர்கள் எப்படியும் அழியட்டும் என்கிற நிலைமையிலே நாம் கரிசனையற்றவர்களாக மாறிவிட்டோம். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்தான், அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிக்கப்பட்டவள் தான், வேறு மொழி பேசுகிற மத்தியிலே, வேறு கலாச்சாரத்தின் மத்தியிலே அடிமையாக அடிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண் தான். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே கரிசனை கொண்டதினால்தான் தன் நாச்சியாரிடத்துல போய் எஜமான் இஸ்ரவேலுக்கு போனாரான் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்தின் குஷ்டரோகம் மாற வேண்டுமா? இந்த தேசத்தின் பாவ காரியங்கள் மாற வேண்டுமா? இந்தியாவின் குஷ்டம் மாற வேண்டுமா? ஒன்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் இங்கு கொண்டு எழும்பித்தானாக வேண்டும். என் சுகம் அல்ல, என் எதிர்காலம் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல, என்னுடைய நிலைமைகள் அல்ல, அழிந்து போகிற மக்களுடைய நிலைமைக்கு முன்னிடம் கொடுப்பேன் என்று சொல்லி தியாகத்தோடு கூட செயல்படக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் எழும்பித்தானாக வேண்டும். என்ன சொல்ல போகிறீர்கள்?
2: என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு மூன்று முக்கியமான அழைப்பை காண்பித்துக் கொடுத்தேன். ஒருவரும் பெயரத்தவர்களே, சிறுபெண் பெயர் தெரியாது, வேலைக்காரர்கள் பெரிய தெரியாது, சீரியாவின் ராஜா பெயர் தெரியாது, பெரிய பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு அதே சவாலை தான் தேவன் வைக்கிறார். இன்றைக்கு புறப்பட்டு போகிற அந்த வேலைக்காரர்களை போல் தாங்குகிறவர்கள் வேண்டும். இசைந்து இணைந்து செயல்படக்கூடிய சீரியாவின் ராஜாவை போன்றவர்கள், சத்ருவின் எல்லைக்கோட்டையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள் தேவை. தங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மேன்மைப்படுத்தாதபடி மற்றவர்களின் துக்கத்தை தனது துக்கமாக மாற்றிக்கொள்கிறவர்கள், தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இறுதியாக எலிசா என்கிற தீர்க்க தரிசி, அவனை போல ஆட்கள் இன்றைக்கு தேவை. அவனை குறித்து அநேக காரியங்களை சொல்வதற்கு வாஞ்சி உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவன் வெளியே வந்து கூட நாகமானை பார்க்க முடியவில்லை. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னான், நமக்கு காலே கீழே நிக்காது. வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறாருன்னு சொன்னா வெளிநாட்டுல இவர் ஐஸ் விப்பாரா இருக்கும், நமக்கு காலே கீழே நிக்காது. ஃபாரின் நமக்கு கொஞ்சம் எப்பவும் மோகம் தானே. நம்ம நாட்டு பொருள் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மேட் இன் தாய்வான்னு போட்டிருந்தா கூட வாங்கிடும். நல்ல அந்த காரியத்துல அவனை ஒருவரும் அசைய, சீரியாவின் மகா பிரதான பராக்கிரமசாலி வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? குஷ்ட ரோகம் சுகமாக வேண்டும் வந்திருக்கார். போய் குளிக்க சொல்லு. Hallelujah. He never give a place for the prestige of somebody. No. அது மாத்திரம் இல்ல, அவன் குளிச்ச உடனே சின்ன பிள்ளை போல மாறிட்டான். வந்துட்டு தங்கத்தை கொடுக்கறான், வெள்ளிய கொடுக்கறான் போதுன்னா அவனை அவன் இந்த வாசனை வார்த்தை வாத்தி வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வாசிக்கலாம் 5:15 பின்பகுதியிலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் உமது அடியேன் அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும். நம்ம என்ன உடனே ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிடுடா, படம் போடுடா, உடனே அதையே வச்சு ஊர் முழுவதும் உலகத்தில தீர்க்கதரிசி ஒருவன் உண்டென்றால் இப்படித்தான் இருப்பான் என்று நாமும் படம் போட்டிருப்போம் அல்லவா? அது மாத்திரம் இல்ல, அவன் வாங்க வேண்டும் என்று தாங்குறான், கெஞ்சுறான், போடா வேண்டாம் தட்டுதல் பண்ணிவிட்டான். பொருள் ஆசையை சாராத தேவ மனிதர்கள் எளிமையாக வேண்டும். பேருக்கும் பொருளுக்கும் தன்னை விட்டு போடாத தேவ மனிதர்கள் எழுந்தினால் தேசத்தின் குஷ்டம் மாறிய தீரும், மாறிய தீரும். தேவ பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த பெரிய தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் வேதனை மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் ஏக்கம் மாறுவதற்கு இப்படிப்பட்ட நான்கு பேரை ஆண்டவர் இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார், இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதாக இசைந்து செயல்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் விட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்களை ஆண்டவர் மற்றவர்களை கெஞ்சியாயிலும் அவர்களை திசை திருப்புவதற்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவதற்கு அனுப்புவதற்கு தேவன் உங்களை ஆயத்தமுள்ள பாத்திரமாக எண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களை இன்றைக்கு இந்த சிறு பிள்ளை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலே, தன்னுடைய கண்ணீரின் மத்தியிலே மற்றவர்களின் காரியங்களை தேவைக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த நிலைக்கு உங்களை தேவன் அழைக்கலாம். அல்லது பொருளாசைக்கு தன்னை விட்டு போடாத ஒரு தேவ மனிதனாக, தேவ வார்த்தையை வாயிலே உடையவனாக தேவன் உங்களை அழைக்கலாம். எப்படி அழைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நிலைமையில உங்களை தேவன் அழைக்கிறார். எப்படியாயும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் போன ஒரு கேயாசியும் அந்த அதிகாரத்தில் உண்டு. இந்த நாலு பேருகிட்டையும் காணப்பட்ட காரியம்
1: இந்த இல்லாத ஒரு கேயாசி உண்டு. இவன் எலிசாவின் கையாளு தான், எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்ச்சவன் தான். ஆனா இவன் போய் என்ன வாங்கி கொண்டு வந்தான் சொல்லுங்க, கொஞ்சம் மாற்று வஸ்திரம், கொஞ்சம் ரெண்டு தாலந்து வெள்ளி வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சந்ததிக்கு குஷ்டரோகத்தையும் வாங்கி கொண்டு வந்த. அவன் விட்டுட்டு போனத முழு சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வருகிறான் ஐயா. ஏன் சுயம் சுயத்துக்காக வாழ்ந்து விட்டான், சுயத்துக்காக ஜீவித்து விட்டான், சுயமே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மையமாக மாறிவிட்டது. ஆகையினால் தான் அந்த நான்கு விதமான கூட்டத்திற்கு கடைசியில அந்த கேயாசியின் குறித்து என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சுயத்துக்காக வாழ்கிறவர்கள் விடப்பட்ட குஷ்டரோகத்தை குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள் ஐயா. மறந்து போகாதீர்கள், எல்லாரும் கண்களை மூடலாம்.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல

கால்களும் கைகளும் தொழு மரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சதைகள் பீக்கப்பட்ட நிலைமையிலே ரத்தம் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. மாதால ஹலலூயா சிறைச்சாலையிலே அவர்களை போட்டிருக்கிறார்கள். Was the midnight, hallelujah. I want to tell you, you may be going through a midnight crisis, midnight situation, amen, hallelujah. But my God, my Savior, He is faithful, hallelujah, to deliver you, hallelujah, out of the midnight, amen, into a miraculous moment. If you believe, wherever you are, lift your voice and praise Him. Lord, tell Him, Lord, I put my trust in you, God, no matter what circumstances are, no matter, oh God, how big the enemy is, no matter, oh God, what is coming, what is standing against me, help me, oh God, to sing praises, help me to look to you, help me, oh God, to put my trust, oh God, Jesus.

எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! என்ன பார்த்து ஏளனம் பண்ணுகிற, என் நிலைமையை பார்த்து, எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலைமை, ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது, பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில்

அவமானம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் சேஸ், All the prison doors opened at once. Hallelujah, what has been stopping

உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரனை போல. Hallelujah. You don't want to listen to your father. You don't want to listen to your elders. You don't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You don't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையின் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் இந்த பேண்டமிக் நாட்களிலே உண்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் மேல தருவீராக. Oh Jesus Lord, Oh Jesus Yesuve, umaiya raadikiro illasa kolandure thisai kattu andure ulagathin pinbaga selipin pinaga panathin pinnali naga odada padike Christuvai siluviyai nokki paarpadarke amen hallelujah. Philippians 3:13 amen. Paul solugirare அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டுல, புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாம். இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும். ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. Problemaanavargalai alla ana

சிலுவையை மாத்திர இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் வருகை சமீபத்திற்கிறதான. இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. யூஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் க்ளோரி. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, O God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலை எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். பிரசங்கி 9:10. டாக்டர் ராபர்ட் லாஸ் என்பவர் ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவில் உள்ள லிவிங்ஸ்டோனியாவில் மிஷினரியாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்தார். டாக்டர் ராபர்ட் லாஸ் ஆப்பிரிக்கர்களுக்கு பல்வேறு தொழில்களை சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் சுய வேலைவாய்ப்பு பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். ஆப்பிரிக்கர்கள் ஐரோப்பியர்களுக்கு அடிமைகளாக வேலை செய்வதை அவர் விரும்பவில்லை. ஒருநாள் இரவு அவர் காட்டில் கூடாரம் அமைத்து தங்க வேண்டியிருந்தது. ஆப்பிரிக்காவில் காடுகளில் அடிக்கடி கூடாரம் அமைத்து தங்க நேரிடும் என்பதால் ஸ்காட்லாந்திலிருந்தே கூடாரம் அமைக்க தேவையான தைக்கப்பட்ட கேன்வஸ் துணிகளை வாங்கி வந்திருந்தார். ஒருநாள் இரவு அவர் காட்டில் கூடாரம் அமைத்து தூங்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிங்கம் ஒன்று வந்தது. உள்ளே மனித வாடையை நுகர்ந்த சிங்கம் கூடாரத்தை எப்படியாவது கிழித்து உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று போராடியது. ஆனால் அந்த கூடார துணி மிகவும் உறுதியாக தைக்கப்பட்டிருந்ததால் சிங்கத்தால் அதை கிழிக்க முடியவில்லை. கூடாரம் நன்றாக தைக்கப்பட்டிருந்ததால் தான் நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று டாக்டர் லாஸ் கூறினார். பின்னொரு நாளில் அந்த கூடார துணியை தைக்கும் வேலையை செய்தது கிரீனாக்கில் இருந்த ஒரு வாலிப பெண் என்று அறிந்து கொண்டார். அவள் தன் தொழிலை மிகவும் உண்மையாக செய்தாள். கடமைக்காக ஏனோ தானோ என்று செய்யவில்லை. தன்னுடைய தரமான வேலை பின்னொரு நாளில் ஆப்பிரிக்காவில் வேலை செய்யும் மிஷினரி ஒருவரின் வாழ்வை பாதுகாக்கும் என்று அவள் அன்று அறிந்திருக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த நம்முடைய வேலையை நாம் நன்றாக செய்யும் போது நமக்கு தெரியாமலேயே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். இன்று அநேக கட்டிடங்கள் தரமற்ற பொருட்களினால் கட்டப்படுவதால் இடிந்து விழுகின்றன, ஏராளமானோர் மரிக்கின்றனர். நோவா என்ற தேவ மனிதன் தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்திருந்தார். தேவன் நோவாவை நோக்கி, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு என்றார். மேலும் தேவன் நோவாவை நோக்கி, பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் உயிரோடை காக்கப்படுவதற்கு அவைகளை பேழைக்குள் சேர்த்துக்கொள் என்றார். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். எனவே நோவாவும் அவன் மனைவி பிள்ளைகளும் மருமக்களும் உயிரோடே பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளும் பாதுகாக்கப்பட்டன. நோவா முன்பின் மழையை பார்த்திராவிட்டாலும் தேவன் கொடுத்த திட்டத்தின்படியும் அளவின்படியும் மிக நேர்த்தியாக பேழையை செய்தார். ஆகவே பூமியிலே மனித இனமும் ஏனைய விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகளும் பாதுகாக்கப்பட்டன. ஆம் பிரியமானவர்களே, நோவாவை போல நம்முடைய வேலையை நாம் கவனமாய் செய்தால் நமக்கும் ஆசீர்வாதம், நம் மூலம் பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.

ஒன்று சாமுவேல் 8 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவருடைய மூத்த குமாரனுக்கு பெயர் ஜோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாய

சந்தையாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் புறவாசிக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலனிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் சொல்ல கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாக தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும், தன் நிலத்தை உழுதுகிறவர்களாகவும், தன் உளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுக்களையும் பணிவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமார்த்திகளை பரிமள தைகம் தைலம் செய்கிறவர்களாகவும், சமையல் பண்ணுறவர்களாகவும், அப்பம் சுடுறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவமர தோப்புகளிலும் நல்ல விலை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமாவம் வாங்கி தன் பிரதானிகளுக்கு தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களின் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளில் 1/10 எடுத்துக் கொள்வான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவியொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் இஷ்டங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றான். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊருக்கு போகலாம் என்றான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கனகராஜ் டேவிட். இப்பொழுதும் தேவாதி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய சாட்சிக்கு ஆதாரமாக உபாகமம் 32:10 சொல்லப்படுகிறது போல, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த பாழான நிலத்திலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து கிடந்த என்னை மீட்டெடுத்த அந்த ஆண்டவரை குறித்த ஒரு பாடல். அதை சாட்சியாகவே அந்த வசனத்தை வைத்து இந்த பாடலை ஏற்றியிருக்கிறேன். கர்த்தரை பிள்ளைகள் கேட்டு தொடர்ந்து கர்த்தருக்குள் இந்த சாட்சியை கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும், பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் என்னை கண்டுபிடித்தார், அவர் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார் உணர்த்தினார், கண்மணி போல் என்னை காத்தருளினார், என்னை நடத்தினார் உணர்த்தினார், கண்மணி போல் என்னை காத்தருளினார், பறந்து காக்கும் பட்சியைப் போல பரன் இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்தாரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, செட்டை விரித்து சுமந்து செல்வது போல் செட்டை அரித்து சுமந்து செல்வது போல் கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து காத்தாரே, கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து காத்தாரே, பறந்து காக்கும் பட்சியைப் போல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு அறிவித்தது போல என் பெயர் கனகராஜ் டேவிட். இப்பொழுதும் ஆண்டவராகிய கிறிஸ்து என்னை ரட்சித்ததை குறித்து உள்ள சாட்சியை சொல்ல இந்த நேரத்தை தந்த கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். நான் பூர்வீகமான ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து பூசாரி. அவர்கள் பூசாரி மாத்திரமல்ல, சாதாரண விவசாய வேலைகள் செய்து எங்களுடைய குடும்பத்தை நடத்தின தகப்பனார். என்னுடைய தகப்பனாருக்கு நாங்கள் 6 ஆண் பிள்ளைகள். இதில் நான் தான் எல்லாருக்கும் கடைசியாக பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் பெயர் வெள்ளக்கண்ணு. என்னுடைய தாயார் பெயர் பத்திரகாளி. என்னுடைய தகப்பனார் பூசாரியாய் மாத்திரமல்ல, திருச்செந்தூருக்கு காவடி எடுத்தவர் மாத்திரமல்ல, தாமிரபரணி ஆர் முப்பிரி வாய்ப்பிரிய இடத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஆலயத்தை கழுவி அந்த சன்னதியை கழுவி தண்ணீர் குடித்து அப்படி மிகுந்த பக்தி வைராக்கியமாய் வளர்ந்த ஒரு குடும்பம். என்னுடைய தகப்பனார் பூசாரியாக இருக்கும்போது தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு கணக்கு சொல்வார்களாம், அப்படி கணக்கு சொல்லுவது தப்பாது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் 21 நாட்கள் நோம்பு இருந்து அந்த நோன்புக்கு பிற்பாடு கடைசி நாளில் கையில் தாம்பாளம் எடுத்து அந்த தாம்பாளத்திலே முட்டையும் பாலும் வைக்கும்போது அந்த பாலையும் முட்டையும் குடிப்பதற்கு நல்ல பாம்பு, கோயில் பாம்பு என்று வளர்த்த அந்த பாம்பு அந்த முட்டையும் பாலையும் குடித்து விட்டு அந்த தாம்பாளத்தில் தானே படம் எடுத்து ஆடும்போது வருகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற கணக்கு சரியாயிருக்குமாம். அப்படித்தான் நாங்கள் இந்து மதத்தில் அவ்வளவு தீவிரமாக எங்களுடைய தகப்பனார் எங்களை வளர்த்தார்கள். நான் ஆறாவது மகன். என்னுடைய மூத்த அண்ணனுடைய பெயர் ராமசாமி, இரண்டாவது அண்ணனுடைய பெயர் சிவலிங்கம், மூன்றாவது அண்ணனுடைய பெயர் குருசாமி, நாலாவது அண்ணனுடைய பெயர் சிவபெருமாள், ஐந்தாவது அண்ணனுடைய பெயர் இளைய பெருமாள், என்னுடைய பெயர் கனகராஜ் என்றே ஆரம்ப காலத்தில் விட்டதான பெயர். இந்த நிலையில் எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்தி வந்தார்கள் என்று என்னுடைய தாயார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஏனெனில் என்னுடைய தகப்பனார் மரணத்தின் போது எனக்கு 2 வயது. எங்கள் அம்மா 6 பிள்ளைகளையும் மிக நேசமாய் வளர்த்தார்கள். என்னுடைய அந்த 2வது வயதில் என்னுடைய தாயார் தனிமையாக்கப்படுகிறார்கள். எப்படி என்றால், என்னுடைய தகப்பனார் அவரும் ஒரு பூசாரி, இன்னொரு பூசாரியுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பூசாரி அவருடைய தெய்வத்துக்கு பலி கொடுத்து வருகிறதான வேளையில் என் தகப்பனார் எதிர்படுகிறார். அது நிமித்தம் அந்த தெய்வம் இவரை அடித்து விட்டதாகவும், அதன் நிமித்தமாக என் தகப்பனார் 8 நாளில் மரித்து போவார் என்றும் என் தாயார் இடத்தில் என் தகப்பனார் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே 8வது நாளில் என் தகப்பனார் மரிக்க வேண்டியதான சூழ்நிலை வரும்போது என்னுடைய அம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஆராதித்த தெய்வம் என்னை காப்பாற்றும், ஆகையினாலே நான் ஆராதித்த தெய்வம் என்னை கைவிடாது என்றெல்லாம் அப்பா சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, அவர்களே ஆராதித்த தெய்வம் அவர்களை கைவிட்டு விடுகிறது. அது நிமித்தமாக அந்த 8வது நாள் சொன்னபடியே என் தகப்பனாருடைய அந்த இந்து கோயில் ஒரு சிறிய கோயில், அந்த கோயிலை போய் என் தகப்பனார் கும்பிடுகிறார், என்னை காப்பாற்று, என்னுடைய பிள்ளைகளை சின்ன சிறுசுகளாய் விட்டு சாகிறேன் என்று சொல்லி அந்த நிலையில் கேட்ட போதிலும் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்காத நிலையில் அவருடைய அந்த மரணம் நேரிடுகிற வேளையிலும் அவர் மிகுந்த வருத்தத்தோடும் மிகுந்த கவலையோடும் அவர் கும்பிட்டு அந்த கோயில் சன்னதிக்கு நேராக மண் 3 குத்து மண்ணை அள்ளி போட்டுவிட்டு, என் பிள்ளைகள் உன்னை வணங்க மாட்டார்கள், என் மனைவி உன்னை வணங்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டு என் தாயாரிடத்தில் சொன்னார்களாம், நான் இந்த தெய்வத்தை இதுவரைக்கும் பூஜித்து எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, ஆகையினாலே நீ என்னுடைய உயிரும் போகிறது, நீ இந்த தெய்வத்தை கும்பிட வேண்டாம், நீ இந்த இடத்தை விட்டு இந்த ஊரிலும் இருக்க வேண்டாம், நீங்கள் வேற ஊருக்கு போய்விடுங்கள் என்று எங்கள் அம்மாவிடத்தில் சொன்னதை, எங்களுடைய தாயார் என்னுடைய நான் வளர்ந்த பிற்பாடு சொன்னதை நான் உங்களுடைய மத்தியில் அறிவிக்கிறேன். இன்றை பாருங்கள், என் தகப்பனார் தான் மரிக்கும்போது என்னுடைய தாயாரிடத்தில், என் தாயாரிடத்தில் மிகுந்த அன்பும் பாசமுள்ள தகப்பன், அது மாத்திரமல்ல பிள்ளைகளையும் மிகுந்த பாசத்தோடு வளர்த்த தகப்பன், கஷ்டப்பட்டாலும் ஏழைகளாயிருந்தாலும் வீட்டிலே சண்டை சச்சரவில்லாமல் எங்களை அன்போடு வளர்த்த அந்த தகப்பனார் தன்னுடைய மரண வேளையில் அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, நான் இவ்வளவு நாளும் வழிபட்ட இந்த தெய்வம் என்னை காப்பாற்றவில்லை, நான் பிள்ளைகளை சின்ன சிறுசுமாய் விட்டு மரிக்கிறேன், ஆகையினாலே நீங்கள் இனி இந்த தெய்வத்தை வணங்கவும் கூடாது, இந்த ஊரில் இருக்கவும் கூடாது என்று என்னுடைய தாயாரிடத்தில் சொல்லி தாயாருடைய ஊருக்கு போகச் சொல்லி சொல்லிவிட்டு எங்கள் தகப்பனார் மரித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரித்த போதிலும் எங்களுடைய தாயார் ஒரு விதவையான சூழ்நிலையிலும் எங்களை அன்போடும் பாசத்தோடும் கஷ்டங்கள் நடுவிலும் வறுமையின் நடுவிலும் எங்களை வளர்த்தார்கள். அப்படி சிறு வயதில் வளர்த்தாலும் மிக கண்டிப்போடும் ஒரு இந்து தாயாக இருந்தாலும் நல்லொழுக்கத்தில் எங்களை நடத்துவதில் மிக கவனம் செலுத்தினார்கள். சற்று யோசித்து பாருங்கள், என் தகப்பனார் அவ்வளவு பக்தியாய் ஆராதித்தவர், அவ்வளவு பக்தியாய் விக்கிரங்களை செய்வித்தவர், அவ்வளவு பக்தியாய் அவர் சாமி கும்பிட்டும் அவருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை பராமரிக்க முடியாமல் போனதான நிலையை கண்டீர்கள் அல்லவா? நாமும் இந்த நாளில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை ரட்சிக்க மாட்டாதவைகளை நாம் பூஜிக்கிறதுனால நமக்கு எந்த லாபமும் எந்த நன்மையும் இல்லை. என்னுடைய தகப்பனார் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்துவாக இருக்கும் போதைத்தான் இதை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவனாகவில்லை. அந்த விக்கிரக வணக்கத்தோடு மறித்து அவர் எந்த விக்கிரக கோயிலை வணங்கினாரோ அதே விக்கிரக கோயில் பக்கத்தில் தான் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஊருக்கு வர வேண்டியதான சூழ்நிலை இருந்தது. நான் சிறுவனாயிருந்து 5 வயது வளரும்போது எங்களுடைய ஊரில் நாங்கள் இருந்த அந்த ஊர் பிரகாசபுரம் என்று திருச்செந்தூர் தாலுகாவில் பிரகாசபுரம், அது நாசரேத் கிராமத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் என்னுடைய தாயார் எங்களுடைய 2 வயதில் கொண்டு வந்து எங்களை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அதே வேளையில் என்னுடைய அண்ணன், அதே மூத்த அண்ணன், நான் இந்துவாகத்தான் இருப்பேன், நான் கிறிஸ்தவனாக மாறமாட்டேன் என்று சொல்லி பெருமாள் சாமியை கும்பிட்டு மந்திரக்கோல் வளைத்து அவர் மிக தீவிரமாயிருந்தார். இதனால் அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மூத்த அண்ணன் என்ன சொல்கிறார்களோ அதுபடி தான் நடக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு டேவிட் என்ற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் ஒரு வைத்தியர், ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த தெய்வ மனுஷன், அவர் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, அண்ணனுக்கும் சுவிசேஷம் சொல்லி என்னுடைய மூத்த அண்ணாச்சை கர்த்தர் முதலாவது சந்தித்தார். அண்ணனும் விவசாயிதான். அவர்கள் கிணற்றில் ஏற்றம் இறைத்து கொண்டிருக்கும் போது அந்த கிணற்றுக்கு அந்த பக்கத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக என்னுடைய அண்ணாச்சிக்கு காட்சி கொடுத்ததினாலே அண்ணன் மனம் மாறினார்கள். அவர்கள் மனம் மாறி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று என்னுடைய அண்ணன் அறிந்த பிற்பாடு அம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நாம் இனி கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவோம், அப்பாவும் இந்த நிலையில் மரித்து விட்டார்கள், நானும் இவ்வளவு நாளும் கும்பிட்டும் அதில் நானும் எதுவும் நன்மைகளை காணவில்லை, ஆனால் தச்சுரூபமாக இயேசு எனக்கு பிரத்யட்சமாய் தன்னை காண்பித்த அந்த இயேசு நமக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் இருந்த அந்த சிறிய ஊரில் பிரகாசபுரம் என்ற அந்த ஊரில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் அந்த நாட்களில் அந்த வைத்தியர் எங்களை கிறிஸ்துக்குள் நடத்தின அந்த வைத்தியர் எங்களை நீல் பிஷப்பு காலம் என்று சொல்லுவார்கள். 1941 என்னுடைய 5வது வயதில் நாங்கள் கன்வெர்ட் ஆகிறோம். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நாங்கள் 7 பேர், அம்மாவோடு சேர்த்து 7 பேர், அண்ணன்மார் 5, என்னோடு 6, அம்மாவாக 7 பேர் அந்த கிறிஸ்தவ முறைப்படி அந்த நீல் பிஷப்பு அவர்கள் மூலமாக தெளிப்பு ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினோம். அது முதல் என் தாயார் என்னை ஒழுங்காய் ஆலயத்துக்கு அனுப்புவதிலும் என்னை நேசித்து, என்னை மட்டுமல்ல அண்ணன்மாரையும் நேசித்து எல்லாரையும் நல்லொழுக்கத்தில் நடத்தின ஒரு நல்ல தாயாக, அவர்கள் ஒரு இந்துவாயிருந்தாலும் எங்களை கிறிஸ்தவ முறையில் நன்றாய் வளர்த்து வந்தார்கள். ஆயினும் என்னுடைய சிறு பிராயத்தில் அந்த 6வது வயதில் நான் 1ஆம் கிளாஸில் படிக்கும்படி சேர்க்கப்பட்டேன். 5ஆம் வயதிலிருந்து 6, 7, 8, 9 வயது வரைக்கும் படித்தேன். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதற்கு பிற்பாடு எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. ஆகையினாலே சாதாரண கூலி வேலைகளை செய்கிறதில் ஆர்வம் காட்டினேன். அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். வீட்டிலே கடைசி பிள்ளையாக செல்லப்பிள்ளையாக வளர்ந்ததினால மிக குறும்பு பண்ணி சேட்டைகள் பண்ணி விதமாக ஒரு கீழ்ப்படியாதவனாக சிறு பிராயத்திலே வளர ஆரம்பித்து விட்டேன். இவ்விதமாக இருக்கும்போது என்னுடைய 12வது வயதில் நான் ஒரு கடையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டேன். அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த முதலாளி என்னை திட்டினதினாலே நான் வீட்டில் கூட அம்மாவிடத்தில் சொல்லாமல் ஓடிப்போய்விட்டேன். ஓடிப்போய் ஒரு பேப்பர் விற்கிற ஏஜென்டிடத்தில் சேர்ந்து அவ்விதமாக என்னுடைய சிறு வயதில் தாயை விட்டு ஓடிப்போனேன். இது ஒரு முறை நடந்தது. 2வது முறையும் இன்னொரு மெடிக்கல் ஸ்டோரில் என்னை அம்மா சேர்த்து விட்டார்கள். அங்கேயும் இதுபோல ஒரு சூழ்நிலையில் ஓடிப்போய்விட்டேன். ஓடிப்போன நான் கீழ்ப்படியாதவனாக தெய்வத்தை அறிந்தும் அறியாதவனாக ஜீவித்ததான அந்த காலத்தில் நெல்லை வந்து நெல்லையில் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அதில் ஒழுங்காக இருக்காதபடி இன்னொரு தச்சநல்லூர் என்று திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் நான் அங்கே ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அவர்கள் மாடு மேய்க்கிற வேலை கொடுத்தார்கள். கெட்டகுமாரனுக்கு எப்படி பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்ததோ அதுபோல் என்னுடைய 12வது வயதில் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. அந்த வேலையை 9 மாதங்கள் செய்து கொண்டிருக்கும் போது தாயார் என்னை அண்ணன்மாரை வைத்து தேடி பார்த்தும் நான் கிடைக்காததினாலே அம்மா கவலையினால் மரணப்படுக்கை ஆகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும், என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்பட்டு இந்த வேலை செய்கிற வீட்டிலே நான் சொல்லாதபடிக்கு என்னுடைய தாயாரை தேடி நான் ஊர் நோக்கி ஓடி வந்தேன். ஊர் நோக்கி ஓடி வரும்போது என்னுடைய பெரியம்மாவுடைய மகா என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு என்னை என்னுடைய அம்மாவிடத்தில் கொண்டு ஒப்பி வைத்தார்கள். அதன் பிற்பாடு அம்மா சற்று உயிர் பிழைத்து நன்றாயிருந்தார்கள். இருந்தாலும் அம்மாவுடைய வாழ்க்கையில் அதுதான் அவர்களுக்கு கடைசி நாட்களாக இருந்திருக்கிறது. இந்த நிலைமையில் என்னுடைய 14வது வயதில் அம்மாவும் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், மரித்து விட்டார்கள். நான் படிப்பை கண்டினியூ பண்ண முடியவில்லை. நானாகவே படிப்பை விட்டேனே தவிர என்னுடைய படிப்பை விடுவதற்கு வேறு காரணம் இல்லை. இவ்விதமான சூழ்நிலையில் 14வது வயதில் தாயார் இறந்தார்கள். அண்ணன் லாசர் டேவிட், அதாவது நாங்கள் இந்து பெயரை மாற்றி கன்வெர்ட் ஆகும்போது மூத்த அண்ணனுக்கு லாசர் டேவிட் என்றும் 2வது அண்ணனுக்கு ஜான் டேவிட் என்றும் 3வது அண்ணனுக்கு ஞானப்பிரகாசம் டேவிட் என்றும் 4வது அண்ணனுக்கு தேவதாஸ் என்றும் 5வது அண்ணனுக்கு யோசேப் டேவிட் என்றும் என்னுடைய பெயரில் கனகராஜ் டேவிட் என்றும் நாங்கள் மாற்றிக்கொண்டோம். எப்படியும் என்னுடைய அந்த சிறு வயதுக்கு பிற்பாடு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பெற்ற தாயை இழந்து விட்டேன். தகப்பனாரை 2 வயதில் இழந்து விட்டேன். அண்ணன்மாருக்கு கீழ்ப்படியாதபடி நான் பரதேசியாக 14வயதில் வீட்டை விட்டு இறங்கிவிட்டேன். முதலாவது திருநெல்வேலி வந்தேன். திருநெல்வேலி வந்த நான் கூலி வேலைகள், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கூலி எடுத்து அவிதமாய் தான் வாழ்ந்தேன். இந்த சிறு பிராயத்தில் நான் பெயரை மாற்றின போதிலும் கிறிஸ்தவன் என்கிற பெயர் இருந்தது. ஆனால் இயேசுவை அறியவும் இல்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டும் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய நாட்களை வீணாக கழித்த காலம்தான் அந்த சிறு பிராயம். அப்படி போன எனக்கு மதுரையில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. மதுரையில் போகும்போது எனக்கு வயது 15. 15வது வயதில் நான் மதுரை போகும்போது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் என்கிற அந்த கோயிலில் போய் நெற்றியில் விபூதி பூசி சாமி கும்பிட்டு நான் மறுபடியும் இந்துவாக மாறினேன். வீட்டுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரிந்தால் அண்ணன் அடித்து விடுவார்கள். அண்ணனும் என்னை பாசத்தோடு தான் வளர்த்தார்கள், அம்மாவுக்கு பிற்பாடு. ஆனாலும் அண்ணனுக்கு தெரியாமல் நான் இந்துவாக மாறினேன். பீடி, சிகரெட்டு, சினிமா இவைகளில் வேகமாய் ஓட ஆரம்பித்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் பைத்தியம் பிடித்தவனைப் போல சினிமாவில் ஆர்வமுள்ளவனாக அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் என்று சொல்கிற இந்த நடிகர்களை பார்க்கிறதுக்காகவே சென்னைக்கு பயணமானேன். என்னுடைய 16 வயசிலிருந்து 20 வயசு வரைக்கும் நான் சென்னையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாட்களில் ஒரு ரவுடியைப் போல நான் ஜீவித்தேன். யாரும் என்னை கண்டிக்கவோ என்னை நடத்தவோ யாரும் இல்லை. ஏனென்றால் ஊருக்கு வந்தால் அண்ணனுக்கு பயந்து கோயிலுக்கு போவேனே தவிர உண்மையாக இயேசுவை தெய்வமாய்க் கொள்ளவில்லை. ஆம் அருமையானவர்களை, இந்த நாளில் அநேகர் அப்படித்தான், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இருக்கும், ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தேன். அவ்விதமாக இருக்கிற காலத்தில் தான் என்னுடைய 20வது வயது, சரியாக 20வது வயது. அப்பொழுது நான் சென்னையில் புரசவாக்கம் என்ற இடத்தில், டானா ஸ்ட்ரீட் என்ற அந்த தெருவில், ஈஸ்வரி லஞ்ச் ஹோம் என்ற ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்த அந்த வேலையில் கிளீனர் வேலையிலிருந்து மேல் வேலைகள் வரைக்கும் செய்யக்கூடிய அளவில் வேலை செய்தேன். அதில் நாங்கள் போராடி 8 மணி நேரம் வேலை வாங்கினோம். ஆனால் என்னுடைய விடுபட்ட நேரங்களெல்லாம் சினிமாவில் பைத்தியம் பிடித்தவனாய் அலைந்து, நியூட்டோன் ஸ்டுடியோ என்று கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அந்த ஸ்டுடியோவில் சேர்ந்து நடிக்கலாம் என்று பிரயாசப்பட்டேன். எக்ஸ்ட்ரா ஆக்டராக ஒரு மேக்கப் மேனிடத்தில் சொல்லி அவ்விதமாய் போக வேண்டும் என்று இருந்தேன். அவ்விதமாய் இருக்கும்போது தான் என் ஆண்டவராய் இயேசு என்னை சந்திக்க நேரிட்டது. 1956 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். நானோ விக்கிரகாராதனைக்காரன், கர்த்தரை அறிய மனமற்றவனாயிருந்தவன். அப்படிப்பட்டதான எனக்கு ஆண்டவர் இறங்கி என்னோடு பேசினார். என்னவென்றால், நானே, நீ கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸ் கொண்டாடு என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. காரணம், அந்த வருஷத்தில் தான் நான் என்னுடைய முதலாளியிடத்தில், மேனேஜரிடத்தில் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன், என்னுடைய பெற்றோர் இந்துக்கள் தான், நானும் இந்துவாகத்தான் இருக்கிறேன். அதேவேளையில் அண்ணன்மார் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாவே இந்த ஆண்டு நான் ஆலயத்துக்கு போனேன், எனக்கு லீவு தாருங்கள் என்று கேட்டேன். அதை வைத்து அந்த கிறிஸ்மஸுக்கு ஆயத்தப்படும்போது தான் ஒரு சத்தம் கேட்கிறது, கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸ் கொண்டாடு என்கிற அந்த சத்தம். அதை கேட்ட நான் கர்த்தருக்கு அன்றைக்குத்தான் இயேசுவை உண்மையாய் தேட ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் ஆய்மாலம், அதுவரைக்கும் பேர் கிறிஸ்தவன், அதுவரைக்கும் இந்துவும் கிறிஸ்தவும், அப்படிப்பட்ட இருந்த நான் இயேசுவை தேட ஆரம்பித்தேன். அதே ஹோட்டலில் என்னுடைய தகப்பனார் நோன்பு இருக்கிறது போல நானும் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆகாரம் புசியாமல் வெறும் காப்பி மட்டும் குடித்து 14 நாட்கள் உபவாசம் எடுத்து கொண்டிருக்கும் போது 14வது நாளிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். நானே மெய்யான கிறிஸ்து, உன் பாவங்களுக்காய் மரித்தேன், உன் பாவங்களை மன்னித்தேன், எழுந்திரு என்று என்னோடு பேசினார். ஏனெனில் நான் அப்படி கும்பிட்ட நாட்களிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய இந்தியாவில், விசேஷமாய் தமிழ்நாட்டில், நாம் ஒன்று சொல்லுவோம், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம். 33 கோடி தெய்வங்கள் அல்ல, ஒரு தெய்வந்தானே என்று அந்த விதமாக வாலிபத்தில் வளர்ந்ததுனால அந்த வாலிபத்தில் நான் கேட்டது இயேசுவே என்னை ரட்சியும் என்று கேட்கவில்லை. இந்து முறைப்படி ஈர வஸ்திரம் கட்டி காலையில் விடியற்காலம் 4 மணிக்கு அந்த ஈர வஸ்திரத்தோடு எப்படி சாமி கும்பிடுவோமோ அதுபோல நெடுஞ்சாங்கடையாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, கடவுளே உண்மையான கடவுள் யார், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார், அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜபம். வேற ஒன்றையும் கேட்கல, என் பாவத்தை அறிக்கை பண்ண, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய அந்த 20 வயது வரைக்கும் அந்த 5 வயதுக்கு மேலுள்ள காலங்களில் உள்ள பாவ அறிக்கையை ஆண்டவருக்கு செய்து ஆண்டவரை நோக்கி 14 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது 14வது நாள் இரவில் அவிதமாய் சாஷ்டாங்கமாக விழுந்து அதையே வார்த்தை சொல்லி தான் ஜெபித்தேன். நான் இயேசு என்று கூப்பிட மாட்டேன், எந்த தெய்வத்துடைய பெயரையும் சொல்ல மாட்டேன், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார், அவர்களை நான் காண வேண்டும், அவர்களை கண்டேன் என்றால் அவர்கள் என்னை ரட்சித்தால் என் வாழ்நாளெல்லாம் அவர்களுக்கு நான் தொண்டு செய்வேன் என்று சொல்லி ஜெபித்த என்னோடு கர்த்தர் பேசினார், நானே மெய்யான கிறிஸ்து, உன் பாவங்களை மன்னித்தேன், எழுந்து உனக்காக மரித்தேன் என்று ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். நான் இந்த சத்தம் கேட்டது ஒரு ஆலயத்தில் அல்ல, ஒரு ஜப வீட்டில் அல்ல, நான் சொன்னேன் அல்லவா அந்த ஈஸ்வரி ஹோட்டலில் லேடிஸ் ரூம் என்கிற, அதாவது லேடிஸ்கள் வந்தால் சாப்பிட்ற இடத்துல சேர்களை ஒதுக்கி விட்டு அதில் தான் ஜெபம் பண்ணுவேன், அந்த இடத்துல அந்த சத்தத்தை கேட்டேன். அன்று முதல் இயேசுவே நீரே மெய்யான தேவன், இனி உம்மை தவிர

என்றால் நாங்கள் சிஎஸ்ஐயில் இருந்ததினாலே அந்த சென்ட் பால்ஸ் சர்ச்சுக்குத்தான் நான் போனேன். அண்ணனும் ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐயில் தான் பிரசங்கியாராக இருந்ததினாலே நானும் அந்த பழக்கத்திலே அந்த ஆலயத்துக்கு போனேன். அப்படி போகும்போது கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ், கணம் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் என்னுடைய அந்த 20வது வயதில் 1956 டிசம்பரில் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்த அந்த கன்வென்ஷனில் பங்கெடுக்க முடியாத ஒரு நோட்டீஸ் கிடைத்தது. அந்த நோட்டீஸின்படி அந்த ஜப வீட்டுக்கு போனேன். அப்பொழுது 48 பிரிகிலியன் ரோடு என்ற இடத்துல அந்த கூரை போட்ட ஜப வீடு இருந்தது. அந்த ஜப வீட்டில் வைத்து 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இரவு வாட்ச் நைட் சர்வீஸில் 12 மணிக்கு தொட்டியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய வாலிப வயதில் தானே அதே 1957வது ஆண்டில், அதாவது என்னுடைய 21வது வயதில் ஜூலை மாதம் என்னை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். இந்த நாட்களில் நான் சென்னையில் பிரசவாக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரசவாக்கத்தில் உள்ள தெருக்களில் எல்லாம் போய் டிராக்டர் கொடுப்பேன். வாலிபர்களை கண்டுவிட்டால் அங்கே நின்று சாட்சி கொடுப்பேன். வாலிபர்களை கண்டுவிட்டால் அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுப்பேன். நான் படிப்பறியாதவனாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தேன். அவ்விதமாக என்னுடைய வாலிப நாட்கள் சென்னையில் கழிக்கும்படியாக நேரிட்டது. இவ்விதமாக இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு பாஸ்டர் சுந்தர் ஐயாவுடைய வீட்டிலே நான் தங்கியிருக்கிறதான நாட்கள், எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சாட்சியை நான் சொல்ல வேண்டுமானால் மிகுந்த, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போது எனக்கு அது இஷ்டமில்லை. ஏதோ நான் வேலை செய்து ஊழியம் செய்கிறேன், ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்? இந்த வாலிப நாளில் பாடுபட்டு சாப்பிடக்கூடிய வயதில் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இது நிமித்தமாக நான் பின்மாற்றக்காரனாக மாற வேண்டும் என்று மனப்பூர்வமாக பாரினேன். எல்லாரும் தெரியாமல் பாவம் செய்வார்கள், நான் தெரிந்து இனிமேல் கிறிஸ்தவம் வேண்டாம், பழையப்படி ஒருவேளை இந்துவாய் ஜீவிக்காவிட்டாலும் பேர் கிறிஸ்தவனாய் ஜீவித்துவிட்டு போகலாம் என்று இறங்கிவிட்டேன். ஆகையினாலே இன்னும் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்க நேரிட்டது. யோசித்து பாருங்கள், ஹோட்டல் வேலை கிடைக்காமல் யாராவது அலைவார்களா? அவ்வளவு பெரிய சென்னை பட்டணத்தில் அந்த நாட்களில் வேலை இல்லாமல் ஒவ்வொரு கடை கடையாக ஏறுவேன், வேலை கிடைக்காது. இந்த சூழலில் என்னுடைய வீடு குடியிருப்பெல்லாம் மெரினா கடற்கரை. அப்படி ஒரு நாள் மெரினா கடற்கரையில் நிற்கும் பொழுது இந்த பாவியோடு ஆண்டவராய் இயேசு மீண்டும் பேசினார். என்ன பேசினார்? நான் பூட்டின வாசலை நீ திறப்பாயா, நான் திறந்த வாசலை நீ பூட்டக்கூடுமா என்ற ஒரு கேள்வி கேட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீ பூட்டவும் வேண்டாம் திறக்கவும் வேண்டாம், என்னை வாழவிட்டால் போதும் என்று மிகுந்த பாரத்தோடு சொன்னேன். ஆனாலும் கஷ்டம் அதிகரித்தது, பட்டினி அதிகரித்தது. என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை, அண்ணன்மாரிடத்தில் போவதற்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சூழ்நிலையில் ஏதாயிலும் வியாபாரம் செய்து பிழைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து பாஸ்டர் சுந்தரம் ஐயாவிடத்தில் போய், ஐயா, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் நான் ஏதாயிலும் வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வேன் என்று ஐயாவிடம் சொல்ல போனேன். நான் பின்மாற்றானது ஐயாவுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் ஐயா, அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான், முழங்காலே நிற்கிற தெய்வ மனுஷன். அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான் சொன்னார்கள், நான் உமக்கு உதவி செய்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு வயது 21 தான் ஆயிருந்தது, 21 அல்லது 22 இருக்கும். இந்த சூழ்நிலையில் நான் என்ன ஐயா உதவி செய்ய என்று கேட்டேன். ஐயா சொன்னார்கள், இல்லை தம்பி, நமக்கு கன்வென்ஷன் வருகிறது,

0: ஒரு 7 நாள் கன்வென்ஷன், அதற்கு உண்மைத்தான் சமையல்காரனாக நியமித்திருக்கிறோம், அதை செய்வீரா என்று கேட்டார். ஐயா செய்கிறேய்யா என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். சிகரெட் பிடிப்பேன், பின்மாற்றக்காரன் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கினவன் சிகரெட் குடிக்கிறேன், ஆண்டவரை மறுதளித்தவனாய் நிற்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு அந்த வேலையை தந்தார்கள். 3வது நாள் புதன்கிழமை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், சிகரெட்டை ஒடித்து துறப்போடு என்றார். இல்லை, நான் இனிமேல் ஒரு பெந்தேகோஸ்காரன் என்று இருக்க மாட்டேன், நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாயிருப்பேன், வரமாட்டேன் என்று சொன்னேன். அப்போது ஆண்டவர் தெளிவாய் பேசினார், நீ சிகரெட்டை ஒடித்து வெளியே போடாவிட்டால் நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போ என்று சொல்லி ஒரு மனுஷன் நேரடியாய் பேசுவது போல ஆண்டவர் பேசினார். உடனே எனக்கு பணத்தேவை இருந்ததினாலே ஒடித்து போட்டேன், மீதி நாட்களை இந்த வேலையை செய்ய தொடங்கினேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக அருமையாக நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய விருப்பம் என்ன, அந்த ஆராதனை முடிய வேண்டும், பாஸ்டரத்தில் பணத்தை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்ய போக வேண்டும், பழையபடி பின்மாற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், அந்த 400 பேர் கூடியிருக்கிறார்கள் இந்த ஓலை கொட்டகையில், நல்ல ஒரு கன்வென்ஷன், காலை 9:30 மணிக்கு தொடங்கின ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் சமையல் செய்து கொண்டு நிற்கிறேன், என்னோடு 4 வாலிபர்களும் கூட இருக்கிறார்கள், ஒரு அம்மாவும் உதவிக்கு நின்றார்கள். அப்படி நிற்கும்போது ஆவியானவர் வல்லமையாக ஆலயத்தில் இறங்கி பரிசுத்தாவினால் ஜனங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள், அதாவது பாஸ்டர் என்றி ஜோசப் அவருடைய மகன் இப்பொழுது இருக்கிறார், அலெக்ஸ் ஜோசப் அவருடைய அண்ணன், 2 பேரும் இன்னும் வேறு 2-3 பையன்களும் ஓடி வந்து, அண்ணன் எல்லாருடைய தலையிலும் தீ எரியுது, நீங்கள் வந்து பாருங்க என்று சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னடா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தான் தீயை அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் என்று சொல்லியிருக்கு, இப்படி ஒரு காட்சியா, நான் நம்ப மாட்டேன் என்ன, வாங்கண்ணன் என்று என்னை கையை பிடித்து இழுத்து ஆலை அந்த ஜப வீட்டிலே கொண்டு விட்டார்கள். அங்கு பார்த்தால் எல்லார் தலையிலும் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தால் எவ்வளவு அந்த வெளிச்சம் தெரியுமோ அதுபோல் ஒவ்வொருவருடைய உச்சிக்கு மேலே அந்த தீயை என் மாம்ச கண்ணால் பார்த்தேன், அதிர்ந்து போனேன், ஓடி போய் திரும்பவும் கிச்சனில் நின்று கொண்டேன். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நேசத்தை பாருங்கள். நான் இன்றைக்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு காரியம், பாவியாகியிருந்த என்னை நேசித்து ரட்சித்தது மட்டுமல்ல, பின்மாற்றத்தில் போனவனையும் விடாதபடி என்னை அணைத்தெடுத்தீரே என்று சொல்லுகிறது. அன்று மட்டுமல்ல இன்று வரைக்கும் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன். இதுபோல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராயிலும் உங்களுடைய கஷ்டங்களின் நிமித்தமோ அல்லது பாடுகளின் நிமித்தமோ வேதனைகளின் நிமித்தமோ பின்வாங்கியிருந்தால், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அரவணைக்கிறவர் என்கிறதை என்னுடைய சாட்சியின் மூலமாய் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த விதமாக அவர்கள் போய்விட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. அதை நடத்தி கொண்டிருந்த கொச்சு குஞ்சு என்று சொல்லுகிற ஒரு மலையாள பாஸ்டர் தான் அன்றைக்கு அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஐயா ஓடி வந்து மலையாளத்தில் தானே என்னோட பேசினாலும் எனக்கு மலையாளம் புரிகிறதுனாலே அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீ 7 நாளும் இந்த சமையல் பண்ணி கஷ்டப்பட்டதுனால இதனுடைய பிரதிபலன் உனக்கு அவார்டு தர ஆண்டவர் கூப்பிடுகிறார், நீ வா என்று கூப்பிட்டார்கள். ஐயா எனக்கு மேலே போட ஒரு சட்டை கூட கிடையாது, அப்படிப்பட்ட நான் வரல என்று மறுத்தேன். நீ எப்படி ஆயிலும் வராமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி கிச்சனில் வந்து அந்த ஐயா நின்று கொண்டார்கள். அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் 4 முழ வேஷ்டியை கட்டி கொண்டு முண்டா பண்ணினை போட்டு கொண்டு மேலே ஒரு துண்டை போட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே போய் உட்காரக்கூட எனக்கு விருப்பமில்லை, அவ்வளவு வைக்கப்பட்டவனாய் அந்த ஜப வீட்டில் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கதறி அழுதேன். நான் ஒரு பாவி ஆண்டவரேன், எல்லாரும் தெரியாமல் பாவம் செய்தேன் என்று சொல்வார்கள், நான் உம்மை மறுதலித்த பாவி என்று அழுது ஜபித்தேன். என் மீது அக்கினியை போட்டது போல ஒரு பக்கெட்டு அக்கினி என் மேல் விழுந்தது போல ஒரு நிலை ஏற்பட்டு இருந்த இடத்திலிருந்து ஒரு 10 அடி தூக்கி வீசப்பட்டேன். அது நான் மட்டுமல்ல, பாஸ்டர் ஹென்றி ஜோசப் அவர்களும், அதுபோல அருமையான இம்மானுவேல் பிரனாண்டோ என்ற ஒரு தேவதாசன் இருந்தார்கள், அவர்களும் நாங்கள் 3 பேரும் அந்த நாளில் இந்த அனுபவத்தை பெற்றோம். அப்போதை நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 3 பேரையும் கர்த்தர் வரும் நாளில் ஊழியத்தில் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லிவிட்டு போனார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பின்மாற்றத்திலிருந்து இனிமேல் நான் கிறிஸ்தவன் இல்லை, இனி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று இருந்த என்னை ஆண்டவர் அந்த நாளில் சந்தித்தார். என்னுடைய சாட்சி தொடர்கிறேன், மறுபடி வியாபாரம் பண்ணினேன். வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது, சாதாரண வியாபாரம் அது, சென்னைப்பட்டினத்தில் மிக நன்றாய் நடக்கக்கூடிய வியாபாரம், தடியம் பூசணிக்காய் என்று சொல்வார்கள், பூசணிக்காயில் பச்சை பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து அதை துண்டு துண்டாக நறுக்கி தோலை எடுத்து விட்டு குடலை எடுத்து விட்டு அதை சின்னதாக முள்ளுக்கு ஸ்பூனை வைத்து குத்தி குத்தி அதில் உள்ள தண்ணி எடுத்து விட்டு அதை சுண்ணாம்பு தண்ணி கொஞ்சம் சுண்ணாம்பை எடுத்து அந்த தண்ணியை கரைத்து அதில் போட்டு விட்டால் அது ப்ரெஸ் ஆகிவிடும். அதன் பிற்பாடு அதை சீனியில் வேக போட வேண்டும். சீனி பாவாக வரும்போது அதை எடுக்கும்போது கல்கண்டு மாதிரி இருக்கும், திங்கும் அதை மென்று திங்கும்போது அது ஒரு தேங்காய் மிட்டாய் தின்னாது போல இருக்கும், அதற்கு பூல் தோஸ்த் என்று சொல்லுவார்கள். அது அதிகமாய் வட இந்தியாக்காரர்கள் அந்த ஸ்வீட்டை சென்னைப்பட்டினத்தில் செய்வார்கள், நான் அவர்களிடத்தில் தான் அதை செய்ய பழகியிருந்தேன். ஆனால் எனக்கு அதுவும் நஷ்டத்தை கொண்டு வந்தது. பிறகு பன்னாரப்பேட்டையில் ஒரு வெங்கல பாத்திர கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் இயேசுவை விடவில்லை, பழையபடி கர்த்தருக்குள் வளர ஆரம்பித்தேன். பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் தன்னுடைய தான் தங்கியிருந்த அறையின் பக்கத்தில் எனக்கு தட்டியினால் ஒரு சின்ன ரூம் அடைத்து தந்திருந்தார்கள். அதிலே தங்கியிருக்கும் போது நான் வெங்கல பாத்திர கடையில் வேலை செய்கிறேன். அப்பவும் கஷ்டம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 25 ரூபாய் அந்த காலத்திலே கடன்பட்டு விட்டேன். இந்த சூழ்நிலையிலும் ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரித்து ஜெபித்து ஜபந்தான் அதிகமாக. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி திடீரென்று ஒரு 12 மணி இருக்கும், ஒரு சத்தம், கனகராஜ் கனகராஜ் என்று என்னை கூப்பிடுகிற சத்தம் கேட்டது. அது யார் கூப்பிட்டிருப்பார்கள் என்று வெளியே வந்து, ஒருவேளை பாஸ்டர் கூப்பிட்டிருப்பார்களா அல்லது பாஸ்டர் அம்மா கூப்பிட்டிருப்பார்களா என்று 2 பேர் அறையையும் எட்டி பார்த்தேன். இருளாக இருந்தது, அங்கே லைட் வெளிச்சம் இல்லை. உடனடியாக மறுபடியும் அதே சத்தம் என்னை பார்த்து சொல்கிறது, பைபிளை எடு, லைட்டை போடு என்று சொன்னது. உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து லைட்டை போட்டேன். எரேமியா 1:7-8-9 எடுத்து வாசி என்று சொன்ன அந்த வருஷம் 1968 இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவ்விதமாகத்தான் என்னை ஆண்டவர் அந்த வாலிப காலத்தில் இந்த மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த அழைப்பு அது சாதாரணமான அழைப்பு அல்ல. அந்த சத்தத்துக்கு பிற்பாடு அந்த வசனத்தை வாசித்து முடிக்கும்போது 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல ஒரு கை அந்த எரேமியாவை தொட்டது போல என்னுடைய வாயை தொட்டது. அந்த கை வானத்திலிருந்து இறங்கி வந்ததை என்னுடைய மாம்ச கண்களால் பார்த்தேன். அந்த நாளிலும் மறுபடியும் ஆவிக்குள்ளாகி ஆலயத்தில் போய் கர்த்தரை, அந்த ஜப வீட்டுக்குள் போய் கர்த்தரை மிகவும் துதித்து மகிமைப்படுத்தினேன். அப்பொழுது காலையில் வந்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், என்ன நடந்தது, ராத்திரி வெகு நேரம் ஜபித்து கொண்டிருந்தீரே என்று கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய அழைப்பை பற்றி ஐயாவிடத்தில் சொன்னேன். அவர்கள் என்னை அன்போடு சொன்னார்கள், இனியம் நீர் இனி வேலைக்கு போக வேண்டாம், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய உம்மை ஒப்புக்கொடும் என்று அப்போஸ்தல கிறிஸ்டின் அசம்பிளி ஸ்தாபகராகிய பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களோடு கூட என்னை தங்கள் ஜப வீட்டிலே என்னை ஏற்றுக்கொண்டு என்னை வைத்திருந்தார்கள். அவர்களை விட்டு திரும்ப நான் ஊருக்கு போனேன், என்னுடைய அண்ணன்மாரிடத்தில் போனேன். அப்படி நான் போகும்போது என்னை என்னுடைய அண்ணன் லாஸ் டேவிட் அவர்கள்தான் எனக்கு மூத்த அண்ணன். அண்ணன் பெந்தேகோஸ்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்த உன்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விரட்டினார்கள். போய் சிஎஸ்ஐ ஆலயத்தில் மூன்று நாள் பட்டினியும் பசியுமாயிருந்தேன். எந்த சொந்தக்காரிடத்திலும் போகவில்லை. என் ஆண்டவராய் இயேசு என்னை அழைத்தவர் அற்புதமாய் நடத்தினார். அதிலிருந்து ஒரு சில மாதங்கள் ஜனவரி மாதம் 1959 ஜனவரி மாதத்தில் நான் அங்கிருந்து புறப்பட்டு நேராக மதுரை வந்தேன். மதுரையில் அருமையான பாஸ்டர் எம் பெஞ்சமின் என்கிற கர்த்தருடைய தாசன், சர்ச் ஆஃப் காட் இன் இந்தியா என்கிற ஸ்தாபனத்தின் அப்போதைய தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவாக ஓவர்சியராக இருந்த அவர்கள் பைபிள் ஸ்கூல் நடத்தினார்கள் 1959. அப்போ எனக்கு படிப்பு இல்லாதவன், 4ஆம் கிளாஸ் வரைத்தான் படித்திருக்கிறேன். ஆனால் பேபி வரைக்கும் சென்றவரை பாஸ்டர் நீ அந்த ஐயாவிடத்தில் போ, அங்கே போய் படி என்று சொன்னார்கள். அதற்கு முன்பு அசம்பிளி அப்காடில் போய் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் 10ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் இந்த ஐயா என்னை உனக்கு எழுத வாசிக்க தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியும் ஐயா என்றேன். உடனே அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக அன்பு பாஸ்டர் பெஞ்சமினை அவருடைய காலத்தில் 3 ஆண்டுகள் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 4ஆம் கிளாஸ் படித்திருந்தாலும் எங்களுடைய மிஷனரி அம்மா ஆங்கிலத்தில் பாடம் எடுப்பார்கள். அதை எங்களுடைய சகோதரன் ஒருவர் மொழிபெயர்ப்பார், பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள். இவ்விதமாக என்னுடைய அந்த 21, 22 ஆகிய வயதில் நான் பைபிள் ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தேன். 59, 60, 61 ஆகிய 3 ஆண்டுகள் பைபிள் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும் போது 2ஆம் ஆண்டு முடிக்கும்போது என்னுடைய திருமணம் நடந்தது. ஏனென்றால் எனக்கு ஆதரவளிக்க யாரும் இல்லை. நான் பைபிள் ஸ்கூல் முடித்து போன பிற்பாடு ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் எனக்கென்று ஒரு துணை வேண்டும் என்கிறதுக்காக பாஸ்டர்மாராக சேர்ந்து எனக்கு அந்த திருமணத்தை 1961ஆம் ஆண்டின் மத்திய பகுதியில் எனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இவ்விதமாக திருமணம் முடிந்து என்னுடைய பைபிள் காலேஜ் படிப்பும் முடிகிற தேர்ட் இயர் படிக்கும்போது நாங்கள் கொடைக்கானல் ரோடு என்ற இடத்துல இருக்கும்போது டிஎல் ஆஸ்பன் என்ற தேவனுடைய மனுஷன் அந்த நாளில் மதுரை ரேஸ்கோட்ஸ் மைதானத்தில் மீட்டிங் நடத்த வரும்பொழுது அதில் நான் ஒரு வாலண்டியராய் ஆண்டுடைய ஊழியத்தில் பங்கெடுத்தேன். அவ்விதமாய் பங்கெடுக்கும் போது நம்முடைய நாட்டில் அந்த காலத்திலும் இந்துக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. வல்லபால் படேல் அவர்களால் இந்த மிஷினரை இந்தியா தேசத்தை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்துக்கள் அதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது அவர்கள் துண்டு பிரச்சுரம் கொடுத்தார்கள். இது பொய் சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் காட்டின ஒரு அடையாளம் என்னுடைய ஊழியத்தில் என்னை இன்று வரைக்கும் தாங்கி கொண்டிருக்காது. அது என்ன அடையாளம் என்றால், அந்த நோட்டீஸை வாங்கின கலெக்டர், அவருடைய பெட்டிஷனை வாங்கின கலெக்டர் அப்படி பொய் சொல்ல வைக்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே அங்கே அற்புத சுகம் கிடைக்கிறதா என்றை பார்ப்பதற்கு மத கலெக்டர் வந்து ஒரு ஜீப்பில் உட்கார்ந்து போலீஸ்காரர்களோடு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் அந்த போலீஸ்காரன் இருக்கிற அந்த பக்கத்தில் ஒரு அம்மாவுக்கு இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு அம்மாவுக்கு அற்புதமாக அன்றைக்கு அவர் வேறு எந்த வியாதிக்கும் ஜெபிக்கவில்லை, இன்று குருடர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் பார்வை கிடைப்பதாக என்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கர்த்தர் நல்ல பார்வை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். உடனே கலெக்டர் அழைத்து அந்த அம்மாவை கேள்வி கேட்டார், உங்களுக்கு இது யாரும் சொல்லி தந்தார்களா இல்லை என்ன நடந்தது என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா எனக்கு 40 வயது ஆகிறது, நான் பிறந்தது முதல் இருட்டுக்குள்ளே இருந்தது போல தான் இருந்தேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஐயா சொன்ன மாத்திரத்தில் என்னுடைய கண்கள் திறந்தது, ஐயா நான் ஒரு இந்து ஆனாலும் என்னுடைய கண்களை இந்த ஆண்டவராய் இயேசு திறந்தார் என்று சொன்னார்கள். இதை உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்கிறதுக்கு ஒரு காரணம், என்னுடைய ஊழியத்தில் என்னை அந்த சாட்சி கொஞ்சம் கூட உறுதிப்படுத்தி என்னுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நான் திருமணம் பண்ணினதான நான் மனைவியின் பெயர் ரத்தினம். அந்த மனைவி என்னோடு ஊழியத்தில் மிகவும் அனுகூலமாயிருந்த அருமையான மகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் பைபிள் ஸ்கூல் முடித்தோம். முடித்துவிட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு இடமில்லை, எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறதான வேளையிலே அவளும் ஒரு ஊழியக்காரியாக இருந்து பாஸ்டர்மாராக பார்த்து வைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தபடினாலே நாங்கள் இருவரும் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் கடையம் என்ற அந்த ஊரில் ஆண்டுடைய ஊழியத்தை தொடங்கினோம். அங்கே கீழக்கடையம் என்னிடத்தில் இந்துக்கள் நிறைந்த இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை முதல் முறையாக செய்ய ஆரம்பித்தோம். இந்த சாட்சி சொல்லும்போது என்னுடைய வாலிபத்தில் நடந்த இன்னொரு காரியத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னை ஊழியத்தில் உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு செய்த இரண்டு சாட்சிகளை முன்கூட்டி சொல்கிறேன். ஒன்று, என்னுடைய மூத்த அண்ணாச்சி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அந்த அண்ணன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது நாங்கள் பைபிள் காலேஜில் தான் படித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அண்ணனிடத்திலிருந்து தந்தி வந்ததை பார்த்துவிட்டு அண்ணனை பார்க்க ஓடோடி போய் பார்த்தேன். மரண தருவாயில் இருந்தார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நினைக்கும்போது ஆவியானவர் ஜெபிக்காதே வெளியே போய் என்றார். வெளியே போய் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போய் என்றார். அந்த கேம்பஸை விட்டு வெளியே போகும்போது அண்ணன், என்னுடைய தகப்பனார் வேண்டாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ஊரில் அண்ணன் ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கி அதில் ஒரு அரச மரத்தையும் ஒரு வேப்ப மரத்தையும் வைத்திருந்ததை காண்பிக்கிறதுக்கு ஒரு ஆலை கர்த்தன் என்னோடு அனுப்பி அவர்கள் சொன்னார்கள், உன் அண்ணன் ஒரு பிரசங்கியார் இப்படி செய்திருக்கிறார் பார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இடத்தை பார்த்து நான் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உன் அண்ணன் அந்த இடத்தை விட்டுவிடுவேன் என்று சொன்னால் போதும், நான் அவனுக்கு பூரண விடுதலை கொடுப்பேன், நீ ஜெபிக்கலாம் என்று சொன்னார்கள். எனக்கு மூத்த அண்ணனிடத்தில் சொல்லி அவர் அதற்கு மூத்த அண்ணனிடத்தில் சொல்லி அந்த செய்தி அண்ணன் காதில் போன உடனே அந்த மரணப்படுக்கையிலிருந்து கொண்டு அண்ணன் சொன்னார்கள், நான் கொடுத்து விடுகிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தால் போதும் என்று சொன்னபோது அதற்காக உடனடியாக ஆவியானவர் சொன்னார், உன் அண்ணனுக்கு போய் ஜெபி என்று சொன்னார். அண்ணனுக்கு போய் ஜெபித்தேன். அப்பொழுது அவருடைய வயிற்றிலே கை வைத்து ஜெபிக்கும்போது அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பாம்பு வெளியே வந்தது போல இருந்தது. அதை பிடித்து எரிந்து போட்ட அந்த செகண்ட் அண்ணன் ஜீவனோடு எழும்பி விட்டார்கள். எழுந்த உடனே அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, கனகராஜ் நம்முடைய வீட்டிலே அவன்தான் ஊழியக்காரன், ஆண்டவர் அவனை பல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்று அந்த அண்ணன் சொன்னார்கள், இவ்விதமாக என்னுடைய அதாவது சொந்த குடும்பத்திலேயே முதலாவது அற்புதத்தை செய்தார், ரெண்டாவது எனக்கு நேர் மூத்த அண்ணன் எனக்கு திருமணமாகி என்னுடைய மகன் பிறந்து விட்டான், ஆனால் அவர்களுக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அந்த அண்ணனும் கேட்டார்கள், தம்பி எனக்கு 12 ஆண்டுகளாகியும் பிள்ளை இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கும்படி எனக்காகவும் ஜெபி என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கும் ஒரு மகளை ஈவாக கொடுத்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அழைக்கிறவர் மட்டுமல்ல, அழைப்பை உறுதிப்படுத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்கிறதை அந்த வாலிப காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இவ்விதமாக கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் கடயத்திலே ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு ஆலயத்தை கட்ட ஒரு இந்து மனுஷன் ஒரு 9 சென்ட் இடத்தை எழுதி தந்தார்கள். அந்த இடத்தை தேவ சபைக்கு என்று எழுதி கொடுத்து அந்த இடத்தில் இன்றைக்கு அந்த சபை இருக்கிறது. இவ்விதமாக என்னுடைய மனைவியும் அந்த நாட்களில் என் ஊழியத்தில் எனக்கு மிக அனுகூலமாயிருந்தாள். ஆனாலும் எங்களுடைய வாலிபன் நாளில்தானே எங்களுடைய ஸ்தாபனத்தில் ஒரு ஒழுங்கு இருந்தது, டிரான்ஸ்ஃபர். அது நிமித்தமாக என்னை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் சொந்த ஊராகி அந்த நாசிரியத்து பக்கத்தில் மூக்குப்பீறி என்னிடத்துக்கு போனேன். அங்கே இருக்கும்போது என்னுடைய மனைவி சுகவீனத்தினால் என்னுடைய முதல் மனைவி மரித்து போனார்கள். அவள் மரித்து போன பிற்பாடு அவள் மரிக்கிறதுக்கு முன்பு ஒரு மகனை கர்த்தர் எங்களுக்கு தந்தாள். அவனுக்கு 7 வயதாக இருக்கும்போது என் மனைவி மரித்து போனாள். பிற்பாடு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை பையனை வைத்து கொண்டு செய்வது சிரமமாயிருந்ததினாலே மறுபடியும் 1969 டிசம்பர் 23 மறுபடியும் பாஸ்டர் சுந்தரதாஸ் அவர்கள் மூலம் இப்பொழுது இருக்கிற மனைவி இன்பமேரி என்கிற அந்த அருமையான மனைவியை கர்த்தர் எனக்கு துணையாக தந்தார். இந்த நாள் வரைக்கும் என் மனைவி எனக்கு துணையாகவும் ஊழியத்தில் ஒத்தாசையாகவும் இருந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ அந்த மனைவிக்கு எவ்வளவோ கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஊழியக்காரியாக நான் எடுக்கவில்லையே என்ற நிலையில் ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்தாமல் இருந்தேன். அதை இந்த நாட்களில் உணர்கிறேன். இந்த நாளிலும் என் மனைவி இந்த வயது சென்ற காலத்திலும் அவள் ஜெபித்தால் அற்புத சுகம் கிடைக்கத்தக்கதாக இந்த நாளிலும் கர்த்தர் பயன்படுத்துகிறதை நினைக்கும் போது நான் குறிப்பிட்ட காலங்களில் அந்த அருமையான மனைவியை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேனே என்று நினைத்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்கு இந்த மனைவி மூத்த மகனுக்கு பிறகு இந்த மனைவிக்கு 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களிலே நான் இந்துக்கள் மத்தியில் வள்ளியூர் என்னிடத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்திலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது என்னை பரிசுத்தாவிக்காக காத்திருப்பு கூட்டம் நடத்துவதற்கும் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவதற்கும் என்னை அழைப்பார்கள். அப்படி பட்டதான நிலைமையில் நான் பாகோடு என்ற இடத்திற்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாகோடு என்ற இடத்துல சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு கன்வென்ஷனுக்காக அழைக்கப்பட்டேன். கன்வென்ஷன் பிரசங்கியாராக போகும்போது நான் ஜிப்பா வேஷ்டியோடு போனேன். அங்கே போன போது அங்குள்ள ஒரு சகோதரன், அவர் அப்போ பிஏ படித்து கொண்டிருந்தார், சாம்ராஜ் என்று, அந்த சகோதரன் நீங்கள் பெந்தேகோஸ்து பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். நோட்டீஸில் போட்டுக்கிறது அல்லவா பெந்தேகோஸ் பாஸ்டர் தான் என்று சொன்னேன். ஞான ஸ்நானம் பரிசுத்தாவி எல்லாம் பேசக்கூடாது, அல்லேலியா சொல்லக்கூடாது, இது சிஎஸ்ஐ சபை என்று சொன்னார். நான் எப்போதுமே சத்தியத்தை மறைக்கிறதில்லை, சத்தியத்தை சத்தியமாய் பேசுவேன். ஆகினால் இந்த பாகோடு சிஎஸ்ஐ சபையில் சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்றபோது அவர்கள் அந்த சபையார் எதிர்த்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை திட்டமாய் சொன்னேன். நானாக உங்களுடைய சபைக்கு வரவில்லை. நோட்டில் சிறு பெயர் போட்டு என்னை அழைத்திருக்கிறீர்கள். என்னை பேச விடாமல் தடை பண்ணுவதாக இருந்தால் நஷ்டேடு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்கள் பேரில் கேஸ் கொடுக்க வேண்டியது வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 3 நாளும் அனுமதி தந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை பகலில் பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று மறுபடியும் தடுத்தார்கள். எப்படியோ கர்த்தருடைய பெரிய கிருபையினால அன்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போது 52 பேர் பரிசுத்தாவினால் அந்த சபைக்குள்ளே அபிஷேகம் பெற்றார்கள். அதே பாகோட்டில் ஆர்சி சபையைச் சேர்ந்த 2 சகோதரிகள், மூத்தவர் ஜான்சன், 2வது உள்ளவர் தாமஸ். இவர்கள் 2 பேரில் தாமஸ் ரட்சிக்கப்பட்டார். மூத்தவருக்கு பிசாசு பிடி, அவருடைய அம்மாவுக்கு பிசாசு பிடி. நான் அந்த நாட்களிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் கன்வென்ஷன் பிரசங்கம், இன்னும் காத்திருப்பு பிரசங்கம் போன்ற செய்திகள் கொடுக்க போவேன். ஆனாலும் அந்த சகோதரனுக்காக, அவர்களே தாயாருக்காக, நாங்கள் அப்போ வள்ளியூரில் இருந்தோம். வள்ளியூருக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபித்தோம். தாயாரையும் கர்த்தர் விடுவித்தார், அந்த சகோதரனையும் விடுவித்தார். அந்த சகோதரனும் அவருடைய தாயாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து 5 சென்ட் இடத்தை ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். அதையும் தேவ சபைக்கு கொடுத்து அந்த இடத்திலையும் இன்றைக்கு தேவ சபை என்று ஒன்று நடக்கிறது. இவ்விதமாக என்னை அந்த வாலிப காலத்திலிருந்து நடத்தி வந்ததான தேவன் வள்ளியூரில் இருக்கும்போது எனக்கு அந்த மூத்த மகனை தவற பிள்ளை இல்லை என்று இருக்கும்போது 5 வருஷத்துக்கு பிற்பாடு என் மனைவிக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு பெண் பிள்ளையை தந்தார். நான் ஆண்டவரே என்று கேட்டு அந்த ஜபத்துக்கு இறங்கின ஆண்டவர் தொடர்ந்து 5 பெண் பிள்ளைகளை தந்தார். இவ்விதமாக 5 பெண் பிள்ளைகளை பெற்ற நாங்கள் முதலாவது வள்ளியூரில் இருந்தோம். வள்ளியூரிலிருந்து பாம்பேக்கு நான் போகும்போது என்னுடைய 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பாம்பேக்கு போனேன். மூத்த மகனையும் 2 பெண் பிள்ளைகளையும், பியூலா ஷீபா என்று சொல்கிற 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பாம்பேக்கு மிஷினரி, மகாராஷ்டிரா மிஷினரி ஊழியர் செய்யும்படியாக நாங்கள் பாம்பேக்கு போனோம். இவ்விதமாக நாங்கள் பாம்பேயில் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்தேன். அது மிஷினரி ஊழியம், சபை ஊழியம் அல்ல, மிஷினரி ஊழியம். அப்படி மிஷினரி ஊழியத்தை முதலாவது தாராவி என்னிடத்தில் 1976 வருஷத்திலிருந்து 75 போனேன். 76 முதல் அங்கே அந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். 75 தற்செயலாக நான் பாம்பே போயிருக்கும்போது அடியானை கொண்டு கர்த்தர் அநேக வாலிபர்களை பரிசுத்தாவினால் நிறைத்தார். ஒரு சபை உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த சபை இன்றைக்கும் அந்த தாராவியில் ஒரு பெரிய சபையாக உருவெடுத்திருக்கிறது. அதனுடைய போதகர் விஜயராஜ் என்கிறவர் இன்று வரைக்கும் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய, நான் சொன்னேன் அல்லவா, 76 முதல் நாங்கள் தாராவியில் இருந்து ஊழியம் செய்தோம். அப்பொழுது எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான் இருந்தார்கள். மனைவியும் என்னோட ஊழியத்தில் இருந்தால் அப்படி நாங்கள் இருக்கும்போது என்னுடைய ஊழியம் இந்துக்கள் கர்த்தரை அறிய வேண்டும். அதாவது மதமாற்றம் அல்ல, இயேசுய மெய்யான தெய்வம் என்று அறியணும். நான் ஒரு இந்து ஆகினாலே என்னுடைய தகப்பனார் பூசாரி, நானும் இந்துவாக 15 வயதில் மாறினவர். அப்போ அதெல்லாம் அறியாமையின் காலம். அதுபோல இப்படி எத்தனை மக்கள் இருப்பார்கள், அவர்கள் அறியணுமே என்று அந்த தாகத்தோடு தான் நான் இந்துக்கள் மத்தியில் தீவிரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். அப்படி நாங்கள் தாராவியில் தங்கியிருந்து ஊழியம் செய்யும்போது பல கஷ்டங்கள் உண்டு, வறுமைகள் உண்டு. ஆனாலும் அவைகள் ஒன்றும் பொருட்படுத்தாதபடி எங்களுடைய ஒரே நோக்கம் ஊழியம் என்கிறதை தவிர வேறொரு நோக்கம் அல்ல. அதில் என் மனைவியும் எனக்கு மிக ஒத்தாசையாய் இருந்தார்கள் என்று நான் சொல்வேன். ஆனால் அது மிகையாகாது. இவ்விதமாக நாங்கள் தாராவிலே ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பம், அவர்கள் இந்துக்கள். அவங்க அண்ணன் பேர் செம்பலிங்கம், அவருடைய தம்பி பேர் தர்மலிங்கம், அவருடைய பெயர் மூர்த்தி. இந்த மூர்த்தி என்கிறவருடைய குடும்பத்தில் பில்லிசூனிய போராட்டம். இந்த பில்லிசூனிய போராட்டம் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அதை நேரில் பார்த்தது இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் நேரில் பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். அப்பொழுது நாங்கள் பாம்பேயில் பீலா பங்களா என்று சொல்லி பாம்பேயில் தாராவி பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் குடியிருந்தோம். அப்பொழுது என்னை இரண்டு பேர் ஜெபிக்க அழைத்தார்கள். அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனேன். அது இந்துக்களுடைய வீடு, பில்லிசூன்யத்தினாலே நரகல் வந்து சாப்பாட்டில் விழும், அதுபோல இன்னும் சாதத்தில் விழும், இன்னும் தண்ணீரில் விழும், அரைக்கிற மசாலாவில் விழும். இப்படி பயங்கரமான போராட்டத்துக்குள் இருந்த அந்த குடும்பத்துக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டார்கள். நானும் இன்னொரு மிஷனரியுமாக இரண்டு பேர் அந்த வீட்டில் போய் ஜெபிக்க போனோம். முதல் நாள் ஜெபித்து வந்தோம், திரும்ப அவர்கள் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அந்த போராட்டம் மாறவில்லை. ஆகின மறுபடி அவருடைய கணவனார் வந்து கம்பல்சரியாக என்னை கூப்பிட்டதினால் அந்த வீட்டுக்கு போய் ஜெபித்தோம். 10 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். 10 நாட்கள் இந்த வீட்டில் இன்னொரு காரியம் நடந்தது. நீங்கள் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன என்றால், பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, இவர்கள் இந்துக்கள், அந்த அம்மா கிறிஸ்தவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பைபிளை தலைக்குள்ளே வச்சுட்டு படுத்துடுங்க, பிசாசு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க தலைக்குள்ளே வச்சுட்டு இருந்த பைபிளில் முதல் நாள் ஒன்றும் இல்லை, ரெண்டாவது நாள் அந்த பைபிளில் ஆதியாமத்திலிருந்து யாத்திராமத்துக்கு இடையில் கொஞ்சம் தாழ மேல் பக்கம் அப்படியே கிழிச்சிட்டு போயிட்டு, ரெண்டாவது சாயங்காலம் அதே பைபிளை சாயங்காலம் வெளிப்படுத்துறதுக்கும் எபிரேயருக்கு இடையில 10-40 தாழ முக்குவாக்கில் கிழிச்சிட்டு போயிட்டு. இதை பார்த்த ரெண்டு சிஎன்ஐ வாலிப தம்பிமார், ஜபராஜி மோசஸ் என்ற ரெண்டு பேர் வந்து, ஐயா ஐயா, ஒரு வீட்டில் இப்படி ஒரு சம்பவம், தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போகும்போது எனக்கே ஆச்சரியமும் வேதனையுமாக மாறிவிட்டேன். பரிசுத்த வேதாகமத்தை கிழிப்பதற்கு பிசாசுக்கு அவ்வளோ அதிகாரமா என்று மிகுந்த பாரத்தோடும் வைராக்கியத்தோடும் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த அம்மாளுக்குள் இருந்த பிசாசு ஆட ஆரம்பித்து அது சொன்னது, நான் ஆறுமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்த சாசு, அது பேரை சொல்லி சொல்லிச்சது. நான் சொன்னேன், ஏசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், ஆகையினாலே அவர் உன்னை இந்த வீட்டில் இருக்க விடாமல் விரட்டுவார் என்று. அது சவால் விட்டுச்சு, இல்லை நான் இந்த குடும்பத்தை அழிக்காமல் போக மாட்டேன் என்று. 10 நாள் உபவாசம் எடுத்தோம். 10 நாள் உபவாசம் எடுக்கிறோம், எடுக்க எடுக்க கூடிக்கொண்டே இருந்தது. இதை சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மிலும் அநேகர் ஜெபிப்போம், ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் கூடும், கஷ்டங்கள் கூடும், வறுமைகள் கூடும், வியாதிகள் கூடும். இப்படி போல் அந்த வீட்டில் கூடிச்சது. தைரியமாக அந்த குடும்பத்தார் எங்களுக்கு ஜெபத்தில் ஒத்துழைத்தார்கள். நான் மட்டுமல்ல, என்னோடு சில ஊழியக்காரரும் வந்தார்கள். சில விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபித்தோம். 9வது நாள் பக்கத்தில் இருந்த இந்துக்கள் எங்களை கேலி பண்ண தொடங்கினார்கள். இந்த அல்லேலியா கூட்டத்துக்காரனோடா இந்த பிசாசை விரட்ட போகிறான் என்று சொல்லி எங்களை கேலி பண்ணினார்கள். அப்பொழுது தான் எனக்கு வைராக்கியம் கூடினது. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் மரணத்துக்கு முன்பு சொன்ன ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. என் அம்மா சொன்ன அந்த காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த சன்னதிக்கு முன்னால் என்னை விடுவிக்க முடியாத ஒன்றை என் பிள்ளைகள் கும்பிடாது என்று சொன்னார். ஆனால் நான் உண்மை அப்படி மறுதளிக்க மாட்டேன். ஏற்கனவே நான் மறுதளித்து பின்வாங்கினவன், ஆனால் அந்த காரியம் செய்ய மாட்டேன். ஊழியத்தை விட்டு விட்டு வேலை செய்து பிள்ளைகளை காப்பாற்றுவேன், ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு இரவு படுக்கைக்கு போகும்போது அந்த காலத்தில் பேசின அதே ஆண்டவர் பேசினார், நீ அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடு, நான் அவர்களை விடுவித்து விட்டேன், நாளைக்கு நீ 10வது நாளாக அந்த வீட்டுக்கு போகும்போது அவர்கள் சுகமாயிருப்பார்கள் என்று சொன்னது போல காலையில் ஜெபிக்க அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த சத்துரு போராட்டமோ பிசாசோ ஒன்றும் இல்லாமல் நல்ல சுகமாயிருந்தது. ஞான ஸ்நானத்துக்கு ஆயத்தமா என்று கேட்டேன். ஐயா ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த குடும்பத்தில் 4 பேருக்கு அதே பாம்பே பட்டணத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மூர்த்தி என்கிறவருடைய குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்தது. அவருடைய அண்ணன் செம்பலிங்கம் என்று சொல்லுகிறவரும் இந்த காட்சிகள் இந்த அற்புதங்களை பார்த்து அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடிகாரனாயிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய தம்பி தர்மலிங்கம் என்று சொல்லுகிறவரும் இயேசுவை அறிந்து கொண்டு வந்தார்கள். இவ்விதமாக என்னுடைய பாம்பே ஊழியத்தில் கர்த்தர் ஆத்மாக்களை தந்தார். அங்கிருந்து நாங்கள் பாண்டுப்புலை போய் 3 வருஷம் ஊழியம் செய்து அங்கேயும் சில ஆத்துமாக்களை தந்தார். அதன் பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், நீர் தமிழ்நாட்டுக்கு போ என்று. அதன்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தமிழ்நாட்டுக்கு என்னுடைய அப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது 1980 இந்த வருஷத்துக்கு முன்பு 1976 முதல் 80 வரைக்கும் நாங்கள் பாம்பேயில் இருக்கும் பொழுது என்னுடைய 3வது மகள் பிறந்தால் அவளுடைய பெயர் கிரேஸ் என்று பெயர் விட்டு அந்த மகளை அழைத்தோம். நாங்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போ என்று சொன்னபடி தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் குளித்துறை என்ற இடத்தில் எனக்கு இந்தியா தேவசபையின் அப்போதைய ஓவர்சியர் ஒரு சபை பொறுப்பை தந்தார்கள். அந்த சபையில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய 4வது மகள் ஹெலன் கனகஜாய் என்று சொல்கிற மகள் பிறந்தாள். இவ்விதமாக எங்களுக்கு ஆண்டவர் 4வது குழந்தையை தரும்போது நாங்கள் குளித்துறையில் இருந்தோம். பிறகு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் சென்னை பிரசவாகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோம். அங்கே போய் 2-3 வருஷத்துக்குள் திரும்பவும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார்கள். அதை 1984 ஏற்றுக்கொண்டு நான் மறுபடி இதே பாளையங்கோட்டைக்கு வந்தேன். இந்த பாளையங்கோட்டையில் வரும்போது ஆண்டவருடைய கிருபையினாலே தேவசபை ஊழியத்தை இங்கேயும் ஆரம்பித்தேன். அப்பொழுது நாங்கள் முதல் முறையாக வந்து கொக்கரோளத்தில் இறங்கும் பொழுது என்னுடைய 5வது மகள் என் மனைவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறாள். வீடு இல்லாமல் தெருவில் வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம், கொக்கரோளத்தில் ஒரு இந்து மனுஷன் வீடு தருவேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பெந்தேகோஸ்தைக்காரர்கள் என்று அறிந்து எங்களுக்கு வீடு தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். தெருவில் கிடந்தோம். அப்படி இருக்கும்போது அதே கொக்கரோளத்தில் ஒரு சகோதரன் அசம்பிளி சப்காரை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய பரிதாபமான சூழ்நிலையை கண்டு அவருடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அவர் தான் இருந்த வீட்டை காலி பண்ணி எங்களுக்கு தந்து இவ்விதமாய் நாங்கள் கர்த்தரால் தேற்றப்பட்டோம். இந்த கொக்கரோளத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடங்கினோம். அப்பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஒரு 4-5 வருஷம் இரத்தப்போக்கில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சகோதரி, நாங்கள் ஒரு 5 பேராக கூடுதான் ஜெபித்தோம். ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த மகளுக்குள் இருந்த அந்த வியாதியை மாற்றினதுனாலே கொக்கரோளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கி அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எங்களுக்கு வீடு வசதி இல்லாதனாலே கொக்கரோளத்தை விட்டு அண்ணா நகர் சென்றோம். அண்ணா நகர்லேருந்து திரும்ப பாளையங்கோட்டை நடுத்தெருவுக்கு வந்தோம். அங்கிருந்து புதுப்பேட்டை தெருவுக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் 15 விசுவாசிகளை தந்து சபையை கட்டித்தந்தார். 1989 ஆண்டு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே எங்களுக்கு 1984 என்னுடைய 5வது மகள் அந்த சென்னையிலிருந்து வந்து 84-85 இடையில் என் மகள் பிறந்தாள். அவள் கடைசி மகள். அவள் பெயர் ஐடா ஜபசில் என்று பெயரிட்டோம். இப்படி 5 பிள்ளைகளை வைத்து இந்த பழங்கொட்டையில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம். இவ்விதமாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் போது மறுபடியும் டிரான்ஸ்ஃபர், மறுபடியும் நாகர்கோவில். அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஆண்டு அங்கு ஊழியம் செய்துவிட்டு மீண்டும் 97வது வருஷம் இந்த பாளையங்கோட்டைக்கு வந்து ஆண்டுடைய ஊழியத்தை திரும்ப செய்தேன். 10-30 விசுவாசிகளை கர்த்தர் மீண்டும் எனக்கு தந்தார். என் தேவன் அவ்வளவு அன்பாக எங்களை நடத்தின என் ஆண்டவராகிய கர்த்தரை மறந்துவிடவே முடியாது. ஏனென்றால் இந்த பாளையங்கோட்டையில் என்னை அறிந்த பாஸ்டர்மார் கேட்பார்கள், 5 பொம்பளை பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர், எப்படி படிக்க வைக்கப் போகிறீர் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அப்போ நான் சொல்லுவேன், கர்த்தர் தந்தார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னது போல என்னுடைய 6 பிள்ளைகளையும் கர்த்தர் எனக்கு தந்து அந்த 6 பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது இருக்கிறது ஜோதிபுரம் என்கிற இடத்துல. கிட்டத்தட்ட 26 வருஷமாக அங்கே இருக்கிறோம். அங்கே ஒரு ஆலயத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அருமையான மனைவியும் அருமையான பிள்ளைகள் அனைவருமே கிட்டத்தட்ட என்னோடு 4 பிள்ளைகள் அதே ஜோதிபுரத்தில் என் பக்கத்தில் தானே வாசம் பண்ணி என்னோடு கூட ஆராதிக்கிறார்கள். இவ்விதமாய் கர்த்தருக்குள் நாங்கள் வளரவும் இந்த ஊழியத்தை என்னை கர்த்தர் இந்த 90வது வயது வரைக்கும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்தின கர்த்தராய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் நான் அன்போடு சொல்லிக்கொள்கிற ஒரு காரியம், இந்த 90வது வயதிலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை வேற ஒன்றும் அல்ல, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், என்னுடைய மரணம் தாமதிக்குமானால் நான் ஒன்று செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் போய் ஊழிய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். மாலை நேர வேதாகம கல்லூரியை நடத்த வேண்டும் என்றார், அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் மிகுந்த கண்ணீரோடும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம், இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த என்னை ரட்சித்த ஆண்டவர், தெய்வம் இன்னார் என்று அறியாமல் இருந்த என்னை அவருக்கு நேராய் திருப்பின ஆண்டவர், அதுபோல என்னுடைய தகப்பனார் தான் வீட்ட தெய்வம் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று எங்களை கிறிஸ்தவர்களாய் போகும்படி சொன்ன அதே ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிற ஒரு ஆலோசனை, நாம் உலக பிரகாரமாய் ஆராதிக்கிற தெய்வங்கள் ஒன்றும் நம்மை விடுவிக்கவும் மாட்டாது, நம்மை ரட்சிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்று சொன்ன அந்த ஒரே தெய்வம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று நான் அறிந்து இன்று வரைக்கும் அவருக்கு ஊழியக்காரனாய் இருக்க உதவி செய்த ஆண்டவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் இந்த அடிமையை கர்த்தர் பயன்படுத்தி இன்று வரைக்கும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கள் நடத்த உதவி செய்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மகிமையான ரட்சிப்புக்களை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய அன்பான சாட்சியை கூறுவதோடு மட்டுமல்ல, நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை அறியாதவர்களாய் தெரியாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கு. ஆமென்.
1: சிந்திப்போம், செயல்படுவோம்.
2: முன்னொரு காலத்திலே ஒரு பெருமையும் மதியனவுமான அரசன் ஒருவன் இருந்தான். தனது உடைமாற்று மறையில் பல மணி நேரங்களை செலவு செய்து கண்ணாடியின் முன் நின்று தன்னுடைய அழகையே ரசிக்கும் ஒருவனாக அவன் இருந்தான். தனக்கு இருந்த எந்த உடையை குறித்தும் திருப்தி அடையாதவனாக, என்னுடைய ராஜ்யத்தில் சிறந்த தையல்காரர்கள் ஒருவரும் இல்லையா என்று கோபத்திலே கத்தினான். அரசனின் புலம்பலை கேட்டு ஒரு மந்திரி அவர்கள் நாட்டில் சிறந்த உடை செய்பவர்கள் யார் என்று விசாரித்து அவர்களிடத்தில் போய் கேட்டான். சிறந்த உடையை ராஜாவுக்காக செய்வோம் என்றார்கள் அவர்கள். ஒரு நாள் தயாராகும் உடைகளை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் மன்னன். அதற்கு தறி இருந்த ஒரு அறைக்கு அவரை அழைத்துச் சென்று அவர்கள் கண்கள் காணாத ஒரு உடையை குறித்து மிக விவரமாக விளக்கிச் சொன்னார்கள். அந்த சிவப்பும் ஊதா நிறமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது! அந்த ஜருகியோடு அது சேர்ந்து வரும்பொழுது அரசனுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று விவரித்தார்கள். சில நாட்கள் கழித்து மன்னனிடத்திலே அந்த தையல்காரர்களை அழைத்து வந்தான். அவர்கள் துணியினால் சில சப்தங்களை ஏற்படுத்தி, இது மிகவும் அழகாக இருக்கிறது, இதை நீங்கள் உடுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று அரசனை புகழ்ந்தார்கள். அரசன் அந்த புதிய உடையை உடுத்துவதற்கான நாளை திட்டமிட்டார்கள். அது மட்டுமல்ல, முக்கிய வீதி வழியாக அரசன் பவனியாக செல்லவும் திட்டமிட்டான். அந்த பெருமையுள்ள அரசனை காண மக்கள் அனைவரும் வரிசையாக நின்று அரசன் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர் புறப்பட்டு வீதியிலே பவனியாக வந்தபொழுது அரசருடைய உடை எவ்வளவு மென்மையானதாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று மந்திரிகள் கூற, அவரும் பெருமையோடே குதிரை மேல் அமர்ந்தார். ஆனால் அவர் உண்மையிலேயே உடை எதுவும் இல்லாதவராகவே அங்கு இருந்தார். மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். திடீரென்று ஒரு சிறுவன் மட்டும், பார்த்தீர்களா, அரசன் எந்த உடையும் இல்லாமல் சிறுபிள்ளையைப் போல இருக்கிறார் என்று கூறினான். உடனே மக்களும் உடையில்லா அரசன் என்று கூச்சலிட்டார்கள். ஆனால் ஊர்வலம் தொடர வேண்டும் என்று அரசன் கட்டளையிட, அந்த அறியாமையிலும் இருளிலும் பெருமையிலும் இருந்த அரசனை அலங்கோலமான நிலையில் மக்கள் பார்த்தார்கள். பெருமையும் அறியாமையும் ஒரு மனிதனை மற்றவர்கள் இகழும் நிலைமைக்குத்தான் தள்ளும் என்பதை அந்த அரசன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. நமது வாழ்க்கையிலும் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு தந்துள்ள மனத்தாண்மையினும் உடையையும் அணிந்து கொள்வோம் என்றால் சிறியோர் முன்னும் பெரியோர் முன்னும் எப்பொழுதும் நாம் மதிப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். இயேசுவை பின்பற்றி அறியாமையிலும் பெருமையிலும் இருந்து விடுதலை பெறுவோமா?
1: ஐயரே ராவெல்லாம் வலை போட்டோம், ஒன்றும் அகப்படல்ல. ரபி நீர் வந்து நின்றீர் வலைய அலசையில, வலைய அலசையில. ஆமர்மையானவர்களே, பேதுருவும் அவர் கூட்டாளிகளும் ராவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் சலிப்போடு கரையிலே வந்து தங்கள் வலைகளை கழுவி கொண்டிருக்கும் போது கத்தராய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துநாதர் அவர்களிடத்திலே வந்து நின்று ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின்படி அவர் கேட்டு அதன்படி செய்தபடினாலே அவர்கள் திரளான மீன்களை பிடித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த பாடல் தான் இந்த பாடல். கேட்டு மகளுங்கள், கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன்.

ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படி கூறுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன்.

0: கைவிடப்பட்ட தேவன் என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே அநேக சமயங்களிலே இரவு எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் கடந்த வாழ்க்கை எங்களை தொடர்ந்து பிடிக்க எங்களை முயற்சிக்கும் பொழுது, எங்களை நாங்கள் நம்பினவர்களெல்லாம் எங்களை கைவிடும் பொழுது, என் தாய் எங்கள் தகப்பனும் எங்களை கைவிடும் பொழுது, எங்கள் உறவுகளெல்லாம் அறுந்து போன சூழ்நிலையிலே ஒரு சந்தேகத்தோடு குறியோடு இருக்கிற எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஓடுகிற பொழுது, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒருவேளை உறவுகளெல்லாம் எங்களை விட்டு தூரமாய் ஒதுங்கி போன பட்சத்திலும், பரலோகத்தின் உறவு எங்களை விட்டு ஒருபொழுதும் போகிறதில்லை என்ற செய்தி எங்களுக்கு எத்தனை ஆறுதலான செய்தி ஆண்டவரே. மனித உறவுகள் எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பின்பதாக எங்களோடு கூட வரப்போவதில்லை சுவாமி. ஆனால் நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எத்தகையான சூழ்நிலை கூட நாங்கள் கடந்து போனாலும், எங்களை விட்டு என்றுமே எடுபடாத ஒரு உறவு தெய்வீக உறவு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் சுவாமி. யாக்கோபு தன் குடும்பத்தாலே பகைக்கப்பட்டான் ஆண்டவரே. தாய் அவனை கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது. தான் நேசித்த தகப்பன் அவனை கைவிட முடியாத சூழ்நிலை வந்தது. தன்னோடு கூட பிறந்த வளர்ந்த சகோதரன் தன்னை விட்டு ஒதுங்கும்படியான சூழ்நிலை வந்தபோது, தனிமையிலே தனிமரமாய் விடப்பட்ட வந்த சூழ்நிலையிலே சுவாமி, வானத்திலிருந்து ஒரு அருமையான காட்சி அவனுக்கு காண்பித்து அவனை ஆறுதல் படுத்தினீரே. எங்களுக்கு அந்த ஆறுதல் எத்தனை முறை தேவைப்படுகிறது ஆண்டவரே. அநேக சமயங்களில் எங்களை சுற்றி ஆண்டவரே இருள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் சுற்றிலுமாக இருள்களால் சூழப்பட்ட பொழுது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், தேங்கி போகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராக தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறீரே. அந்த ஒரு ஆறுதல் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. வாழ்க்கையின் சவால்களை, வாழ்க்கையினுடைய வேதனைகளை, வாழ்க்கையின் வியாதிகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளும் பலனைகளுக்கு தருகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்புடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீ பேசும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Turn your Bibles over to the book of Genesis chapter 28 verses 10 to 19. ஆதியாகமம் 28 அதிகாரம் 10 19 வசனங்களை நாம் வாசிக்கட்டும். யாக்கோபை குறித்த ஒரு அருமையான ஒரு பகுதி. இதை மூன்று தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, ஜேக்கப்ஸ் டிப்ரெஷன். The most depressed man from his deceptive past moving on to his doubtful future right now in a dreadful present. ஒரு deceptive past, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுடைய கதை வாசித்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிவிட்டு, தன்னுடைய தந்தையை ஏமாற்றிவிட்டு, தாயோடு கூட வாழ முடியாத சூழ்நிலையை தானே உருவாக்கிவிட்டு, ஒரு டிசெப்டிவ் பாஸ்ட்ல இருந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஃபியூச்சரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் யாக்கோபு. அந்த சூழ்நிலையிலே அவன் இருக்கிற அந்த இடத்திலிருந்து பதான் அராமில் இருந்து பெர்ஷிபாவை நோக்கி, பதான் அராமை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். 550 miles என்று சொல்கிறார்கள். 550 miles of a long journey. He was forsaken by his family. His father forsook him. His brother forsook him. Even his own mother rather forced to send him out of the house. In other words, he is never going to see his mother back again. அவன் சென்ற பிறகு இதோடு கூட திருப்பி வரும்போது அவங்க அம்மா மரித்து போகிறார்கள். In other words, totally forsaken by the family. He was a deceptive past moving on to the doubtful future. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாக்கோபுக்கு தெரியாதுங்க. He was 77 years old according to 27 chapter. 77 year old man living in his family, forsaken by the family. He didn't know where to go, but லாபானை நோக்கி 550 miles பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். 50 or 60 miles தள்ளிதான் இந்த பெத்தேல் என்ற இடத்துல வந்தபொழுது, அங்கே பைபிள் வேதம் சொல்லுகிறது, 16 வாசகங்கள், ஒரு இடத்திலே வந்து அந்த இடம் தான் பெத்தேல், சூரியன் அஸ்தமித்தபடியினால் என்று வாசிக்கிறோம். I want to pause there. He's saying it was night. 50 to 60 miles at a stretch he walked away from his parents. He is never going to see his mother again. மீண்டுமாக தன் நேசித்த அருமையான தாயை அவன் பார்க்க போவது கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தாலே கைவிடப்பட்ட யாக்கோபு ஒரு டவுட்ஃபுல்லான ஃபியூச்சர் நோக்கி போய்கொண்டிருக்கிறான். இனித்தே எதிர்காலம் எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாதுங்க. A very deceptive past, very doubtful future, இந்த ரெண்டுக்கு நடுவிலே ஒரு dreadfulான present. It was night. You know, அந்த காலத்திலே அதிக வனவிலங்குகளும் அநேக விதமான வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தனிமேலே யாக்கோபு விடப்படுகிறான். அந்த சூழ்நிலையிலே ஒரு அருமையான கனவை காண்கிறான் சொல்லி வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, I want to just spend some time on the depression that Jacob had to go through. ஒரு பெரிய டிப்ரெஸ்டான மூடோடு கூட யாக்கோபு சென்று கொண்டிருக்கிறானா. I want to just imagine the Jacob's condition at this point here. That was, as I told you, 27 அதிகாரத்தின் 28 29 வசனம் வாசிங்கள். 27 அதிகாரத்தினுடைய 28 29 ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அப்புறம் ஜனங்களுடைய சேவிக்கவும் ஜாதிகளுடைய வணங்கவும் கடவர்கள், சகோதரருக்கு எஜமானா இருப்பாய், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதம் இருப்பார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஐயா, he was blessed in chapter 27, banished in chapter 28. In other words, he was, there's a promise of blessing given to Jacob. Immediately after the promise was given, you see, there was a depression. He was walking through the wilderness for 550 long miles. Now, the promise was given, right? The promise of blessing was given. Now, he is going to the possession of the promise. Blessing. He is not going to possess the promised blessing until after 20 years. In other words, promise of blessing is given. The possession of blessing is going to be in the future after 20 long years. Now, between the promise of blessing and the possession of blessing, there is a painful barrenness. I want to just spend some time on this. இன்னை கொடுத்த சாட்சிகள் பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை தொகுத்து நம்ம யோசித்தோம் சொன்னா, there is one message that is coming right through with all this is, we are all going through some kind of painful barrenness in all our lives. This is Jacob is going through. So Jacob was, interestingly what he says is, 27th chapter he was blessed by Isaac. நீ ஆசீர்வாதமா இருக்க போறான்னு சொன்ன உடனே அடுத்த அதிகாரத்திலேயே அவன் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. So after the promise was delivered, given, he has to go 20 long years அப்புறமா the possession of the promise is going to happen. Between the promise of the blessing and the possession of the blessing, there was a painful depression, barrenness for 20 long years. The question is asked, where is God in all this? இப்பதான 27 அதிகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லிட்டாரு. 20 வருடங்களால் காத்திருந்ததுதான், அல்லது பெயின்ஃபுல்லான பேரன்னஸ் மூலியமாகத்தான் அந்த பொசிஷன் ஆஃப் தி ப்ராமிஸ் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி அநேக சமயங்களில் நாம் கேட்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, யூ நோ வை, பிட்வீன் த ப்ராமிஸ் ஆஃப் தி பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் த பொசிஷன் ஆஃப் தி பிளெஸ்ஸிங், தேர் இஸ் எ 20 லாங் இயர்ஸ் ஆஃப் பெயின்ஃபுல் பேரன்னஸ். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் பிகாஸ் அகார்டிங் டு தி ஸ்கிரிப்சர்ஸ் God is preparing him for the blessing. In other words, without the preparation of the blessing, God will not allow you to possess your blessings. I want to just harp upon this one more time. The basic theology of the Old Testament is this. Between the promised blessing and the possession of your blessing, there has to be a preparation for the blessing. கடவுள் வந்து ஆயத்தம் பண்ணாதபடிக்கு ஒருவரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா. If you are not prepared to receive the blessing, God will not bless you right away. ஒருவேளை 27 ஆசீர்வாதத்தை கர்த்தர் 28 அதிகாரத்தை எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கலாம், ஆனால் தரவில்லை. என்ன செய்தாராம், வனாந்திரத்திலே அவனை நடக்க வைக்கிறார். எத்தனை வருடங்கள், 20 வருடங்கள். 20 நடக்கலைங்க, 550 மைல் அவன் நடக்க வேண்டும். 20 வருடங்கள் கழித்துதான் அந்த promised blessing, possession of the blessing, he began to get it. You know why? Because this 20 long years, through the painful barrenness, Jacob was preparing himself. In other words, God was preparing Jacob to possess the blessings. ஆயத்தம் உங்களை செய்யாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறதில்லை. I want just one more illustration. Go to the New Testament. யோவான சுவிசேஷம் 14 அதிகாரத்தின் 2-3 வசனங்களை வாசியுங்கள். என் பிதாவினிட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு நான் இருக்கிற இடத்தில் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களின் இடத்தில் Sethu. The same theology is reflected in Jesus' own statement. You know what he said to the disciples? There is a promise given. Enna promise? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் மேலே வச்சிருக்கேன். That's a promise he gave to them. There is a place I allotted for all of you to come and spend your eternity there. உங்களுக்கு எல்லாரும் eternity spend பண்றதுக்கு ஒரு அருமையான வாசஸ்தலத்தை மேலே வச்சிருக்கேன்னு சொன்னார். Promise was given, right? Then the position of the promise எப்போ? நான் போய் ஆயத்திப்படுத்தி திரும்பி மறுபடியும் வந்து உங்களை மீண்டுமாக இடத்துல கொண்டு செல். So basically the promise of the blessing and the possession of the blessing, இது வரைக்கும் எங்க இருக்கணுமா நம்ம? இந்த உலகத்தில் is preparing us for the blessing. So நம்மளை ஆயத்தப்படுத்தி பின்பதாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் சில வேலை யோசிக்கிறோம், என்னத்துக்காண்டி கர்த்தர் இவ்வளோ டிலே பண்றார்? எப்போ என்னை ஆசீர்வதிப்பினோட வாக்குத்தம் கொடுத்த ஆண்டவர், why there is so much of delay? Delays are not denials என்று சொல்லுவார்கள். மறுத்து தாமதம் என்பது மறுத்தல் என்று அர்த்தம் அல்ல. ஏ ஜாக்கோப் யாக்கோபை 20 வருடங்கள் ஆண்டவராக தேவன் தாமதிக்க வைத்தாராம். In other words, the promise of blessing was given, the possession of the blessing is 20 வருஷங்கள் கடந்து போக வேண்டும். இந்த இடையில என்ன பண்ணாரா 20 வருஷங்கள்? He was preparing Jacob for the possession of the blessing. ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினாராம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, Jacob waited for 20 long years before the promise and the possession of the blessings, and David waited for 21 years, Joseph waited for 13 years, Moses waited for 40 years, Jesus waited for 40 நாட்கள் ஆண்டவராக மனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட நமக்கு எல்லாம் தெரியும். And again in Paul's life 3 years he spent in Arabian desert. These are all called preparation for the blessings. I want to tell you, Christopher Piriyamanavale, God has no quick fix for your problems, but he is looking for a permanent fix for all your problems. The preparation or the blessing was given, the possession is going to happen much later. If the gidayile or painful on a barrenness varandrathai kattaran vaalkale thargirar varandra anubhavangal varumbodhu nam sondu pogrom ayyo en vaalkale yen manandram arumiyana sophie chennonamaake. Diseases are coming from nowhere. வியாதிகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, குடும்பத்தில் நெருக்கடிகள் வருகிறது, இதெல்லாம் பெயின்ஃபுல் ஆன ஒரு பேரன்னஸ் கர்த்தர் தருகிறார். So the promise of blessing is given, the possession lies much later in the blessing. Between the promise and the possession of the blessing, God is taking us through the preparation for the blessing. The preparation experience is a very painful experience. Jacob was going through that kind of preparation for blessings. He was on a painful barrenness in udaga Jacob kadandu seligiran. Christuvukkal periyamanavule Yovana enna suvisesham vasika adhe pagudhile 14 adhigarathin 18 vasanathai yara vasigal 14:18 of John. Naan ungalai dikkettavanai viden 16 vasanathai enna solraare 16 vasanam appozhu endrendikku ungalode irukkumbadikku சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளன். கிரேக்க மொழியிலே பாராக்ளிட்டோஸ் என்ற கிரீக் டேர்ம் இஸ் யூஸ்ட். யூ நோ வாட் இஸ் பாராக்ளிட்டோஸ்? ஒன் ஹூ இஸ் கால்ட் அலாங் சைட் டு ஹெல்ப் யூ. தட் இஸ் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். கிரீக் வார்த்தை பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தையினுடைய, அல்லது தமிழ்ல வந்து பரிசுத்தாவின் சொல்லுகிறோமே, பரிசுத்தாவுக்கு ஒரிஜினல் நேம் என்ன தெரியும்? பாராக்ளிட்டோஸ். பாரா டைஃபாய், பாரானா சைட் பை சைட் கிரீக்ல. பாராக்ளிட்டோஸ் மீன்ஸ் கால்ட் அலாங் சைட் to help us. Yesa minathama solraru naan ungalai dikkettana vidam pa, promise ungalukku kuduthirukken, possession is going to happen after I come back. Idhu idile ungala preparation panna pora edhu moliyama theriyuma? I'm going to send you a paracletos. Ungala help pandrathukku, ungala prepare pandrathukku heavenukaga oru arumiyana aaviyanavar ungalukku anuppa pogiren. Avar ungalodu kuda side la ninnu ungal vaazhkaiyin prachanaigalai savalgalai ellam merkollumbadiyan belanai thandu, you will prepare your hearts and minds and souls to inherit the kingdom up there. So the preparation process la aaviyana ungalukku udhavi seivar endradhu kurithu dhaan ungala dikkettavana vidin. Angle translation la, I will not leave you orphans. Yokobrudi nalmai yosu paarga, he was an orphan almost. அருமையான தாய் உண்டு, தாயே அவனை வெளியே போய் உன்னுடைய சகோதரனை கொலை செய்ய தேடுகிறான், நீ மாமா விட்டு போயிடுன்னு சொல்லி சொல்லுகிறாள். தகப்பனால கைவிடப்பட்டு, தன் சகோதரனால கைவிடப்பட்டு, இந்த அருமையான யாக்கோபு ஆர்ஃபனை போல இந்த அருமையான இரவிலே படுத்துரைக்கிறான் சொல்லி வாசிக்கிறோம். So the first one is depression, Jacob's depression. Secondly, Jacob's dream. In the depression, he sleeps. You know, dreams are called
2: According to Sigmund Freud, the psychiatrist, Austrian psychiatrist, says that dreams are the royal road to unconsciousness.
1: கனவுகள் எல்லாம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல புதைந்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கனவுகளாக வரும் என்று சொல்கிறார்கள்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, what can I dream here? I want to quickly point out three important features of this beautiful dream this man had.
1: First, யார வாசிங்கள் 11 வசனத்திலே, ராத்தங்கி கட்டில் ஒன்றை எடுத்து தலை கழுவித்து நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவன் சொப்பனம் கண்டு என்ன கொண்டான், ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டான்.
2: What does it really mean to us? What does it mean to Jacob in the first place? First of all, you know, it is a solution for three important things that Jacob was going through in his life. மூன்று முக்கியமான வாழ்க்கையின் பிரச்சனைக்கு இந்த லேடர் வந்து இஸ் a solution. First solution என்ன தெரியுமா? Sin solution. He was a sinner. அவன் அவுட் அண்ட் அவுட் சின்னர். தன் சகோதரனை ஏமாற்றிவிட்டு, தன்னுடைய தகப்பனை ஏமாற்றிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிற யாக்கோபுக்கு sin is following him, right? அவன் என்ன சொல்றார் ஆண்டவர் மேல இருந்தா, வானத்துக்கு பூமிக்கும் இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததா அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரா, யாக்கோபு, you may think that heaven and earth are not connected. I want you to know heaven and earth are connected. They stay connected. It was connected, it is connected, it will be connected. Sometimes we think, வாழ்ற வாழ்க்கை என்ன யோசிக்கிறோம்னா, கடவுள் எதுவுமே தெரியாது, எனக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை போல சில வேளை வாழ்கிறோம். ஆண்டவனுக்கு என்ன ரிமைண்ட் பண்றனா, Jacob, I want you to know heaven and earth are connected. Whatever you do in this world, it's going to affect your life up there in the heavens. நீ பண்ற ஒவ்வொரு காரியங்களையும், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாக்கோபுக்கு இதன் மூலமா கத்து சொல்ல வருகிறார். Your sin that you have committed in the past. Interestingly, if you read the 28th chapter, ஒரே இடத்துல கூட ஆண்டவர் வந்து யாக்கோபை பார்த்து ஏன்பா இப்படி செய்தேன்னு கேட்கலையா. ஒரே வேண்டு கூட ஆண்டவர் கேட்கலங்க, ஏன்பா இப்படி உங்க தகோதரன் ஏமாத்தினேன், ஏன் உங்க அப்பாவை ஏமாத்தினேன். Not a single word was asked about his deceptive past. God never asked him about the past. And this விபச்சாரசியை கொண்டு நிக்க வைக்கிறாங்க. பாசித்தோம், ஆண்டவர் சொன்னதெல்லாம் என்ன, அதை சிறிய பார்த்து போய் பாவம் என்ன செய்யாத, இனி பாவம் செய்யாதன்னு சொன்னாரான். ஏமா அப்படி செய்தேன், இவ்வளவு கேளமா ஏன் வாழ்ந்தான்னு கேட்காதபடிக்கு அந்த ஒரே வேடி இனி என்ற வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் ரத்தன சுருக்கமாக ஆண்டவராக தேவன் சுருக்கிவிட்டார். என்ன சொன்னார், இனி பாவம் செய்தல என்ன அர்த்தம், இதுக்கு முன்னால் நீ செய்திருக்கேன்னு எனக்கு தெரியும். He was not harping upon your past. All that God is concerned about is your present and your future. கர்த்தர்கிட்ட வந்தா ஏண்டா அப்படி செய், மனுஷன் வந்து கேவலப்படுத்தும்படி பழைய எல்லாம் பேசினபடி கேவலப்படுத்துவாங்க, ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா, He will never talk about your past. Jacob's past was never spoken to about my God. கடவுள் ஒரு வார்த்தை கூட பாஸ்ட் பத்தி பேசல, பாத்தீங்களா. என்ன சொல்றாரா, முதலாவது ஏணி என்ன சொல்லுகிறது, முதலாவது there is a solution to your sin. Through this connection from heaven to earth. Appa, nee vande andha vaasthiya modhal enna potturuk? Devathoodrugal irangi yernaanga potturuk, yernaanga iranganaanga potturuk. Interesting again. First vande iranganaanga nu polliya. Appra yerna modhalla yernaanga. Ascension and descension are mentioned. Yaar? Angels. If you come to the New Testament, God is saying, your first solution to the sin is, you must know your sin is being watched over in heaven. நீங்க பண்ற பாவங்கள் எல்லாம் ஒருவேளை யோசிக்கலாம், மனைவிக்கு தெரியாதபடி, புருஷனுக்கு தெரியாதபடி, பிள்ளைகளுக்கு தெரியாதபடிக்கு, யாருக்குமே தெரியாதபடி செய்கிற பாவங்களை எல்லாம், there is heaven watching. That's a message. God is saying, look here Jacob, you don't think you are disconnected from me. I am stay connected with you. I am watching from heaven. அந்த ஏனிக்கு மேல யார் நின்னதுன்னு போட்டிருக்கு, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த கனெக்ஷனை உருவாக்குறதே கர்த்தர் என்று சொல்லுகிறார். நீ பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனா அதை பத்தி ஒன்னும் பேசல, பட் ஐ நோ த கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர் ஜேக்கப். ஐ நோ யுவர் இன்ஸ் அண்ட் அவுட்ஸ். ஐ நோ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் யுவர் மைண்ட். யூ ஆர் நாட் எ ரைட் பர்சன், ஐ நோ ஃபார் ஷூர், பட் ஸ்டில் ஐ எம் கம்மிங் ஆஃப்டர் யூ. தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் காட் வி. ஐயோ, வாழ்க்கைன்னு கடந்த காலத்தை பேசி உன்னை துன்புறுத்துற கர்த்தர் இல்லையா? எப்படி இருந்தாலும் சரி ஜேக்கப், that is a solution. I put a leader from there. New Testament la yaarunga leader 14:6 யோவான் என்ன சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவன். இது வந்து ஒரு ட்ரீமுங்க. New Testament la real leader is laid down from heaven, that is through Jesus Christ on the cross of Calvary. The cross is a leader laid from heaven down to this earth, so that you and I like Jacob can go up the ladders and stay with Christ forever and ever. That's a message for all of us. Sin is your problem? Are you running away from your family because of sin in your life? And the passage tells us, God tells us, that's the one solution to the later is, your sin problem, Jacob, don't worry, I can take care of that. The world is ridiculing you too. உங்க அப்பா அம்மா கைவிட்டாங்கன்னு தெரியும்பா, ஏன்னா because of sin. You are no longer a worthy son for these people, right? They disowned you. But cheer up, David. I have a solution for your sin problem. Not this dream ladder marandre. I am going to give another ladder from heaven. Yaarudhu? Through Jesus Christ. Through the ladder of Christ Jesus, you can go up and you can go down as well. So heaven opens, sin problem is taken. First solution is sin. Second solution, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். He was separated, he was secluded, he was scared. Second problem, right? You have that problem? Are you separated from your loved ones? நம்பினவங்க, நீ ரொம்ப நேசித்தவங்களை அவங்க கைவிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? Cheer up. Don't lose your heart. Secondly, he was secluded all by himself. யாருமே கிடையாதுங்க. Doubtful on a future, deceptive past, dreadful present. He doesn't know what's going to happen to him. He was secluded from his home. He was separated from his parents. Nobody to turn to, right? No care, no concern, no comfort, no company. But God is saying, Jacob, cheer up. I am, the family disowns you. The family of heaven owns you. What more you need in this world? When your family disowns you, do not lose your heart. When people around you are sneering and jeering at you, don't lose your heart. When the heavenly doors are closed, the earthly doors are closed, the heavenly doors are open for Jacob. God is saying, your sin, I have a solution through the ladder, through Jesus Christ, who is going to be the permanent ladder in this world. Secondly, the same ladder, Jesus Christ, not only takes care of your sin, it takes care of your seclusion, your separation, and you're scared. பயந்திருக்க இல்லையா? பயந்து தானே போய் ஓடிட்டு இருக்க வீட்டை விட்டு. அவங்க தனியே தானே இருக்குன்னு யோசிக்கிற. நீ தனிமையில இல்லப்பா. All of heaven he host is at your disposal. நல்லா கவனிச்சிக்கலா. ஆண்டவர் கர்த்தர் சொல்ற அப்பா, பரலோக உலகத்தின் கதவெல்லாம் மூடிச்சுன்னு பயப்படுறியாப்பா? அப்பா கதவு மூடிட்டான்னு பயப்படுறியா? சகோதரன் உனக்கு கதவு மூடி, don't lose your heart. The heavenly family has opened the door. The host, not only me, the angels are going up and going down. Angels are doing the Bible. Hebrews 1:14. Hebrews 1:14. ரட்சிப்பை சுதந்திரத்து போறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு எவர்கள் எல்லாரும் முந்திரவாசன வாசி என்ன போட்டிருக்கு? தூதர்கள், ரைட். ஏஞ்சல்ஸ் இன் தி பைபிள் ஆர் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ். அப்படின்னா பணிவடையின் ஆவிகள்னு பேருங்க அவங்களுக்கு எல்லாம். ஐயா, உங்களுக்கு எனக்கு பணிவடை செய்வதற்காகவே கர்த்தர் ஏஞ்சல்ஸ் உண்டாக்கி இருக்கிறாராம். அப்ப என்ன அர்த்தம்? நான் யாக்கோபுக்கு என்ன சொல்றப்பா? Your sin problem is taken care of, Jacob. Secondly, your seclusion and separation problem irukkala. ஐயோ, எனக்கு யாருமே இல்லையே உலகத்திலே, எங்க அப்பா அம்மா எல்லாம் கைவிட்டாங்களே, நான் நம்பினவங்களாம் என்ன வெளியே போய் சொல்லிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்னு சோர்ந்து போயிருக்கியப்பா. உன்னோட லோன்லினஸ்க்கு, உன்னோட செக்லூஷனுக்கு, உன்னோட செப்பரேஷனுக்கு, there is a heaven saying, oh, don't worry about this. Earthly homes are closed, but the heavenly home is open for you. Not only me, the host of angels are at your disposal. உனக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பிச்சிருக்கா, கவலைப்படாதேன்னு cheer up பண்ற. What a wonderful God yet you and I have. Just imagine, right? Jacob was an architect of his own ruin. அவனுடைய வீழ்ச்சிக்கு அவனே காரணமாகிறான். அவனே deceptive, பாவி, totally depraved person. அவன் நல்ல முறையில ஆண்டவனை வெளிப்படுத்துறங்க. மோசமான நிலைமையிலிருந்து யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனை ஆறுதல் படுத்துற கர்த்தரை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே மனித உறவுகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். உங்களோட நல்லா இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போகும்போது நாம் மனமடைந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து யாக்கோபு கர்த்தரை கொடுத்திருந்தவா, there is a heaven open for you, pa. Angels are going up and down. That means I am sending all the ministering angels. மனுஷங்களுக்கு வேலை செய்யணும் கவலைப்படாதே. Heavenly host வச்சு உன்னை காப்பாத்தினால் முடியும். One man Jacob, God is after. நல்லா கவனிங்க. நூறு பேருக்கு சொல்லுங்க, ஒரு மனுஷன், மோசமான மனுஷன், அவனுக்கு போய் எது கர்த்தரை செய்யணும் யோசிப்பீங்க? ஐயா, தயவுசெய்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, even if you are a single man, God is concerned about you. He never called his God at all, interestingly, right? But God knew his heart, all that is going on in his mind. அவன் குடும்பத்தில் எவ்வளோ அலசரிப்பட்டு எவ்வளோ துன்பத்தோடு இருக்க, செக்லூர்டா செப்பரேட்டடா ஸ்கேடா இருக்கான்னு கர்த்தர் அறிந்து அவனுக்கு பின்னாலேயே வந்து அவனோடு கூட இடைப்படுகிற அருமையான ஆண்டவரை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, இட் இஸ் ஒன்லி எ ட்ரீம்ல தான் பார்த்தான், த ரியாலிட்டி இஸ் இன் த நியூ டெஸ்ட்மெண்ட். த ரியல் லேடர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லேட் ஆன் ஃபார் அஸ். இட் டேக்ஸ் கேர் ஆஃப் யுவர் சின், இட் டேக்ஸ் கேர் ஆஃப் யுவர் செப்பரேஷன், யுவர் செக்லூஷன் அண்ட் யுவர் ஸ்கேர். உலகத்தில் இருக்க பயங்கள் தனிமை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறாராம். அண்ட் தேர்ட்லி அண்ட் ஃபைனலி தேர் இஸ் ஒன் மோர் ஸ்டோரி வி ஃபைண்ட் ஹியர். அவ என்ன எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்? 27 அதிகாரத்தினுடைய 42 41 வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு தன் தகப்பனே ஆசீர்வத்தினும் ஏசா யாக்கோபை பகைத்து தகப்பனுக்காக துக்கிக்க நாள் சீக்கிரமா வரும், அப்போது என் சகோதரனாய் யாக்கோபை நான் என்ன பண்ணுவேன், கொன்று போடுவேன். There is a sepulcher hanging on his Jacob's head. First I said sin problem, அது solution later. Secondly the seclusion problem, அல்லது separation problem, Jacob later is another solution. Third solution is sepulcher. Death is hanging on his head, right? So death-க்கு ஒரே solution என்ன தெரியுமா? இயேசுவாகிய அந்த லேடர் வானத்திலிருந்து இறக்கப்பட்டது. Only through Christ Jesus your death is taken care of. So what a wonderful illustration used by Moses at this point. In the dream la paathadhe appa my sin is taken care of, my seclusion, my separation, my scar is taken care of, thirdly my sepulcher, my death is taken care of, all through this ladder metaphor used. அந்த லேடர் என்ற அந்த மெட்டஃபரை யூஸ் பண்ணி இந்த மூன்று அவனுடைய வாழ்க்கையினுடைய போராட்டங்களுக்கு ஒரு அருமையான சொல்யூஷனை அந்த இமேஜரி மூலமாக ஆண்டவர் யாக்கோபு கொடுக்கறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, திஸ் சொல்யூஷன் யூ அண்ட் ஐ ஹேவ். அவன் வந்து ஓன்லி ட்ரெம்ட். அங்க ஏறி இறங்குறதெல்லாம் ஏஞ்சல்ஸுங்க, ஆனா ஆண்டவர் கொடுத்த பர்மனன்டான லேடர்ல இறங்குறதே தெரியுமா? நாட் அன் ஏஞ்சல் பட் இஸ் ஓன் பிகாட்டன் சன் ஜீசஸ் கிரைஸ்ட், யுவர் லார்ட் அண்ட் மை லார்ட். ஹி கேம் டவுன் for take care of three of your things. Your sin is taken care of, your seclusion, separation, your scar is taken care of, and thirdly your sepulcher, your death is taken care of. Hebrews chapter 2 verse 14 and 15 vasina than maranathin moolamaga maranathin adhigara pisasanavani muriyadithar endu vasikkum. Through the death of Jesus Christ, through the ladder that is Christ Jesus, you took care of your sin, you took care of your seclusion, separation, you took care of your sepulcher with his death. These are all the dream of David. Finally, Jacob's Jehovah's display. ஆண்டவர் வந்து தன் எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. வாசியுங்கள் 13 வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, தேங்க்ஸ், 27 அதிகாரத்தில் 20 வசனம் வாசியுங்கள். 27:20. அப்போ ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, அவன் என்ன சொன்னானா? யாருடைய தேவனாய் கர்த்தர்? Interesting. You see that I want to make an interesting comparison. Hold this and turn to 28 chapter verse 21. என்னை உன் தகப்பனுக்கு சமாதான திருப்பர பண்ணுவாரானால் கர்த்தர் என்னது யாருக்கு? எனக்கு. You see the comparison? Interestingly, he never called God even once in his life, Jacob. You know that? Until this point. இந்த 28 அதிகாரம் வரைக்கும் ஒரே முறை கூட ஆண்டவரை வந்து கூப்பிடவே இல்லையா? He never called upon God. In other words, he was a religious man, but he had no relationship with God at all whatsoever. 28 அதிகாரத்தில் என்ன சொல்றான்? ஈசாக்கை பார்த்து உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறான். ஐயா, யுவர் காட் must become my God if God has to do something in your life. The Lord is your shepherd, our shepherd, my shepherd. When God becomes my shepherd, only then he will lead you, he will feed you. If as long as he remains your father's God, you have nothing to expect from this God at all. 28 அதிகாரத்தில் அப்பாவுடைய மகன் பார்த்தா அப்பா பார்த்தா உம்முடைய கடவுள் என்று சொல்கிறான். 28 அதிகாரத்திலே after God met him in the night experience and he calls him your God becomes my God. That's a transformation happening in 26th chapter. Christukkul priyamanavule, who is your God? Who is God to you? Is it your father's God? Is it your mother's God? Is it your church's God? Is it your pastor's God? Is it your God? It's my God. When Jesus becomes my God, that makes all the difference in your life. As long as it remains someone else's God, you don't expect a thing from this God at all. That's what is happening here in Jacob's life. He said, your God. In 28th chapter, he says, my God. This your God must become my God if you expect anything to happen in your life. You know something very interesting? One more thing I want to highlight here. 16:28. யாக்கோபு நித்திரை தெளிந்து வீழ்த்த போது மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார், அதை நான் I want to spend some time on this before I conclude my message. Listen to me carefully. What is Jacob saying is this. Jacob, அவன் யோசித்தது என்ன? He has no care. He has no companion. He has no comfort. கல்லை வச்சு தலையில் தூங்கினான்னு வாசிக்கிறோம். ஒண்ணுமே இல்ல சூழ்நிலை. There was no companion to help him. But there was one companion like a hound of heaven running after Jesus. John Stott, உலக பிரசித்த ஊழியக்காரன், ஒரு சமயம் அழகா சொன்னாரு, you know why I became a Christian? நான் ஏன் கிறிஸ்தவா இருக்கேன்னு தெரியுமா? Not because of my mother and father. Not because even I made a confession to Jesus Christ. Not because someone told me about Jesus Christ. Not because I read the Bible and came to know Jesus. No, no, no, no, no, no. None of these reasons. You know why I became a Christian? Because that God would not leave me. அவர் என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. நான் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவர் என்னை கண்டுகொண்டார். மனுஷகுமார் ஏன் வந்தார்னு சொல்றாரு மார்க்கில்? மனுஷகுமார் எதுக்கு வந்தாரு? Jesus Christ came to save, to seek and to save that which is lost. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ரைட். அவர் தேடி கண்டுபிடித்தால் உடைய நீங்கள் அவரை கண்டுகொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. ஹெவன்ல இருந்தா எங்க இந்த ஏனையை வச்சது யாருங்க? மனுஷன் வச்சானா ஆண்டவர் வச்சாரா? ஆண்டவர் மேலிருந்து வச்சார். அப்படி என்ன அர்த்தம்? பா, நீ சுய முயற்சியிலே மேல ஏறி வர முடியாது ராஜான்றார். இந்து மதம் என்ன சொல்லுகிறது? You don't have to struggle. That Jesus Christ doesn't have to come into this world. He doesn't have to die on the cross of Calvary. You all through your own works go to heaven. That is absolute nonsense according to scriptures. You know what the Bible says? உன் சுய முயற்சியின் மூலமாக நீ மேல போக முடியாது ராஜா. உன் ஏணியை வச்சு மேல ஏற முடியாது. உன்னுடைய செல்ஃப் ரைச்சியஸ் என்று ஏணியை வச்சு மேல போக முயற்சிக்காத. நான் மேல இருந்து ஏணி போட்டால் ஒழிய நீ மேல ஏறி வர முடியாது. இந்த உலகத்தின் மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்ன? ஐயா, நீ வந்து இன்னொரு ஏசி என்ற ஏணி மூலமா மேல போவானப்பா. நீயே உன் ஏணி உண்டாக்கிக்கொள். You can form your own stairway to heaven. You can form your own ladder to heaven. The Bible tells us there is no other ladder other than the one that was sent from heaven to us. No way you can go to heaven but through the ladder sent from heaven. You know what he said? நான் கர்த்தரின் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் அதை யார் அறியல? எனக்கு தெரியல. ஐயா, உங்க வாழ்க்கையில டிப்ரெஷன் வரும்போது, டிசீசஸ் வரும்போது, டிப்ரெஷன் வரும்போது, டிஸ்பேர் வரும்போது, டிஸார்டர்னஸ் வரும்போது, டிசப்பாயின்மெண்ட் வரும்போது, நீங்க என்ன சொல்றோம்? கடவுள் என்ன கைவிட்டார் போல இருக்க, கடவுள் இந்த பிரச்சனையில் இல்லைன்னு யோசிக்கிறீங்க. அதேதான் யாக்கோபு ஒரு பாயிண்ட்ல யோசித்தான். ஆனா when this your god becomes my god in his life, he said கடவுள் இங்க தான் இருந்தாரு, யார் தப்பு? அது எனக்கு தாங்க தெரியல. When you don't find god in your disease, when you don't find god in your disappointment, when you don't find god in your despair, dispiritedness, distortedness, there is no problem with god, problem with you and me. You don't see god in it. When your god becomes my god, you should be able to see God in all your depressions, God in all your disappointments, God in all your diseases. If you don't see God in your disappointments and diseases and depressions, the problem is not with my God, it is with you, because that God still becomes your God, he has not become my God yet. கடவுள் வந்து என்னுடைய கடவுளாய் மாறிவிட்ட பிறகு என் வாழ்க்கையின் எல்லா அனுபவங்கள் ஊடாகவும் இந்த கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு இருந்துச்சு. அவன் என்ன சொல்றான்? இப்ப கடவுள் இங்குதான் இருந்தாரு, நான் அதை காணவில்லை. என்னத்துல சொல்றான்? Don't waste your darknesses. This is what I want to tell all of us. Your darkness, if you do not see divinity in your darkness, the problem is not with God, it is with you. உங்க டிப்ரெஷன்ல, டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல, டிசீஸ்ல, if you do not see divinity in it, the problem is not with God. Jacob is saying, கர்த்தர் இங்குதான் இருந்தாரு, நான் காணவில்லை. அந்த இரவு அவன் வாழ்க்கையில வராதிருந்தால் அந்த ஆசீர்வாதம் அனுபவத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. If darkness do not come in your life, you will not see the divine presence in your life at all. Praise God for your darknesses. Whatever darkness you are going through, I don't know. It may be depression, it may be disappointment, it may be diseases, whatever it is. Disappointments. But I want to tell you, see the divinity in your darkness. Are you able to see that? When your God becomes my God, I can see God in all the depressions, in all the disappointments, in all the diseases. That is what the display of God here. Chompadla. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அநேக சமயங்களிலே எங்கள் வாழ்க்கையில டார்க்னஸ் வரும்பொழுது டிவினிட்டியை நாங்கள் காண தவறி போகிறோம் சாமி. யாக்கோபின் வாழ்க்கையிலே
1: அந்த இரவை நீ என் வாழ்க்கையிலே வரவிட்டாதற்கு சொன்னால் அந்த உண்மையான ஆண்டவர் என் வாழ்க்கையில கண்டுகொண்டிருக்க முடியாது சாமி. எங்கள் வாழ்க்கையினுடைய இரவிலே நாங்கள் ஆண்டவரை சந்திக்க அனுபவத்தை எங்களுக்கு தருகிறேன் என்பதை நான் உணர்ந்து கொள்வதில்லை சாமி. கர்த்தர் இங்கு இருந்தார், அதை நான் அறியாதிருந்தது என்று சொல்லுகிறேன். அநேக சமயங்களில எங்கள் டிப்ரெஷன்ல, எங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல, எங்களுடைய டிசீஸ்ல கர்த்தரை நாங்கள் காண தவறி போகிறோம் ஐயா. கர்த்தர் இங்கே இல்லை, என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கிறோம் சாமி. அது எவ்வளவு தவறானது சாமி. நீர் எங்கள் வாழ்க்கையுடைய எல்லா நிகழ்ச்சியோடும் எங்களோடு வருகிறீர் ஆண்டவரே. அந்த உணர்வு எங்களுக்கு தாரும். மோசமான நிலையிலே வாழ்ந்த யாக்கோபை தேடி சென்று அவனை தொட்டு அவனை மாற்றின எங்கள் ஆண்டவராக தேவன், நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறீர் சாமி. எங்கள் குடும்பங்கள் ஒருவேளை எங்களை கைவிடலாம், எங்கள் குடும்பத்தினுடைய பேரோர் பெற்றோர் காட்ட அன்பெல்லாம் ஒரு பாயிண்ட்ல முடிவடையலாம் சாமி. ஆனால் எங்கள் ஆண்டவராக தேவன் அன்பு ஒருபொழுதும் முடிவடைய என்று உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே, அன்பு கூர்ந்தது போல என்கிற தலைப்பிலே, கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்கிற எபேசியர் 5:2 கூடாக உங்களை சந்திக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் அன்புக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். கொல்கத்தா மேட்டிலே உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த அவரை நோக்கி பாருங்கள். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலே வழிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் அவர் அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு போதகருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் மிகவும் கண்டிப்புள்ளதாய் இருந்தது. இதை செய், அதை செய்யாதே என்று மிகவும் கடுமையாய் பிரசங்கம் பண்ணுவார். பாவம் செய்கிற உனக்கு ஐயோ என்று நியாய தீர்ப்பையும் கூறிவிடுவார். ஒரு நாள் கர்த்தர் அவரை பார்த்து, மகனே, உன்னுடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையில் வைத்திருக்கிறாயா அல்லது கல்வாரி மலையில் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆண்டவரே சொல்லுகிறீர்? நான் ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறேன். அவர்கள் வழிவிலகி போய்விடாதபடி மனங்கசந்து அழும்படி செய்கிறேன். இது சரிதானே என்றார். கர்த்தர் சொன்னார், மகனே, நீ செய்கிறது சீனாய் மலை பிரமாணம். சீனாய் மலையிலே இடி முழக்கங்களும் மின்னல்களும் பயங்கரமாய் புறப்பட்டன. ஜனங்கள் நடுநடுங்கினார்கள். அங்கே மிகவும் கடுமையான 10 கட்டளைகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கல்வாரி மலையோ அன்பின் மலை, அன்பின் கயிறுகளினால் என் ஜனங்களை கட்டி இழுக்கிற மலை. அன்பினால் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மனது உருக்கத்தையும் இரக்கத்தையும் காண்பிக்கின்ற மலை. ஆகவே பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் தொய்ந்து போய் வருகிற என் ஜனங்களுக்கு அன்பை காண்பி, மனது உருக்கத்தை காண்பி என்றார். கல்வாரி மலையிலே நீங்கள் நிற்கும் போது கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல மற்றவர்களிலே அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் 2 தான். முதலாவது, தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். இதிலே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தல பவுல், நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாகவே இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று 1 கொரிந்தியர் 13:1-2 கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அன்பின் பாதையிலே நடந்து செல்லுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 காணுகிறோம். ஆம் தேவ ஜனங்களே, இப்படியான அன்பான தேவ செய்திகளை நீங்கள் கேட்க பலனடைய உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் இன்னும் ஒரு படி முன்னேற நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

விருந்தினவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மாத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என போற்றப்படத்தக்க, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர். அவர் சேனைகளின் கர்த்தர்,

எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே. ஒரே சத்தமாய் தேவனுக்கு மாத்திரமாக இருக்கிற இடங்கள் பரிசுத்தமடைவதாக, நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமடைவதாக, குடும்பம் பரிசுத்தமடைவதாக, வாழ்க்கை பரிசுத்தமடைவதாக. பரிசுத்தர் உலாவுகிறார்.

சத்தம் எழும்பட்டுமே, துதிக்கிற சத்தம் எழும்பட்டுமே. எப்படி தேவனுக்கு மகிமை செலுத்த தோடுதோ, ஓ எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமையா, ஆண்டவருக்கு மகிமையாக, கர்த்தர் நடத்தினதை நினைத்து மகிமையாய், ரிபாபா கபலா

இயேசுவினாலே, இயேசுவினாலே, இயேசுவின் சிந்த இந்த பகல் வேளையில் இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. அவர் பரிசுத்தர், அவர் பரிசு

ஒரு விஷயம் கூட சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லும் போதே அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புவதாக. ஆமென். முற்றிலுமா விட்டு கொடுத்து சொல்லுங்க. அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த.

பரிசுத்தரின் அசைவாடுதலை நாங்கள் உணரணுப்பா, பரிசுத்தரின் தொடுதலை நாங்கள் உணரப்பா. எங்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுங்க பார்க்கலாம், விட்டு கொடுங்க பார்க்கலாம். அவர் நம்ம திருவிழாவிக்கொண்டிருக்கிறார். வஸ்திரத்துங்களினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையின் அளவில்லாத மகிமையின் பிரசனம் இந்த பகல் வேளையில் நம்முடைய குடும்பத்தை நிரப்பும்படியாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நிரப்பும்படியாக, இந்த வருடத்தை தம்முடைய மகிமையினால் அவர் நிரப்பும்படியாக. ஆட்டுக்குட்டியானவரை மாத்திரம் முன்பாக நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னை தொடும் ஆவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே.

அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா. முழு பலத்தோடு சர்வ வல்லவரை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், நல்ல கரங்களை தட்டி ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள், ரட்சிப்பின் கண்மலை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒருவரே பரிசுத்தரும், நம்மை பரிசுத்தமாக்குகிறவரும் ஆகிய சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக, நம்முடைய நீதியாகிய கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து, நீதியின் சால்வையை தரிப்பித்து, ஆமே கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும்.

செலுத்துவோம். இதுவரை நடத்தினவர் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம் முன்னே சென்றவர், இனியும் நடத்த போதுமானவர், இனிமேலும் ஏந்துவேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் கம்புவிப்பேன் என்றவரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நமக்கு அடைக்கலாம், அவரே நமக்கு துருகம், அவரே நமக்கு கேடகம், அவரே நமக்கு கோட்டை, அவரே நம் ரட்சணிய கண்மலை. ஆமென். ரபல ரகட ரபா சந்தரா

உனக்கு முன்னே செல்வாரானால் புரிந்துகொள், தடைகள் உடைக்கப்பட போகிறது. அவர் உன்னை சுமக்கிறாரானால் புரிந்துகொள், நீ தடைகளை தாண்ட போகிறாய். ஆமே. அவரால் தடைகளை உடைத்து நடத்த முடியும். அவரால் உன்னை தடைகளை தாண்டியும் கொண்டு செல்ல முடியும். என் ஆண்டவர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஜீசஸ், உடைய கிருபை எவ்வளவு பெரியது, உடைய காருண்யம். ராஜா நீர் செய்த நன்மைகள்

இருக்கிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். பிரசங்கி 9:10. டாக்டர் ராபர்ட் லாஸ் என்பவர் ஸ்காட்லாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்காவில் உள்ள லிவிங்ஸ்டோனியாவில் மிஷினரியாக 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்தார். டாக்டர் ராபர்ட் லாஸ் ஆப்பிரிக்கர்களுக்கு பல்வேறு தொழில்களை சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் சுய வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ளும்படி செய்தார். ஆப்பிரிக்கர்கள் ஐரோப்பியர்களுக்கு அடிமைகளாக வேலை செய்வதை அவர் விரும்பவில்லை. ஒருநாள் இரவு அவர் காட்டில் கூடாரம் அமைத்து தங்க வேண்டியிருந்தது. ஆப்பிரிக்காவில் காடுகளில் அடிக்கடி கூடாரம் அமைத்து தங்க நேரிடும் என்பதால் ஸ்காட்லாந்திலிருந்தே கூடாரம் அமைக்க தேவையான தைக்கப்பட்ட கேன்வஸ் துணிகளை வாங்கி வந்திருந்தார். ஒருநாள் இரவு அவர் காட்டில் கூடாரம் அமைத்து தூங்கிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிங்கம் ஒன்று வந்தது. உள்ளே மனித வாடையை நுகர்ந்த சிங்கம் கூடாரத்தை எப்படியாவது கிழித்து உள்ளே நுழைந்துவிட வேண்டும் என்று போராடியது. ஆனால் அந்த கூடார துணி மிகவும் உறுதியாக தைக்கப்பட்டிருந்ததால் சிங்கத்தால் அதை கிழிக்க முடியவில்லை. கூடாரம் நன்றாக தைக்கப்பட்டிருந்ததால் தான் நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று டாக்டர் லாஸ் கூறினார். பின்னொரு நாளில் அந்த கூடார துணியை தைக்கும் வேலையை செய்தது கிரீனாக்கில் இருந்த ஒரு வாலிப பெண் என்று அறிந்து கொண்டார். அவள் தன் தொழிலை மிகவும் உண்மையாக செய்தாள். கடமைக்காக ஏனோ தானோ என்று செய்யவில்லை. தன்னுடைய தரமான வேலை பின்னொரு நாளில் ஆப்பிரிக்காவில் வேலை செய்யும் மிஷினரி ஒருவரின் வாழ்வை பாதுகாக்கும் என்று அவள் அன்று அறிந்திருக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தந்த நம்முடைய வேலையை நாம் நன்றாக செய்யும் போது நமக்கு தெரியாமலேயே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். இன்று அநேக கட்டிடங்கள் தரமற்ற பொருட்களினால் கட்டப்படுவதால் இடிந்து விழுகின்றன, ஏராளமானோர் மரிக்கின்றனர். நோவா என்ற தேவ மனிதன் தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்திருந்தார். தேவன் நோவாவை நோக்கி, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு என்றார். மேலும் தேவன் நோவாவை நோக்கி, பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளும் உயிரோடை காக்கப்படுவதற்கு அவைகளை பேழைக்குள் சேர்த்துக்கொள் என்றார். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தார். எனவே நோவாவும் அவன் மனைவி பிள்ளைகளும் மருமக்களும் உயிரோடே பாதுகாக்கப்பட்டார்கள். தேவன் படைத்த அனைத்து ஜீவராசிகளும் பாதுகாக்கப்பட்டன. நோவா முன்பின் மழையை பார்த்திராவிட்டாலும் தேவன் கொடுத்த திட்டத்தின்படியும் அளவின்படியும் மிக நேர்த்தியாக பேழையை செய்தார். ஆகவே பூமியிலே மனித இனமும் ஏனைய விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகளும் பாதுகாக்கப்பட்டன. ஆம் பிரியமானவர்களே, நோவாவை போல நம்முடைய வேலையை நாம் கவனமாய் செய்தால் நமக்கும் ஆசீர்வாதம், நம் மூலம் பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: செய்யும்படி உன் கைக்கு

ரோமர் அதிகாரம் 10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மறைத்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கெத்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற வேத தியானம் மத்தேயு 6:1-4 நாம் தியானிக்க போகிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்யப்படுவது போல உமக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்பானே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம் என்னென்னா தர்மம் செய்வதை குறித்து. இந்த காலத்தில் தர்மம் செய்தவர்கள்லாம் எப்படி செய்தார்கள் என்றால், இன்றைக்கு மோசேனுடைய காலத்திலே யூதர்கள் எப்படி செய்தார்கள் என்றால், மனுஷரால் புகழப்படுவதற்கும் எல்லாரும் பார்த்து நம்மளை மெச்சணும் அப்படின்றதுக்காக ஆலயங்களில் வீதிகளிலும் நின்று தாரை தம்பட்டை ஊதி இன்னார் உபயம் பண்ணாங்க, இன்னார் தான தர்மம் பண்ணுறாங்கன்னு சொல்லி விளம்பரம் படுத்தினதை பார்க்குறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீயோ தர்மம் செய்யும்போது அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். நம்ம இல்லை, மிக ஆச்சரியமாக இருக்கும். வலதுகைக்கும் இடதுகையும் யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த ஒரு ரெண்டு கையுமே சொந்தக்காரியாருன்னா நாம் தான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வலதுகைக்கு கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது, இடதுகை கொடுக்கறது வலதுகை கொடுக்கக்கூடாதுன்னா அப்போ நீனே அறியாதபடிக்கு உனக்கே தெரியக்கூடாது நீ எவ்வளோ தர்மம் செய்கிறன்றது. அப்போ அந்த அளவுக்கு நீ செய்யணுன்ற உண்மையிலே. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னுடைய வித்தவுட் நாலேஜி இல்லை கிவ் த உன்னுடைய தர்மங்கள் உனக்கே தெரியக்கூடாது நீ எந்த அளவுக்கு செய்கிறன்றது. உண்மையிலே இன்னைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பேர் வர்றதுக்கும் புகழ் வருது. ஏன்னா அதன் மூலமாக கூட பெருமை நமக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ, இவ்வளோ நம்ம செஞ்சோம் தர்மம், அவ்வளோ தர்மம் செஞ்சோன்ட்டு. அன்பானே, இப்படி அல்ல ஆண்டவர். ஆண்டவர் விரும்புகிற தர்மம் இப்படி செய்ய ஆண்டவர் நம்மளை விரும்பவே இல்லை. ஆண்டவர் நமக்கே தெரியாமல் தர்மம் செய்ய, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பாருன்னு போட்டிருக்கு. அப்போ அந்த ரங்கத்தில் அவர் பார்க்குறாரு, நீ எந்த அளவுக்கு நீ கொடுக்குற குடைவெளெல்லாம் இருக்கிற அதை வெளியரங்கமாக உனக்கு கொடுக்குற. உண்மையிலே இதை இந்த தான தர்மத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன சம்பவம் அப்படின்னாக்கா, அப்போஸ்தலர் 10 வெளியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்ன பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று 10:1 இப்படியாக சொல்லுது. 2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தானம் தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்கள், அவனுடைய வேலை, அவன் 100 இருந்தாலும் அவன் அதிக ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால்தான் அவனுடைய ஜபத்தை கேட்டு தேவ தூதர்கள் ஆண்டவர் அனுப்பி அவனுக்கு சொல்கிறாங்க. தேவ தூதர்கள் அவனோட வாழ்க்கையில் வந்து பேசுகிறாங்க. பாருங்கள், அவங்க தேவத்தூரில் என்ன சொன்னாங்க, 4 பார்த்தீங்கன்னா தெரியும், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது என்று. இவன் எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியிருந்தா அது ஆண்டவருடைய சன்னதியில் போய் எட்டியிருக்கு என்று தேவதூதர் அந்த செய்தியை கொண்டு வந்து அவனோடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், இல்லாதவன், தரித்திரன், சிறியவன், அவனுக்கு நீனு எல்லாவற்றையும் கொடு என்று தான் ஆண்டவர் அதனால் தான் சொல்கிறாரு. நான் வருகும்போது ரெண்டு பகுதியாக பிரிப்பேன், வெள்ளாடு தனியாக, செம்மறியாடு தனியாக. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவேன், பிதா உங்களுக்காக ஆயத்து பண்ணப்பட்ட பரலோகத்துக்கு வாங்கன்னு. இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுவேன், நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி. அன்பாலே, அந்த பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற அந்த கூட்டத்தாரனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னாக்கா, என்னில் சிறியவனாகிய இவர்களில் யாருக்கு நீ எதை செய்தியோ அது எனக்கே செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் நாம் ஏழை எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கிற அந்த தர்மம் அது யாருக்கு செய்கிறதாக இருக்கிறதாம், கடவுளுக்கு செய்கிறதாக அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்குதுன்றார். அப்போ உண்மையிலே ஒரு தேவ மனுஷன் ஊழியக்கார் சொல்கிறாரு, நீ யாருக்கு எது செஞ்சாலும் சரி தான், 1000 மடங்கு வட்டியோடு திருப்பி கொடுக்குற ஒரே பேங்க்கு பரலோகம்தான்றார். நீ இங்கே 1000 ரூபா செஞ்சனா உனக்கு 1 லட்சத்தை பரலோகம் வட்டி போட்டு கொடுக்குது. இன்றைக்கி அன்பம் இல்லையா, அந்த ஏழை எளிய மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார், தான தர்மத்து மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நாம் எப்படி செய்கிறோம்? நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, நாம் பேர் விளங்குவதற்காக நாம் இன்றைக்கி எத்தனையோ ஆலயத்தில் பார்த்துருவோம், உபயம் இன்னார் பேர் இருக்கும், சோன்சோ உபயம், அதில் உபயம், ஃபேனில் எழுதி வச்சுருப்பாங்க, டியூப்லைட்டில் எழுதி வச்சுருப்பாங்க உபயம் அப்படின்னு, கல்வெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்னார் இவ்வளோ, இன்னாச்சு முத்து இவ்வளோ கொடுத்தாரு, அண்ணாச்சி முத்து அவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே இல்லை. உன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னா அப்போ உன்னுடைய நாலேஜுக்கே தெரியக்கூடாது. இடது கைக்கும் வலது கைக்கும் நம்ம தானே ஓனரு. அப்போ எதுவுமே உனக்கே தெரியாமல் தான தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் அந்த அளவுக்கு நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். அதில் எந்தவித ஒரு பெருமை பாராட்டுதலும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படி சொல்கிறார். அப்போ இந்த கொர்னேலியுவினுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் அவனுக்கு எட்டியது. அம்மாவிலே எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக இந்த தர்மத்தை செய்ய நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா நமக்கு வெளியரங்கமான பதிலை அளிப்பார். கொர்னேலியுக்கு வெளியரங்கமாக பதில் கொடுத்தார். அவன் அந்தரங்கத்தில் தான தர்மத்தை செஞ்சான், ஜபம் பண்ணான். அந்த ரெண்டுமே அந்தரங்கத்தில் செய்யப்பட்டது, ஆனால் வெளியரங்கமாய் பதில் அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட வெளியரங்கமான ஆண்டுடைய கிரியைகள் நம் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமென்றால் நாம் அந்தரங்கமாய் தர்மம் செய்ய வேண்டும், அந்தரங்கமாய் செபிக்க வேண்டும் என்பதை தான் இதிலே வலியுறுத்துகிறார். இதை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரிகளே, நாம் வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல், இடது கைக்கு கொடுப்பது வலது கை தெரியாமல், நம்ம வித்தவுட் நாலேஜ், நம்மளே அறியாதபடிக்கு அந்த தர்மங்களை நாம் செய்யும்போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அதில் பேர் பிரஸ்தாபத்துக்கோ அல்லது மற்ற பெருமைக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தர்மத்தை செய்வோம். நிச்சயமாக வெளியரங்கமான பலனை, ஆண்டுடைய பலனை நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்த இந்த சத்தியம், நாங்கள் ஆண்டவரே அந்த தர்மம் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும் என்ற காரியத்தை, சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தக்காய் நன்றி. தொடர்ந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி உம்முடைய வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். God bless you and Monday. Thank you.

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவரே, கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம். வாக்கு பண்ணின தேவன் நம்மை விட்டு விலகவில்லை.

மகிமைகளை செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

0: வாழ்க்கையில இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமாய் இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறோம் விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்திலே ஒரு பெருமையும் மதியனவுமான அரசன் ஒருவன் இருந்தான். தனது உடைமாற்று மறையில் பல மணி நேரங்களை செலவு செய்து கண்ணாடியின் முன் நின்று தன்னுடைய அழகையை ரசிக்கும் ஒருவனாக அவன் இருந்தான். தனக்கு இருந்த எந்த உடையை குறித்தும் திருப்தி அடையாதவனாக, என்னுடைய ராஜ்யத்தில் சிறந்த தையல்காரர்கள் ஒருவரும் இல்லையா என்று கோபத்திலே கத்தினான். அரசனின் புலம்பலை கேட்டு ஒரு மந்திரி அவர்கள் நாட்டில் சிறந்த உடை செய்பவர்கள் யார் என்று விசாரித்து அவர்களிடத்தில் போய் கேட்டான். சிறந்த உடையை ராஜாவுக்காக செய்வோம் என்றார்கள் அவர்கள். ஒரு நாள் தயாராகும் உடைகளை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் மன்னன். அதற்கு தரி இருந்த ஒரு அறைக்கு அவரை அழைத்துச் சென்று அவர்கள் கண்கள் காணாத ஒரு உடையை குறித்து மிக விவரமாக விளக்கிச் சொன்னார்கள். அந்த சிவப்பும் ஊதா நிறமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது! அந்த ஜருகியோடு அது சேர்ந்து வரும்பொழுது அரசனுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று விவரித்தார்கள். சில நாட்கள் கழித்து மன்னனிடத்திலே அந்த தையல்காரர்களை அழைத்து வந்தான். அவர்கள் துணியினால் சில சப்தங்களை ஏற்படுத்தி, இது மிகவும் அழகாக இருக்கிறது, இதை நீங்கள் உடுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று அரசனை புகழ்ந்தார்கள். அரசன் அந்த புதிய உடையை உடுத்துவதற்கான நாளை திட்டமிட்டார்கள். அது மட்டுமல்ல, முக்கிய வீதி வழியாக அரசன் பவனியாக செல்லவும் திட்டமிட்டான். அந்த பெருமையுள்ள அரசனை காண மக்கள் அனைவரும் வரிசையாக நின்று அரசன் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர் புறப்பட்டு வீதியிலே பவனியாக வந்தபொழுது அரசருடைய உடை எவ்வளவு மென்மையானதாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று மந்திரிகள் கூற, அவரும் பெருமையோடே குதிரை மேல் அமர்ந்தார். ஆனால் அவர் உண்மையிலேயே உடை எதுவும் இல்லாதவராகவே அங்கு இருந்தார். மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். திடீரென்று ஒரு சிறுவன் மட்டும், பார்த்தீர்களா, அரசன் எந்த உடையும் இல்லாமல் சிறுபிள்ளையைப் போல இருக்கிறார் என்று கூறினான். உடனே மக்களும் உடையில்லா அரசன் என்று கூச்சலிட்டார்கள். ஆனால் ஊர்வலம் தொடர வேண்டும் என்று அரசன் கட்டளையிட, அந்த அறியாமையிலும் இருளிலும் பெருமையிலும் இருந்த அரசனை அலங்கோலமான நிலையில் மக்கள் பார்த்தார்கள். பெருமையும் அறியாமையும் ஒரு மனிதனை மற்றவர்கள் இகழும் நிலைமைக்குத்தான் தள்ளும் என்பதை அந்த அரசன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. நமது வாழ்க்கையிலும் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு தந்துள்ள மனத்தாண்மையினும் உடையையும் அணிந்து கொள்வோம் என்றால் சிறியோர் முன்னும் பெரியோர் முன்னும் எப்பொழுதும் நாம் மதிப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். இயேசுவை பின்பற்றி அறியாமையிலும் பெருமையிலும் இருந்து விடுதலை பெறுவோமா?

நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு நாசரேத்தில் இருந்து நப்தலிக்கு, நாசரத் டு நப்தலி. வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 4:17 முதல் 24 வரை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊரானாகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனப்பாட வசனம் லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். The Spirit of the Lord is on me because He has anointed me to preach the good news to the poor. பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே பங்கு பெறும் கூட்டங்களில் அற்புதங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. கிறிஸ்தவர் அல்லாதவர் நடுவில் நடக்கும் அதிசயங்களும் அற்புதங்களுமோ ஏராளம். இதைத்தான் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று ரோமர் 10:20-21 மேற்கோள் காட்டி குறிப்பிட்டார். மக்களின் தேவைகளால் கடவுள் மனதுருகும் போது தமது வரங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். நோயாளிகள் இருக்கும் இடத்தில்தான் மருத்துவர் அவசியம். தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் தங்கியிருக்கும்படி துரோகிகளாகிய மனிதருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று ஆவியானவர் மூலம் கிறிஸ்து பொழுந்தெருளிய வரங்களை குறித்து தாவீது தீர்க்கதரிசனம் உரைத்தார். சங்கீதம் 68 அதை வாசிக்கிறோம். கிறிஸ்து உதித்தார், உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார் என்று பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்களுக்கு வேண்டியது சுவிசேஷ அற்புதங்கள் அல்ல, தீர்க்க தரிசன எச்சரிப்புகளே. எடுத்துக்காட்டாக மத்தேயு 12:38-39. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்றார். மனந்திரும்ப மறுக்கும் வணங்கா கழுத்துள்ள கிறிஸ்தவ சமுதாயங்களுக்கு திரும்ப திரும்ப அற்புதங்களை செய்ய கிறிஸ்து விரும்புவதில்லை. கானாவூர், கோராசின், கப்பர்நகூம் ஆகிய இடங்களில் உள்ளோரது இதய கடினத்தை இயேசு எவ்வளவாய் கடிந்து கொண்டார் என்று சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 11:20-24 வாசிக்கிறேன். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரமாமல் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பியிருப்பார்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய்.
உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவின் பெயரே சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு பிரியமானவர்களையே நாம் செல்வோம், அங்கே அற்புதங்கள் நடக்கும். தாழ்த்தப்பட்டவரை தேடி செல்வோம், அதிசயங்கள் நடக்கும். நலிவடைந்தவரை நாடி செல்வோம், விந்தைகள் நிகழும். மூடப்பழக்கங்கள் உள்ளவரை சந்திப்போம், அடிமைத்தன கட்டுகள் அறிந்து போகும். பிசாசுகள் பிடித்திருக்கும் பழங்குடி ஆதிவாசிகளிடம் செல்வோம், பேய்கள் பறந்தோடும். மருத்துவ வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு படையெடுப்போம், தெய்வீக சுகம் வெளிப்படும். அறிவாளிகளையும் திக்குமுக்காடச் செய்யும் சூழல்கள் மிஷினரி களங்களில் ஏராளம். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆகிய வரங்களை அவ்விடங்களில் நாம் சென்று பயன்படுத்த வேண்டும். வரங்களை போதிக்கும் கருத்தரங்குகளில் பங்கு பெற்றோரை வரங்களை பயிற்சிக்க வேண்டிய களங்களுக்கு விரைய செய்ய தவறினால் அது பெரும் தோல்வி. களங்களில் அல்லவா கயவனின் கட்டுக்கள் கோடிகள் கலங்கி நிற்கின்றன. மற்றபடி வரங்களை கூறு போட்டு படிப்பது வெறும் ஏட்டு சுரக்காயாகிவிடும். அநேகர் சிற்றூர்களுக்கும் தொலைவிடங்களுக்கும் செல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம் புகழ் நாட்டமே. சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிக்கும்படி இயேசு நாசரேத்தை விட்டு புறப்பட்டு செபிலோ நப்தலி ஆகிய இடங்களின் கடலோரத்திற்கு சென்று அங்கு குடியிருந்தார் என்ற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனைவியும் நானும் தமிழகத்தை விட்டு பிற மாநிலங்களுக்கு 1987 இடம்பெயர்ந்த போது இவ்வித வசனங்களே எங்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்தன. 2004 ஜூன் மாதம் எனது சொந்த ஊராகிய நாசரேத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசன அடிப்படையில் மிஷினரி சவால் கொடுத்து நப்தலிக்கு புறப்பட்டு போகும்படி அறைகூவினேன். சகோதரி சாரால் நவரோஜி பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. அதில் இவ்விதமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம், நம்முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே, தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எளியவருக்கு நற்செய்தி அறி

இடத்திலும் மரண இருளிலும் வாழ்நாள் முழுவதும் காத்து கிடக்கிற மக்களை நோக்கி நாங்கள் செல்ல எங்களுடைய கால்கள் நாசரேத்தை விட்டு நப்தலிக்கு போக விரைவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்தை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நங்கையர்களுக்காக நான் உம்மிடத்திலே வருகிறேன். ஏற்கனவே கர்த்தாவே சுற்றி சுற்றி கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதிகளிலேயே வலமிட்டு கொண்டு வருகிற இந்த நாட்களிலே இந்த அடுத்த தலைமுறையான இந்த வாலிபரும் நங்கையருமாவது இந்த இடங்களையெல்லாம் விட்டு தொலைவிடங்களுக்கு, வடமாநிலங்களுக்கு, தூர பகுதிகளுக்கு சென்று கர்த்தாவே இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட இயேசு என்கிற பெயரை கேள்விப்படாத 80 வயது, 85 வயது, 90 வயது மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிற குக்கிராமங்களுக்கு, ஆதிவாசி பகுதிகளுக்கு அவர்கள் செல்லும்படி நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் அவர்களை துரத்தி விடுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீண்ட நாட்களாய் நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறவற்றிற்கு நல்ல பதிலை, நற்செய்தியை கேட்க பண்ணுகிறார். அநேக நாட்கள் முயற்சி செய்து முடியாமல் போனவைகளுக்கும் காத்திருந்து கிடைக்காதவைகளுக்கும் பதிலில்லையே என்று விடாய்த்து இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் ஆத்மாவிற்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமான நற்செய்தியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக சமாதானத்தின் நற்செய்தி. ரூத்தின் புஸ்தகம் 1:1 நாம் வாசிக்கையில், அங்கே நகோமி தன் கணவன் மகன்கள் மருமக்களோடு தேசத்திலே பஞ்சம் காரணமாக மோவாப் தேசத்திற்கு குடிபெயர்ந்து சென்று விடுகின்றனர். அந்நிய தேசத்திலே சென்ற அவளுக்கு அநேக பாடுகள், துன்பங்கள், இழப்புகள், கண்ணீர், கவலையோடு என்ன செய்வதென்று தெரியாதவளாய் தேவனை நோக்கி விடாய்த்து போய் புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். ரூத்தின் புஸ்தகம் 1:6 கர்த்தர் நகோமியின் விடாய்த்து போன ஆத்துமாவிற்கு தூர தேசமாகிய பெத்லேமே இருந்து நற்செய்தியை கேட்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு திரும்பி போகிறாள் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இழப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், எதிர்பார்த்திருக்கிற வேலை சம்பளம் கிடைக்கவில்லையே என்றும், இன்றைக்குள்ள தொற்று நோயின் சூழ்நிலையில் தூரதேசத்தில் உள்ள உங்கள் உறவுகள், பிள்ளைகள், நண்பர்களை குறித்த கவலை பாரத்தோடு இருப்பீர்களானால் இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், தேவைகளை சந்திக்கிறார். நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்புக்கு நல்ல முடிவை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நற்செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற நற்செய்தியே. 2 புஸ்தகம் 7:7 நாம் வாசிக்கையில், அங்கே கொடிய பஞ்சம் ஒரு பக்கம், சீரிய இராணுவத்தினரின் முற்றுகை மற்றொரு பக்கம், ஒலிமுக வாசலில் இருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலைமையை பார்ப்போமானால், அவர்கள் கூறும்பொழுது பட்டணத்திற்குள் போகலாம் என்றால் பஞ்சம் உண்டானதினால் அங்கே செத்துவிடுவோம், ஒலிமுக வாசலிலேயே இருப்போம் என்றாலும் பசியினாலும் செத்துவிடுவோம், ஆகையால் சீரிய இராணுவத்தினருக்கு போவோம், அங்கே நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாவோம் என்று புலம்பி துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தர் பெருந்தயவு செய்கிறார். 6 ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் கேட்க பண்ணி இராணுவத்தினர் பயந்து ஓடும்படி செய்து குஷ்டரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். குஷ்டரோகிகளும் பாளையத்திற்குள் பிரவேசித்து இராணுவத்தினர் விட்டு சென்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புசித்து குடித்து திருப்தி அடைகின்றனர். 9 இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் இதை அரண்மனைக்கு அறிவிப்போம் என்று புறப்பட்டு போய் பாளையத்தில் சீரிய இராணுவம் இல்லை, நாம் காக்கப்பட்டோம் என்று நற்செய்தியை அறிவித்தார்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும்

சீரிய இராணுவத்தை போன்று முற்றுகை போட்டிருக்கிறதான சத்துருவாகிய கொரோனாவின் கோர பிடியினால் நாட்டிலும் வீட்டிலும் பசி, பட்டினி, பஞ்சம் போன்ற துன்பங்களும் இதனால் அநேகர் சாவுக்கேதுவான அவிவிசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு பலனற்று போய் தேவனிடத்தில் கொண்ட விசுவாசத்திலிருந்து விலகி என்ன செய்வோம், எல்லாம் முடிந்தது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு அனுப்புகிறார், கேட்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார், கொரோனாவின் வல்லமைகளை ஓடி போகும்படி செய்கிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாய் புதிய விடியலை உங்களுக்காய் உண்டாக்குகிறார். அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நற்செய்திகளை கேட்கும்படி நற்செய்தி அறிவிக்கும் நாளாக இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக சந்தோஷத்தின் நற்செய்தி. லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படிக்கு கட்டளை பிறந்ததால் யோசேப்பு கர்ப்பவதியான தன் மனைவி மரியாளுடன் நாசரேத்திலிருந்து பெத்லேமிற்கு புறப்பட்டு செல்கின்றனர். அங்கே வழியிலே பிரசவ காலம் நேரிட்டபடியால் முதற் பேரான குமாரனை பெற்றெடுக்கிறாள். மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்றான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் பிழைக்கும்படிக்கு, இருளிலிருந்த நம்மை பேரொளியாகிய இயேசுவை காணும்படிக்கு, நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும், மரணக்கண்ணிகளிலிருந்தும் பாவசாபக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க பிறந்த உலக இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலிருந்து யார் என்னை மீட்பார் என்று கவலையோடு இருக்கிறவர்களே, இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களின் கரத்தை பிடித்து, பயப்படாதே திகையாதே என்கிறார். அவர் தம் நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தாங்கிடுவார், தப்புவிப்பார். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவனானபடியினால் உங்களுக்கு எதிரான தீமைகளை நன்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் உங்களுக்கான நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க வந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். இயேசுவை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

மாறனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தின் ஆரம்பம் என்பது யாக்கோபு. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபு என்னும் பூச்சியே என்கிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்கிறார். ஒன்றுமில்லாய்மையிலிருந்து, வெறுமையான இடத்திலிருந்து, இதே அதிகாரம் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பாழான நிலத்திலும் ஊழ இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். வெறுமையான இடத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் கண்டுபிடித்து தெரிந்தெடுத்து அவனை இப்பொழுது பெரிய கூட்டமாய் மாற்றுகிறார், பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். ஆமே. கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், கர்த்தர் அவனை நடத்தினார், கர்த்தர் அவனை உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை நடத்துவது ஒருவேளை மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கலாம். நமக்கு உதவுவதும் நம்மோடு நிற்பதும் நமக்காய் சில காரியங்களை செய்வதும் நம்மை நடத்துவதும் மற்றவர்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் நம் தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்கு நம்மை நடத்துவது கடினமான காரியம் அல்ல. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உன்மேல் விழும் சாபம் என்மேல் விழட்டும் என்று சொன்ன யாக்கோபின் தாயார் ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ போய்விடு என்று. ஆமே. அதன் அர்த்தம் என்ன? என்னால் உன்னை இனி பாதுகாக்க முடியாது, என்னால் உன்னை இனி பராமரிக்க முடியாது, இங்கே நீ இருப்பதினால் உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து, போய்விடு என்று சொல்லி யாக்கோபை அனுப்புகிறான். 20 வருடம் ஆமே லாபான் வீட்டிலே யாக்கோபு இருக்கிறான். லாபானுக்கு எவ்வளவு நன்மைகள் யாக்கோபு மூலமாய் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே லாபானின் முகம் வேறுபடுகிறது. இந்த உலக உறவுகள் ஆமே எப்பொழுது நம்மோடு இருந்து நமக்கு எப்பொழுது ஒத்தாசையாக இருப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. சூழ்நிலைகள் மாறும்போதும், அவர்களுடைய சரீர நிலைமை மாறும்போதும், நம்முடைய வாழ்வாதார நிலைமை மாறும்போதும் அவர்கள் மாறுவது இயல்பு. பல நேரத்தில் நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் கூட உதவாமல் போக காரணம் என்ன தெரியுமா? நாம் இருக்கிற நிலைமை அவர்களுக்கு கடினமாக இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன்னை அழைத்தவருக்கு உன்னை நடத்த தெரியும், உன்னை கண்டெடுத்தவருக்கு உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். அதிசயமாய் நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, அறியாத வழியிலே நடத்தி தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். ஆமேன். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறாரா? என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். என்னையும் உங்களையும் நடத்துவது நம்மை அழைத்த தேவனுக்கு கடினமான காரியம் அல்ல. இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உதவுவேன் என்று சொன்னவர்கள் உதவாமல் ஒதுங்கி நிற்கிறார்களா? செய்வேன் என்று அநேகர் வாக்கு தந்து செய்யாமல் போகிறார்களா? அது அவர்களுடைய தவறல்ல. நாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு உதவுவது அவர்களுக்கு கடினமாய் காணப்படலாம். ஆனால் நம்மை வெறுமையான வழியிலே கண்டெடுத்திருக்கிறார். வெறுமை என்றால் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அந்த இடத்துல என்னை அவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லும் போது அவர் என்னை தேடினார் என்று தானே அர்த்தம். தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மேல் வைத்த பாசம் பெரியது. தேடி கண்டுபிடித்து இவனிடத்தில் இவளிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி விட்டு போனாரா? அல்லவே. இதுவரை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அவரை விட்டா நம்மை நடத்துறதுக்கு யாரும் கிடையாது. அவர் நம்மை நடத்துவதில் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை வேறு யாரிடத்திலும் கொடுத்து என் பிள்ளையை நடத்தி கொண்டு வா என்று சொல்லாமல் அவரே நடத்துகிறார். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும்
துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நடத்துவது கர்த்தருக்கு கடினம் அல்ல. எந்தெந்த காரியத்தை நீ கடினமாய் உணர்கிறாயோ, அவரால் நடத்தப்படுகிறாய், நிச்சயமாய் அதை கடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அனுதினமும் நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்டுபிடித்தவர் நீர் ஆண்டவரே, நிச்சயமாய் எங்களை நடத்தி செல்வீர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சங்கீதம் 51:7. 1818 டாக்டர் இக்னஸ் பிலிப் என்பவர் பெண்கள் மரித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் பிரசவத்தில் 6 பெண்களில் ஒருவர் என்ற விகிதத்தில் பெண்கள் இறந்து கொண்டிருந்தனர். அந்த நாட்களில் ஒரு மருத்துவரின் தினசரி பணி என்பது பிரேத பரிசோதனை அறையிலிருந்துதான் ஆரம்பமானது. அங்கிருந்து அந்த மருத்துவர்கள் தங்கள் கைகளை கழுவாமலேயே நேராக பிரசவத்தை எதிர்நோக்கியிருந்த பெண்களை பரிசோதித்தனர். டாக்டர் இக்னஸ் பிலிப் தான் சரித்திரத்திலேயே முதல் முறையாக தொற்றையும் இறப்பையும் சம்பந்தப்படுத்தி ஆராய்ந்தவர். அவர் பிரசவத்தை எதிர்நோக்கியிருந்த பெண்களை சோதிக்க வரும் முன் தன் கைகளை குளோரின் சொல்யூஷன் வைத்து கழுவிவிட்டுத்தான் வருவார். 11 வருடம் கழித்து அவர் வேலை பார்த்த மருத்துவமனையில் 8537 குழந்தைகள் பிறந்ததில் 184 தாய்மார் மட்டுமே இறந்தனர். அதாவது பிரசவத்திற்கு வந்த 50 பெண்களில் ஒரு பெண் மட்டுமே மரித்தாள். அவர் தன்னோடு வேலை செய்த சக மருத்துவர்களிடம், நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு முன்பு நீங்கள் உங்கள் கைகளை கிருமிகளற சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். பேறுகாலத்திற்கு பின்பு ஒரு பெண்ணிற்கு வரும் காய்ச்சல் சிதைந்த பொருள் புண்களின் மீது நேரடியாக படும்போது ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்தார். நான் எவ்வாறு இந்த தொற்று மரணத்தை குறைப்பது என்று நிரூபித்து காட்டியிருக்கிறேன். ஆனால் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் தாய்மார்கள் இறந்து கொண்டேதான் இருப்பார்கள். நான் உங்களை மிகவும் கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லவில்லை. நான் உங்கள் கைகளை கழுவத்தானே சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் கைகளை கழுவுங்கள் என்றார். ஆனால் யாருமே அந்த மருத்துவரின் வார்த்தையை கேட்கவே இல்லை. மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்கள் கைகளை கழுவாமலேயே பிரசவம் பார்த்தபடியால் எத்தனையோ தாய்மார்கள் இறந்து கொண்டே இருந்தனர். டாக்டர் இக்னஸ் பிலிப் இறந்து போனார். அவர் கை கழுவ பயன்படுத்திய வாஷ் பேசின் எண்ணமற்று போயிற்று. மரண ஓலங்கள் அதிகரித்தன. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாம் நம்மை பாவமர கழுவாவிட்டால் நம் மூலமாக அநேகர் மறிக்க நேரிடும். தாவீதின் பாவக்கரை படிந்த கைகள் உண்மையுள்ள படைவீரனாகிய உரியாவை கொன்றது. அந்த பாவத்தினாலே பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தையும் இறந்து போனது. தேவன் அந்த பாவத்தை உணர்த்தின போது தாவீது மனம் கதறி அழுதார். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என கதறி அழுது ஜெபித்தார். தேவன் அவருடைய பாவத்தை கழுவி இரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் காண உதவி செய்தார். பாவத்தினால் ஏற்படும் அழிவை தடுத்து நிறுத்தினார். ஆம், தேவன் நம்மை தமது இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும் போது நாம் பிறருக்கு இடரலற்றவர்களாக மாறுவோம். தேவனே, எங்களில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று நாமும் கேட்போமா?

0: நீதிமொழிகள் 2:10 முதல் 17 வரைக்கும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன்.
1: Proverbs chapter 2 verses 10 to 17.
0: அதிலே நான் குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன்.
1: I want to highlight and read only few verses here.
0: 10 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
1: From verse 10.
0: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்.
1: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you.
0: நாம் இப்பொழுது 16 19 வரைக்கும் வாசிக்கலாம்.
1: Let us now read from verse 16 to verse 19.
0: தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய்.
1: To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God.
0: அவளுடைய வீடு மரணத்துக்கும் அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புவதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை.
1: For her house leads down to death and her paths to the dead. None who go to her return, nor do they regain the paths of life.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இந்த மாறுபாடான பெண் அல்லது அந்நிய பெண் இவளை குறித்து நாம் நேற்றிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்.
1: By the abundant grace of God, we are meditating about this immoral woman or the strange woman from yesterday.
0: இப்படிப்பட்ட பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அது மிக அவசியமானது வந்து ஞானம்.
1: If a person ought to be protected from such kind of woman, very necessary is the wisdom.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: தேவனுடைய ஞானமும் புத்தியும் அறிவும் இல்லாமல் போகுமானால் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்திலிருந்து தப்புவிப்பது என்பது முடியவே முடியாது.
1: If there is no wisdom or knowledge and discretion and understanding of God, it is true that a person cannot be delivered from such kind of people.
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the holy name of God.
0: அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் பாருங்க.
1: That's why the words that I mentioned here. 10th
0: வசனத்துல ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசிக்கணும். 10th வசனம் 2:10.
1: Chapter 2 and verse 10, wisdom should enter your heart.
0: இரண்டாவது வந்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கணும்.
1: Next, knowledge should be pleasant to your soul.
0: மூன்றாவது வந்து நல் யோசனை உன்னை காப்பாற்ற வேண்டும்.
1: And third, discretion should preserve you.
0: நாலாவது புத்தி உன்னை காப்பாற்ற வேண்டும்.
1: And fourth, understanding should keep you.
0: இப்போ இந்த நாலு சேர்ந்தாதான் வாழ்க்கையில நாம் சந்திக்கும் சில சோதனைகள் சில போராட்டங்களை நம்ம எதிர்கொள்ளவும் முடியும், தப்பித்து மேற்கொள்ளவும் முடியும்.
1: Only when we have all these four in us, only then we can be delivered out of the temptations and the struggles that we face in our life.
0: நம்முடைய வயதோ அனுபவமோ நம்முடைய வேற எந்த காரியமோ இவைகளில் நம்மை காப்பாற்றாது.
1: So it is not our age or experience that can save us or protect us from this.
0: நேற்றைக்கு நாம் கவனித்தோம் இந்த அந்நிய பெண் யார்.
1: So yesterday we saw who is this immoral woman.
0: இந்த பரஸ்திரியா.
1: Who is this immoral woman?
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: மூன்று காரியங்களை சொன்னேன்.
1: I told you three things.
0: அவள் தன் இளவயதின் நாயகனை விட்டவள்.
1: She was the one who forsook the companion of her youth.
0: அப்ப நாம ரெண்டு எச்சரிப்பு அதுல பெற்றோம்.
1: We got two cautions there.
0: முதலாவது ஆண்களுக்கு எச்சரிப்பு என்னவென்றால் வயதின் அடிப்படையிலே ஒருவரிடத்திலிருந்து சோதனை வரும் வராது என்று நாம் தீர்மானிக்கவே முடியாது.
1: So it is first to men where they should not lower their guard believing that women of greater age are safe and they will not get any kind of temptation through women who are of greater age.
0: இரண்டாவது சகோதரிகளுக்கான எச்சரிப்பு என்னவென்றால்
1: Next, a warning to a woman.
0: வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் இளவயதிலேயே திருமணமானவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அனுபவம் உள்ளவர்களாய் இருந்தாலும் நீங்கள் முதிர் வயதிலும் உங்களோடு பழகும் வாலிபர்களுக்கு நீங்கள் ஒரு இடரலாக நீங்கள் மாற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தப்புவித்துக் கொள்ள வேண்டும்.
1: Though they are married women who have grown up in age, they must be very cautious that they can become a snare to young man and also they should be delivered from such kind of being snare to them.
0: இரண்டாவது
1: Second.
0: அதே வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் யார் என்றால் தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தவள்.
1: We read in the same verse, she forgot the covenant of her God.
0: அப்போ நாம வாழ்க்கையின் பாதுகாப்புக்கு தேவனோடு உள்ள உடன்படிக்கை அவசியம்.
1: Therefore,

0: A covenant with God is very necessary for the protection of a family.
1: தேவனோடு உள்ள உறவு சீராகவில்லை என்றால் அதிலே பிரச்சனை, அதிலே ஏதாவது ஒரு குளறுபடி இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் பிரதிபலிக்கும்.
0: If the relationship with God has a breach, then it is not proper or set right, it means that that will bring a great problem and affect our life and also moral life.
1: நம்முடைய ஒழுக்க ரீதியான வாழ்க்கைக்கு தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வழிநடத்தலும் மிக மிக அவசியம்.
0: The presence of God and the leading of God is very necessary for the moral life.
1: நாம் வந்து நம்முடைய சுயபலத்தினால நம்ம ஒழுக்க ரீதியாக நம்ம நேர்த்தியா நடந்துடலாம், நம்ம ஒரு நாளும் தைரியம் கொள்ளக்கூடாது.
0: We should not be confident at any point that we can live a disciplined and moral life by our own standards.
1: நாம நம்முடைய சுய கட்டுப்பாடுகளால் எல்லாம் சாதித்து விடலாம் நினைக்கவே கூடாது.
0: We should never think that we can achieve everything by our self control.
1: ஒவ்வொன்றிலேயும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
0: It is very necessary for us to depend on God in each and everything.
1: ஆகவே ஒரு சகோதரியினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மை மிக மிக எச்சரிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது.
0: Therefore, a woman's spiritual standing is very crucial and it ought to be looked into with great caution.
1: வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அல்ல முதல்ல ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள்னு போட்டிருக்கு.
0: The Bible says it was not man but Eve who was deceived first.
1: ஒரு ஒழுக்க ரீதியான நெறிகளை காத்து ஒரு சமுதாயம் நடப்பதற்கு ஒரு சகோதரியினுடைய, ஒரு பெண்ணினுடைய ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை மிக முக்கியமானது.
0: The spiritual standard of a woman is very much essential for leading a good and disciplined life.
1: மூன்றாவது நாம் நேத்தி கவனித்தோம்.
0: A third we saw yesterday.
1: அந்த பெண்ணினுடைய பேச்சு.
0: The conversation or words of that woman.
1: என்ன பேசுகிறாள்?
0: What is the conversation?
1: இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்.
0: So she is immoral woman, a seductress who flatters with her words.
1: அதாவது இதுல ரெண்டு காரியம் நேத்திக்கு நான் சொன்னேன்.
0: I told you two things here.
1: நம்ம வாழ்க்கையை நோக்கி வருகிற எல்லா பேச்சுகளை குறித்தும் நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very cautious about all the conversation that is encountered in our life.
1: எந்த வயதினரோடு நம்ம பேசுகிற பேச்சை குறித்தும் நாம் தெளிவுள்ளவங்களா இருக்கணும்.
0: We should have a clarity about the conversation we have with people of any age.
1: அதே வேளையிலே சகோதரிகளும் தங்களுடைய நாவுக்கு ஒரு காவல் வைக்க வேண்டும்.
0: At the same time, women must also know to withhold their tongue.
1: நாம இச்சகமான பேச்சினுடைய வழிகளில் நம்ம இறங்கிடக்கூடாது.
0: You should not get into flattering words.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: மனிதர்கள் பேசுகிற வார்த்தையில் அநேக வித்தியாசங்கள் உண்டு.
0: There are different ways people may speak.
1: எல்லாருமே ஒரே விதமாய் பேசுகிறது இல்ல.
0: No one speaks, it's not that everyone speaks the same way.
1: அதுல ஒரு வகை என்னன்னா இச்சகமான பேச்சு.
0: One among is flattering words.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் தவிர்க்க முடியாத, எதிர்க்க முடியாத ஆசை காட்டும் பேச்சுன்னு சொல்லலாம்.
0: It is a kind of attracting or enticing words which you cannot offend or oppose.
1: அதாவது இன்பமான பேச்சுன்னு ஒன்று இருக்கு, இச்சகமான பேச்சுன்னு ஒன்று
0: இருக்கு. So there is something called sweet words and something called enticing words.
1: சில பேர் ரொம்ப இன்பமா பேசுவாங்க.
0: Some people will speak very sweet.
1: கேட்பதற்கு ரொம்ப மிருதுவாக இருக்கும்.
0: That will be very soft to hear.
1: ஆனால் சிலருடைய பேச்சு அவர்களை கவரத்தக்கதாக இருக்கும்.
0: But some other people will speak in a way to attract others.
1: தவறுகளை செய்ய தூண்டத்தக்கதாக இருக்கும்.
0: That will trigger other people to commit mistakes.
1: அவர்களை ஒரு கண்ணிலே சிக்க வைப்பது போல இருக்கும்.
0: It is like entangling them in a snare.
1: ஆகாரம் வேறு, கண்ணி வேறு.
0: So food is different, snare is different.
1: ரெண்டும் பார்ப்பது ஒரே போல தான் இருக்கும்.
0: Both may appear to be similar.
1: ஒரு முறை ஒரு புத்தகத்துல நான் வாசித்தேன்.
0: Once I read in a book.
1: ஒரு எலி மருந்துல வந்து 99% நல்ல உணவாம்.
0: So 99% of a rat poison is good food.
1: மறுபடியும் சொல்றேன்.
0: I repeated.
1: எலி மருந்துல 99% நல்ல சாப்பாடாம்.
0: 99% of rat poison is good food.
1: அதுல இருக்கிற விஷம் எவ்வளவுதான்?
0: You know how much is the poison?
1: ஒரே ஒரு சதவீதம் தான்.
0: It is only 1%.
1: அந்த ஒரு சதவீத விஷம் வந்து அந்த முழு ஆகாரத்தை முழு விஷமாக மாற்றி கொல்லக்கூடிய திறன் உள்ளது.
0: But 1% of that poison can turn the entire good food into a poison and can kill others.
1: இந்த இச்சகமான பேச்சுக்கு நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: So we should be very careful about this flattering words.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: இந்த இச்சகமான பேச்சுல ஒரு விளக்கத்தை வந்து இந்த ஞானி வந்து 5ஆம் அதிகாரத்துல கொடுக்கிறாரு.
0: So here the wise man gives an explanation about this flattering words in chapter 5.
1: வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்.
0: Let us read chapter 5 first 3 verses.
1: என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்ளுவாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும், பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும்.
0: My son, pay attention to my wisdom. Lend your ear to my understanding, that you may preserve discretion, and your lips may keep knowledge. For the lips of an immoral woman drip honey, and her mouth is smoother than oil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுதா.
0: Glory be to the holy name.
1: இவ்வளவு எச்சரிப்பு கொடுக்கிறாரு.
0: He gives such a warning.
1: ஏன் என்று சொன்னால்,
0: you know for what?
1: இங்கே ஒரு வகையான பேச்சு இருக்கு. அந்த பேச்சு என்னன்னு சொன்னா, தேன் ஒழுகுவது போல பேசுவது.
0: Here is a kind of speech which is honey dripping speech.
1: நிறைய வேளையில நாம வந்து நம்மள ரொம்ப காயப்படுத்துற பேச்சு வந்தா நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருப்போம்.
0: Many times we are much alarmed by about hurtful speeches.
1: ஆனால் தேன் ஒழுக பேசுவார்கள் ஆனால் நாம அவ்வளவு எச்சரிப்பா இருக்க மாட்டோம். அது ரொம்ப இன்பமா ரசிக்க ஆரம்பிச்சிருவோம்.
0: But we will enjoy if it is honey dripping speeches.
1: ஏனென்றால் அது ரொம்ப இனிப்பாக இனிமையாக இருக்கும்.
0: It's because it will be very sweet.
1: அது மெதுவாக இறங்கும்.
0: It will be very smooth.
1: அது ஒருத்தர மகிழ்
0: It will really make a person to enjoy.
1: ரொம்ப திருப்தி கொடுப்பது போல இருக்கும்.
0: It is also satisfying.
1: ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்கும், நேசிக்கத்தக்கதாக இருக்கும்.
0: It is very desirable and delicious.
1: இந்த விதமான தேன் ஒழுகும் பேச்சுக்களுக்கு நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very careful about such honey dripping speech.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இது வந்து கேட்பதற்கு கஷ்டமாகவே தெரியாது.
0: It doesn't seem difficult to keep listening to it.
1: ஆனால் இந்த தேன் ஒழுகும் பேச்சின் நடுவுல எப்படி இருக்கணும்னு சொல்லி முதல் ரெண்டு வசனங்களை சொல்லுகிறார் பாருங்க.
0: But amidst of this honey dripping speech, how we are supposed to be is found in first two verses.
1: என் மகனே, இந்த தேன் ஒழுகும் பேச்சு நடுவுல என் ஞானத்தை கவனித்துக் கொண்டே இரு. என் புத்திக்கு உன் செவி சாய்த்துக் கொண்டிரு. நீ விவேகத்தை பேணிக் கொண்டிரு. உன் உதடுகள் அறிவை காத்து கொண்டே இருக்கட்டும்.
0: Amidst this honey dripping speech, my son, pay attention to my wisdom, lend your ear to my understanding, that you may preserve discretion and your lips may keep knowledge.
1: இந்த காலையில ஒழுக்கமற்ற ஒரு பெண்ணிடத்திலிருந்து வரும் தேன் ஒழுகும் பேச்சுக்கு ஒருவன் தன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன்.
0: Today I am going to share about how to protect yourself from a woman who gives honey dripping speech.
1: நேற்றுக்கு நான் உங்களோடு ரொம்ப தெளிவா பேசுறேன்.
0: Yesterday I spoke very clearly to you.
1: எல்லா பெண்களுமே இந்த கேட்டகரியில வர மாட்டாங்க.
0: It's not that all women come under this category.
1: ஆனால் ஒரு சிலர் இதுல இருப்பாங்க.
0: But there will be some.
1: ஞானம் என்பது நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, தீங்கை குறித்தும் அது எச்சரிப்பை கொடுக்கிறது. அதான் ஞானம்.
0: So wisdom is the thing, wisdom is not only the things that gives a good, but also it will show us the evil and remove it from our life.
1: நீங்கள் ஒரு ரோட்ல போவீங்களானா, ஒரு நல்ல ஹைவேஸ்ல போவீங்களானா, ரெண்டு விதமான பலகைகள் அங்க இருக்கும்.
0: So if you go on highways, you can find two kinds of boards there.
1: ஒரு பலகை வந்து நாம் போய் சேர வேண்டிய இடம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும்.
0: So on one side we have a board that shows you the destination and the kilometers for you to reach the destination.
1: சில போர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா வெல்கம் வெல்கம் வெல்கம் னு போர்டு இருக்கும்.
0: Certain boards you can see as welcome welcome.
1: Welcome to Aravankurichi, welcome to Avadi, ஆவடி நகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம்.
0: So certain boards will be finding like this, welcome to Aravankurichi, welcome to Avadi, it welcomes you.
1: இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல உள்ள பிரச்சனைகளையும் அது வந்து சொல்லிக் கொண்டே இருக்கும்.
0: When you have this on one side, the other side there are boards that will say you about the problems that are present in the road.
1: இது விபத்து பகுதி, எச்சரிப்புடன் செல்லுங்க.
0: This is accident zone, be careful.
1: முன்பாக உங்களுக்கு ஒரு பாலம் வருகிறது.
0: There's a bridge ahead.
1: இங்கே ரோடு வளைய போகிறது.
0: Here there is a bend.
1: Slow down. வேகத்தை குறையுங்கள்.
0: It says slow down.
1: இங்கே பிள்ளைகள் கடந்து வருவார்கள்.
0: This is a school zone, children will pass
1: through. இது யானைகள் கடந்து போகிற, மிருகங்கள் கடந்து போகிற தடம்.
0: So this is a place where animals will go through.
1: எச்சரிப்புடன் செல்லுங்கள்.
0: Be careful when you drive.
1: இந்த ரெண்டு போர்டு இருக்கிறதா நன்மை.
0: So when you have both the boards, that is good to us.
1: ஒரு பக்கம் நீதிமொழிகள்ல வந்து 31 அதிகாரம் முழுவதும் குணசாலியான ஸ்திரீயை பற்றி அவ்வளவு புகழ்ந்து எழுதுகிற அதே நீதி மொழிகள் பரஸ்திரியை பற்றி எச்சரிக்காம இருக்கிறதும் இல்ல.
0: So when you have in this Proverbs, there's 31st chapter which speaks entirely about the virtuous woman, at the same time it also gives a caution and warning about this immoral woman.
1: இவ்விதமாக தேன் ஒழுகும் பெண்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கை கெடுத்து போட்டவர்கள், தங்களுடைய குடும்பத்தையும் கெடுத்து போட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க.
0: There are many people who have spoiled their life, they spoiled their own families because of this honey dripping speeches.
1: எத்தனையோ பேர் தங்களுடைய நன்மைகளை இழந்தவர்கள் இருக்காங்க.
0: There are many people who lost their good in their life.
1: தங்களுடைய பணத்தையும் பொருளையும் எல்லாத்தையும் இழந்தவங்க இருக்காங்க.
0: There are people who lost their money and goods in their life.
1: சிலர் தங்களுடைய நற்பெயரை இழந்தவங்க இருக்காங்க.
0: There are people who lost their reputation.
1: இவைகள் மிக எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையுடன் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம்.
0: We should handle them very carefully.
1: இந்த தேன் ஒழுகும் பேச்சு எங்க வேணாலும் வரலாம்.
0: It can be present in anywhere.
1: இது எங்க நடக்குதுன்னா தெருவுல தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறோம்.
0: We read that it happens only in the streets.
1: இது யார் இடத்துல இருந்து வருதுன்னா ஏற்கனவே திருமணமான ஒரு பெண் இடத்துல இருந்து வருகிறது.
0: And it comes from a woman who is already married.
1: இது வாலிபனுக்கு நேராய் வருகிறது.
0: It comes towards a young man.
1: இது ஒரு திருமணமானவருக்கு நேராகவும் வரும்.
0: It also comes to a married man.
1: யாராக இருந்தாலும்
0: No matter who it might be.
1: நாம் எச்சரிப்புடன் இருந்து ஞானத்தை பெற்று இவைகளிலிருந்து தப்பித்து செல்ல தேவன் நம்மிடத்தில் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
0: We should be very careful and we should receive wisdom from the Lord and God is desiring that we should be delivered of it.
1: இந்த தேன் ஒழுகும் பேச்சை எவ்விதமாய் கையாள்வது?
0: How to handle honey dripping speeches?
1: இப்படி இருக்காங்களா பாஸ்டர்? இருக்காங்க நிச்சயமா. நம்ம ஆபீசஸ்ல இருப்பாங்க, நம்ம கூட படிக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம வழியில சந்தித்தவர்கள் இருப்பாங்க. நம்மால் அவர்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருப்போம்.
0: So if you ask, do you find such kind of people? We have people in our offices, in our schools, in our colleges, people who come with us. We have everywhere such kind of people.
1: இவர்களை எப்படி கையாள்வது?
0: How to handle such people?
1: மூன்று காரியங்களை இந்த வேதத்துல சத்தியங்களா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார்.
0: The Lord revealed me three things from the Bible as a truth.
1: முதலாவது,
0: first,
1: திரும்ப வாசிக்கலாம் அந்த ஐந்தாம் அதிகாரத்தினுடைய முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
0: Let us read first two verses of chapter 5.
1: என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும்.
0: My son, pay attention to my wisdom, lend your ear to my understanding, that you may preserve discretion and your lips may keep knowledge.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஏன் இவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்னு சொன்னா,
0: why we should be careful?
1: பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும்.
0: For the lips of an immoral woman drip honey and her mouth is smoother than oil.
1: இந்த பாருங்க, இதுல வந்து நாம வந்து எல்லாருடைய வாயையும் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாம அடக்க முடியாது.
0: So we cannot withhold or control the tongue of every people.
1: ஒவ்வொருவர் ஒவ்வொருவரோடு எண்ணங்களோடு ஒவ்வொரு நோக்கத்தோடு நம்மகிட்ட பேச வருவாங்க.
0: So each person will come and speak with us with different agendas.
1: நாம இதுல ஞானத்தை எங்க வெளிப்படுத்தணும்ன்ற காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன்.
0: But I want to show where we have to reveal our wisdom here.
1: பரஸ்திரியின் உதடுகள் எவ்வளவு தேன் ஒழுகினாலும்,
0: no matter how much the immoral woman drip honey,
1: இரண்டாம் வசனத்தின் இரண்டாம் பகுதி சொல்கிறது,
0: the second part of verse 2 says,
1: உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும்.
0: Your lips may keep knowledge.
1: அவங்க உதடுகள் எப்படி பேசினாலும் பேசிட்டு போடும்.
0: Let their lips speak whatever they want.
1: நீங்க அந்த உதட பத்தி நீங்க அவங்கள திருத்தணும், அவங்கள அடக்கணும் நீங்க என்ன முயற்சி பண்ணாதீங்க.
0: But you don't try to control them or stop them.
1: ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க உதடுகளை பற்றி எச்சரிப்பாருங்க.
0: But you should be careful about your lips.
1: எத்தனை தேன் ஒழுகும் பேச்சு நம்மிடத்துல வந்தாலும் நம்முடைய உதடுகள் எப்படி பதில் சொல்லுகிறது அப்படின்றதுல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: No matter how many honey dripping speeches may come to you, but what you respond to your lips actually matters.
1: அதனாலதான் முதலாவது நான் சொல்லுவேன், தேன் ஒழுகும் பேச்சுக்கு நாம கொடுக்கக்கூடிய சரியான ரெஸ்பான்ஸ் என்னன்னா, முதலாவது உங்களுடைய உதடுகளை குறித்து, நம்முடைய உதடுகளை குறித்து நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்.
0: So the first step to handle honey dripping speeches is be wise with your lips.
1: நம்முடைய ரெஸ்பான்ஸ், நாம சொல்லுகிற பதில் முக்கியமானது.
0: Our response matters.
1: நாம நம்முடைய உதடுகள் என்ன பேசுதுன்றது ரொம்ப முக்கியம்.
0: So what our lips speaks is very important.
1: நாம உலகத்தின் வாயை அடைக்க முடியாது.
0: You cannot shut the mouth of the world.
1: நம்முடைய உதடுகளை பற்றி நாம் எச்சரிப்பா இருக்கலாம்.
0: But you can be cautious about your lips.
1: நம்முடைய உதடுகள் சரியான பதிலை சொல்லவில்லை என்றால், நாம எப்படி பேசணும்னு தெரிகிற நிதானம் இல்லை என்றால், தேன் ஒழுகும் பேச்சுல நாம சிக்குவோன்றது சந்தேகமே இல்லை.
0: If you don't know how to give a good response to your through your lips and if you don't have a patience to handle your lips, then we will be entangled in honey dripping speeches.
1: இப்படிப்பட்ட பெண்கள் பேசும்போது ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது, நாம கவனமா இருக்கணும் இந்த பேச்சு எந்த பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்றத கவனமா இருக்கணும்.
0: So when such kind of women speaks honey dripping speeches, we should be very careful to know where the conversation is leading to.
1: நாம நோக்கமுள்ளவர்களாக நாம பேசணும்.
0: We should be purposeful in speaking.
1: ஒழுகிறது அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அது கண்ட்ரோல் இருக்காது.
0: So when you say dripping, it will not have any control.
1: அது எந்த திசையில போகுதுன்னு தெரியாது.
0: We don't know in which direction it is traveling.
1: எவ்வளவு தூரம் போக போகுதுன்னு தெரியாது.
0: We don't know how long it's going to go.
1: எவ்வளவு நேரம் ஒழுக போகுது தெரியாது.
0: We don't know how long it will drip.
1: அது அப்படியே மெதுவாக இழுத்து கொண்டே போகும்.
0: It will just keep on dripping.
1: ஆனால் நாம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வரணும், இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல போகிறேன்.
0: But you should come under control as how you are supposed to respond to that.
1: தேன் ஒழுகிற பேச்சு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நாம அந்த பேச்சை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரியணும்.
0: Don't let that honey dripping speech control you, but you should know to control that conversation.
1: நம்ம இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை பலமுறை பேச்சுக்கு இழுக்க எவ்வளவு முயற்சி பல பேர் செய்தாங்க.
0: So there are many people in many ways tried or dragged Jesus to speak in many instances.
1: சில வேளையில் அவர் கருத்தை மாத்திரம் சுருக்கமா சொல்லிட்டு எழுந்து போனாரு.
0: Many times the Lord told actually the subject alone and left the place.
1: உதாரணமாக,
0: for example,
1: ஒரு நாணயத்தை கொண்டு வந்து இதுல இது
0: அவர்களுடைய
1: சூழ்ச்சியான வார்த்தைகளுக்கு ஒரு முடிவை கட்டினார்.
0: So he put an end to their honey dripping speeches in a crispy way.
1: அந்த விபச்சாரத்துல கையமையமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை வந்து இழுத்து கொண்டு வரும்போது வேதம் சொல்கிறது, இயேசு குனிந்து எழுதி கொண்டே இருந்தார். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, அவர் பேசவே இல்லை ரொம்ப நேரம்.
0: And when they brought that woman who was caught red hand in adultery to Jesus, we read that Jesus did not speak, but just he was keeping on writing something on the ground.
1: சில வேளைகள்ல அமைதியா இருப்பதே சிறந்த பதில்.
0: Sometimes being silent is a good response.
1: எல்லாத்துக்கும் பதில் சொல்லி பேசணும்னு அவசியம் இல்லை.
0: It's not necessary for you to give a response out all times.
1: பிலாத்துக்கு முன்பாக கூட இயேசு அமைதியா இருந்ததை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் போட்டுருக்கு.
0: Even when we see that Jesus was silent before Pilate, he was really surprised.
1: இவர்கள் எல்லாம் சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் நீ ஒண்ணுமே பதிலே சொல்லுகிறது இல்லையான்னு கேட்டார்.
0: He asked, don't you give a response to all the accusation that give against you?
1: ஆகவே நம்முடைய உதடுகளை குறித்து நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
0: So we should be careful about our lips.
1: நாம பதில் பேசினா தான் அந்த டயலாக் ஆரம்பிக்குது.
0: Only if you give a response then the dialogue will start.
1: நாம் அமைதியா போயிட்டா நிறைய அந்த பேச்சு தொடராது.
0: So when you many times when you go silent it will not continue.
1: சில சொல்வாங்க பாத்தீங்களா, ரெண்டு கை சேர்ந்து தட்டினா தான் சத்தம் வரும்.
0: So they will say only when two hands clap we will get a noise.
1: ஒரு கை மட்டும் அசைச்சிட்டேன்னா சத்தம் வராது.
0: You cannot get a sound because using one hand.
1: ஒரு பரஸ்திரியினுடைய பேச்சு எவ்வளவுதான் தேன் ஒழுகறதா இருந்தாலும் நீங்க எப்படி பதில் சொல்றீங்க அப்படின்றதுல தான் இந்த பேச்சு தொடர போதா இந்த பேச்சு நிக்க போதான்னு தீர்மானிக்கிறோம்.
0: No matter how honey dripping might be the speech of an immoral woman, but it depends on it will depends on your response whether it will continue or end.
1: அவங்க வந்து அஜெண்டா இல்லாம அவங்க போகலாம், ஆனா நாம நோக்கத்தோட தான் பேசணும்.
0: They may speak without any agenda but we should speak with a purpose.
1: அவங்களது ஒளியே கொண்டே தான் இருக்கும், நாம வந்து கட்டுப்பாடோட இருக்கணும்.
0: Their speech may be dripping but we should have a control over our speech.
1: அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க கடைக்கு நீங்க ஷாப்பிங் போனீங்கனா, ஒரு முறை ஒரு மேகசீன்ல படித்தேன், ஒரு சிறந்த விதம் இருக்கான் அதை வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் போறதுல எச்சரிப்பா இருக்க வேண்டிய சிறப்பான ஒரு விதம் இருக்கான்.
0: So they say there's a best way to going to shop in a supermarket.
1: அது என்ன தெரியுமா?
0: You know what is that?
1: உள்ள போறதுக்கு முன்னாடி கையில வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கணுமா?
0: So you should have a list before you enter the supermarket.
1: நமக்கு என்ன வேணும் அப்படினு ஒரு லிஸ்டோட உள்ள போனா ரொம்ப நல்லதான்.
0: So it is always good if you go with a list as you as to buy whatever things you want.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: உள்ள போனா நமக்கு தெரியாதது, தேவையில்லாதது, இதுவரைக்கும் பார்க்காத ஆயிரக்கணக்கான பொருட்களை உள்ள அடுக்கி வச்சிருப்போம்.
0: It's because if you enter in you will have thousands of goods and products that are staked up there which you have not known, which you are not aware also.
1: நம்ம கையில ஒரு கூடையோ வண்டியோ கொடுத்துருவாங்க.
0: They will give a trolley or a basket in your hand.
1: பாக்குறதெல்லாம் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும்.
0: It is like you will take whatever you see.
1: அநேகர் வந்து சரியான ஒரு திட்டத்தோட ஒரு லிஸ்டோட போகாததுனால
0: many people just because they don't take a list or without any agenda
1: அவங்களுக்கு தேவையானதை வாங்க மாட்டாங்க.
0: They won't buy what they require.
1: அவங்களுக்கு தேவையில்லாததை வாங்கிட்டு வந்துருவாங்க.
0: And they will buy whatever is not necessary for them.
1: உள்ள போறப்போது 500 ரூபாய்க்கு வாங்க போவாங்க.
0: So when they enter in they will go with the idea of buying for 500 rupees.
1: வெளியே வரும்போது 1500 ரூபாய் பில்லோட வருவாங்க.
0: But when they come out they'll come for 1500 bill.
1: வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொருளை எதுக்கு யூஸ் பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
0: So only after coming home they will just think with what to do with such a project.
1: சில பொருட்கள் வெறும் ஷெல்ஃப்ல தான் கொண்டு வைப்பாங்க.
0: Certain products they will place only on the shelves.
1: நிறைய வேளையில இப்படிப்பட்ட பேச்சு கூட நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும்.
0: So even such kind of speeches should have an agenda in our life.
1: எந்த சப்ஜெக்ட்கா பேசுறனோ அந்த சப்ஜெக்ட்டோட நிறுத்திக்கணும்.
0: We have to stick to the subject on which we are speaking.
1: எதுக்காக பேசுறேன், எதுக்கு என்ன பேசுறேன் அதுல தெளிவா இருக்கணும்.
0: So we should have a clarity about what we are speaking on what basis we are speaking.
1: நம்மளுடைய பேச்சு கட்டுப்பாடே இல்லாம எல்லா பக்கமும் எல்லா திசையிலயும் போக கூடாது.
0: Don't let your conversation wander in all the directions without any control.
1: ஒரு கட்டத்துல நம்ம பேச நினைத்ததை பேசி முடிச்சிட்டோம்னா அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றது நல்லது. நல்லது.
0: So it is always better to leave a place once you have spoken what you want to speak.
1: அல்லது அந்த பேச்சை நிறுத்துவது நல்லது.
0: Or it is wise to stop the conversation there.
1: சிலர் இருக்காங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேச்ச அவங்களுக்கு எப்படி நிறுத்தன்னு தெரியாது.
0: There are certain people once they start speaking they don't know how to end their speech.
1: அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க.
0: They will keep on continuing.
1: அவங்க நல்லதுதான் பேசணும்னு நினைப்பாங்க.
0: They just want to speak good.
1: ஆனா நல்லவைகள் நிறைய சேர்த்து பேசணும்னு நினைச்சு ஒரு டாபிக் அப்புறமா அடுத்த டாபிக் ஒரு டாபிக் அப்புறமா அடுத்த டாபிக் போயிட்டே இருக்கும் அது.
0: So they will just take up one topic upon one topic and it will keep on continuing.
1: அளவற்ற அதிகமான பேச்சல பாவம் இல்லாமல் இராது.
0: And when you have too much of conversation there is always a sin.
1: எதுக்காக பேச போனா அதோட நிறுத்திக்கணும்.
0: So you have to stop with the conversation with what you have gone.
1: நாம எதுக்கு ஸ்டார்ட் பண்றோம்ன்றதுலயும் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: You should be very careful with what you start.
1: இரண்டாவது ரொம்ப முக்கியம் வந்து எதில நாம ஸ்டாப் பண்ணணும்ன்றதுலயும் தெரியணும்.
0: And second you should also know where to stop.
1: ஏனென்றா நம்மளுடைய பேச்சினுடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
0: It's because the end of our speech is very important.
1: நீங்கள் அதே 5 அதிகாரம் 4 வசனம் பாருங்க.
0: If you come to chapter 5 and verse 4.
1: அவள் செய்கையின் முடிவோ செய்கைனா என்னது தேன் ஒழுகும் பேச்சு அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாயிருக்கும்.
0: But at the end of her speech she is bitter as wormwood sharp as a two-edged sword.
1: நான் வந்து ஷாப்பிங் பத்தி உங்களுக்கு சொன்னேன்.
0: I told you about shopping.
1: இதுல இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன்.
0: I'll give one more illustration.
1: நான் சொன்னேன் முதல்ல உள்ள போகும்போதே என்ன வேணும்னு யோசிச்சிட்டு தான் உள்ள போணும்னு சொன்னேன்.
0: First I told you when you enter you should have a list about what you want to buy.
1: இன்னொரு டிப்ஸ் சொல்லி கொடுக்கிறேன்.
0: I will also tell you one more tricks.
1: நீங்க வெளிய வரும்போதும் எப்படி உங்க ஷாப்பிங்கை முடிக்கிறீங்கன்றதுல எச்சரிப்பா இருக்கணும்.
0: And when you come out you should also be cautious of ending your shopping.
1: நீங்க எத்தனை பேர் இத கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல.
0: I don't know how many of you noticed this.
1: நீங்க ஒரு எந்த சூப்பர் மார்க்கெட் வேணா போங்க.
0: You can go to any supermarket.
1: நீங்க வெளிய வரும்போது கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா?
0: When you come out you have the cash counter.
1: அந்த கவுண்டர்ல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
0: You should be very careful about that cash
1: எதுக்கு தெரியுமா?
0: You know why?
1: இந்த கவுண்டரை சுத்தி நிறைய பொருள் வச்சிருப்பாங்க.
0: There will be many products that are displayed around the counter.
1: சாக்லேட் இருக்கும்.
0: There will be chocolates.
1: கர்ச்சீஃப் இருக்கும்.
0: There will be kerchiefs.
1: சாக்ஸ் இருக்கும்.
0: There will be socks.
1: அப்புறமா ஹேர் கிளிப் இருக்கும்.
0: You will have hair clips.
1: அதுக்குமா டியோடரண்ட் நல்ல சென்ட் பாட்டில் இருக்கும்.
0: You have deodorants and perfumes.
1: இது எதுமே உள்ள இருக்காது.
0: So these will not be present inside.
1: இதெல்லாம் எங்க இருக்கும்னா கரெக்ட்டா கவுண்டர் பக்கத்துல வச்சிருப்பாங்க பாருங்க அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க.
0: So they will be staked near that counter.
1: இதுல ஒரு டெக்னிக் இருக்கு. இது சும்மா வைக்கறாங்கன்னு நினைக்காதீங்க. எந்த நீங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கனாலும் பில்லிங் கவுண்டர் பக்கத்துல கொச கொச நிறைய பொருள் இருக்கும் சின்ன சின்ன பொருளா இருக்கும்.
0: So there is a technique behind this because whenever you go to supermarket near the bill counter you will find so many products displayed around it.
1: இந்த பில் கவுண்டர் பக்கத்துல வச்சிருக்கிற பொருட்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
0: What is the purpose why have this they displayed these products here?
1: இதெல்லாம் வைக்கிறவர்கள் ஒரு யோசனையோட ஒரு திட்டத்தோட வைக்கறாங்க.
0: People who display it they display with a technique and a plan.
1: ஒருத்தர் வந்து நல்ல கரெக்டா லிஸ்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டா வேண்டிய பொருட்களை மட்டும் வாங்கிட்டு இந்த கவுண்டருக்கு வந்தாலும்
0: even though if a person maintains a list and takes a product whichever is necessary according to list and come to the bill counter
1: இந்த ஷாப்பிங்க முடிச்சிட்டேன்னு அவசரமா வெளியே வர்றாங்க பாருங்க.
0: So when the people was are about to come out saying that they have finished the shopping
1: உள்ள எச்சரிப்பா இருந்தவங்கள வாசல்ல பிடிக்கிறது தான் இதெல்லாம்.
0: So this is to catch the people who are very careful inside.
1: அங்க ஒரு லைன் இருக்கும் பாருங்க லைனா எல்லாம் காசு கட்டிட்டு
0: பின்னாடி ஒருத்தன் தள்ளுவான் போங்க. By the time you see and choose it, a person from back will just push you.
1: உடனே எடுத்து போட்டு பரவாயில்ல வச்சுக்கோ நல்லா தான் இருக்கு வச்சுக்கோ.
0: So immediately you just put it down in your basket. It is good.
1: ஆண்கள் போற பாதையில பாத்தீங்கன்னா கரெக்டா சாக்ஸ் வச்சிருப்பான்.
0: So when you see the way which a men travel to, they will have socks there.
1: 5 சாக்ஸ் சேர்ந்து 200 ரூபாய்.
0: 5 socks together is 200 rupees.
1: நீங்க திறந்து பார்க்கவும் நேரம் இருக்காது. அது என்ன விலைன்னு கால்குலேட் பண்ணவும் நேரம் இருக்காது. அது தேவையான்னு பார்க்க கூட நேரம் இருக்காது.
0: You will not have time to open it and see whether it is good or bad. You will not have time to calculate the money. But you will not have time for anything.
1: 5 சாக்ஸ் வந்து 300 ரூபாய். 5 கர்ச்சீஃப் 300 ரூபாய்.
0: 5 கர்ச்சீஃப்ஸ் காஸ்ட் 300 ரூபீஸ்.
1: நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா?
0: Have you seen this or not?
1: அங்க பக்கத்துல போகும்போது இருக்கும் சார் இது போட்டுக்கிறீங்களா சார் இது ஆஃபர்ல இருக்கு.
0: When you go near, they will say it is an offer. You do want to take it.
1: நமக்கு பில்லிங் பண்ற அவசரம். சரி போடு போடு பரவாயில்ல போடு.
0: We will be very hasty to bill it, so we will ask them to just put it down.
1: வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் நம்ம சாக்ஸே வருஷத்துக்கு ஒரு முறை தான் போடுறோம்.
0: So only after returning home we will realize that we will wear socks once in a year.
1: வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும் இந்த அஞ்சு கர்ச்சீஃபும் பார்க்க குவாலிட்டியே இல்லன்னு அப்பதான் கண்டுபிடிப்பீங்க.
0: Only when you return home you will find out that all the kerchiefs are not good quality.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: அந்த முடிவின் நேரத்துல நம்மள சிக்க வைப்போம்.
0: Because they will catch us at the end.
1: இது ஒரு business technique.
0: This is a business technique.
1: நான் சொல்றத நம்பலனா நீங்க இனிமேல் எந்த ஷாப்பிங் போனீங்கனாலும் நீங்க இத பாப்பீங்க அந்த கவுண்டர் பக்கம் வித்தியாசமான பொருட்கள் இருக்கும்.
0: If you don't believe this year after when you go to shopping you notice this you will find many products near that billing counter.
1: உங்களுக்கு தெரியுமா?
0: Do you know?
1: உள்ளே அவர்கள் விற்று சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பார்க்கல அந்த கவுண்டரை சுற்றி இருக்கிற பொருட்களை சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மிகப்பெரியது.
0: The business that they make by selling products that are present near the billing counter is more than the business that they make inside.
1: பேச்சலையும் அதே மாதிரி தான்.
0: The conversation is also similar.
1: பேச்ச ஆரம்பிக்கும் போது எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very cautious when you start your speech.
1: பேசணுமா?
0: Should we speak?
1: இது தேவையா?
0: Is it necessary?
1: இது நமக்கு உகந்த டாபிக்கா?
0: Is it a worthy topic?
1: இத நாம ஆரம்பிக்கணுமான்னு யோசித்து நிதானிச்சு அறிவோட நாம ஆரம்பிக்கணும்.
0: So we have to be cautious and also start the topic with wisely.
1: அதே போல
0: at the same time
1: ஆரம்பிச்ச கான்வர்சேஷனை சரியா முடிக்கவும் நமக்கு தெரியணும்.
0: We should also know to end the conversation properly.
1: நான் சொல்ற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க.
0: Accept the counsel that I give.
1: ப்ரொபஷனலா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்க கான்வர்சேஷனை ப்ரொபஷனலா முடிச்சிருங்க.
0: If you have started your conversation professionally, end professionally.
1: ப்ரொபஷனலா ஆரம்பிச்சு பர்சனலா போக கூடாது.
0: Don't start is professionally, end personally.
1: சொல்ல விளங்குதா உங்களுக்கு?
0: Can you understand?
1: நீங்க காரியமா ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சுட்டு சகஜமான பேச்சுக்கு நீங்க போயிட கூடாது.
0: So you don't start a conversation professionally but don't end it personally.
1: நீங்க படிப்புக்காக பேச ஆரம்பிச்சீங்களா படிப்போட முடிச்சிருங்க.
0: If you started for studies then end with studies.
1: வேலைய பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்களா வேலையோட முடிச்சிருங்க.
0: If you started that conversation about a job or a work you end it with a job.
1: வேலைக்காக நான் ஒரு சந்தேகம் கேட்க போனேன் படிப்புக்காக சந்தேகம் கேட்க போனேன்னு ஆரம்பிச்ச உரையாடல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய சம்பவங்களை தெரிந்து கொள்ள விரும்புறேன் விசாரிக்க போனேன் நீங்க ட்ராக்க மாறினீங்க அதுக்கப்புறம் அது நிக்காது.
0: If you have started your conversation saying I went to inquire about their studies or a doubt in a studies or about a work but I ended up changing the track to know and inquire about their personal life that would not be good.
1: Starting la or friendly note oda neenga conversation aarambichina ending a friendly note oda mudichirunga.
0: If you have started the conversation with a friendly note end it with a friendly note.
1: நீங்க அந்த கான்வர்சேஷன முடிக்கும் போது வேற ஒரு புது டாபிக் இப்ப ஆரம்பிக்கலாம் வேற கொஞ்சம் அவங்கள டீப்பா கொஞ்சம் விசாரிக்கலாம் கொஞ்சம் இன்டிமேட்டா பேசலாம் நீங்க போனீங்க
0: When you are about to end the topic, if you try to go more deeper and to know them personally, then that will always end in bad.
1: நம்முடைய முடிவை குறித்து கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: We should be very careful about our end.
1: முடிவு எப்படி முடிஞ்சிர கூடாதுன்னா கசப்பா முடிஞ்சிர கூடாது.
0: Your end should not become a bitter.
1: முடிவு வந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தினால் உருவப்பட்டது போல முடிஞ்சிர கூடாது.
0: Your end should not be like a sharp-edged sword which pricks you on the both the sides.
1: நம்முடைய பேச்சின் முடிவு நம்மளையும் காயப்படுத்த கூடாது பாதிக்க கூடாது மற்றவர்களையும் பாதிக்க கூடாது.
0: Make sure that the end of your conversation does not hurt you and also others.
1: நான் சொல்ற வார்த்தை ஒரு சிலருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் ஆவியில உணர்றேன்.
0: I also realized in my spirit that the words I speak will be beneficial to some people.
1: சில பேர் பாத்தீங்கன்னா படிப்புக்காக தான் ஆரம்பிச்சேன் நான் வேலைக்காக தான் ஆரம்பிச்சேன் நான் ஒரு காரியத்துக்காக தான் ஃபோன் பண்ணேன் இப்படி தான் ஆரம்பிப்பாங்க.
0: Some people will say I just started the conversation only for my studies for a job only for certain thing.
1: ஆனா சில பேருக்கு அந்த ஃபோனை கட் பண்ண தெரியாது.
0: But they don't know to cut their call.
1: அவங்களுக்கு வந்து அது எப்படி வந்து முடிவை வந்து அதே மாதிரி மெயின்டெய்ன் பண்ணணும் தெரியாது.
0: They don't know how to end it as such.
1: அந்த வழி விலகும் போது அது கண்ட்ரோல் இல்லாம போயிடும்.
0: When they deviate from that path it is out of control.
1: ஆகவே முதலாவது ஞானம் எதற்கு தேவனா என்னுடைய உதடுகளை காத்துக்கொள்ள எனக்கு ஞானம் வேணும்.
0: First we need wisdom to keep your lips.
1: உலகத்திலிருந்து எவ்வளவு வசீகரிக்கிற தேனொழுகிற பேச்சு வந்தாலும் என்னுடைய உதடுல நான் என்ன பதில் சொல்றேனோ அதை பொறுத்து தான் அந்த தேன் ஒழுகும் பேச்சு என்ன வந்து பாதிக்க போதா அது பாதிக்காதா அப்படின்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நான் தான்.
0: No matter how many honey dripping speeches I may find in this world, but it always depends upon the response that I give with my lips whether it will affect me or not.
1: சிம்சோன் நேசித்த பெண் எத்தனையோ முறை அவனிடத்துல வந்து தன்னுடைய ரகசியத்தை கேட்டாள்.
0: The girl whom Samson loved asked him many times about his secret.
1: ஒரு பெஸ்ட் வழி என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் அவன் அமைதியா எழுச்சி போயிருந்தான்னா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது.
0: I could tell him the best way that he can do is though he had encountered the temptation many times if it have gone away silently he would have been escaped from that.
1: இப்படி திருச்சி அப்படி திருச்சி இப்படி மாத்தி பேசி கடைசில வழுவி அந்த சோதனையில விழுந்துட்டான்.
0: So he tried to turn the tables, he tried to lie, he tried to say this and that, and at last he fell into it.
1: ஆகவே நம்முடைய உதடுகளை பத்தி எச்சரிப்பா இருக்கணும்.
0: Therefore we should be very careful about our lips.
1: 1000 பேர் 1000 விதமா நம்மட்ட பேசுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க.
0: 1000 people may speak in 1000 ways and approach us with different agendas.
1: ஆனா அந்த தேன் ஒழுகிற பேச்சை நிறுத்துறதும் தொடர பண்றதும் நம்ம உதடுல இருக்கு.
0: But it is a present in our lips whether to continue it or stop it.
1: மற்றவர்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல.
0: There is no use in blaming others.
1: உன்னுடைய உதடுகளை காத்து கொள்ளணும் போட்டுருக்கு.
0: It is said you keep your lips.
1: Praise the Lord. இரண்டாவது,
0: second,
1: ஒரு தேன் ஒழுகிற பேச்சிலிருந்து ஒருவன் தப்பிப்பதற்கு வழி என்ன?
0: What is the way to be delivered from honey dripping speeches?
1: நீதிமொழிகள் 25:16 பாருங்க.
0: Proverbs 25:16.
1: நீதிமொழிகள் 25:16.
0: Proverbs 25:16.
1: தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மித மிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய்.
0: Have you found honey? Eat only as much as you need, yeah, lest you be filled with it and vomit.
1: மனல இருக்கு வசனம் பழக.
0: The verse is very beautiful.
1: தேனை கண்டுபிடிச்சிட்டா கூட அந்த தேனை எவ்வளவுதான் சாப்பிடணும்னா மிதமா தான் சாப்பிடணுமா?
0: If you have found honey, but you should eat it as much as you need.
1: அதிகம் சாப்பிட்டா சாப்பிட்ட தேனை கூட வாந்தி பண்ண வேண்டியதாயிடும்.
0: If you eat more than what you require, you may have to vomit it.
1: இரண்டாவது, second important truth, இந்த தேன் ஒழுகும் பேச்சை கண்ட்ரோல் பண்றது இரண்டாவது முக்கியமான ஒரு ஆலோசனை.
0: The second way to handle honey dripping speeches,
1: எல்லைகளை வகுக்க ஞானமா இருங்கள்.
0: Be wise to set limits.
1: எல்லைகளை வகுக்க ஞானமா இருங்கள்.
0: Be wise to set limits.
1: நமக்கு ஒரு ஞானம் வேணும், எது போதும் எப்போது போதும் அப்படின்னு தெரிந்து கொள்ற ஒரு ஞானம் நமக்கு வேணும்.
0: We need a wisdom to say, to know which is required and when it is required.
1: இந்த பேச்சு போதும் அப்படின்னு சொல்ற ஒரு உள் மனது, ஒரு உள் உறுத்தல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை.
0: So we should have a consciousness that this conversation is enough.
1: பாருங்க, ஒரு வாகனம் வந்து நிறைய ஹார்ஸ் பவர் வச்சு ரொம்ப வேகமா போகக்கூடிய பவர்ஃபுல் வாகனமா இருக்கலாம்.
0: So a vehicle might be a vehicle which is more faster and swifter with great horsepower.
1: அது நமக்கு நிறைய நன்மைகளை கூட கொடுக்கலாம்.
0: It may also fetch us much good.
1: ஆனா இந்த வேகமான வாகனத்துல இருக்க வேண்டிய ரொம்ப எச்சரிப்பா வச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதி வந்து பிரேக்.
0: But one important thing that we are supposed to be cautioned about is a brake in that.
1: And the brake mattum olunga vela seiyalana andha vegame viparidhama mudinjirum.
0: If that brake is not functioning properly, that a rapid speed will become an accident.
1: பேச்சு ஆரம்பிக்கிறதுல எப்பொழுது அதை முடிவுக்கு கொண்டு வரணும் நமக்கு தெரியணும்.
0: So it is not starting a speech, but we should know when to finish it.
1: போதும் அப்படினு நமக்கு தோணணும்.
0: We should know it is enough.
1: என்னதான் அருமையான பேச்சாலும் தேனே ஒழுகுனா கூட மிதமா வைத்துக் கொள்வது நல்லது.
0: No matter how sweet or honey dripping it might be, it is always better to have a limit.
1: பாருங்க, அதனால தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க.
0: That is a proverb in Tamil.
1: அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் கூட நஞ்சாயிடும்னு சொல்லுவாங்க.
0: They say too much of anything is good for nothing.
1: அதனால தெய்வ பக்தி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா போதும் என்ற மனதுடனே கூடியதுதான்.
0: So godliness with contentment is great gain.
1: எந்த காரியத்தையும் அதனுடைய அளவீடுகளுக்கு மிஞ்சி நீங்கள் அதை விரிவாக்கவோ அதை பெரிதாக்கவோ தொடரவோ நினைத்தால் அந்த அளவீடுகளை தாண்டும் எதுவுமே ஆபத்தாக முடியும்.
0: If you try to stretch anything beyond that permissible limit, that will really get very messy.
1: அது அருவருப்பாக மாறிடும்.
0: That can become disgusting.
1: அது வந்து நமக்கே ஒரு பெரிய அவமானமாக மாறிடும்.
0: That also becomes a great shame to us.
1: சொல்றாரு, தேனை கூட நீ மிதமா சாப்பிடலனா அது நீ வாந்தி பண்ணி போடுவாய்.
0: Here the preacher says if you don't eat honey without a limit that you may end up vomiting.
1: அது பிரயோஜனம் இல்லாம போய்டும்.
0: It will be of no use to you.
1: அது அவமானமா போய்டும்.
0: That will end up as a shame.
1: அது பார்க்கிறவர்களுக்கு அருவருப்பானதாக மாறிடும்.
0: It also become disgusting to people who see it.
1: ரொம்ப வருஷத்துக்கு முன்னால,
0: many years ago,
1: இங்க ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார்.
0: There was a preacher who came
1: here. வேற ஏதோ வேற ஒரு மினிஸ்ட்ரியினுடைய கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு இந்த இடத்தை கேட்டிருந்தாங்க. சர்ச்சில் நடந்துட்டு இருந்துச்சு.
0: So they asked this place to conduct a conference of some other church and that meeting was conducting.
1: அப்ப நான் இங்க இல்ல, ஆனா நான் பிரசங்கம் முடிச்ச உடனே அந்த பிரசங்கியாரை பார்ப்பதற்காக அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள ஒரு தலைவர் வந்து என்ன கூப்பிட்டாரு.
0: So I was not here, but after that preacher finished his sermon, that a leader of that organization called me to see that preacher.
1: அப்ப நான் வந்து அவரோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இந்த ஆலயத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன்.
0: I came to this church and I was speaking with him for some time.
1: அப்போ அந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணியிருந்தோம். அது வடை, மெது வடை கொடுத்தோம்.
0: So we prepared a snacks for them. It is a vadai.
1: மெது வடை கொடுத்தோம்.
0: It is a vadai.
1: நினைக்கிறேன் அந்த அந்த அந்த கப்ல அந்த சாசர்ல வந்து ரெண்டு வடை பெரிய வடை வச்சிருந்தோம்.
0: சோ வி ஹேட் டூ வடாஸ் தேர்.
1: எல்லாருக்கும் ரெண்டு வடை தான் கொடுத்தோம்.
0: எவ்ரிவன் வே गिवन டூ வடாஸ்.
1: அப்ப அவர் ரெண்டு வடை சாப்பிட்டுட்டு இருந்தார். என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டார்.
0: சோ ஹி வாஸ் ஈட்டிங் டூ வடாஸ் ஆஸ் ஹி வாஸ் ஸ்பீக்கிங் டு மீ.
1: ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டார்.
0: ஹி என்ஜாய் சோ மச் அண்ட் ஹி வாஸ் ஈட்டிங் இட்.
1: அவர் நம்ம ஊர்க்காரர் கிடையாது.
0: ஹி இஸ் நாட் ஃப்ரம் ஆர் பிளேஸ்.
1: அவர் வெளியூர்க்காரர்.
0: ஹி இஸ் எ ஃபாரினர்.
1: அவர் ரசிச்சு ருசித்து சாப்பிடுறத பார்த்த உடனே நான் நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி அப்பா இன்னும் ரெண்டு எடுத்து வாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுறாரு இன்னும் ரெண்டு கொடுங்க அப்படின்னு.
0: சோ வென் ஐ சா ஹிம் ஹி வாஸ் ஈட்டிங் டெலிஷியஸ்லி ஐ ஆஸ்க்ட் ஆர் சில்ட்ரன் ஆர் கைஸ் டு பிரிங் அனதர் டூ வடாஸ் ஃபார் ஹிம்.
1: அவங்களும் ரெண்டு வடைய இன்னொரு சாசரில் எடுத்து வந்து அவர்கிட்ட வச்சாங்க.
0: சோ தே ஆல்சோ பிராட் அனதர் டூ வடாஸ் வித் அ சாசர் அண்ட் கேவ் இட் டு ஹிம்.
1: நான் சொன்னேன் பிரதர் நீங்க எடுத்துக்கிடுங்க ஒன்னு எடுத்துக்கங்கன்னு சொன்னேன்.
0: ஐ டோல் ஹிம் பிரதர் யூ டேக் ஒன் மோர்.
1: அவர் சொன்னாரு இல்ல போதும் பாஸ்டர்.
0: ஹி செட் இட் இஸ் எனஃப் பாஸ்டர்.
1: நான் சொன்னேன் இல்ல ரெண்டு சின்ன வடை தான சாப்பிடுங்க இன்னொன்னு நீங்க எல்லாரும் பேசிருக்கீங்க பசியா இருப்பீங்க சாப்பிடுங்க.
0: சோ ஐ டோல் இட் இஸ் ஒன்லி 2 இன் நம்பர் தே ஆர் வெரி ஸ்மால் யூ கேன் ஹேவ் இட் பிகாஸ் யூ மைட் பீ ஹங்கிரி பிகாஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் சோ மச்.
1: ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறக்கல எனக்கு ஒரு பெரிய பாடமா மாறிச்சது.
0: சோ ஹி டோல் மீ எ வேர்ட் தட் ஐ could not forget even today that became a lesson to me.
1: அவர் சொன்னாரு
0: ஹி டோல் மீ
1: பாஸ்டர் எனக்கு இந்த மெது வடைனா எனக்கு பைத்தியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: ஹி செட் ஐ அம் வெரி crazy about this vadai
1: ana எனக்கு மூணு வடை சாப்பிட வயிறுல இடம் இருக்கு.
0: ஐ ஹேவ் ஸ்பேஸ் டு ஈட் த்ரீ வடைஸ் இன் மை
1: பெல்லி. நான் மூணு சாப்பிட்டுட்டேன்னா அடுத்த முறை அது மேல உள்ள ஆசை போயிடும்.
0: பட் இஃப் ஐ ஈட் த்ரீ தி நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் ஹேவ் டிசைர் டு ஈட் இட்.
1: ஆகவே ரெண்டோட நிறுத்திக்கிறேன்.
0: சோ ஐ வில் ஸ்டாப் வித் டூ.
1: அப்ப அடுத்த முறை கூட அது விரும்பி சாப்பிடறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் அப்படி.
0: தேர்ஃபோர் ஐ வில் ஹேவ் எ டிசைர் டு ஈட் இஸ் அகைன்.
1: சொல்லிட்டு போயிட்டாரம்மா நான் ரொம்ப யோசிச்சேன் அதை பத்தி.
0: He spoke it and went away but I thought about it.
1: நிறைய வேளையில அளவுக்கு மிஞ்சிருச்சு வச்சுக்கிடுங்களேன் நல்ல காரியம் கூட திகட்டி போயிடும்.
0: Many times if something is too much we will be ending up, we will not like it more.
1: சில பேருக்கு சிலர் ரொம்ப பிடிச்சிரும் அவங்க பாட்டு பேசிட்டே இருப்பாங்க.
0: Some people will like certain people so much that will keep on talking with them.
1: ஆனா அளவுக்கு அதிகமா பேசிட்டீங்க அவர்களோடு உள்ள நல் உறவு கூட மெதுவாக பிரிஞ்சு போயிடுவீங்க.
0: But if you have spoken beyond the limit then that good relationship will also get lost.
1: அந்த நல்ல உறவுகளுக்கு கூட அளவான பேச்சு ரொம்ப அவசியம்.
0: A limited speech is very much essential for that good relationship.
1: நல்ல உறவுக்கே அளவான பேச்சு அவசியமா இருக்குமானால் பரஸ்திரியனுடைய பேச்சுக்கு எவ்வளவு அளவு வைக்கணும் நீங்க யோசிச்சுடுங்க.
0: So when even a good relationship need a limited speech then how much limited it should be when it comes to immoral woman.
1: நமக்கு தெரியணும் எது போதும் அப்படினு தெரியணும்.
0: We should know which is enough for us.
1: நம்ம வந்து இன்னொருத்தர பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது.
0: We don't want to hear everything about other person.
1: நாம வந்து எல்லாருடைய பிரச்சனையை நாம தீர்க்க முடியாது.
0: We cannot solve everyone's problem.
1: நாம எல்லாருடைய பிரச்சனைக்கு நாம உத்தரவாதம் எடுக்கவும் முடியாது.
0: We cannot be held responsible for every problem of others.
1: நம்மால உதவி செய்யலாம் கேட்கலாம் ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்கு.
0: So we can ask, we can help, but there's a limit for that.
1: நம்ம ஆரம்பிச்ச பேச்சு வந்து பயணம் மாதிரி போயிட கூடாது.
0: So that the speech that a conversation that started should not grow like a traveling.
1: நீங்க வந்து இந்த பேச்சு வந்து தேனொழுக ஆரம்பிச்சது.
0: So this speech started as honey dripping.
1: ஆனா இதுல முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா,
0: but you know what is the end of it?
1: நீதிமொழிகள் 5 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து வாசிங்க.
0: If you read Proverbs chapter 5 from verse 8 onwards.
1: ஆரம்பிச்சது வார்த்தை.
0: It started as words.
1: ஆனா அது எங்க விட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா,
0: but where did it lead it to?
1: 8 வசனத்துல
0: verse 8.
1: உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்துன்னு போட்டுருக்கு.
0: Remove your way far from her.
1: எப்படி?
0: How?
1: வார்த்தையில ஆரம்பிச்சது எங்க போய் விட்டுச்சுன்னா வழிக்கு போய் விட்டுச்சு.
0: The thing that started as word ended as way.
1: அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதேன்னு போட்டுருக்கு.
0: And do not go near the door of her house.
1: ஆரம்பிச்சது என்னது?
0: What did it start as?
1: தேன் ஒழுகிற பேச்சு.
0: It began as a honey dripping speech.
1: எப்படி தொடருதுன்னு கேட்டா பயணமா தொடருது.
0: But it is continuing as a travel.
1: பேச்சு பயணமாகுது.
0: Talk turned into a travel.
1: வார்த்தை வீட்டு வாசலுக்கு போயிருச்சு.
0: Word went to the way of our house.
1: வீட்டு வாசலுக்கே போயிருச்சு.
0: He went to the door of our house.
1: ஞானி சொல்றாரு பேச்சு பேச்சோட நிறுத்திக்கப்பா.
0: The wise man says you stop with speech alone.
1: அதையே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா நிதானித்து கேளு.
0: And that too you have to be very careful and very cautious about it.
1: அவசியமான மாத்திரம் பேசு.
0: If it is necessary you speak.
1: உன் நாவை காத்துக்கொள்.
0: You withhold your tongue.
1: நீ அந்த பேச்சில விட்டுட்டு அவளோட வழிக்கு நீ போவாயானால் நீ பேச்சிலிருந்து அவள் பாதைக்கு நீ திரும்புவாயானா நீ பத்திரமா திரும்பி வர மாட்டே.
0: If you turn from your words into our way then you will not return back safe.
1: நிறைய வேளையில பாருங்க ஏன் இந்த பேச்சில கேர்ஃபுல்லா இருக்கு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தவங்க நிறைய பேர் தான் வழி விலகி போகிறதற்கும் வாழ்க்கையில் அவங்க தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்கவும் ஆயத்தமாயிட்டாங்க.
0: The reason why we should be very careful in our speech is because people who started as words, they actually at last ended up diverting and distracting from their way and went away.
1: 9th வசனத்தை நீங்க வாசிப்பீங்களானா?
0: If you read verse 9,
1: பேச்சிலிருந்து ஆரம்பிச்சு வீட்டு வாசலுக்கு போனது.
0: So it started as talk and it traveled to our house.
1: அவர் சொல்லுகிறார் பேச்சரிப்பா.
0: Now he warns here.
1: இவ்விதமாய் அவளோட வீட்டு வாசலை போய் நீ சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும்.
0: Lest you give your honor to others and your ears to the cruel one, lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner.
1: எவ்வளவு எச்சரிப்பு இருக்கு பாருங்க.
0: See how great caution it is.
1: நமக்கு தெரியணும் இந்த டாபிக்க்கு மேல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கு தெரியணும்
0: we should know we cannot handle this topic beyond this.
1: இதற்கு மேல என்னால உத்தரவாதம் எடுக்க முடியாது. நமக்கு தெரியணும்
0: we should know I cannot take responsibility beyond this.
1: இது எனக்கு அவசியம் இல்லாத பேச்சு. நமக்கு தெரியணும்
0: we should know this speech is not necessary for me.
1: சில பேர் பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க.
0: Some people they keep on speaking.
1: நமக்கு சொல்லணும் எப்போ எப்படி முடிக்கணும் நமக்கு தெரியணும்.
0: But we should know how to end it.
1: நமக்கு சொல்லணும் சரி சிஸ்டர் நான் ஜெபிக்கிறேன், சரி பிரதர் நான் ஜெபிக்கிறேன், அதோட முடிச்சிடணும்.
0: We should say, okay sister, I will pray, okay brother, I will pray, and we should stop with that.
1: நம்மட்ட எல்லாத்தையும் சொல்றதுனால எல்லா பிரச்சனையும் தீர்த்துற முடியாது.
0: Just because they are saying everything to us, we cannot solve all their problems.
1: நமக்கு தெரியணும் எது எல்லை மீறி போது. நமக்கு தெரியணும்
0: We should know where it is going beyond the limit.
1: எங்க யார்கிட்ட எதை திருப்பணும் நமக்கு தெரியணும்.
0: We should know how to divert and turn it around.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பிசினஸ்மேன் எனக்கு தெரியும்.
0: I know a very good businessman.
1: ஒருமுறை அவர் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன்.
0: Once I happened to go to his office.
1: அவர் ஆபீஸ்ல போகும்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு.
0: So a person called him when I was in his office.
1: அவர் அடுத்த முனையில இருந்து அவர் போடுற சத்தம் என் காதுல இங்க உட்கார்ந்திருக்கேன் கேக்குது.
0: I could hear the sound of the person who was speaking on the other side of the line.
1: அவ்வளோ கோபமாக உரத்த குரல்ல பேசுறாரு.
0: He was speaking at a higher tone, so furious.
1: இவரை பார்த்துட்டு இருந்தேன் இவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு நான் பார்த்துட்டே.
0: I was just looking at this man, how he is reacting to that.
1: அவர் கொஞ்சம் கூட அப்படி அசையவே இல்லை. ரொம்ப கூலா கேட்டுட்டே இருந்தாரு.
0: He was very cool and calm.
1: அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கான்வர்சேஷன் ஒரு 30 seconds போயிருக்கும். ஒரு 30 seconds போயிருக்கும்.
0: இட் மைட் பி ஃபார் அதர் 30 seconds தட் கான்வர்சேஷன் வாஸ் கண்டினியூ.
1: அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஃபோன்ல சார் நான் ஒரு 2 minutes உங்களுக்கு திரும்ப பண்ணட்டுமா.
0: ஸோ ஹீ சார் சார் ஷால் ஐ கால் யூ பேக் இன் அதர் 2 minutes.
1: ஓகே கட் பண்ணிட்டாரு.
0: ஐ ஓகே நீ டிஸ்கனெக்ட் அது காமே
1: என்கிட்ட பேசிட்டே இருக்காரு.
0: தென் ஹீ ஸ்பீக்கிங் டு மீ.
1: நானும் பார்த்துட்டு இருக்கேன் 2 நிமிஷம் தாண்டிருச்சு 5 நிமிஷம் தாண்டிருச்சு இவர் திருப்பி பண்ற மாதிரியே இல்லை.
0: ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் நோட்டீசிங் இட் இஸ் 2 minutes அண்ட் 5 minutes அண்ட் பட் ஹீ நெவர் கால்ட் ஹிம் பேக்.
1: நல்ல நண்பர் நான் கேட்டேன்.
0: So he is a good friend of mine. So I asked him.
1: ஏதோ அவசரமா கோவமா அப்படி பேசுனாரு. நீங்க 2 நிமிஷத்துல பண்றேன்னு பேசாமலே இருக்கீங்களேன்னு கேட்டேன்.
0: So I asked him there was some person who called you so furious so angry but you told you will call back in another 2 minutes but you still not called him.
1: அவர் சொன்னாரு.
0: He told me
1: பேசுவோம் பாஸ்டர்.
0: We can speak pastor.
1: ஆனா இதான் வழி சிலரை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு இதான் வழி.
0: But this is the way to calm down certain people.
1: அவருக்கும் கோபம் உச்சகட்டத்தில் இருக்கு.
0: So he is so much tempered.
1: எனக்கும் அவர் என்ன சொல்றாருனே புரியல.
0: So even I cannot understand what he is trying to say.
1: ஒரு மணி நேரம் கழிச்சு பேசினா அவருக்கும் கோபம் அடங்கிடும். எனக்கு கொஞ்சம் கேக்குறது சொல்றது தெளிவா விளங்கும்.
0: If I speak again after 1 hour even he will be bit cool and I will also be able to understand what he is saying.
1: அப்ப நான் அவசியமில்லாத வார்த்தைகளை கேட்க வேண்டியதில்ல.
0: Therefore I will not be able to listen to things that are unnecessary.
1: நான் அவசியமில்லாத வார்த்தைகளை கோபத்துல திருப்பி பேச வேண்டியதில்ல.
0: So it would not be necessary for me to again repeat speak back கடைசில
1: ஒரு நல்ல கஸ்டமர் நான் இழக்க வேண்டியது இல்ல.
0: At last I will not lose a good customer.
1: அதான் அப்படி வெச்சிட்டேன்னு.
0: That's why I disconnected.
1: எனக்கு ஒரு நல்ல பாடமா அது அமைந்தது.
0: That became a good lesson to me.
1: அவர் திரும்ப சத்தம் போட்டு வச்சிருக்கலாம்.
0: He would have again shouted back at him.
1: அவர் 2 minutesல பேசறேன்னு வெச்சார்.
0: But he said I'll call you back in 2 minutes and disconnected it.
1: இது போதும் இந்த எல்லைக்கு தாண்ட வேண்டாம்.
0: So this is enough. Let us not go beyond this limit.
1: நான் சொல்லுவேன் நமக்கு எல்லை தெரியணும்.
0: So we should know our boundaries.
1: எல்லை தெரியணும்.
0: We should know our boundaries.
1: தேன் ஒழுகிற பேச்சு வரும்போது எந்த எல்லையோட நிறுத்தணும்னு தெரியணும்.
0: When we have the honey dripping speeches, we should know the boundaries where we should stop.
1: இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க I want to take leave னு சொல்லுவாங்க. Let me take leave. நான் விடை பெறுகிறேன்.
0: So they say in English, let me take leave.
1: தமிழ்ல சொல்லுவோம் பார்க்கலாமா.
0: So they will say, shall we see?
1: கிளம்பட்டுமா.
0: Shall I leave?
1: நமக்கு சொல்ல தெரியணும்.
0: We should know to turn that.
1: போதும் நான் கிளம்புறேன்.
0: I'm leaving.
1: இன்னொரு முறை பார்க்கலாம்.
0: Let us see one more time.
1: நமக்கு எங்கேயும் போக வேண்டியது இல்லை.
0: It's not necessary for us to leave.
1: நம்ம பேச்சை நிறுத்துறதுக்கு சில வேளை கிளம்பணும்.
0: But sometimes we may have to leave to stop this conversation.
1: அல்லது இன்னொரு வேளை முடிச்சிட்டு வந்துட்டுமா.
0: Or shall I complete that work and return back?
1: திருப்பி பேசலாமா.
0: Shall we again call back later?
1: அந்த நேரத்துல அந்த உச்ச கட்டத்துல நீங்க நிறுத்துவீங்களானா.
0: So when you are in the higher temple, when you stop there,
1: so அந்த பேச்சினுடைய வலிமையை நீங்க என்ன பண்ணுவீங்கனா முற்றிலுமாக நீங்க நிறுத்தி விடுவீங்க.
0: So you will stop the power or the intensity of that conversation.
1: அந்த சோதனையினுடைய வலிமையை நீங்க நிறுத்திடுவீங்க.
0: You will stop the power of the temptation.
1: அன்பானவர்களே,
0: my dear ones,
1: தேனொழுக பேச்சும் பேச்சுக்கு இரண்டாவது நமக்கு ஞானம் எதுக்கு தேவனா? எவ்வளவு எல்லையை நான் குறிக்கணும்?
0: So to handle honey dripping speeches, we need wisdom to set limits.
1: பேச்சு பாதையா மாறக்கூடாது.
0: Our talk should not become a travel.
1: வார்த்தை வீடு வரைக்கும் போகக்கூடாது.
0: A way should not go near to our house.
1: ஒரு மனிதனுடைய உண்மை சம்பவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு எச்சரிப்பா இருக்கும்படி சொல்றேன்.
0: So I know a real life incident of a person. I tell you that you might be cautioned about.
1: நம்முடைய சபையில ஒரு விசுவாசியா இருந்தார்.
0: He was a believer in a church.
1: நல்ல மனுஷன்.
0: He was a very good man.
1: அன்பான மனுஷன்.
0: He was very loving.
1: அவருடைய வாழ்க்கை தாறுமாறாய் பின்னால போனது.
0: And later his life became totally different.
1: அவருக்கு மனைவி ரெண்டு அழகான குழந்தைகள் இருந்தாங்க.
0: He had a wife and two beautiful children.
1: நல்ல குடும்பம்.
0: It was a good family.
1: ஒரு நாள் அவர் காலையில ட்ரெயின்ல அவர் வந்து சென்னைக்கு போறாரு.
0: So one morning he was traveling from here to Chennai morning in a train.
1: அவர் தினந்தோறும் போறதாம் வேலைக்கு போறது.
0: That is his usual routine to go to office.
1: அன்னைக்கு அதே போல ட்ரெயின்ல ஏறி போனாரு.
0: So even that day he went to office in the same way.
1: போகும்போது அதே ட்ரெயின்ல அவருடைய பக்கத்துல ஒரு சீட் தள்ளி ஒரு பெண் வந்து அழுது கொண்டே போனாள்.
0: So in the same train he could find a woman next to him in the seat and she was crying all the way.
1: அது என்ன எதற்கு அழுதாள்னு இவர் கேக்குறாரு.
0: So he asked her why she was crying.
1: அவள் தன்னுடைய வாழ்க்கையின் சோக கதைகளை சொல்லுகிறாள்.
0: So she told all the sad story of her life.
1: அவள் கேட்டார், இங்க இருந்து சென்ட்ரல் வரைக்கும் பேச்சு போயிட்டே இருந்துச்சு.
0: So this conversation was traveling from here till central.
1: அவளும் ஒரு இடத்துல வேலை செய்கிறதாய் சொன்னாள்.
0: She said she is also working in a place.
1: நீங்க இந்த ட்ரெயின்ல தான் வருவீங்களான்னு
0: கேட்டாரு. He asked, are you coming in this train?
1: ஆமா, இதுல தான் வருவேன்.
0: Yes, I used to travel in this train.
1: சொன்னாரு, எனக்கு இப்ப வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு.
0: He told her, it's time for me to work.
1: நாளைக்கு நீங்க வாங்க, நாம பேசலாம்.
0: You come again tomorrow, let us speak.
1: நாளைக்கு அந்த அம்மா வந்தாங்க.
0: That woman came again the next day.
1: நாளைக்கு வாங்க நம்ம பேசலாம்.
0: You come tomorrow again we will speak.
1: நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன்.
0: I will tell you the word of God.
1: இவர் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாரு.
0: He started to say the gospel.
1: அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து.
0: So as the conversation began to grow.
1: முடிவு என்னன்னா சுருக்கமா சொல்லணும், இன்னைக்கு அவர் மனைவியோட இல்ல, அந்த பெண்ணோட தான் வாழ்க்கை நடத்துறாரு.
0: The end is that he is not living with his wife today, he is living with that woman.
1: Yeah.
0: Why?
1: எங்க நிறுத்தணும்னு தெரியல.
0: He don't know where to stop.
1: எங்க நிறுத்தணும்னு தெரியல.
0: He don't know where to stop.
1: சில பேர் அநேகர் மேல் பரிதாபப்பட்டே தங்கள் வாழ்க்கை பரிதாபமாக்கிட்டாங்க.
0: Many people being pity for others, they have made their life a pitiful.
1: சில பேர் இயேசுவோட ரொம்ப இரக்கம் அவங்களுக்கு இருக்கு.
0: Many people are so compassionate than Jesus.
1: தங்கள் மனைவி மேல் இரக்கம் காட்ட மாட்டாங்க.
0: They don't show mercy to their wife.
1: மற்றவர்கள் மேல் அவ்வளவு இரக்கம் பொழிவார்கள்.
0: But they will show mercy to other people.
1: இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பாதாளத்துக்கு தான் தள்ளும்.
0: These kind of things will just push us into pit.
1: தேன் ஒழுகின பேச்சு எங்க போயிடுச்சான் சொல்றார் மகனே. அவள் வீட்டு வாசலுக்கு போயிராத.
0: Here he says this honey dripping speeches ended up near our house.
1: அவள் பாதைக்கு போய் நிக்காத.
0: Don't go our way.
1: முடிவில் உன்னை அதை தீண்டி விடும்.
0: At last it will affect you.
1: உன் வாழ்க்கை கசப்பாக்கும்.
0: It will make your life a bitter.
1: உன் ஆயுசு காலம் கொடூரமாய் மாறிடும்.
0: And your entire lifetime will become so terrible.
1: இவ்வளவு நாள் நீ சேர்த்த எல்லா பிரயாசத்தின் பலன் வேறொருத்தர் வீட்டில் போய் சேர்ந்துடும்.
0: And all your labors will go to the house of a foreigner.
1: 11ஆம் வசனத்துல முடிவில் உன் மாமிசமும் உன் சரீரமும் கூட உருவழிஞ்சு போயிடும்.
0: And verse 11 says at last when your flesh and your body will be consumed.
1: நாம் எச்சரிப்பா இருக்கணும்.
0: We should be very careful.
1: கடைசியாக
0: at last
1: நீதிமொழிகள் 27:7
0: Proverbs 27:7
1: எவ்விதமாக தேன் ஒழுகும் பேச்சிலிருந்து நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும்.
0: How to escape or be delivered from honey dripping speeches.
1: திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும்.
0: A satisfied soul loathes the honeycomb, but loathes the honeycomb, but to a hungry soul every bitter thing is sweet.
1: திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான்.
0: A satisfied soul loathes the honeycomb.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: தேன் ஒழுகும் பேச்சுக்கு ஒருவன் தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டுமா?
0: If a person ought to be protected from the honey dripping speeches.
1: அவன் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் கேட்டா,
0: how can he be delivered?
1: முதல்ல அவன் யாரா இருக்கணும்? திருப்தி அடைந்தவனா இருக்கணும்.
0: First he should be satisfied.
1: திருப்தி எங்க வரும்?
0: Where will be low?
1: இந்த சம்பவம் இதனுடைய பின்னணி உங்களுக்கு என்னன்னு தெரியும்.
0: So you know the background of this incident.
1: தேன் ஒழுகும்படி ஒரு பரஸ்திரி பேசினா கூட ஒரு மனுஷன் விழாம இருக்கணும்னா அவள் கொடுக்கிற தேனை பார்க்கிலும் அவன் முதலாவது தனிப்பட்ட விதமாய் திருப்தி அடைந்தவனா இருக்கணும்.
0: So even when there is an honey dripping woman who speaks honey dripping speeches, he should not be satisfied with that honey. It means that he should be already satisfied by his own.
1: என்ன திருப்தி அது?
0: What is satisfaction?
1: அதே பகுதி நீங்க நீதிமொழிகள் 5 அதிகாரம் 15 லிருந்து 20 வாசிப்பீர்களானால்,
0: If you read Proverbs 5 verse 15 to 20,
1: உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜனத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலேயும் பாய்வதாக, அவைகள் அந்நியருக்கு உரியவைகளாயிராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன?
0: Drink water from your own cistern and running water from your own well. Should your fountains be dispersed abroad, streams of water in the streets, let them be only your own and not for strangers with you. Let your fountain be blessed and rejoice with the wife of your youth. As a loving deer and graceful doe, let her breast satisfy you at all times and always be enraptured with her love. For why should you, my son, be enraptured by an immoral woman and be embraced in the arms of a seductress?
1: ஒரு காலம் வந்து ஒரு பக்கம் வந்து பேச்சுக்கே நீ கேர்ஃபுல்லா இருன்னு வாலிபனுக்கு புத்தி சொல்றாரு.
0: So on one side, at one time he says to the young man, you should be very careful about the words.
1: தொடர்ந்து பேசும்போது யார்ட்ட பேசுறாருன்னா, திருமணமான தன் பிள்ளைட்ட சொல்றாரு.
0: But when it continues, he speaks to his son who is married.
1: ஏப்பா நீ திருமணம் பண்ணிட்டல்ல?
0: My son, you are married, right?
1: நீ உன் மனைவியில திருப்தி ஆயிரு.
0: You be satisfied with your wife.
1: கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல திருப்தி ஆயிரு.
0: You be satisfied with God has given you.
1: கர்த்தர் கொடுக்காதது உனக்கு திருப்தியை கொடுக்கும்னு நினைக்காதே.
0: Don't think that which God has not given you will satisfy you.
1: அது உன்னை தீண்டி விடும்.
0: It will really affect you.
1: பாருங்க, நமக்கு தெரியணும் யாருல எதுல எந்த இடத்துல நம்ம திருப்தியை காணணும்ன்றதை தீர்மானிக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு.
0: So it is vested in our hand to make the decision to where, why and in whom to satisfy.
1: ஒரு வாலிப பிள்ளையா இருப்பாயானால்,
0: If you are a young man,
1: உன்னுடைய குடும்பத்துல நீ திருப்தியா இருப்பாய்.
0: You should be satisfied with your family.
1: கர்த்தர் பெற்றோர் கொடுக்கிற அன்புல, அவங்க கொடுக்கிற அரவணைப்புல நீ திருப்தியா இரு.
0: You be satisfied with the love and the care that your parents give you.
1: நீ திருமணம் ஆகி விட்டாயா?
0: If you are married,
1: நான் சொல்லுவேன் உன்னுடைய கணவன் உன் மனைவியோடு நீ திருப்தியா இரு.
0: You be satisfied with your husband and wife.
1: நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்ததுல திருப்தியா இரு.
0: You be satisfied in the place where you are with what God has given you.
1: பிறர் பொருளை நீ இச்சிக்காத.
0: Don't lust after others properties.
1: நிறைய பேர் வந்து சொல்வாங்க, அந்த இருக்கறத விட்டுட்டு பறக்கறத பிடிக்கிற மாதிரி.
0: Many people will say they will leave what they have and they go behind things.
1: What is flying illa illadha irukkiradhu pola nenachittu okandirukkaradhu.
0: They will think what is not existing
1: stop
0: as though existing.
1: Stop fantasizing, you know. Stop fantasizing that something you don't have and something that others have is much more better. அது நீங்க ஃபேண்டசைஸ் பண்ணாதீங்க.
0: You don't fantasize at all.
1: இருக்கிற வகைகள்ல திருப்தியா இருங்க.
0: Be satisfied with what you have.
1: நான் வாசித்த வசனங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன்.
0: I think you have noticed the verses that I read.
1: கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல நான் திருப்தியா இருப்பேன்.
0: I will be satisfied in what God has given me.
1: எனக்கு இன்னும் வேண்டுமானா கர்த்தர் தருவார்.
0: If I need more, the Lord will give me.
1: எனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை கர்த்தர் தருவார்.
0: The Lord will give me the joy that I require.
1: எனக்கு ஏதாவது குறை இருக்கணுமா கர்த்தர்ட்ட தான் கேட்கணும்.
0: If there is something that I lack, I should ask God.
1: இன்னொரு மனுஷனை போய் தேட கூடாது.
0: I should not seek after other women.
1: எவ்வளவு இனிமையான வார்த்தை வரட்டும்,
0: no matter how honey dripping the speeches might be,
1: தேனே ஒழுகட்டும்,
0: no matter how honey dripping it might be,
1: கர்த்தர் கொடுத்தது போதுங்க.
0: Whatever God has given, that is enough.
1: தேவன் கொடுத்தது போதும்.
0: Whatever God is enough, that is enough.
1: அந்த எல்லைக்குள்ளே நான் அனுபவிப்பேன்.
0: I will enjoy in that boundary.
1: அந்த எல்லை தாண்டுமானால்,
0: if that boundary is crossed,
1: அது என் வாழ்க்கைக்கு ஆபத்தாய் முடிஞ்சிரும்.
0: That becomes a danger to my life.
1: ஆகவே தான் மூன்றாவது நான் சொல்லுவேன்.
0: Third, I will tell you,
1: எப்பொழுது நமக்கு திகட்ட வேண்டும் அப்படின்றதுக்கு நமக்கு ஞானம் வேண்டும்.
0: So we should be wise to loathe.
1: எப்பொழுது வந்து நமக்கு மிதிக்கணும் நமக்கு தெரியணும்.
0: We should know when to loathe.
1: தேனே வந்தா கூட தேன் கூட்ட மிதிக்கிறது நமக்கு தெரியணும்.
0: So even it is honey, we should have wisdom to loathe the honeycomb.
1: எதை நேசிக்கணும் எதை விரும்பணும் நமக்கு தெரியணும்.
0: We should know which to like or which to love and which to hate.
1: சிலருக்கு தெரியாதனால தான் பெரிய பிரச்சனை.
0: Today just because many people doesn't know this, it is a problem.
1: நான் சொன்ன பாருங்க, சிலர் வந்து தங்கள் சொந்த மனைவியினுடைய பேச்சை வெறுப்பாங்க, வேறொருவருடைய பேச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
0: As I told you, certain people will hate the words of their own wife but love and desire the words of other people.
1: சில பேர் வீட்ல பாத்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருப்பாங்க, வெளிய பார்த்தா எலி மாதிரி இருப்பாங்க.
0: Some people will be like a lion at home and but they will be like a rat at outside.
1: வீட்ல அவங்க வாயை திறந்து ஒரு சிரிப்பே இருக்காது.
0: They will never even open their mouth and smile.
1: அவங்க சொந்த மனைவிட்ட ஒரு நாள் சிரிச்சிருக்க மாட்டாங்க.
0: He would have never even smiled at his wife.
1: ஆனா வேற அத்தனை பேர்ட்டயும் சிரிப்பே நிறுத்தவே மாட்டாங்க.
0: But he will never stop smiling and laughing with other people.
1: வீட்டை பார்த்த உடனே சிரிப்பெல்லாம் அடங்கிரும். அது எப்படின்னே தெரியாது.
0: When he comes to home, all is smiling and laughing will stop.
1: வீட்டை விட்ட உடனே சிரிப்பு ஆரம்பிச்சிரும்.
0: So once he leaves the house, he will start smiling.
1: அது எப்படின்னே தெரியாது.
0: I don't know how it is possible.
1: வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு விரோதிகள் மாதிரி இருப்பாங்க. ஊரார் எல்லாருமே நண்பர்களா தெரிவாங்க.
0: All the people in the family and the house would be like their enemies and all of the outside people will be like friends.
1: எச்சரிப்பா இருக்கணும்.
0: You should be very careful.
1: தேன் எல்லா இடத்துல தான் கிடைக்கும்.
0: Honey is available everywhere.
1: ஆனா ஞானி சொல்றாரு.
0: But the wise man says,
1: உன் சொந்த ஊற்றுன்னு ஒண்ணு இருக்குப்பா.
0: There is your own fountain.
1: மா உன் சொந்த மனைவின் ஒருத்தி இருக்கா.
0: You have your own wife.
1: அவளிடத்துல மகிழ்ந்திரு.
0: You should be happy with her.
1: அவளிடத்துல சந்தோஷமா இரு.
0: You should be happy with her.
1: குடும்பத்தின் எல்லைக்குள்ள நீ திருப்தியா இரு.
0: You should be happy within the boundaries of your family.
1: தேனை குறித்து நீங்க வாசிக்கும் போது இது யாருக்குரியதுன்னு சொன்னா,
0: when you read about this honey,
1: ஒரே வசனத்தோட முடிக்கிறேன்.
0: I'll finish with one.
1: உன்னத பாட்டின் புத்தகம் 4 அதிகாரம் 11 வசனத்தை பார்த்தால்,
0: Song of Solomon 4 and verse 11,
1: என் மனைவியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபோனின் வாசையை போல் இருக்கிறதுன்னு
0: போட்டிருக்கு. It is written, your lips, O my spouse, drip as the honeycomb. Honey and milk are under your tongue, and the fragrance of your garments is like the fragrance of Lebanon.
1: அப்போ இந்த தேன் எங்க இருக்கு முதல்ல?
0: So where is this honey?
1: தேன் வீட்டில் தான் இருக்கு.
0: ஹனி இஸ் பிரசன்ட் அட் ஹோம்.
1: தேன் வந்து மனவாளி.
0: ஸோ ஹனி இஸ் யோர் ஸ்பவுஸ்.
1: தேன் வந்து மனைவி.
0: இட் இஸ் யோர் வைஃப்.
1: ஆனால் இவர் இந்த தேனை விட்டு பரஸ்திரியின் தேனை தேடுறாரு.
0: பட் இஸ் சீக்கிங் ஆஃப்டர் இம்மாரல் உமன்ஸ் ஹனி.
1: பா, கர்த்தர் உனக்கு ஒரு எல்லையை வச்சிருக்கிறாருப்பா.
0: த லார்ட் ஹஸ் செட் யுவர் பவுண்டரி ஃபார் யூ.
1: அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். அது
0: தட் இஸ் அ ஜாய்ஃபுல் ஃபேமிலி.
1: அது ஒரு அருமையான இடம்.
0: தட் இஸ் அ வெரி குட் பிளேஸ்.
1: அது உனக்கு பாதுகாப்பான இடம்.
0: தட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் பிளேஸ்.
1: கர்த்தர் உன்னை மகிழ்விக்கிற ஒரு இடம்.
0: தட் இஸ் அ பிளேஸ் வேர் காட் வில் மேக் யூ ரிச். தேவனோட
1: திருப்தியாக்க வேண்டிய ஒரு இடம்.
0: இட் இஸ் அ பிளேஸ் வேர் காட் வில் மேக் யூ சாட்டிஸ்ஃபை.
1: நீ இத பாக்காம எங்கயா சுத்தாதப்பா.
0: You don't leave this and go behind something else.
1: லோத்து பார்த்தான். தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த சோதம் கொமோரா வந்து யோர்தான் நதியை போல ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சான்.
0: So when a Lord saw from a far distance, it appeared that Sodom and Gomorrah was like a garden of Eden and Jordan River.
1: இருக்கிற இடம் அப்படி தெரியல.
0: So he did not know the place where he was.
1: இருக்கிற இடம் வனாந்திரம் மாதிரி தெரிஞ்சது. தூரத்துல இருக்கிற இடம் ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சு.
0: The place where he dwelt was like wilderness.

0: என்ன சொல்லணும், அப்பா உனக்கு கிடைச்சது ஒண்ணுமே இல்ல, அங்க இருக்கு பாரு என்ன இன்பம்.
1: The attraction and enticement that is outside will say, see, whatever it is not for you, but see what you have at home.
0: அங்க போய் பட்ட பிறகு தான் தெரியும்.
1: Only when you go and affected there, then you
0: know. அடடா, கர்த்தர் நம்ம கொடுத்தத விட்டோமே.
1: See, we have lost which God has given me.
0: எப்படிப்பட்ட இடத்தை விட்டு எங்க வந்து மாட்டிருக்கோம்.
1: See, I have left such a good place, but I have been caught in such a bad place.
0: நான் வந்து அங்க வந்து எனக்கு வேதனை நினைச்ச இங்க மரணமே நிக்குது.
1: So I thought that's a great trouble there, but here I have death.
0: ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குவதாக.
1: Let the grace of God uphold us.
0: ஞானம் நமக்கு ஆண்டவர் தருவாராக.
1: Let the Lord give us wisdom.
0: கர்த்தர் நம்ம கொடுக்கிற பாதுகாப்பின் எல்லைகளுக்குள்ளே நம்மை வைத்துக்கொள்ள தேவன் நம்மை ஜாக்கிரதையாய் வைத்துக்கொள்வாராக.
1: Let us God, let the Lord keep us be very cautious that we may stay within the boundaries.
0: ஆண்டவரே, என் கண்களை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep my eyes, Lord.
0: என்னுடைய செவிகளை காத்துக்கொள்ளும்.
1: Lord, keep my ears, Lord.
0: என் உதடுகளுக்கு காவல் வையும்.
1: Lord, keep a guard to my lips.
0: என்னுடைய கால்களுக்கு காவல் வையும்.
1: Lord, keep a guard to my feet.
0: என் எல்லைகளை குறிக்க கிருபை தாரும்.
1: Give me grace to bank my boundaries.
0: தேனொழுகும் பேச்சிலிருந்து எவ்விதமாய் விடுதலை பெறுவது.
1: How to be delivered out of honey dripping speeches.
0: முதலாவது உதட்டை குறித்து எச்சரிப்பாருங்க.
1: First be wise with your lips.
0: மற்றவங்க பேசுற பேச்சை நிறுத்த முடியாது.
1: We cannot stop the speaking of others.
0: என்னுடைய உதடிலிருந்து வர உத்தரவுகளை குறித்து நான் எச்சரிப்பாய் இருப்பேன்.
1: But I will be very cautious about my responses.
0: தேன் ஒழுகும் பேச்சிலிருந்து எவ்விதமாய் விடுதலை பெறுவது.
1: How to be delivered out of honey dripping speeches.
0: இரண்டாவது சொன்னேன், எல்லைகளை வகுப்பதில் எச்சரிப்பாய் இருங்கள்.
1: Second I told you be cautious and wise to set limits.
0: எல்லைகளை தாண்டுவோமானால் நிச்சயமாகவே ஆபத்தில் சிக்குவோம்.
1: If we cross that boundaries, then we will be caught in danger.
0: மூன்றாவது,
1: third,
0: எப்பொழுது காரியங்களை அருவருக்கணும் வெறுக்கணும் நமக்கு தெரியணும்.
1: We should be wise to loathe things.
0: எதுல திகட்டணும் நமக்கு தெரியணும்.
1: We should be wise to loathe and wish to hate and
0: எதுல திருப்தியா இருக்கணும் நமக்கு தெரியணும்.
1: We should know in which we should satisfy.
0: உன் சொந்த தேன்லே தேன் கூட்டிலே நீ திருப்தியா இருப்பாயானால் மற்ற எந்த தேனோ உனக்கு ரொம்ப இனிப்பாக தெரியாது.
1: If you are satisfied in your own honeycomb, you will not find other honey to be very sweet.
0: ஆண்டவரே, இதிலே நான் எச்சரிப்பா இருக்க கிருபை தா.
1: Lord, give me grace that I may be very cautious in
0: this. ஜெபிப்போமா?
1: Shall we pray?
0: கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: Let us close our eyes and look unto the Lord.
0: நீங்க எந்த வயதினரா நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
1: You might be listening to this sermon of any age.
0: கர்த்தர் நம்மோடு பேசுறாரு.
1: But the Lord is speaking.
0: பிசாசானவன் நம்ம கசப்பான காடியை கொடுத்து நம்மள சோதிக்க மாட்டான்.
1: The devil will not give us a bitter thing and try to tempt us.
0: அவன் தேன் ஒழுக பேசி தான் நம்மை வஞ்சிப்பான்.
1: He will always deceive by honey dripping speeches.
0: ஏவாள் இடத்துல வந்து இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் செத்து விடுவீர்கள் என்று சொல்லல.
1: He never said to Eve that if you eat this fruit you will die.
0: இந்த கனியை சாப்பிட்டீங்கனா கண்கள் திறந்து நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொன்னான்.
1: Brother, he said if you eat this fruit your eyes will be opened, you will be like gods.
0: பாவத்தினால் நிறைந்த தேவனால் விலக்கப்பட்ட கனி வந்து பார்ப்பதற்கு அகோரமாக அவலமாக தெரியல.
1: The fruit that was forbidden was not so awkward to look.
0: அது பார்ப்பதற்கு ரொம்ப இன்பமாக தான் இருந்தது.
1: It was pleasant to eyes.
0: ஆகவே இனிப்பா இருக்கிற எல்லாமே பாதுகாப்பானதுன்னு அர்த்தம் கிடையாது.
1: It's not that all things that are sweet are protective.
0: இன்பமாக தெரியிற எல்லாத்துடைய முடிவும் பாதுகாப்பானது கிடையாது.
1: It's not that all the things that the end of all sweeter things are good.
0: இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது.
1: The world is full of sin.
0: ஒரு பக்கம் பக்தி உள்ள பிள்ளைகள் பக்தி உள்ள பெண்கள் சுற்றி வருகிற அதே இடத்துல பரஸ்திரீகளும் சுற்றி வர்றாங்க.
1: On one side when we have godly women roaming around, on the other side we have immoral women.
0: ஒரு பக்கம் குணசாலியான ஸ்திரீகள் வசிக்கிற அதே உலகத்துல தான் குணம் இல்லாத தங்கள் வாழ்க்கையை குலைத்து போட்ட பெண்களை சுற்றி வர்றாங்க.
1: In the same world where virtuous women live, we also find immoral women who have lost their character.
0: என் மகனே, நீ எச்சரிப்பாயிரு.
1: My son, you be careful.
0: என் மகனே, நீ எச்சரிப்பாய்.
1: My son, pay attention.
0: கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா?
1: May the Lord minister with us.
0: நம்முடைய வாழ்க்கை குறித்தும்
1: about our life,
0: மற்றவருடைய வாழ்க்கையை குறித்தும்
1: and about others life,
0: எச்சரிப்பை பெற்று வாழ கர்த்தர் கிருபை தருவார்.
1: Let God give us grace that we may receive.
0: பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசினதற்காய் நன்றி.
1: Our holy God, thank you for speaking.
0: எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் நன்றி.
1: Lord, thank you for words of caution, Lord.
0: எப்பொழுது எங்கள் பேச்சை நாங்கள் துவக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் என்பதில் எச்சரிப்பாய் இருக்க கிருபை தா.
1: Lord, give us grace that how to start and when to end our speech, Lord.
0: எங்கள் உறவுகளுக்கும் எங்கள் உரையாடல்களுக்கும் ஒரு கட்டுப்பாடை வைக்க கிருபை தா.
1: Lord, give us grace that we may have a control over our relationships and our conversations.
0: எங்களுக்கு கொடுத்த வைகளில் ஒரு திருப்தியை நாங்கள் வைத்துக்கொள்ள கிருபை தா.
1: Lord, give us grace that we may have a satisfaction on the things that have given us.
0: எல்லைகளை தாண்டி எங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடாமல் இருக்க எச்சரிப்பை தா.
1: Lord, give us the caution that we may not cross our boundaries and spoil our lives.
0: ஞானம் தந்து ஆசீர்வதி.
1: Give us wisdom and bless us.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ ஒரு நூலகம் கட்டுவேன்னு மகாத்மா காந்தி சொன்னாரு. கரண்டிய பிடுங்கிட்டு புத்தகம் கொடுத்தா போதும்னு சொன்னாராம் தந்தை பெரியார். தனிமை தீவுல தள்ளப்பட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ புத்தகங்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வருவேன்னு பதில் சொன்னாராம் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்க, இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றுன்னு சொன்னாராம் ரசல். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம்னு பதிலளிச்சாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும்னு சொன்னாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்க புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு சற்றும் தயக்கம் இல்லாம லெனின் சொல்ல குவிந்த புத்தகங்கள் பல லட்சம். புரட்சி பாதையில கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களேன்னு சொன்னவரும் இவர்தான். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன் பணத்துல முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் மிகச்சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான்னு சொன்னாரு வின்ஸ்டன் சர்ச்சில். தான் தூக்கிலிடப்படுறதுக்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன்னு சொன்னவரு ஏப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தா அவனை காட்டுங்க, அவனே எனது வழிகாட்டின்னு சொன்னவரு ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்துல உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்துக்கு போன்னு சொன்னாரு டெஸ்கார்ட்ஸ். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லைன்னு சொன்னாரு ஆஸ்கர் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்புன்னு சொன்னாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். எல்லா புத்தகத்தையும் விட தலைசிறந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது.

கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் சாபத்தை நீக்கியிருக்கிறார், என் வியாதியை நீக்கியிருக்கிறார், என் ஏழ்மையை நீக்கியிருக்கிறார். சிலுவையில எனக்காக யாவையும் செய்து முடித்தார், சிலுவையில யாவையும் எனக்கு செய்து முடித்தார். இனி நான் பாவியாள நீதிமான் என்று சொல்லி வேதம் எனக்கு சொல்லுகிறது.

சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்து முடித்த தேவர், ஒரு குறை நீங்க வைக்கவே இல்லையா ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகலவற்றையும் செய்து முடித்தவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமா, ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருப்போமா. ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த யூதாவின் ராஜசிங்கமான தெய்வம் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராயும் இருக்கிறார், தந்தை போல நம்மை ஆற்றுகிறவருமாயிருக்கிறார். ஹாலேலூயா.

உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவீங்களா, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீங்க போது ஆண்டவரே, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையில, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீன நேரத்தில் உடைய கிருபையினால என்னை தாங்குகிறவரையுமே நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குறித்து அநேகர் தவறாய் பேசும் பொழுது என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரை பார்த்து சொல்ற நேரம், ஆண்டவரே என் வாழ்க்கையில காரியங்கள் மேலும் கீழுமாய் போய்கொண்டிருக்கிறது, என் காரியங்கள் நிரந்தரமா இல்லையே, ஆனாலும் நான் சொல்லுகிறேன் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் போதும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கையில துன்பங்கள் சூழ்ந்து வரும்பொழுதும் கூட நீர் எனக்கு போதும், என் துன்பங்களை மாற்றுகிற தேவன், மலை போல வருகிறவை ஆண்டவரை பனி போல விளக்குகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே.

கரங்களை எடுத்து நன்றி சொல்லுவோமா? நீங்க போதுமாண்டவரே, நீங்க போதுமாண்டவரே, எல்லாவற்றிலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் போதும், நீர் போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமை போல ஒருவருமே இல்லை. அதற்காக உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமை நான் துதிக்கிறேன், உமை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Lord. ஆண்டவருக்கு அப்படி நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர், எத்தனை கிருபை, எத்தனை தயவு. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்.

அவருடைய கிருபை எல்லாமே அவருடைய கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவரீருடைய சுத்த கிருபை. அதற்காகவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை, எங்களை தாங்குவது உம்முடைய கிருபை, எங்களை பாதுகாப்பது உம்முடைய கிருபை. உங்க பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில எங்களை நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நிறைய கேள்விகள் எங்களிடத்திலே உண்டு சுவாமி, என்னுடைய மனதிலே அநேக பாரங்கள் உண்டு. ஆனால் மனிதனுக்கு அது தெரியாது, உமக்கு அது தெரியும். அதற்காக நன்றி. இந்த நாளிலே என்னோடு இந்த ஜபத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கேளுங்க, ஐசப்பா என் கூட பேசுங்க, என்னோடு கூட பேசுங்க. உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். ஐ நீட் டு லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஐ நீட் டு லிசன் டு தி வாய்ஸ் ஆஃப் காட். தேவ சத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே துணிக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

ஒன்று சாமுவேல் 8 சாமுவேல் முதல் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவருடைய மூத்த குமாரனுக்கு பெயர் ஜோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் சபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதல் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்களின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போது அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திடசாட்சியாக தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரதசாரதிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்வான். 1000 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுதுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பணிவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமார்த்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுறவர்களாகவும் அப்பம் சுடுறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவமர தோப்புகளிலும் நல்ல விலை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமாவம் வாங்கி தன் பிரதானிகளுக்கு தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்கள் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளில் 1/10 எடுத்துக் கொள்வான், நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவியொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளைப் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் இஷ்டங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளையெல்லாம் கேட்டு அவளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றான். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊருக்கு போகலாம் என்றான்.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம், ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா, we need it right now. இப்பொழுதே

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் செய்கிற சில அற்புதங்கள்

போது கர்த்தர் அந்த இடத்திலே தாவீதின் தலையை உயர்த்தினார். அவர் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தையும் வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலோ ஏதோ ஒரு இடத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகளை தடை செய்து உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி புண்படுத்துகிறார்களா? இந்த காலை நேரத்திலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையை அதே இடத்திலே உயர்த்தி உங்கள் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு நிறைய நெருக்கங்கள் வந்தது. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் சவுல் அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சவுல் பின்பாகவே துரத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் மருமகன், இன்னொரு பக்கம் அவன் ஒரு சிறந்த வீரன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீதை ஒரு காலமும் சவுலின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை, மற்றவர்களின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் தாவீது உயர்ந்து கொண்டே இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அருமையான சகோதரா சகோதரி, எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ, எந்த இடத்தில் சோர்ந்து போனாயோ, அதே இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், என்னுடைய அலுவலகத்திலே எனக்கு நிறைய நெருக்கம், எப்படி ஆகிலும் என்னை வேலையை விட்டு துரத்தி விட வேண்டும் என்று எல்லாரும் மறைமுகமாக கிரியை செய்து கொண்டே வந்தார்கள். நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். எவர்களெல்லாம் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை அந்த இடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு மேலாகவே என்னை தேவன் உயர்த்தி வைத்தார். இதுதான் தேவனுடைய அற்புதமான செயல். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்து அற்புதம் செய்வார். இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கடந்த கால சம்பவங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போக இடம் கொடாதிருங்கள். உற்சாகமாய் கர்த்தரை தேடுங்கள். உங்கள் மேல் தேவன் ஒரு விசேஷத்து கிருபை வைத்திருக்கிறார். நிச்சயம் அந்த காரியம் நிறைவேறும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு மத்தியிலே தாவீதுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து நடத்தினரே, அதே போல இதை பார்க்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கும் செய்து ஆசீர்வதியும் உயர்த்தும் நன்மை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே அன்பு கூர்ந்தது போல என்கிற தலைப்பிலே கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்கிற எபேசியர் 5:2 கூடாக உங்களை சந்திக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் அன்புக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். கொல்கத்தா மேட்டிலே உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த அவரை நோக்கி பாருங்கள். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரத்திலே வழிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் அவர் அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு போதகருடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் மிகவும் கண்டிப்புள்ளதாய் இருந்தது. இதை செய், அதை செய்யாதே என்று மிகவும் கடுமையாய் பிரசங்கம் பண்ணுவார். பாவம் செய்கிற உனக்கு ஐயோ என்று நியாய தீர்ப்பையும் கூறிவிடுவார். ஒரு நாள் கர்த்தர் அவரை பார்த்து, மகனே, உன்னுடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையில் வைத்திருக்கிறாயா அல்லது கல்வாரி மலையில் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆண்டவரே சொல்லுகிறீர்? நான் ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறேன். அவர்கள் வழிவிலகி போய்விடாதபடி மனங்கசந்து அழும்படி செய்கிறேன். இது சரிதானே என்றார். கர்த்தர் சொன்னார், மகனே, நீ செய்கிறது சீனாய் மலை பிரமாணம். சீனாய் மலையிலே இடி முழக்கங்களும் மின்னல்களும் பயங்கரமாய் புறப்பட்டன. ஜனங்கள் நடுநடுங்கினார்கள். அங்கே மிகவும் கடுமையான 10 கட்டளைகள் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கல்வாரி மலையோ அன்பின் மலை, அன்பின் கயிறுகளினால் என் ஜனங்களை கட்டி இழுக்கிற மலை. அன்பினால் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பையும் மனது உருக்கத்தையும் இரக்கத்தையும் காண்பிக்கின்ற மலை. ஆகவே பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் தொய்ந்து போய் வருகிற என் ஜனங்களுக்கு அன்பை காண்பி, மனது உருக்கத்தை காண்பி என்றார். கல்வாரி மலையிலே நீங்கள் நிற்கும் போது கிறிஸ்து உங்களில் அன்பு கூர்ந்தது போல மற்றவர்களிலே அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் 2 தான். முதலாவது, தேவனாகிய கர்த்தரில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். இதிலே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது. அப்போஸ்தல பவுல், நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாகவே இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று 1 கொரிந்தியர் 13:1-2 கூறுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அன்பின் பாதையிலே நடந்து செல்லுங்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று ரோமர் 5:5 காணுகிறோம். ஆம் தேவ ஜனங்களே, இப்படியான அன்பான தேவ செய்திகளை நீங்கள் கேட்க பலனடைய உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் இன்னும் ஒரு படி முன்னேற நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: தேவ செய்தி, பாவம் விளையாட்டு அல்ல. செய்தி வழங்குபவர் சகோதரன் அகஸ்டின் ஜெபகுமார்.
1: வழக்கமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து அதன் மத்தியில் இருக்கிற தேவ ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களிலே மையமாக கொள்ளும்படியாக 4 பேரை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். குஷ்டரோகியான ஒரு மனிதன் சுஸ்தமாவதற்கு தேவன் உபயோகப்படுத்துகிற 4 பேர் என்கிற காரியத்தை உங்களுக்கு இந்த பகுதியில் இருந்து பேசும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்தினார். நன்றாய் கவனியுங்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்த நாகமான் என்னும் பெரிய வீரன் ஆண்டவருடைய கிருபையினால் அவனுடைய தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட அந்த மனுஷனுக்கு இப்பொழுது குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்று 1வது வசனம் வாசிக்கிறது. கேட்போம், வாசிக்க கேட்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஒரு மனிதனை உங்கள் கண்ணுக்கு முன்னதாக நிறுத்தி பாருங்கள். பெரிய பராக்கிரமசாலி, வேதமே அவனை குறித்து மிகுந்த பெரிய பராக்கிரமசாலி என்றும் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் என்றும் அவனை சொல்லுகிறது. தன்னுடைய ராஜாவிடத்தில் மிகுந்த ஃபேவர் அல்லது தயவு பெற்றிருந்த மனுஷன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார். தன்னுடைய தேசத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு அவனை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்றும் சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரை அவன் அறிந்ததும் இல்லை, ஆண்டவரை அவன் புரிந்து கொண்டதும் இல்லை. மாறாக தேவனற்றவனாகிய அவனுடைய வாழ்க்கை குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டு இப்பொழுது வேதனைக்குள்ளாக இருக்கிறது. இன்றைய நாட்களுக்கும் அந்த நாட்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு குஷ்டரோகியா இருக்கிற மனுஷனை யாரும் தீண்ட மாட்டார்கள். இஸ்ரவேலிலே குஷ்டரோகியா இருக்கிற மனிதன் மற்றவர்கள் தன்னிடத்திலே தெரியாமல் வந்தாலும் தீட்டு தீட்டு என்று அலற வேண்டிய அத்தனை அவலமான சமுதாயத்தால் ஒதுக்கி வெறுக்கப்படுகிற ஒரு வியாதியாக கருதப்பட்ட குஷ்டரோகம் அது.

குறைவில்லை, நம்முடைய தேசத்துல அறிவுக்கு குறைவில்லை. அமெரிக்காவுக்கு போய் பாருங்கள், நாசா என்கிற அந்த விண்வெளி கப்பல்களை செலுத்துகிறதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற அந்த விஞ்ஞான கூடத்திலே, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆறில் ஒரு ஆள் இந்தியனே. அல்லேலூயா. ஒருவேளை அமெரிக்கா செலுத்தலாம், வெளிக்கு மனிதனை அனுப்பி கொண்டிருக்கலாம், சந்திரனையும் தொட்டிருக்கலாம், ஆனால் அதற்கு மூல காரணமாக உபயோகப்படுகிற மனிதர்கள் யார் தெரியுமா? ஆறு பேரிலே ஒரு ஆள் இந்தியன், அங்கு வேலை செய்கிற ஆறு பேரிலே ஒரு ஆள் இந்தியன். ஆகையினால்தான் கடந்த வருடத்திலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி கல்பனா சவுலா என்று சொல்லப்படுகிற அந்த இந்திய பெண்மணி விண்வெளி கப்பலிலே, கொலம்பியா என்று சொல்லப்படுகிற அந்த விண்வெளி கப்பலிலே செலுத்தப்பட்டாள். ஆனால் தரை இறங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன் அவள் செத்து மடிந்தாள். அவளை நாம் போற்றுகிறோம். ஷீ இஸ் ஃப்ரம் ஹரியானா. அவள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவள். போய் பாருங்கள், கலிபோர்னியாவிலே அங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற காரியங்களை கொஞ்சம் போய் பாருங்கள். அங்கே சிலிக்கான் வேலி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிகளிலே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால், ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை செய்து கொண்டிருக்கிற அனைவருமே யார் தெரியுமா? இந்திய விஞ்ஞானிகளே. All the top computer people are belonging to India. இந்தியாவை சேர்ந்தவர்களை தான் ஆண்டவர் கம்ப்யூட்டர் யுகத்திலே அதிகமாக உபயோகித்து வருகிறார். ஒருவேளை பில் கேட் அதற்கு உரிமையாளனாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னியங்கும் சக்தியை நம்முடைய நாட்டிலிருந்து தான் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில நான் ஒரு நாளிலே ஒரு கட்டடத்திற்கு போவதற்கு என்னோடு கூட இருந்த இன்னொரு அமெரிக்க நண்பரும் நானும் ஒரு லிப்டில ஏறி நாங்கள் மேலே போனோம். நான் சாதாரணமான ஒரு ஸ்லாக் ஷர்ட் போட்டு தான் நானும் அவரோடு கூட இருந்தேன். அப்பொழுது எங்களோடு கூட இருந்த மூன்று பேரிலே ஒரு மனிதன் டிப் டாப்பாக இருந்தவர், ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு உரிமையாளரை போல காணப்பட்ட ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், ஆர் யூ ஃப்ரம் இந்தியா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் கேட்டார், ஆர் யூ எ டாக்டர் என்று சொன்னார். அவர், நீ டாக்டரா என்று கேட்டார். நான் சிரித்தேன். எனக்கும் மருந்துக்கும் ரொம்ப தூரம் என்பது அவருக்கு தெரியாது. ஆகையினாலே நான் சிரித்தேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், in the states Indians are famous for medicine என்று சொன்னார். எல்லா பெரிய டாக்டர்களும் நீ இந்தியர்கள் தான், டாப் மோஸ்ட் டாக்டர்கள் என்று சொன்னார். எனக்கு அவருக்கு கை கொடுக்க வேண்டும் போல இருந்தது. அப்படி சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் சொன்னார், நீங்க ஒருவேளை மெடிசன்ல டாக்டர் இல்லைனாலும் வேற எதுலையாவது டாக்டரா இருப்பீங்கள் என்று அவரே தீர்மானித்து எனக்கு ஒரு பட்டம் கொடுத்து விட்டு போய்விட்டார். They recognize us. அவர்கள் நம்மை அங்கீகரிக்கிறார்கள். அறிவு படைத்தவர்கள் நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒப்பேராத நாடு, ஒண்ணுக்கு உதவாத நாடு இல்லையா? உலக அரங்கிலே அறிவுக்கு பெயர் போனவர்கள் யூதர்கள். அதற்கு அடுத்தபடியாக நாம் தான் வருகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள், நாம் சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் சாதாரணமான மக்கள் அல்ல. இலங்கைக்கு போனால் சொல்லுவார்கள், தமிழனுக்கு முடியல கூட மூளை இருக்கிறது. அதுலயும் தமிழ் மக்கள் இன்னமும் விசேஷித்தமானவர்கள். எங்க மூளை இருக்குதா? முடியல கூட மூளை இருக்குதா? அடேப்பா, தமிழர்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மதிப்பு பக்கத்து நாட்டிலேயே உண்டு. உங்களுக்கு தெரியுமோ இல்ல தெரியாது. We are not having any depth of knowledge. We are not having any depth of resources. நமக்கு இங்கே ஒரு பெரிய சுரங்கங்கள் உண்டு, பெரிய கனிவளங்கள் உண்டு. இந்த நாட்டிலே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போய்விட்டால் பலவிதமான மக்கள், பலவிதமான பாஷை, பலவிதமான காரியங்கள் அனைத்தையும் உடையவர்கள் நாம். ஆனா இந்த நாட்டுக்கு பிடிச்சிருக்கிறது என்னது? குஸ்தரோகம். அதுதான் பெரிய வேதனை. பெரியவர்கள் தான். We can make an impact everywhere. எல்லா இடங்களிலேயும் நாம் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இன்னும் சில ஆண்டுகள் போனால் 2010 நம்மை ஜனத்தொகையிலையும் யாரும் மிஞ்ச முடியாது. அல்லேலூயா. We will be in the top most list. டென்சிட்டியிலே நம்மை அடிப்பதற்கு இப்பொழுது ஆள் இல்லை, ஆனால் ஜனத்தொகையிலையும் நம்மை மிஞ்ச முடியாது. நமக்கு அறிவு உண்டு, திறன்கள் உண்டு, கலாச்சாரம் உண்டு, அநேக காரியங்கள் உண்டு. இப்பொழுது சமீபத்தில் தமிழை செந்தமிழ் என்று சொல்லியிருக்கிறார்களே. வாட்

it mean? கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லி இருக்கிறார்களே, அநேகருக்கு அது ஒருவேளை விளங்காமல் இருக்கலாம். கொஞ்சம் விளங்க வைக்கிறேன், கேளுங்கள். என்னவாம், நாம் சொல்லுவது மாத்திரமல்ல அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தேசிய அளவில். கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் இருந்த மொழி என்று. உலகத்திலே சில மொழிக்குத்தான் அந்த அந்தஸ்து உண்டு. கிரேக்க மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, எபிரேய மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, சமஸ்கிருத மொழிக்கு அந்த அந்தஸ்து உண்டு, லத்தீன் மொழிக்கு அந்தஸ்து உண்டு. அதோடு கூட இன்றைக்கு தமிழ் மொழிக்கும் அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ், அதாவது ஐந்து பெரிய மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மொழிகள் என்று சொல்கிறார்களே, அந்த ஐந்து மொழிகளிலே ரெண்டு பங்கு இந்தியாவில் இருக்கிறது. ஐயா, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்தியன் என்று சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அதுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எந்த நாட்டில் கொண்டு பிறந்துட்டார அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. கருப்பா பிறந்துட்டமே நினைக்க வேண்டியதில்லை. ஓ அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்று ஒரு இடத்தை இந்த சரித்திரத்தில் வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் இந்து தேசம் என்கிற பெயர் என்னுடைய வேதாகமத்திலும் இடம் பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். Why our country is not forwarding? ஐயா, அறிவுக்கு குறைவில்லை. இங்கிலாந்துல லிவர்பூல் என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்கே 37 டாக்டர்கள் ஒரே இடத்திலே இருக்கிற அந்த லிவர்பூலை பார்த்தேன். எந்த ஊர்னு கேட்டா, நீங்க எல்லாம் மட்டமா நினைக்கிறீங்களா, அந்த பீகாரில் இருந்து 37 டாப் டாப்மோஸ்ட் டாக்டர்ஸ் இன் ஒன் டவுன் இன் இங்கிலாந்து அலோன். அவங்கள பார்த்துக்கிட்ட, இங்க என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டா, எங்க ஊர்ல முடியலன்னு சொல்லி இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார்கள். நான் சொல்றேன், எல்லா நல்ல ஆட்களும் வெளியே போயிருங்க ஐயா, எங்க நாட்டை இந்த மாதிரி ஆக்கிட்டீங்களே என்று அவர்களை பார்த்து நான் பேசினேன். Why I am sharing this? நாம் நம்முடைய நாட்டை நாகமானோடு கூட ஒப்பிட்டால், பெரிய மனிதன், பலத்த காரியங்களை செய்தவன். அமெரிக்காவுக்கு போனீர்கள் என்றால் பழம் பொருட்களை தேடி திரிகிறவர்களை ஏராளமாக பார்க்கலாம். ஏனென்றால் அமெரிக்க நாடுகளுடைய சரித்திரம் 200 ஆண்டுகளுக்கு தான் தெரியும், மீதி அவர்களுக்கு தெரியாது. அது குடியேற்ற நாடு. நானும் நீங்களும் அப்படி அல்ல. அன்றையிலிருந்தே இன்றைக்கு வரைக்கு நமக்கு ஒரு சரித்திரம் உண்டு, நமக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, நமக்கு பல கலைகள் உண்டு. உலகத்திலேயே முதல் ஜனநாயகம் ஆரம்பித்தது வேறு எங்கும் இல்லை, பீகாரில். The first democracy started from Vaishali, which is in Bihar. ஐயா, இத்தனை பெருமைகளை உள்ளடக்கிய இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிறது குஷ்டரோகம். என்னை ஒரு சகோதரி இன்டர்வியூ பண்ணும்படியாக வந்தார் அயல் நாட்டில. அவள் என்னை பார்த்து கேட்டாள், ஜபக்குமார், ஆர் யூ ப்ரவுட் டு பி இந்தியன், நீ இந்தியன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறாயா என்று சொன்னாள். நான் எதற்கு கேட்கிறேன் கேட்கிறாய் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், I always be proud to be an American. ஒரு அமெரிக்கா என்று சொல்லுகிற போது எனக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறது என்று கேட்டேன். எந்த அடிப்படையில் என்று கேட்டேன், எந்த அடிப்படையில் என்று கேட்டேன். அவள் சொன்னாள், எங்களுக்கு எதையும் எதையும் செய்வதற்கு சுதந்திரம் உண்டு என்று சொன்னாள். நான் அவளோடு காரிலே சென்று கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், உங்க நாட்டில் சுதந்திரம் இல்லை என்கிறத ஒரு நிமிஷத்தில் நான் நிரூபிக்கிறேன் என்று சொன்னேன். திடீரென்று பின்னதாக இருந்து போலீஸ் லைட் பிளாஷ் பண்ணிட்டு வேகமாக வந்த போலீஸ் கார் முன்னதாக போய் கொண்டிருந்த காரை மறித்து அவனை நிறுத்தினது. என்னவென்றால், அவன் டிராக் மாறி ஓட்டி விட்டான், மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டான். நான் சொன்னேன், நீ சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்கிறாய், பார், உன்னுடைய சுதந்திரம் ஒன்று செயல்படலை. எங்க ஊருக்கு வா, எங்கையும் ஓடலாம். யாருக்கு சுதந்திரம் அதிகம்? நீ என்ன சுதந்திரத்தை குறித்து நீ பேசுகிறாய்? யூ ஆர் அண்டர் கண்ட்ரோல்டு ஃப்ரீடம். நீ கேட்கப்பட்ட ஒரு கண்ட்ரோல்டு ஃப்ரீலான் இருக்கிறார். எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. எங்க ஊர் பஸ்ல மேல போலாம், கீழே போலாம், எங்கேயும் போலாம். உங்க ஊர்ல அப்படி போக முடியாது தெரியுமா என்று போது அவள் ஓ என்று சிரித்து விட்டு, தென் யூ மஸ்ட் பி ப்ரவுட் டு பி இந்தியன் என்று சொன்னார். அவள் ஒரு வாலிபெண். அவள் சொன்னாள், ஐ வுட் லைக் டு கால் மை செல்ஃப் அன் இந்தியன் பை மேரிங் அன் இந்தியன். ஒரு இந்தியனை திருமணம் செய்து நான் இந்தியா காரி என்று சொல்வதற்கு விரும்புகிறேன் என்று சொன்னார். நம்ம தான் நம்ம நாட்டை குறை போட்டிருக்கோம். பட் அவள் அடுத்த கேள்வி கேட்டார், then why India is not progressing and coming to the front line? ஏன் ஐயா பிரபம்? நான் சொன்னேன், எங்க நாட்டுக்கு குஷ்டரோகம் பிடிச்சு. There I agree. ஐயா, குஷ்டரோகம் பிடிச்சிருக்குது. கருப்ஷன் என்கிற குஷ்டரோகம், பொறாமை என்கிற குஷ்டரோகம், ஒருவர் காலை ஒருவர் இழுத்து போடுகிற குஷ்டரோகம்,
பாவம் என்கிற குஷ்டரோகம் என்னுடைய நாட்டை பிடித்திருக்கிறது என்று நான் அவளுக்கு சொல்லி அவளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியத்தை சொல்லும்படியாக தேவன் எனக்கு கிருபை செய்தார். நான் ஒரு காரியத்தை தெளிவாக பேசும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்திய மண்ணிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் அனைவரும் இந்த கண்ணோட்டத்திலே கொஞ்சம் பார்ப்பீர்கள் என்றால் யார் தேவை என்பதை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. நாகமானோ குஷ்டரோகியாயிருந்தான். பெரிய காரியங்களை செய்ய முடியும் அவனால், எல்லா பலமும் உடையவன், ஆனால் குஷ்டம் அவனை பாட்டி பதற்றிக் கொண்டிருக்கிறது. மற்றவரிடத்திலே சொல்லக்கூடாதது, மற்றவரிடத்திலே காண்பிக்க கூடாதது, மற்றவர்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லாதபடி ஒவ்வொரு நாள் இரவிலும் அவன் எத்தனை பாடுபட்டிருப்பான் என்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்து ரோகம் ஒட்டுவார் ஒட்டி என்று நம்பின நாட்களவைகள், கிறிஸ்து ரோகத்தினுடைய சட்டை முதலாய் தொட்டுவிட்டால் கிறிஸ்து ரோகம் பரவிவிடும் என்கிற எண்ணமுடைய நாட்களில வாழ்ந்து வந்தான். ஆகையினாலே அவனுக்கென்று ஒரு தனி பிளேட் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி டம்ளர் இருந்திருக்கும், அவனுக்கென்று ஒரு தனி படுக்கை இருந்திருக்கும், அவனுக்கென்று எல்லாமே தனியாக இருந்திருக்கும். அவருடைய மனைவி தூரத்திலே நின்று நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு போகிறவளாகத்தான் இருந்திருப்பான். ஏனென்றால் அவன் விரும்பியிருப்பான், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல், டோன்ட் டச் மீ, யூ வில் ஆல்சோ பி எ லெப்பர், நீயும் குஷ்டரோகியாக நடந்து திரிவதை நான் பார்க்க முடியாதபடி என்னை தொடாத என்று மனைவியும் சொல்லியிருக்க வேண்டும். அவனுடைய மூச்சு அவனுடைய மனைவிக்கு வேறுபட்டு இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு குஷ்டரோகியினுடைய நிலைமையை. என்னுடைய தந்தை மிலிட்டரியில இருந்தபடினாலே கொஞ்ச நாட்களுக்கு பின்பு நாங்களெல்லாம் பிறந்த பின்பு திருமணமாகி நாங்களெல்லாம் பிறந்த பின்பு நான்கு பிள்ளைகள் பிறந்த பின்பு அவர்கள் எப்படியோ அந்த பழைய ஞாபகம், இமயமலை சாரலிலே இருந்த ஞாபகம் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அன்றையிலிருந்து எங்க அம்மா அவங்களுக்கு தனி பிளேட், தனி டம்ளர், தனி பெட்ஷீட், தனி தலையணை. எனக்கு இன்னமும் மறக்கவில்லை. மை மதர் வாஸ் அ வெரி லவ்விங் உமன். அன்றாக நேசிப்பார்கள், எல்லாரையும் அரவணைத்துக் கொள்வார்கள், எல்லாரத்திலும் ஜாலியாயிருப்பார்கள். நான் தான் குட்டி பையனாக வந்து அப்பா சிகரெட் அடிக்கிறார் என்று சொல்லிக் கொடுத்தவன். ஏனென்றால் நான் பார்த்தேன், வாயிலே பேப்பரை வைத்து அவளை தீ வைக்கிறதை பார்த்து விட்டேன். அம்மாவிடத்துல வந்து சொன்னேன், வாயிலே நெருப்பு வைக்கிறார் அப்பா என்று. அன்றைக்கு நடந்த காரியம் இன்றைக்கு என்னை விட்டு அகலவில்லை. அங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்தார். அவர் சிகரெட் குடித்தது தெரியாமல் இருப்பதற்கு அமிர்தாஞ்சனம் தேய்ச்சி கொண்டு வந்திருக்கிறார். வாயிலே ஒரு சாக்லேட் போட்டிருக்கிறார், கொஞ்சம் சீரகத்தை எடுத்து மென்று கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய அம்மா வீட்டுக்குள்ளே கால் வைத்த உடனே, இனி இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றால் குளித்து விட்டு தான் வர வேண்டும் என்றார்களே, பார்க்க வேண்டும். I was just 8 years old. 8 வயது. நான் கேட்டேன், அம்மா என்ன இந்த தண்டனை என்று. நீ தானடா வந்து சொன்னாய் அவர் சிகரெட் குடிக்கிறார் என்று. அன்றையிலிருந்து அவர் சிகரெட்டை விடும் வரை அவருக்கு தனி பிளேட்டு தான். ஒரு சிகரெட் குடிக்கிற மனுஷனுக்கு அந்த வரத்துனா, குஷ்டரோகம் அந்த மனுஷனுக்கு எந்த வரத்து வந்திருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். He was tortured. உள்ளுக்குள்ளே புழுங்குகிறான், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும் என்கிற மாஞ்சை உண்டு, ஆனால் வழி தெரியாது. மாஞ்சை உண்டு, ஆசை உண்டு, பாரம் உண்டு, நெருக்கம் உண்டு, அழுகை உண்டு, ஆனால் வழி தெரியாது. எப்படி போவது என்று வழி தெரியாது. இதற்கு தேவன் உபயோகப்படுத்தின நான்கு பாத்திரங்களை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிடுறேன். முதலாவது நீங்கள் உடனே சொல்லுவீர்கள், அந்த சின்ன பெண்ணு தான் என்று. அவளை குறித்து நான் கடைசியாக பேசுகிறேன். சிரியாவின் ராஜாவையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு தேவன் செய்கிற சில செயல்களை பாருங்கள். சிரியாவின் ராஜாவை ஆண்டவர் அங்கே கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறார். எந்த நாட்டுக்கு போக வேண்டும்? இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். இஸ்ரவேலும் சிரியாவும் சமாதானத்தோடு கூட வாழ்ந்ததா? இல்லை. ஏனென்றால் இஸ்ரவேலிலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு வந்த அந்த சின்ன பெண், இஸ்ரவேலுக்கு இவர்கள் படையெடுத்து போனார்கள், படையெடுத்து இஸ்ரவேலை தாக்கி, இஸ்ரவேலை அழித்து, இஸ்ரவேல் மக்களை நொறுக்கி, அவர்களிலே சிலரை கொன்று குவித்து விட்டு, அவர்கள் வீட்டிலே தங்களுக்கு உதவக்கூடியவர்களை வேலைக்காரியாக வைப்பதற்கு கொண்டு வரப்பட்ட பெண் தான் இந்த பெண். இதிலிருந்து ஒன்று உங்களுக்கு தெரியுது, இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் சமாதானம் கிடையாது, பகைஞர்கள். ஆனால் என ஆண்டவராகிய கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன்,
தன்னுடைய படை தலைவனுக்கு குஷ்டரோகம் போவதற்கு இஸ்ரவேலில் தான் வழி என்றாலும், அது மாற்றானுடைய வீட்டுக்குள் தான் நடக்கிறது என்றாலும், அது எதிரியினுடைய எல்லைக்குள் தான் இருக்கிறான் என்றாலும், அவனுக்கும் கடிதம் தருவதற்கு சீரியாவின் ராஜா தயங்கவில்லை. இன்னைக்கு இந்த காரியம் மட்டும் நம்ம சபைக்குள்ள ஏற்பட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயா, ஒண்ணு ஆவிக்குரிய விதத்துல அல்லேலூயா போடுற ரெண்டு பாஸ்டர்கள், நாகமானின் குஷ்டரோகம் போவதற்கு அந்த ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அனுப்பி கொடுப்பான் என்றால், இன்றைக்கு தேசத்தின் குஷ்டரோகத்தை கண்டிருக்கிற ரெண்டு போதகர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், இசைந்து செல்வதற்கு ஒரு தடையும் இல்லை. எதிரிதான், அழிக்கிறவன் தான், நொறுக்கிறவன் தான், நஷ்டப்படுத்தினவன் தான். ஒருவன் நஷ்டப்பட்டவன், அடுத்தவன் நஷ்டப்பட்டவன் படுத்துகிறவன், கவனியுங்கள் கொஞ்சம். ஒருவன் நஷ்டப்படுத்துகிறவன், ஒருவன் நஷ்டப்பட்டவன். இஸ்ரவேல் நஷ்டப்பட்டவன், சீரியா ராஜா நஷ்டப்படுத்தினவன். நஷ்டப்படுத்தினவன் தனக்கு வேறு வழி இல்லை, இதுதான் வழி என்றால் கடிதம் கெடுப்பதற்கு அஞ்சமாட்டான். ஐயா, அஞ்சமாட்டான், அஞ்சமாட்டான். ஏனென்றால் ஒரே ஒரு நோக்கம், நாகமானுக்கு குஷ்டரோகம் போக வேண்டும். இன்றைக்கு சங்கங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே எத்தனை அடிபிடி, எத்தனை போட்டி! அது மிஷனரி ஊழியம் சொன்னா உள்ளவே விட மாட்டார். Why? Why? We don't encourage missionary services in the church. சபைகளிலே இந்த தேசத்தை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்கவோ, இந்த தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை கொடுக்கவோ ஜனங்கள் அல்லது போதகர்கள் அல்லது ஊழியர்கள் விரும்பாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐயா, இந்த எதிரியின் ராஜா ஆண்டவனை அறியவில்லை. ஐயா, அவனை குறித்து நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாகமான் என்ன சொல்கிறான் தெரியுமா? எலிசாவிடத்தில் சொல்கிறான், சுகமான பின்பு எனக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் மாத்திரம் கொடுக்கணும். எப்போ? என்னுடைய ஆண்டவன் தன்னுடைய தாகோன் கோயிலிலே கும்பிட போகும்போது அவனுக்கு கைலாகு கொடுக்கிறதுக்கு நானும் போய் அவன் கும்பிடும் போது நானும் குனிய வேண்டிய அவசியம் உண்டு. இதை என் ஆண்டவராய கர்த்தர் மன்னிப்பாராக. Who is that? வயசானவன், நடக்க முடியாதவன், சூழித்து இருக்கிறவன், சீரியாவின் ராஜாவுக்கு பலனில்லை, சாக போகிற நிலைமையில இருக்கிறவன், அவனுக்கு ஒரு கை தாங்கு கொடுக்கிறதுக்கு படைய தவன் கூட இருக்க வேண்டும். அவன் குனியும் போது குனிஞ்சால்தான் இவன் இல்லை என்றால் கீழே விழுந்து விடுவான். அந்த நிலைமையில இருக்கிற ஒரு ஒரு ராஜா, அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு குஷ்டரோகியா இருக்கிற தன்னுடைய மனிதன் விடுதலையாக வேண்டும் என்கிற பாரம் இருக்குமானால், சகோதரா சகோதரியே, உனக்கும் எனக்கும் எத்தனை பாரம் இருக்க வேண்டும், எத்தனை ஆதங்கம் இருக்க வேண்டும், எத்தனை தாக்கம் இருக்க வேண்டும், எத்தனை பொறுப்பு இருக்க வேண்டும்! I praise God for that character. அந்த வரிகளை ஆண்டவர் எனக்கு எழுதி வைத்திருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்குள்ளே வீறிட்டு எழுப்புகிற ஒன்று, I can go with anyone for the sake of the kingdom of God. என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக, என் ஆண்டவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அது சத்ருவானாலும் சரிதான், என்னை வெறுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை ஒதுக்கிறவர்களானாலும் சரிதான், என்னை நேசிக்காதவர்களானாலும் சரிதான், பரவாயில்லை. Take a stand today, children of God. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியம் யோசித்து பாருங்கள். அவனுக்கு நோக்கமெல்லாம் நாகமானுடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய நிலைமை மாறிவிட வேண்டும், நாகமானுடைய கண்ணீர் மாறிவிட வேண்டும் என்பதில் ஒரு பெரிய துடிப்பு. தேவஜனமே, தேவனை அறிந்திருக்கிற நாம், விசுவாசிகள்,

0: இப்போ லேட்டஸ்ட் ட்ரிக் சிலர் மிஷினரி ஊழியத்தை நாங்கள் ஆதரிக்கிறது போ நோட்டீஸ் வாங்கி வச்சுட்டு அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க. பயம் பயம் ஆட்டி எங்கேயாவது போயிட்டா நான் காணிக்க போயிருமே அடப்பா. ஐயா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது காணிக்கையா நினைச்சு ஆரம்பிச்சோம் ஐயா இல்லையா? ஆத்து மக்களை நினைத்தல்லவோ அல்லேலூயா. நாத்து மக்கள் சந்திக்கப்படுவதற்கு தேசம் எங்கிலும் தேவனை அறியாத பகுதிகளுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்கிற பாரம் தாக்குவதனால் அல்லவோ ஊழியத்தை ஆரம்பித்தோம். நல்ல வேலைகளை விட்டு வந்தவர்களும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி மாறிட்டாங்க. நல்ல வேலையை தான் விட்டு வந்தாங்க, நல்ல சம்பளம் தான் வாங்கினாங்க, நல்ல வசதியோடு இருந்தாங்க, ஆண்டவர் சொன்னார்னு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஊழியத்துக்கு வந்த உடனே அப்படியே அடக்கோழி மாதிரி எல்லா கொஞ்சையும் தாங்கிட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போயிடாத, இங்க போயிடாத, அங்க போயிடாது. இது எங்கையா வந்து சீரியாவின் ராஜா உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பானாக. I don't mind to write a letter to somebody to recommend my man if at all the leprosy can go. அருமையானவர்களே, உன் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னவருடைய அன்பு பிள்ளைகள் அல்லவா நாம். ஒருவன் உன் கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் கொடு என்று சொல்லி போதித்தவர்களால் வந்தவர்கள் அல்லவா நாம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி பகைஞருக்காக அடிக்கிறவர்களுக்காக நொறுக்கிறவர்களுக்காக முதல் ஜபத்தை சிலுவையிலையும் ஏறெடுத்த அவருடைய பிள்ளைகள் அல்லவா நாம். நாம் எல்லையை தாண்ட வேண்டிய அவசியம் உண்டு. Let us cross the borders. Let us cross the borders of our tradition. Let us cross the borders of our denomination. Let us cross the borders of our language. Let us cross the border of our culture. Let us cross the border of everything. நம்முடைய கலாச்சார எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய மொழி எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய ஊழிய எல்லைகளை தாண்டுவோம், நம்முடைய டினாமினேஷனல் எல்லைகளை தாண்டுவோம், சபை பிரிவின் கொள்கைகளை தாண்டுவோம். தேசம் தேசம் அதற்கு குஷ்டரோகம் போய்த்தானாக வேண்டும், போய்த்தானாக வேண்டும். தெய்வ ஜனமே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். I boldly declare here, நான் தைரியமாக சொல்ல முடியும், தைரியமாக சொல்ல முடியும், ஒரு காரியத்தை சொல்ல முடியும். என் ஆண்டவரின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தேசம் தேசம் தேவனை அறிவதற்கு நான் யாரோடும் இசைந்து போவதற்கு ஆயத்தம். அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஜப குழுவாக இருக்கலாம், எந்த சபை என்பது எனக்கு இல்லை, தேசத்துக்காக ஜபிக்கிறேன் நானும் வருகிறேன். ஒரு மிஷனரி ட்ரிப்பாக இருக்கலாம், ஒரு கிராம ஊழியமா இருக்கலாம், நீங்க எந்த சபை என்பது எனக்கு வேலை இல்லை, இந்த ஸ்தாபத்தை இந்த கிராமத்தை சந்திக்கிற வாருங்கள் வாருங்கள் பிரதர், ஐ கேன் கோ. இந்த நகரத்தை பிடிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு யோவாப் என்கிற ஒரு ராஜாவின் சேனாதிபதியாக இருக்கிறான். தாவீது ராஜாவின் சேனாதிபதி யோவாப் அவன் தம்பியாகி அபிசாயை பார்த்து சொல்கிறான், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் வா. எப்படி தம்பி? நீ தளர்ந்தா நான் இருக்கிறேன்டா, நான் தளர்ந்தா நீ வந்துடணும்டா, அவ்வளவுதான். நம்ம நான் சொல்லிப்போம், தம்பி நான் தான் சீனியர், நான் தான் ரொம்ப நாளா இருக்கிற ஆளு, நான் தான் ரொம்ப நாளா கேப்டனா இருக்கிற ஆளு, நீ இப்பந்தான் வந்திருக்கிற ஜூனியர், நீ உனக்கு ஒன்னும் தெரியாது, அதனால நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ கொஞ்சம் ஏதாவது தப்பு பண்ண நான் வந்து உதவி செய்யறேன், தைரியம் ஆயிரு அப்படி சொல்லியிருப்பான். நன்றாய் கவனியுங்கள். இங்க நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, எலிசாவை குறித்து பின்னதாக பேசுகிறேன். நாகமானுக்கு சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? யோர்தான் நதியிலே போய் ஏழு நேரம் முழுகு, நீ சுகமாவா என்று சொல்லப்படுகிறது. நாகமான் என்ன பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்த்தும் எங்கள் சிரியாவிலே இருக்கிற தமஸ்குவின் நதியாய ஆப்னாவும் பர்பாரும்
1: நல்லதல்லவோ என்று சொல்லி
0: கொஞ்சம் நல்லா கவனிங்க. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மூட் ஆஃப் நாமான். நாகமானுடைய கொஞ்சம் மூட கொஞ்சம் பாருங்க.
1: பயங்கர கோபம், நான் நினைச்சபடிதான் நடக்கணும் அப்பதான் நம்ப வேண்டாம்.
0: நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அதே நிலைமைதான். கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க எல்லாரும் இதே நிலைமைதான். அவங்க வந்து நம்ம அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் செயல்பட்டா நம்ம ஆண்டவர் உண்மை நம்புவாங்களாம். அல்லேலூயா. வரணுமா தடவணுமா, அதுவும் குஷ்டரோகத்தையும் பெஞ்சாதியே தொடமாட்டா, ஆனா ஊழியக்காரன் தொட்டப்படமாட்டேப்பா. இவருக்கு அவ்வளவு பெரிய, நான் பிராமணன் ஆக்கும்,
1: நான் பெரிய ஜாதிக்காரன் ஆக்கும், நான் இப்படி இறங்கி வரக்கூடாதாக்கும் என்கிற திமிர்.
0: குஷ்டரோகியா இருந்தாலும் திமிருக்கு குறைச்சல், பெஞ்சாதி கைய வச்சு சோறு ஊட்ட மாட்டா, ஆனா திமிர் மட்டும் குறையல இந்த ஆட்டுக்கு. என்னதான்
1: வெளியே வந்து தடவி கொடுத்து அப்படி சோப் போடுப்பான் என்று நான் நினைத்திருந்தேன். இவன் என்னடான்னா அவங்க ஊர் சாக்கடை கூவத்துல, சாரி நான் யோர்தான்ல
0: முழுக சொல்லி. ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. இதுல முழுக சொல்லிட்டு போயிட்டான். எங்க ஊர்ல அப்புனா இல்லையா, எங்க ஊர்ல பர்பார் இல்லையா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க.
1: அவனுக்குள்ளே சுய பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற கலாச்சார பெருமை, அவனுக்குள்ளே இருக்கிற தேசபக்தி என்கிற விரி அவனை எதிர்த்து நிற்க வைக்கிறது.
0: இந்த ஆளை மடக்கிறதுக்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் யார் தெரியுமா? ஹலோ, அடுத்த வசனம் வாசிங்க.
2: அவனுடைய
0: வேலைக்காரர்கள். ஹல்லேலூயா. சில நேரம் இவ்வளவு பெரிய படிச்ச ஆட்கள் எல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சிருப்பாரு. இந்த திமிர் பிடிச்சி இப்படி பேசி அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்ற ஆளெல்லாம் மடக்கிறதுக்கு ஆண்டவர் வைக்கிறது ஃபோர்த் கிரேட் எம்ப்ளாயி. ஹல்லேலூயா. ஃபோர்த் தேர்ட் கிரேடுன்னு சொன்னா கூட ஒத்துக்கிட மாட்டீங்க, ஃபோர்த் கிரேடு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பார்த்து சொல்லுங்க, ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்துவாரையா? ஃபோர்த் கிரேடையே உபயோகப்படுத்தினா உங்களை உபயோகப்படுத்தித்தான் ஆவாரையா. அவங்க மெல்ல பக்கத்துல போன அவர்கள் போய் சொல்லுங்க அந்த தீர்க்கதரிசி யமயமலையில போய் எவரெஸ்ட் கல்ல கொண்டு வந்தாலும் உனவுடைய குஷ்டரோகம் போகணும்னா நீ ஏறி இருப்பல்லாடா, அப்படி ஒண்ணும் சொல்லவில்லையே. வெறும் ஸ்நானம் பண்ணும் சுத்தமாகணும்
2: சொன்னா
0: போட்டான், பொட்டுல போட்ட மாதிரி போட்டான். என்ன பணம் கேட்டான, வாங்கிட்ட உங்ககிட்ட பதவி கேட்டானா, உங்ககிட்ட நீ கொண்டு வந்திருந்திய செங்கல் செங்கல் கட்டி மாதிரி தொங்கம் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா, நீ கொட்டகத்துல ஏத்தி குதிரையில ஏத்தி பெருசு பெருசா அவனுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருந்திய அதெல்லாம் கேட்டானா? அதெல்லாம் கேட்கலையப்பா. அவனுக்கு கொடுக்கணும்னு இவ்வளவுலாம் கொண்டு வந்திருந்த போது அதெல்லாம் கேட்காம உன்னைய போய் அங்க முங்கிட்டு போடான்னு சொன்னா, இதை செய்யறதுக்கு கூட மூளை இல்லாம இருக்கிறியப்பா அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகா சொன்னான், தகப்பனே அப்பா glorious way they have presented the gospel. Hallelujah. எவ்வளவு அழகா gospel சொல்றாங்க பாருங்க. ஐயா, இன்னைக்கு மிஷனரிகளா போறதுக்கு பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாம் தேவையில்ல, சாதாரண ஆட்கள் தகப்பனேன்னு எவனையாவது கைய கால பிடிக்கிற ஆள் வேணும். மறுபடியும் சொல்கிறேன், சரியான வார்த்தையை சரியான நேரத்தில் சரியான நபரிடத்தில் சொல்லுகிறவர்களே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவனால் எழுத்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள். தேவனங்களோடு கூட பேசுகிறார். அந்த வேலைக்காரர்களுக்கு ஆண்டவரை தெரியாது, ஒண்ணு தெரியும், வந்த வார்த்தை ஆண்டவரின் வார்த்தை என்று தெரியும். அந்த ஆண்டவர்கள் பேச்சு அவர்களுக்கு ஒரு அறிவும் கிடையாது, அவங்க வெறும் சுமை சுமக்கிறதற்கு வந்தவர்கள் தான், அவர்கள் கூட ஒத்தாசைக்கு வந்தவர்கள் தான். ஆனால் ஒன்று தெரியும், தேவ மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை தேவ வார்த்தை. அந்த அறிவோடு கூட சரியான நேரத்தில் திசை திருப்பாம போயிருந்தாங்கன்னா நாகமான் குஷ்டரோகியாவே வாழ்ந்திருப்பான். இந்த இந்தியாவுக்கு, தம்பி எனக்கு தியாலஜிக்கல் டிகிரி இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுகிறாயா? நெவர் மைண்ட். எனக்கு நிறைய காரியங்கள் தெரியாது என்று சொல்லுகிறாயா? டோன்ட் மைண்ட். எனக்கு எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதாபப்பட தெரியும். ஐயா,
1: எந்த மனிதனையும் பார்த்து அவனுக்காக பரிதவிக்கப்பட தெரியும் ஐயா என்று நீ சொல்லுவாய் என்றார்.
0: கர்த்தர் உன்னை கொண்டு இந்த தேசத்தின் குஷ்டரோகத்தை மாற்ற முடியும். தகப்பனே தகப்பனே, பெரிய காரியம் சொல்லியிருந்த நீர் செய்திருப்பீரே, இதைத்தானே சொன்னாங்க. யார் சொல்ல கேட்டான் தெரியுமா நாகமான்? இந்த ஆள் சொல்லதா கேட்டான். அல்லேலூயா! இப்படிப்பட்ட வேலைக்காரர்களின் வார்த்தையை கேட்டு குஷ்டரோகம் போனது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டாகான் தேசத்திற்கு குஷ்டரோகியாக அல்ல விசுவாசியாகவும் திரும்புகிறான். விசுவாசியாக மாத்திரமல்ல, பலிபீடத்தை கட்டி குடும்பத்தையும் அந்த தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறவனாக கடந்து செல்கிறான். எத்தனை பெரிய காரியம் நடந்து விட்டது! அந்த சிறு பெண்ணை பொறுத்து கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இரண்டாவது மூன்றாவது வசனம்,
3: சீரியாவில்
0: இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். ஐயா, இந்த நற்செய்தி கொண்டு வருவதற்கு தேவன் உபயோகப்படுத்தின இன்னொரு பாத்திரத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இவள் தன்னுடைய தாய் தகப்பனிடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து பிடித்து இழுக்கப்பட்டு வந்த சிறு பெண். இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவருடைய காரியத்தை அறிந்திருந்த அவள், அவளுக்கு போதிக்கப்பட்டதெல்லாம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண், அதுதான் அவளுக்கு தெரியும். சத்ரு வீட்டிலே வந்து ஏறி இருக்கிறாள், ஊரை விட்டு நாட்டை விட்டு வேறு இடத்திற்கு வந்து விட்டாள். போதிக்கப்பட்டதும் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்பது.
1: ஆனால் வந்த இடத்துல தங்கி இருக்கிற இடத்துல தன்னுடைய நிலைமையை பார்த்து அவள் அளவே இல்லை.
0: ஆண்டவரை எங்க கொண்டு வந்துட்டீங்க, ஆண்டவரை எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எங்களை பிரிச்சுட்டீங்க, ஆண்டவரை எங்க மொழி பேசுறவங்க கிட்ட இருந்து எங்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்திருந்தானா என்ன செஞ்சிருப்பா தெரியுமா?
1: இதுக்கு காரணம் இந்த நாகமான்ங்கிற படைத்தலைவன் தான்
0: அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை தோய்க்கும் போது அதுல குஷ்டரோகத்தின் தழும்புகள் இரத்த கரைகளை பார்க்கும் போது யஜமாட்டிட்டு போய் யஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? தேவ ஜனத்தை தொட்ட அவனுக்கு குஷ்டரோகம் மட்டுமா வரும், எய்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பா. தனக்காக மாத்திரம் அழுது கொண்டிருந்தாள் என்றால் அவள் எப்படித்தான் பேசியிருக்க வேண்டும், அவள் அப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும். எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான் சொல்லியிருக்கிறார். பாத்தியா, எங்க ஊரை தொட்ட உங்க வீட்டுக்காரர் குஷ்டரோகி ஆயிட்டான், அவளுக்கு ஒரு டாட்டா, அவளுக்கு பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டியிருக்க வேண்டும். ஆனா இல்லை, இல்லை, தன்னுடைய வேதனைகளை அவள் நினைக்கவில்லை, மற்றவர்களின் வேதனை நினைத்து அதற்குரிய பரிகாரத்தை சொல்லுகிற பெரிய ஒரு பெண். அவளை சிறு பெண் என்று போட்டிருக்கிறது, அவளை நான் பெரிய ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணாக பார்க்கிறேன். இன்றைக்கு நம்முடைய துக்கம்தான் அநேக நேரங்களில் நமக்கு பெரிதாக தெரிகிறது, நம்முடைய வேதனைகள் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதுனால் தான் மற்றவருடைய வேதனையை நாம் பார்க்க கூடாது அப்படி மாறி, நம்முடைய பாடுகளே பெரிதாக தெரிகிறதுனால் தான் மற்றவருடைய பாடுகள் நமக்கு புரிவதில்லை, நம்முடைய சுகத்தை அதிகமாக விரும்புகிற மணியினால் தான் மற்றவர்கள் எக்கேடும் கட்டு போகட்டும், மற்றவர்கள் எப்படியும் அழியட்டும் என்கிற நிலைமையிலே நாம் கரிசனையற்றவர்களாக மாறிவிட்டோம். சிறைப்பிடிக்கப்பட்ட பெண் தான், அப்பாவையும் அம்மாவையும் விட்டு பிரிக்கப்பட்டவள் தான், வேறு மொழி பேசுகிற மத்தியிலே, வேறு கலாச்சாரத்தின் மத்தியிலே அடிமையாக அடிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண் தான். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து தன் எஜமான் நன்றாக இருக்க வேண்டும் என்பதிலே கரிசனை கொண்டதினால்தான் தன் நாச்சியாரிடத்தில் போய் எஜமான் இஸ்ரவேலுக்கு போராறான் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த தேசத்தின் குஷ்டரோகம் மாற வேண்டுமா? இந்த தேசத்தின் பாவ காரியங்கள் மாற வேண்டுமா? இந்தியாவின் குஷ்டம் மாற வேண்டுமா? ஒன்று தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் இங்கு கொண்டு எழும்பித்தான் ஆக வேண்டும். என் சுகம் அல்ல, என் எதிர்காலம் அல்ல, என்னுடைய தேவைகள் அல்ல, என்னுடைய நிலைமைகள் அல்ல, அழிந்து போகிற மக்களுடைய நிலைமைக்கு முன்னிடம் கொடுப்பேன் என்று சொல்லி தியாகத்தோடு கூட செயல்படக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் எழுப்பித்தான் ஆக வேண்டும். என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு மூன்று முக்கியமான அழைப்பை காண்பித்துக் கொடுத்தேன். ஒருவரும் பெயரத்தவர்களே, சிறுபெண் பெயர் தெரியாது, வேலைக்காரர்கள் பெரிய தெரியாது, சீரியாவின் ராஜா பெயர் தெரியாது, பெரிய பிரசித்தி பெற்றவர்கள் அல்ல, பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு அதே சவாலைத்தான் தேவன் வைக்கிறார். இன்றைக்கு புறப்பட்டு போகிற அந்த வேலைக்காரர்களை போல் தாங்குகிறவர்கள் வேண்டும். இசைந்து இணைந்து செயல்படக்கூடிய சீரியாவின் ராஜாவை போன்றவர்கள், சத்ருவின் எல்லைக்கோட்டையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள் தேவை. தங்களுடைய துன்பத்தையும் துக்கத்தையும் மேன்மைப்படுத்தாதபடி மற்றவர்களின் துக்கத்தை தனது துக்கமாக மாற்றிக் கொள்கிறவர்கள், தியாக மனப்பான்மை உள்ளவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இறுதியாக எலிசா என்கிற தீர்க்க தரிசி, அவனை போல ஆட்கள் இன்றைக்கு தேவை. அவனை குறித்து அநேக காரியங்களை சொல்வதற்கு வாஞ்சி உண்டு, ஆனால் நேரமில்லை. நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். அவன் வெளியே வந்து கூட நாகமானை பார்க்க முடியவில்லை. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னா நமக்கு காலே கீழே நிக்காது. வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறார்னு சொன்னா வெளிநாட்டுல இவர் ஐசு இப்பாரா இருக்கும், நமக்கு காலே கீழே நிக்காது. ஃபாரின் நமக்கு கொஞ்சம் எப்பவும் மோகம் தானே. நம்ம நாட்டு பொருள் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் மேட் இன் தாய்வான்னு போட்டிருந்தா கூட வாங்கிடும். நல்ல அந்த காரியத்துல அவனை ஒருவரும் அசையிட, சீரியாவின் மகா பிரதான பராக்கிரமசாலி வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறார்? குஷ்ட ரோகம் சுகமாக வேண்டும் வந்திருக்கார். போய் குளிக்க சொல்லு. Hallelujah. He never give a place for the prestige of somebody. No. அது மாத்திரம் இல்ல, அவன் குளிச்ச உடனே சின்ன பிள்ளை போல மாறிட்டான். வந்துட்டு தங்கத்தை கொடுக்கறான், வெள்ளியை கொடுக்கறான் போதுன்னா அவனை அவன் இந்த வாசனை வார்த்தை வார்த்தை வாசிக்க ரொம்ப அழகாக இருக்கிறது. வாசிக்கலாம் 5:15 பின்பகுதியிலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் உமது அடியேன் அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நான் வாங்க வேண்டும் என்று அவன் வருந்தினாலும். நம்ம என்ன உடனே ஒரு வீடியோகிராஃபரை கூப்பிடுடா, படம் போடுடா, உடனே அதையே வச்சு ஊர் முழுவதும் உலகத்திலே தீர்க்கதரிசி ஒருவன் உண்டென்றால் இப்படித்தான் இருப்பான் என்று நாமும் படம் போட்டிருப்போம் அல்லவா? அது மாத்திரம் இல்ல, வாங்க வேண்டும் என்று தாங்குறான், கெஞ்சுறான், போட வேண்டாம், தட்டுதல் பண்ணிவிட்டான். பொருள் ஆசையை சாராத தேவ மனிதர்கள் எளிமையாக வேண்டும். பேருக்கும் பொருளுக்கும் தன்னை விட்டு தேவ மனிதர்கள் எழுந்தினால் தேசத்தின் குஷ்டம் மாறிய தீரும், மாறிய தீரும். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த பெரிய தேசத்தின் குஷ்டம் மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் வேதனை மாறுவதற்கு, இந்த பெரிய தேசத்தின் ஏக்கம் மாறுவதற்கு இப்படிப்பட்ட நான்கு பேரை ஆண்டவர் இந்த கூட்டத்திலையும் தேடி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்திலும் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சத்துருவையும் நேசிக்கத்தக்கதாக இசைந்து செயல்படுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு தேவன் கட்டிவிட்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்களை ஆண்டவர் மற்றவர்களை கெஞ்சியாயிலும் அவர்களை திசை திருப்புவதற்கு உபயோகப்படுத்துகிற பாத்திரமாக மாற்றுவதற்கு அனுப்புவதற்கு தேவன் உங்களை ஆயத்தமுள்ள பாத்திரமாக எண்ணியிருக்கலாம். ஒருவேளை உங்களை இன்றைக்கு இந்த சிறு பிள்ளை போல தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலே, தன்னுடைய கண்ணீரின் மத்தியிலே மற்றவர்களின் காரியங்களை தேவைக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த நிலைக்கு உங்களை தேவன் அழைக்கலாம். அல்லது பொருள் ஆசைக்கு தன்னை விட்டு போடாத ஒரு தேவ மனிதனாக, தேவ வார்த்தையை வாயிலே உடையவனாக தேவன் உங்களை அழைக்கலாம். எப்படி அழைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு நிலைமையில உங்களை தேவன் அழைக்கிறார். எப்படியாயும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அழைக்கிறார். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இல்லாமல் போன ஒரு கேயாசியும் அந்த அதிகாரத்தில் உண்டு. இந்த நாலு பேருகிட்டையும் காணப்பட்ட காரியம்
1: இந்த இல்லாத ஒரு கேயாசி உண்டு. இவன் எலிசாவின் கையாளுதான், எலிசாவின் கைகளுக்கு தண்ணீர் வாய்ச்சவன் தான். ஆனா இவன் போய் என்ன வாங்கி கொண்டு வந்தான் சொல்லுங்க, கொஞ்சம் மாற்று வஸ்திரம், கொஞ்சம் ரெண்டு தாலந்து வெள்ளி வாங்கி கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சந்ததிக்கு குஷ்டரோகத்தையும் வாங்கி கொண்டு வந்து அவன் விட்டுட்டு போனத முழு சந்ததிக்கும் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வருகிறான் ஐயா. ஏன் சுயம், சுயத்துக்காக வாழ்ந்து விட்டான், சுயத்துக்காக ஜீவித்து விட்டான். சுயமே அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில மையமாக மாறிவிட்டது. ஆகையினால் தான் அந்த நான்கு விதமான கூட்டத்திற்கு கடைசியில அந்த கேயாசியின் குறித்து என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சுயத்துக்காக வாழ்கிறவர்கள் விடப்பட்ட குஷ்டரோகத்தை குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஐயா மறந்து போகாதீர்கள், எல்லாரும் கண்களை மூடலாம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: முன்னொரு காலத்திலே ஒரு பெருமையும் மதியனவுமான அரசன் ஒருவன் இருந்தான். தனது உடைமாற்று மறையில் பல மணி நேரங்களை செலவு செய்து கண்ணாடியின் முன் நின்று தன்னுடைய அழகையே ரசிக்கும் ஒருவனாக அவன் இருந்தான். தனக்கு இருந்த எந்த உடையை குறித்தும் திருப்தி அடையாதவனாக, என்னுடைய ராஜ்யத்தில் சிறந்த தையல்காரர்கள் ஒருவரும் இல்லையா என்று கோபத்திலே கத்தினான். அரசனின் புலம்பலை கேட்டு ஒரு மந்திரி, அவர்கள் நாட்டில் சிறந்த உடை செய்பவர்கள் யார் என்று விசாரித்து அவர்களிடத்தில் போய் கேட்டான். சிறந்த உடையை ராஜாவுக்காக செய்வோம் என்றார்கள் அவர்கள். ஒரு நாள் தயாராகும் உடைகளை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் மன்னன். அதற்கு தரி இருந்த ஒரு அறைக்கு அவரை அழைத்துச் சென்று அவர்கள் கண்கள் காணாத ஒரு உடையை குறித்து மிக விவரமாக விளக்கிச் சொன்னார்கள். அந்த சிவப்பும் ஊதா நிறமும் எவ்வளவு அழகாக இருக்கிறது! அந்த ஜருகியோடு அது சேர்ந்து வரும்பொழுது அரசனுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று விவரித்தார்கள். சில நாட்கள் கழித்து மன்னனிடத்திலே அந்த தையல்காரர்களை அழைத்து வந்தான். அவர்கள் துணியினால் சில சப்தங்களை ஏற்படுத்தி, இது மிகவும் அழகாக இருக்கிறது, இதை நீங்கள் உடுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று அரசனை புகழ்ந்தார்கள். அரசன் அந்த புதிய உடையை உடுத்துவதற்கான நாளை திட்டமிட்டார்கள். அது மட்டுமல்ல, முக்கிய வீதி வழியாக அரசன் பவனியாக செல்லவும் திட்டமிட்டான். அந்த பெருமையுள்ள அரசனை காண மக்கள் அனைவரும் வரிசையாக நின்று அரசன் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவர் புறப்பட்டு வீதியிலே பவனியாக வந்தபொழுது அரசருடைய உடை எவ்வளவு மென்மையானதாக இருக்கிறது பார்த்தீர்களா என்று மந்திரிகள் கூற, அவரும் பெருமையோடே குதிரை மேல் அமர்ந்தார். ஆனால் அவர் உண்மையிலேயே உடை எதுவும் இல்லாதவராகவே அங்கு இருந்தார். மக்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். திடீரென்று ஒரு சிறுவன் மட்டும், பார்த்தீர்களா, அரசன் எந்த உடையும் இல்லாமல் சிறுபிள்ளையைப் போல இருக்கிறார் என்று கூறினான். உடனே மக்களும் உடையில்லா அரசன் என்று கூச்சலிட்டார்கள். ஆனால் ஊர்வலம் தொடர வேண்டும் என்ற அரசன் கட்டளையிட, அந்த அறியாமையிலும் இருளிலும் பெருமையிலும் இருந்த அரசனை அலங்கோலமான நிலையில் மக்கள் பார்த்தார்கள். பெருமையும் அறியாமையும் ஒரு மனிதனை மற்றவர்கள் இகழும் நிலைமைக்குத்தான் தள்ளும் என்பதை அந்த அரசன் உணர்ந்து கொள்ளவே இல்லை. நமது வாழ்க்கையிலும் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு தந்துள்ள மனத்தாண்மையினும் உடையையும் அணிந்து கொள்வோம் என்றால், சிறியோர் முன்னும் பெரியோர் முன்னும் எப்பொழுதும் நாம் மதிப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள முடியும். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். இயேசுவை பின்பற்றி அறியாமையிலும் பெருமையிலும் இருந்து விடுதலை பெறுவோமா?

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

கதவும் திறக்கும். எத்தனை பேருக்கு சுவாசிக்கிறேன் நான் பாடும் பொழுது. That is what happened to Paul and Silas. Hallelujah. In the Roman prison while they were tied up. Hallelujah. Hallelujah. Amen. Their hands and their legs. கால்களும் கைகளும் தொழுமரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சதைகள் பீக்கப்பட்ட நிலைமையிலே ரத்தம் உடைந்து போய் கொண்டிருக்கிறது. பாதாள ஹல்லேலூயா சிறைச்சாலையிலே அவர்களை போட்டிருக்கிறார். It was the midnight. Was the midnight. Hallelujah. I want to tell you, you may be going through a midnight crisis, midnight situation. Amen. Hallelujah. But my God, my Savior, He is faithful. Hallelujah. To deliver you. Hallelujah. Out of the midnight. Amen. Into a miraculous moment. If you believe wherever you are, wherever you are, lift your voice and praise Him. Lord, tell Him, Lord, I put my trust in you, God. No matter what circumstances are, no matter, oh God, how big the enemy is, no matter, oh God, what is coming.

நிலைமையை விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னை பார்த்து ஏளனம் பண்ணுகிறேன், என் நிலைமையை பார்த்து, எங்க சூழ்நிலையை பார்த்து ஏளனம் பண்ணுகிற கூட்டம் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. He is a God who prepares the table, who prepares the table before your enemy. Amen. Hallelujah. Lord, we pray that you will anoint, oh God. வாழ்க்கையை நிறைவேறு.

தூங்கிய அவர்கள் பாடி ஜபம் பண்ண பொழுது இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில் இருந்து போன அந்த நிலைமையிலே

தீர்மானம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, Hallelujah, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah. What has been stopping

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you have joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட் சிச்சுவேஷன் ஆஃப் காட். இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசைக்கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் நான் கேட்கணும், ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போதும். இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும் ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! தைரியமா சொல்ல முடியுமா?

அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல.

பொருந்துமையே மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் அந்தவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திற்கிறதான் இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக தேவனுடைய கரத்தில் ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக Use everyone for your glory. Hallelujah. Like a warrior. Hallelujah. Like an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலை எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீண்ட நாட்களாய் நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறவற்றிற்கு நல்ல பதிலை, நற்செய்தியை கேட்க பண்ணுகிறார். அநேக நாட்கள் முயற்சி செய்து முடியாமல் போனவைகளுக்கும் காத்திருந்து கிடைக்காதவைகளுக்கும் பதிலில்லையே என்று விடாய்த்து இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்கள் ஆத்மாவிற்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமான நற்செய்தியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக சமாதானத்தின் நற்செய்தி. ரூத்தின் புஸ்தகம் 1:1 நாம் வாசிக்கையில், அங்கே நகோமி தன் கணவன் மகன்கள் மருமக்களோடு தேசத்திலே பஞ்சம் காரணமாக மோவாப் தேசத்திற்கு குடிபெயர்ந்து சென்று விடுகின்றனர். அந்நிய தேசத்திலே சென்ற அவளுக்கு அநேக பாடுகள், துன்பங்கள், இழப்புகள், கண்ணீர், கவலையோடு என்ன செய்வதென்று தெரியாதவளாய் தேவனை நோக்கி விடாய்த்து போய் புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். ரூத்தின் புஸ்தகம் 1:6 கத்த நகோமியின் விடாய்த்து போன ஆத்துமாவிற்கு தூர தேசமாகிய பெத்லேமில் இருந்து நற்செய்தியை கேட்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு திரும்பி போகிறாள் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இழப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், எதிர்பார்த்திருக்கிற வேலை சம்பளம் கிடைக்கவில்லையே என்றும், இன்றைக்குள்ள தொற்று நோயின் சூழ்நிலையில் தூரதேசத்தில் உள்ள உங்கள் உறவுகள், பிள்ளைகள், நண்பர்களை குறித்த கவலை பாரத்தோடு இருப்பீர்களானால் இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறார், தேவைகளை சந்திக்கிறார். நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்புக்கு நல்ல முடிவை கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நற்செய்தியை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக சகலவற்றையும் திருப்பிக் கொள்கிற நற்செய்தியே. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7:7 நாம் வாசிக்கையில், அங்கே கொடிய பஞ்சம் ஒரு பக்கம், சீரிய இராணுவத்தினரின் முற்றுகை மற்றொரு பக்கம், ஒலிமுக வாசலில் இருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலைமையை பார்ப்போமானால், அவர்கள் கூறும் பொழுது பட்டணத்திற்குள் போகலாம் என்றால் பஞ்சம் உண்டானதினால் அங்கே செத்துவிடுவோம். ஒலிமுக வாசலிலேயே இருப்போம் என்றாலும் பசியினாலும் செத்துவிடுவோம். ஆகையால் சீரிய இராணுவத்தினருக்கு போவோம். அங்கே நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம், நம்மை கொன்றால் சாவோம் என்று புலம்பி துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கர்த்தர் பெருந்தயவு செய்கிறார். 6:1 ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் கேட்க பண்ணி இராணுவத்தினர் பயந்து ஓடும்படி செய்து குஷ்டரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். குஷ்டரோகிகளும் பாளையத்திற்குள் பிரவேசித்து இராணுவத்தினர் விட்டு சென்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புசித்து குடித்து திருப்தி அடைகின்றனர். 9:1 இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் இதை அரண்மனைக்கு அறிவிப்போம் என்று புறப்பட்டு போய் பாளையத்தில் சீரிய இராணுவம் இல்லை, நாம் காக்கப்பட்டோம் என்று நற்செய்தியை அறிவித்தார்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சீரிய இராணுவத்தை போன்று முற்றுகை போட்டிருக்கிறதான சத்துருவாகிய கொரோனாவின் கோர பிடியினால் நாட்டிலும் வீட்டிலும் பசி, பட்டினி, பஞ்சம் போன்ற துன்பங்களும், இதனால் அநேகர் சாவுக்கு ஏதுவான அவிவிசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு பலனற்று போய் தேவனிடத்தில் கொண்ட விசுவாசத்திலிருந்து விலகி என்ன செய்வோம், எல்லாம் முடிந்தது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு அனுப்புகிறார், கேட்க பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். கொரோனாவின் வல்லமைகளை ஓடி போகும்படி செய்கிறார். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளாய் புதிய விடியலை உங்களுக்காய் உண்டாக்குகிறார். அடைப்பட்ட வாசல்களை திறக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நற்செய்திகளை கேட்கும்படி நற்செய்தி அறிவிக்கும் நாளாக இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். 3வதாக சந்தோஷத்தின் நற்செய்தி. லூக்காவின் புஸ்தகம் 2:2 நாம் வாசிக்கையில், அங்கே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதும்படிக்கு
கட்டளை பிறந்ததால் யோசேப்பு கர்ப்பவதியான தன் மனைவி மரியாளுடன் நாசரேத்திலிருந்து பெத்தலேமிற்கு புறப்பட்டு செல்கின்றனர். அங்கே வழியிலே பிரசவ காலம் நேரிட்டபடியால் முதற் பேரான குமாரனை பெற்றெடுக்கிறாள். மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதன் தோன்றி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்றான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் பிழைக்கும்படிக்கு, இருளிலிருந்த நம்மை பேரொளியாகிய இயேசுவை காணும்படிக்கு, நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை இரட்சிக்கும்படிக்கும், மரணக்கண்ணிகளிலிருந்தும் பாவசாபக்கட்டுக்களிலிருந்தும் நம்மை விடுவிக்க பிறந்த உலக இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளிலிருந்து யார் என்னை மீட்பார் என்று கவலையோடு இருக்கிறவர்களே, இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களின் கரத்தை பிடித்து, பயப்படாதே திகையாதே என்கிறார். அவர் தம் நீதியின் வலதுகரத்தினால் உங்களை தாங்கிடுவார், தப்புவிப்பார். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிற தேவனானபடியினால் உங்களுக்கு எதிரான தீமைகளை நன்மையாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாது இருப்பீர்களானால் உங்களுக்கான நற்செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை கொடுக்க வந்த இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகிறார். இயேசுவை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்று அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

ரோமர் அதிகாரம் 10. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலாகும் நீதியை குறித்து, இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லோருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கெத்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற வேத தியானம் மத்தேயு 6:1-4 நாம் தியானிக்க போகிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கும் மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்யப்படுவது போல உமக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்பானலே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம் என்னென்னா தர்மம் செய்வதை குறித்து. இந்த காலத்தில் தர்மம் செய்தவர்கள்லாம் எப்படி செய்தார்கள் என்றால், இன்றைக்கு மோசேனுடைய காலத்திலே யூதர்கள் எப்படி செய்தார்கள் என்றால், மனுஷரால் புகழப்படுவதற்கும் எல்லாரும் பார்த்து நம்மளை மெச்சணும் அப்படின்றதுக்காக ஆலயங்களில் வீதிகளிலும் நின்று தாரை தம்பட்டை ஊதி இன்னார் உபயம் பண்ணாங்க, இன்னார் தான தர்மம் பண்ணுறாங்கன்னு சொல்லி விளம்பரம் படுத்தினதை பார்க்குறோம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீயோ தர்மம் செய்யும்போது அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். அதனால மிக ஆச்சரியமாக இருக்கும். வலதுகைக்கும் இடதுகையும் யார்கிட்ட இருக்குதுன்னா நம்மகிட்ட தான் இருக்குது. இந்த ஒரு ரெண்டு கையுமே சொந்தக்காரி யாருன்னா நாம் தான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வலதுகைக்கு கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாது, இடதுகை கொடுக்கறது வலதுகை கொடுக்கூடாதுன்னா அப்போ நீனே அறியாதபடிக்கு உனக்கே தெரியக்கூடாது நீ எவ்வளோ தர்மம் செய்கிறன்றது. அப்போ அந்த அளவுக்கு நீ செய்யணுன்ற அன்பானே. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் உன்னுடைய வித்தவுட் நாலேஜி இல்லை கிவ் த உன்னுடைய தர்மங்கள் உனக்கே தெரியக்கூடாது நீ எந்த அளவுக்கு செய்கிறன்றது. அன்பானே, இன்னைக்கு நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு பேர் வர்றதுக்கும் புகழ் வருது, ஏன்னா அதன் மூலமாக கூட பெருமை நமக்குள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ, இவ்வளோ நம்ம செஞ்சோம் தர்மம், அவ்வளோ தர்மம் செஞ்சோன்ட்டு. அன்பானே, இப்படி அல்ல ஆண்டவர். ஆண்டவர் விரும்புகிற தர்மம் இப்படி செய்ய ஆண்டவர் நம்மளை விரும்பவே இல்லை. ஆண்டவர் நமக்கே தெரியாமல் தர்மம் செய்ய, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார்னு போட்டு. அப்போ அந்த ரங்கத்தில் அவர் பார்க்குறார், நீ எந்த அளவுக்கு நீ கொடுக்குற குடைவெளெல்லாம் இருக்கிற அதை வெளியரங்கமாக உனக்கு கொடுக்குற. உண்மையிலே இதை இந்த தான தர்மத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன சம்பவம் அப்படின்னாக்கா, அப்போஸ்தலர் 10 வெளியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்ன பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் என்று 10:1 இப்படியா சொல்லுது. 2 அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தானம் தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, அவனுடைய வேலை, அவன் 100 இருந்தாலும் அவன் அதிக ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால்தான் அவனுடைய ஜபத்தை கேட்டு தேவ தூதர்கள் ஆண்டவர் அனுப்பி அவனுக்கு சொல்கிறாங்க. தேவ தூதர்கள் அவனோட வாழ்க்கையில் வந்து பேசுகிறாங்க. பாருங்க, அவங்க தேவத்துவத்தில் என்ன சொன்னாங்க, 4 பார்த்தீங்கன்னா தெரியும், உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டியிருக்கிறது என்று. இவன் எந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியிருந்தா அது ஆண்டவருடைய சன்னதியில் போய் எட்டியிருக்கு என்று தேவதூதர் அந்த செய்தியை கொண்டு வந்து அவனோடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால், இல்லாதவன், தரித்திரன், சிறியவன், அவனுக்கு நீனே எல்லாவற்றையும் கொடு என்று தான் ஆண்டவர் அதனால் தான் சொல்கிறாரு. நான் வருகும்போது ரெண்டு பகுதியாக பிரிப்பேன், வெள்ளாடு தனியாக, செம்மறியாடு தனியாக. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுவேன், பிதா உங்களுக்காக ஆயத்து பண்ணப்பட்ட பரலோகத்துக்கு வாங்கன்னு. இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுவேன், நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி. அதுமாலே அந்த பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற அந்த கூட்டத்தாரனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னாக்கா, என்னில் சிறியவனாகிய இவர்களில் யாருக்கு நீ எதை செய்தியோ அது எனக்கே செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் நாம் ஏழை எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நாம் கொடுக்கிற அந்த தர்மம், அது யாருக்கு செய்கிறதாக இருக்கிறதாம்? கடவுளுக்கு செய்கிறதாக அவருடைய அக்கௌண்ட்டில் இருக்குதுங்க. அப்போ உண்மையிலே ஒரு தேவ மனுஷன் ஊழியக்கார் சொல்கிறாரு, நீ யாருக்கு எது செஞ்சாலும் சரி தான், 1000 மடங்கு வட்டியோடு திருப்பி கொடுக்குற ஒரே பேங்க்கு பரலோகம்தான்றார். நீ இங்கே 1000 ரூபா செஞ்சனா உனக்கு 1 லட்சத்தை பரலோகம் வட்டி போட்டு கொடுக்குது. இன்றைக்கி அன்பாவில் அந்த ஏழை எளிய மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார், தான தர்மத்து மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நாம் எப்படி செய்கிறோம்? நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக, நாம் பேர் விளங்குவதற்காக நாம் இன்றைக்கி எத்தனையோ ஆலயத்தில் பார்த்துருவோம், உபயம் இன்னார் பேர் இருக்கும், சோன்சோ உபயம், அதில் உபயம், ஃபேனில் எழுதி வச்சுருப்பாங்க, டியூப்லைட்டில் எழுதி வச்சுருப்பாங்க உபயம் அப்படின்னு, கல்வெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, இன்னார் இவ்வளோ, இன்னாச்சி முத்து இவ்வளோ கொடுத்தாரு, அண்ணாச்சி முத்து அவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவர் விரும்பவே இல்லை. உன் வலது கை கொடுக்கறது இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னா அப்போ உன்னுடைய நாலேஜுக்கே தெரியக்கூடாது. இடது கைக்கும் வலது கைக்கும் நம்ம தானே ஓனரு. அப்போ எதுவுமே உனக்கே தெரியாமல் தானம் தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நாம் அந்த அளவுக்கு நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும். அதில் எந்தவித ஒரு பெருமை பாராட்டுதலும் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படி சொல்கிறார். அப்போ இந்த கொர்னேலியுவினுடைய ஜபங்களும் தான தர்மங்களும் அவனுக்கு எட்டியது. அன்பாலே எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நாம் பெற்றிருக்கிறோம்! ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக இந்த தர்மத்தை செய்ய நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா நமக்கு வெளியரங்கமான பதிலை அளிப்பார். கொர்நிலைக்கு வெளியரங்கமாக பதில் கொடுத்தார். அவன் அந்தரங்கத்தில் தான தர்மத்தை செஞ்சான், ஜபம் பண்ணான். அந்த ரெண்டுமே அந்தரங்கத்தில் செய்யப்பட்டது, ஆனால் வெளியரங்கமாய் பதில் அவனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட வெளியரங்கமான ஆண்டுடைய கிரியைகள் நம் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமென்றால் நாம் அந்தரங்கமாய் தர்மம் செய்ய வேண்டும், அந்தரங்கமாய் செபிக்க வேண்டும் என்பதை தான் இதிலே வலியுறுத்துகிறார். இதை கேட்கிற அன்பான சகோதரி சகோதரிகளே, நாம் வலதுகைக்கு கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல், இடதுகைக்கு கொடுப்பது வலதுகை தெரியாமல், நம்ம வித்தவுட் நாலேஜ், நம்மளே அறியாதபடிக்கு அந்த தர்மங்களை நாம் செய்யும்போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அதில் பேர் பிரஸ்தாபத்துக்கோ அல்லது மற்ற பெருமைக்கோ இடம் கொடுக்காதபடிக்கு நாம் தர்மத்தை செய்வோம், நிச்சயமாக வெளியரங்கமான பலனை, ஆண்டுடைய பலனை நாம் எதிர்பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பு மகா கிருபிரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் கொடுத்த இந்த சத்தியம், நாங்கள் ஆண்டவரே அந்த தர்மம் எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு செய்ய வேண்டும் என்ற காரியத்தை, சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த நன்றி. தொடர்ந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி உம்முடைய வெளியரங்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானே. தேங்க்யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் கனகராஜ் டேவிட். இப்பொழுதும் தேவாதி தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக என்னுடைய சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். என்னுடைய சாட்சிக்கு ஆதாரமாக உபாகமம் 32:10 சொல்லப்பட்டிருக்கிறது போல, உளையான சேற்றிலிருந்து தூக்கியெடுத்த பாழான நிலத்திலும் உளையான சேற்றிலும் அமிழ்ந்து கிடந்த என்னை மீட்டெடுத்த அந்த ஆண்டவரை குறித்த ஒரு பாடல். அதை சாட்சியாகவே அந்த வசனத்தை வைத்து இந்த பாடலை ஏற்றியிருக்கிறேன். கர்த்தரை பிள்ளைகள் கேட்டு தொடர்ந்து கர்த்தருக்குள் இந்த சாட்சியை கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும், பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளி

தார் என்னை நடத்தினார் உணர்த்தினார் கண்மணி போல் என்னை காத்தருளினார் என்னை நடத்தினார் உணர்த்தினார் கண்மணி போல் என்னை காத்தருளினார் பறந்து காக்கும் பட்சியைப் போல பரன் இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்தாரே பறந்து காக்கும் பட்சியைப் போல கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி செட்டை விரித்து சுமந்து செல்வது போல் செட்டை அரித்து சுமந்து செல்வது போல் கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து காத்தாரே கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து காத்தாரே பறந்து காக்கும் பட்சியைப் போல கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நான் உங்களுக்கு அறிவித்தது போல என் பெயர் கனகராஜ் டேவிட் இப்பொழுதும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து என்னை ரட்சித்ததை குறித்து உள்ள சாட்சியை சொல்ல இந்த நேரத்தை தந்த கர்த்தருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன் நான் பூர்வீகமான ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்தேன் என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து பூசாரி அவர்கள் பூசாரி மாத்திரமல்ல சாதாரண விவசாய வேலைகள் செய்து எங்களுடைய குடும்பத்தை நடத்தின தகப்பனார் என்னுடைய தகப்பனாருக்கு நாங்கள் 6 ஆண் பிள்ளைகள் இதில் நான் தான் எல்லாருக்கும் கடைசியாக பிறந்தேன் என்னுடைய தகப்பனார் பெயர் வெள்ளக்கண்ணு என்னுடைய தாயார் பெயர் பத்திரகாளி என்னுடைய தகப்பனார் பூசாரியாய் மாத்திரமல்ல திருச்செந்தூருக்கு காவடி எடுத்தவர் மாத்திரமல்ல தாமிரபரணி ஆர் முப்ரி வாய்ப்பெரிய இடத்தை போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ஆலயத்தை கழுவி அந்த சன்னதியை கழுவி தண்ணி குடித்து அப்படி மிகுந்த பக்தி வைராக்கியமாய் வளர்ந்த ஒரு குடும்பம் என்னுடைய தகப்பனார் பூசாரியாயிருக்கும் போது தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு கணக்கு சொல்வார்களாம் அப்படி கணக்கு சொல்வது தப்பாது ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் 21 நாட்கள் நோம்பிருந்து அந்த நோன்புக்கு பிற்பாடு கடைசி நாளில் கையில் தாம்பாளம் எடுத்து அந்த தாம்பாளத்திலே முட்டையும் பாலும் வைக்கும்போது அந்த பாலையும் முட்டையும் குடிப்பதற்கு நல்ல பாம்பு கோயில் பாம்பு என்று வளர்த்த அந்த பாம்பு அந்த முட்டையும் பாலையும் குடித்து விட்டு அந்த தாம்பாளத்தில் தானே படம் எடுத்து ஆடும்போது வருகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற கணக்கு சரியாயிருக்குமாம் அப்படித்தான் நாங்கள் இந்து மதத்தில் அவ்வளவு தீவிரமாக எங்களுடைய தகப்பனார் எங்களை வளர்த்தார்கள் நான் 6வது மகன் என்னுடைய மூத்த அண்ணனுடைய பெயர் ராமசாமி 2வது அண்ணனுடைய பெயர் சிவலிங்கம் 3வது அண்ணனுடைய பெயர் குருசாமி 4வது அண்ணனுடைய பெயர் சிவபெருமாள் 5வது அண்ணனுடைய பெயர் இளைய பெருமாள் என்னுடைய பெயர் கனகராஜ் என்றே ஆரம்ப காலத்தில் விட்டதான பெயர் இந்த நிலையில் எங்களுடைய தகப்பனார் எங்களுடைய குடும்பத்தை நன்றாய் நடத்தி வந்தார்கள் என்று என்னுடைய தாயார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஏனெனில் என்னுடைய தகப்பனார் மரணத்தின் போது எனக்கு 2 வயது எங்கள் அம்மா 6 பிள்ளைகளையும் மிக நேசமாய் வளர்த்தார்கள் என்னுடைய அந்த 2வது வயதில் என்னுடைய தாயார் தனிமையாக்கப்படுகிறார்கள் எப்படி என்றால் என்னுடைய தகப்பனார் அவரும் ஒரு பூசாரி இன்னொரு பூசாரியுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பூசாரி அவருடைய தெய்வத்துக்கு பலி கொடுத்து வருகிறதான வேளையில் என் தகப்பனார் எதிர்படுகிறார் அது நிமித்தம் அந்த தெய்வம் இவரை அடித்து விட்டதாகவும்
அதன் நிமித்தமாக என் தகப்பனார் 8 நாளில் மரித்து போவார் என்றும் என் தாயார் இடத்தில் என் தகப்பனார் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோலவே 8வது நாளில் என் தகப்பனார் மரிக்க வேண்டியதான சூழ்நிலை வரும்போது என்னுடைய அம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நான் ஆராதித்த தெய்வம் என்னை காப்பாற்றும், ஆகையினாலே நான் ஆராதித்த தெய்வம் என்னை கைவிடாது என்றெல்லாம் அப்பா சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, அவர்களே ஆராதித்த தெய்வம் அவர்களை கைவிட்டு விடுகிறது. அது நிமித்தமாக அந்த 8வது நாள் சொன்னபடியே என் தகப்பனாருடைய அந்த இந்து கோயில் ஒரு சிறிய கோயில், அந்த கோயிலை போய் என் தகப்பனார் கும்பிடுகிறார், என்னை காப்பாற்று, என்னுடைய பிள்ளைகளை சின்ன சிறுசுகளாய் விட்டு சாகிறேன் என்று சொல்லி அந்த நிலையில் கேட்ட போதிலும் எந்த பதிலும் அவருக்கு கிடைக்காத நிலையில் அவருடைய அந்த மரணம் நேரிடுகிற வேளையிலும் அவர் மிகுந்த வருத்தத்தோடும் மிகுந்த கவலையோடும் அவர் கும்பிட்டு அந்த கோயிலுக்கு சன்னதிக்கு நேராக மண் 3 குத்து மண்ணை அள்ளி போட்டுவிட்டு, என் பிள்ளைகள் உன்னை வணங்க மாட்டார்கள், என் மனைவி உன்னை வணங்க மாட்டாள் என்று சொல்லிவிட்டு என் தாயாரிடத்தில் சொன்னார்களாம், நான் இந்த தெய்வத்தை இதுவரைக்கும் பூஜித்து எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, ஆகையினாலே நீ என்னுடைய உயிரும் போகிறது, நீ இந்த தெய்வத்தை கும்பிட வேண்டாம், நீ இந்த இடத்தை விட்டு இந்த ஊரிலும் இருக்க வேண்டாம், நீங்கள் வேற ஊருக்கு போய்விடுங்கள் என்று எங்கள் அம்மாவிடத்தில் சொன்னதை, எங்களுடைய தாயார் என்னுடைய நான் வளர்ந்த பிற்பாடு சொன்னதை நான் உங்களுடைய மத்தியில் அறிவிக்கிறேன். இன்றை பாருங்கள், என் தகப்பனார் தான் மரிக்கும்போது என்னுடைய தாயாரிடத்தில், என் தாயாரிடத்தில் மிகுந்த அன்பும் பாசமுள்ள தகப்பன், அது மாத்திரமல்ல பிள்ளைகளையும் மிகுந்த பாசத்தோடு வளர்த்த தகப்பன், கஷ்டப்பட்டாலும் ஏழைகளாயிருந்தாலும் வீட்டிலே சண்டை சச்சரவில்லாமல் எங்களை அன்போடு வளர்த்த அந்த தகப்பனார் தன்னுடைய மரண வேளையிலே அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, நான் இவ்வளவு நாளும் வழிபட்ட இந்த தெய்வம் என்னை காப்பாற்றவில்லை, நான் பிள்ளைகளை சின்ன சிறுசுமாய்விட்டு மரிக்கிறேன், ஆகையினாலே நீங்கள் இனி இந்த தெய்வத்தை வணங்கவும் கூடாது, இந்த ஊரில் இருக்கவும் கூடாது என்று என்னுடைய தாயாரிடத்தில் சொல்லி தாயாருடைய ஊருக்கு போகச் சொல்லி சொல்லிவிட்டு எங்கள் தகப்பனார் மரித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரித்த போதிலும் எங்களுடைய தாயார் ஒரு விதவையான சூழ்நிலையிலும் எங்களை அன்போடும் பாசத்தோடும் கஷ்டங்கள் நடுவிலும் வறுமையின் நடுவிலும் எங்களை வளர்த்தார்கள். அப்படி சிறு வயதில் வளர்த்தாலும் மிக கண்டிப்போடும் ஒரு இந்து தாயாக இருந்தாலும் நல்லொழுக்கத்தில் எங்களை நடத்துவதில் மிக கவனம் செலுத்தினார்கள். சற்று யோசித்து பாருங்கள், என் தகப்பனார் அவ்வளவு பக்தியாய் ஆராதித்தவர், அவ்வளவு பக்தியாய் விக்கிரங்களை செய்வித்தவர், அவ்வளவு பக்தியாய் அவர் சாமி கும்பிட்டும் அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை பராமரிக்க முடியாமல் போனதான நிலையை கண்டீர்கள் அல்லவா? நாமும் இந்த நாளிலே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நம்மை ரட்சிக்க மாட்டாதவைகளை நாம் பூஜிக்கிறதுனாலே நமக்கு எந்த லாபமும் எந்த நன்மையும் இல்லை. என்னுடைய தகப்பனார் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்துவாக இருக்கும் போதைத்தான் இதை சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவனாகவில்லை. அந்த விக்கிரக வணக்கத்தோடு மறித்து அவர் எந்த விக்கிரக கோயிலை வணங்கினாரோ அதே விக்கிரக கோயில் பக்கத்தில் தான் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு ஊருக்கு வர வேண்டியதான சூழ்நிலை இருந்தது. நான் சிறுவனாயிருந்து 5 வயது வளரும்போது எங்களுடைய ஊரில் நாங்கள் இருந்த அந்த ஊர் பிரகாசபுரம் என்று
திருச்செந்தூர் தாலுகாவில் பிரகாசபுரம், அது நாசரேத் கிராமத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு ஊர். அந்த ஊரில் என்னுடைய தாயார் எங்களுடைய 2 வயதில் கொண்டு வந்து எங்களை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அதே வேளையில் என்னுடைய அண்ணன், அதே மூத்த அண்ணன், நான் இந்துவாகத்தான் இருப்பேன், நான் கிறிஸ்தவனாக மாறமாட்டேன் என்று சொல்லி பெருமாள் சாமியை கும்பிட்டு மந்திரக்கோல் வளைத்து அவர் மிக தீவிரமாயிருந்தார். இதனால் அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மூத்த அண்ணன் என்ன சொல்கிறார்களோ அதுபடி தான் நடக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு டேவிட் என்ற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் ஒரு வைத்தியர், ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த தெய்வ மனுஷன், அவர் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, அண்ணனுக்கும் சுவிசேஷம் சொல்லி, என்னுடைய மூத்த அண்ணாச்சை கர்த்தர் முதலாவது சந்தித்தார். அண்ணனும் விவசாயி தான். அவர்கள் கிணற்றில் ஏற்றம் இறைத்து கொண்டிருக்கும் போது அந்த கிணற்றுக்கு அந்த பக்கத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக என்னுடைய அண்ணாச்சிக்கு காட்சி கொடுத்ததினாலே அண்ணன் மனம் மாறினார்கள். அவர்கள் மனம் மாறி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று என்னுடைய அண்ணன் அறிந்த பிற்பாடு அம்மாவிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நாம் இனி கிறிஸ்தவர்களாக மாறிவிடுவோம், அப்பாவும் இந்த நிலையில் மரித்து விட்டார்கள், நானும் இவ்வளவு நாளும் கும்பிட்டும் அதில் நானும் எதுவும் நன்மைகளை காணவில்லை, ஆனால் தச்சுரூபமாக இயேசு எனக்கு பிரத்யட்சமாய் தன்னை காண்பித்த அந்த இயேசு நமக்கு போதும் என்று சொல்லி நாங்கள் இருந்த அந்த சிறிய ஊரில், பிரகாசபுரம் என்ற அந்த ஊரில் சிஎஸ்ஐ ஆலயத்தில் அந்த நாட்களில் அந்த வைத்தியர் எங்களை கிறிஸ்துக்குள் நடத்தின அந்த வைத்தியர் எங்களை நீல் பிஷப்பு காலம் என்று சொல்லுவார்கள். 1941 என்னுடைய 5வது வயதில் நாங்கள் கன்வெர்ட் ஆகிறோம். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது நாங்கள் 7 பேர், அம்மாவோடு சேர்த்து 7 பேர், அண்ணன்மார் 5, என்னோடு 6, அம்மாவாக 7 பேர் அந்த கிறிஸ்தவ முறைப்படி அந்த நீல் பஷிப்பு அவர்கள் மூலமாக தெளிப்பு ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினோம். அது முதல் என் தாயார் என்னை ஒழுங்காய் ஆலயத்துக்கு அனுப்புவதிலும் என்னை நேசித்து, என்னை மட்டுமல்ல அண்ணன்மாரையும் நேசித்து எல்லாரையும் நல்லொழுக்கத்தில் நடத்தின ஒரு நல்ல தாயாக, அவர்கள் ஒரு இந்துவாயிருந்தாலும் எங்களை கிறிஸ்தவ முறையில் நன்றாய் வளர்த்து வந்தார்கள். ஆயினும் என்னுடைய சிறு பிராயத்தில் அந்த 6வது வயதில் நான் 1ஆம் கிளாஸில் படிக்கும்படி சேர்க்கப்பட்டேன். 5ஆம் வயதிலிருந்து 6, 7, 8, 9 வயது வரைக்கும் படித்தேன். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். அதற்கு பிற்பாடு எனக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை, ஆகையினாலே சாதாரண கூலி வேலைகளை செய்கிறதில் ஆர்வம் காட்டினேன். அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். வீட்டிலே கடைசி பிள்ளையாக, செல்லப்பிள்ளையாக வளர்ந்ததினாலே மிக குறும்பு பண்ணி, சேட்டைகள் பண்ணி, விதமாக ஒரு கீழ்ப்படியாதவனாக சிறு பிராயத்திலே வளர ஆரம்பித்து விட்டேன். இவ்விதமாக இருக்கும்போது என்னுடைய 12வது வயதில் நான் ஒரு கடையில் வேலைக்கு சேர்க்கப்பட்டேன். அந்த கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அந்த முதலாளி என்னை திட்டினதினாலே நான் வீட்டில் கூட அம்மாவிடத்தில் சொல்லாமல் ஓடி போய்விட்டேன். ஓடி போய் ஒரு பேப்பர் விற்கிற ஏஜென்ட் இடத்தில் சேர்ந்து அவ்விதமாக என்னுடைய சிறுவயதில் தாயை விட்டு ஓடிப்போனேன். இது ஒரு முறை நடந்தது. 2வது முறையும் இன்னொரு மெடிக்கல் ஸ்டோரில் என்னை அம்மா சேர்த்து விட்டார்கள். அங்கேயும் இதுபோல் ஒரு சூழ்நிலையில் ஓடிப்போய்விட்டேன். ஓடிப்போன நான் கீழ்ப்படியாதவனாக, தெய்வத்தை அறிந்தும் அறியாதவனாக ஜீவித்ததான அந்த காலத்தில் நெல்லை வந்து நெல்லையில் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அதில் ஒழுங்காக இருக்காதபடி இன்னொரு தச்சநல்லூர் என்று திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில்
நான் அங்கே ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்து அவர்கள் மாடு மேய்க்கிற வேலை கொடுத்தார்கள். கிட்டக்குமாருக்கு எப்படி பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்ததோ அதுபோல் என்னுடைய 12வது வயதில் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. அந்த வேலையை 9 மாதங்கள் செய்து கொண்டிருக்கும்போது தாயார் என்னை அண்ணன்மாரை வைத்து தேடி பார்த்தும் நான் கிடைக்காததினாலே அம்மா கவலையினால் மரணப்படுக்கை ஆகிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும், என்னுடைய தாயாரை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் ஏற்பட்டு இந்த வேலை செய்கிற வீட்டிலே நான் சொல்லாதபடிக்கு என்னுடைய தாயாரை தேடி நான் ஊர் நோக்கி ஓடி வந்தேன். ஊர் நோக்கி ஓடி வரும்போது என்னுடைய பெரியம்மாவுடைய மகா என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு என்னை என்னுடைய அம்மாவிடத்தில் கொண்டு ஒப்பி வைத்தார்கள். அதன் பிற்பாடு அம்மா சற்று உயிர் பிழைத்து நன்றாயிருந்தார்கள். இருந்தாலும் அம்மாவுடைய வாழ்க்கையில் அதுதான் அவர்களுக்கு கடைசி நாட்களாக இருந்திருக்கிறது. இந்த நிலைமையில் என்னுடைய 14வது வயதில் அம்மாவும் உலகத்தை விட்டு போய்விட்டார்கள், மரித்து விட்டார்கள். நான் படிப்பை கண்டினியூ பண்ண முடியவில்லை, நானாகவே படிப்பை விட்டேனே தவிர என்னுடைய படிப்பை விடுவதற்கு வேறு காரணம் இல்லை. இவ்விதமான சூழ்நிலையில் 14வது வயதில் தாயார் இறந்தார்கள். அண்ணன் லாசர் டேவிட், அதாவது நாங்கள் இந்து பெயரை மாற்றி கன்வெர்ட் ஆகும்போது மூத்த அண்ணனுக்கு லாசர் டேவிட் என்றும் 2வது அண்ணனுக்கு ஜான் டேவிட் என்றும் 3வது அண்ணனுக்கு ஞானப்பிரகாசம் டேவிட் என்றும் 4வது அண்ணனுக்கு தேவதாஸ் என்றும் 5வது அண்ணனுக்கு யோசேப் டேவிட் என்றும் என்னுடைய பெயரில் கனகராஜ் டேவிட் என்றும் நாங்கள் மாற்றிக்கொண்டோம். எப்படியும் என்னுடைய அந்த சிறு வயதுக்கு பிற்பாடு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பெற்ற தாயை இழந்து விட்டேன், தகப்பனாரை 2 வயதில் இழந்து விட்டேன். அண்ணன்மார்க்கு கீழ்ப்படியாதபடி நான் பரதேசியாக 14 வயதில் வீட்டை விட்டு இறங்கிவிட்டேன். முதலாவது திருநெல்வேலி வந்தேன். திருநெல்வேலி வந்த நான் கூலி வேலைகள், அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் நின்று கூலி எடுத்து அவிதமாய் தான் வாழ்ந்தேன். இந்த சிறு பிராயத்தில் நான் பெயரை மாற்றின போதிலும் கிறிஸ்தவன் என்கிற பெயர் இருந்தது. ஆனால் இயேசுவை அறியவும் இல்லை, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டும் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய நாட்களை வீணாக கழித்த காலம்தான் அந்த சிறு பிராயம். அப்படி போன எனக்கு மதுரையில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. மதுரையில் போகும்போது எனக்கு வயது 15. 15வது வயதில் நான் மதுரை போகும்போது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் என்கிற அந்த கோயிலில் போய் நெற்றியில் விபூதி பூசி சாமி கும்பிட்டு நான் மறுபடியும் இந்துவாக மாறினேன். வீட்டுக்கு தெரியாது, அண்ணனுக்கு தெரிந்தால் அண்ணன் அடித்து விடுவார்கள். அண்ணனும் என்னை பாசத்தோடு தான் வளர்த்தார்கள் அம்மாவுக்கு பிற்பாடு. ஆனாலும் அண்ணனுக்கு தெரியாமல் நான் இந்துவாக மாறினேன். பீடி, சிகரெட்டு, சினிமா இவைகளில் வேகமாய் ஓட ஆரம்பித்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் பைத்தியம் பிடித்தவனைப் போல சினிமாவில் ஆர்வமுள்ளவனாக அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் என்று சொல்கிற இந்த நடிகர்களை பார்க்கிறதுக்காகவே சென்னைக்கு பயணமானேன். என்னுடைய 16 வயசிலிருந்து 20 வயசு வரைக்கும் நான் சென்னையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நாட்களில் ஒரு ரவுடியைப் போல நான் ஜீவித்தேன். யாரும் என்னை கண்டிக்கவோ என்னை நடத்தவோ யாரும் இல்லை. ஏனென்றால் ஊருக்கு வந்தால் அண்ணனுக்கு பயந்து கோயிலுக்கு போவேனே தவிர உண்மையாக இயேசுவை தெய்வமாய்க்கொள்ளவில்லை. ஆம் அருமையானவர்கள், இந்த நாளில் அநேகர் அப்படித்தான், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இருக்கும், ஆனால் கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இருக்கிறது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தேன். அவ்விதமாக இருக்கிற காலத்தில் தான் என்னுடைய 20வது வயது, சரியாக 20வது வயது. அப்பொழுது நான் சென்னையில் புரசவாக்கம் என்ற இடத்தில் டானா ஸ்ட்ரீட் என்ற அந்த தெருவில் ஈஸ்வரி லஞ்சுகோம்
என்ற ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்த அந்த வேலையில் கிளீனர் வேலையிலிருந்து மேல் வேலைகள் வரைக்கும் செய்யக்கூடிய அளவில் வேலை செய்தேன். அதில் நாங்கள் போராடி 8 மணி நேரம் வேலை வாங்கினோம். ஆனால் என்னுடைய விடுபட்ட நேரங்களெல்லாம் சினிமாவில் பைத்தியம் பிடித்தவனாய் அலைந்து, நியூட்டோன் ஸ்டுடியோ என்று கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது, அந்த ஸ்டுடியோவில் சேர்ந்து நடிக்கலாம் என்று பிரயாசப்பட்டேன். எக்ஸ்ட்ரா ஆக்டராக ஒரு மேக்கப் மேனிடத்தில் சொல்லி அவ்விதமாய் போக வேண்டும் என்று இருந்தேன். அவ்விதமாய் இருக்கும்போது தான் என் ஆண்டவராய் இயேசு என்னை சந்திக்க நேரிட்டது. 1956 டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். நானோ விக்கிரகாராதனைக்காரன், கர்த்தரை அறிய மனமற்றவனாயிருந்தவன். அப்படிப்பட்டதான எனக்கு ஆண்டவர் இறங்கி என்னோடு பேசினார். என்னவென்றால், நானே நீ கிறிஸ்தவனானால்

தாருங்கள் என்று கேட்டேன். அதை வைத்து அந்த கிறிஸ்மஸுக்கு ஆயத்தப்படும்போது தான் ஒரு சத்தம் கேட்கிறது, கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸ் கொண்டாடு என்கிற அந்த சத்தம். அதை கேட்ட நான் கர்த்தருக்கு அன்றைக்குத்தான் இயேசுவை உண்மையாய் தேட ஆரம்பித்தேன். அதுவரைக்கும் மாய்மாலம், அதுவரைக்கும் பேர் கிறிஸ்தவன், அதுவரைக்கும் இந்துவும் கிறிஸ்தவும் அப்படிப்பட்ட இருந்த நான் இயேசுவை தேட ஆரம்பித்தேன். அதே ஹோட்டலில் என்னுடைய தகப்பனார் நோன்பு இருக்கிறது போல நானும் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஆகாரம் புசியாமல் வெறும் காப்பி மட்டும் குடித்து 14 நாட்கள் உபவாசம் எடுத்து கொண்டிருக்கும் போது 14வது நாளிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். நானே மெய்யான கிறிஸ்து, உன் பாவங்களுக்காய் மரித்தேன், உன் பாவங்களை மன்னித்தேன், எழுந்திரு என்று என்னோடு பேசினார். ஏனெனில் நான் அப்படி கும்பிட்ட நாட்களிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய இந்தியாவில் விசேஷமாய் தமிழ்நாட்டில் நாம் ஒன்று சொல்லுவோம், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம், 33 கோடி தெய்வங்கள் அல்ல, ஒரு தெய்வந்தானே என்று அந்த விதமாக வாலிபத்தில் வளர்ந்ததினால அந்த வாலிபத்தில் நான் கேட்டது இயேசுவே என்ன லட்சியம் என்று கேட்கவில்லை. இந்து முறைப்படி ஈரவஸ்திரம் கட்டி காலையில் விடியற்காலம் 4 மணிக்கு அந்த ஈரவஸ்திரத்தோடு எப்படி சாமி கும்பிடுவோமோ அதுபோல நெடுஞ்சாங்கடையாக சாஷ்டாங்கமாய் விழுந்து, கடவுளே, உண்மையான கடவுள் யார், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார், அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜபம். வேற ஒன்றையும் கேட்கலை. என் பாவத்தை அறிக்கை பண்ணேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி என்னுடைய அந்த 20 வயது வரைக்கும் அந்த 5 வயதுக்கு மேலுள்ள காலங்களில் உள்ள பாவ அறிக்கையை ஆண்டவருக்கு செய்து ஆண்டவரை நோக்கி 14 நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது 14வது நாள் இரவில் அவிதமாய் சாஷ்டாங்கமாக விழுந்து அதையே வார்த்தையை சொல்லி தான் ஜெபித்தேன். நான் இயேசு என்று கும்பிட மாட்டேன், எந்த தெய்வத்துடைய பெயரையும் சொல்ல மாட்டேன், ஒன்றே குலம், ஒருவனே தெய்வம் என்றால் அந்த ஒரு தெய்வம் யார், அவர்களை நான் காண வேண்டும், அவர்களை கண்டேன் என்றால், அவர்கள் என்னை ரட்சித்தால் என் வாழ்நாளெல்லாம் அவர்களுக்கு நான் தொண்டு செய்வேன் என்று சொல்லி ஜெபித்த என்னோடு கர்த்தர் பேசினார். நானே மெய்யான கிறிஸ்து, உன் பாவங்களை மன்னித்தேன், எழுந்திரு, உனக்காக மரித்தேன் என்று ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். நான் இந்த சத்தம் கேட்டது ஒரு ஆலயத்தில் அல்ல, ஒரு ஜப வீட்டில் அல்ல, நான் சொன்னேன் அல்லவா அந்த ஈஸ்வரி ஹோட்டலில் லேடிஸ் ரூம் என்கிற, அதாவது லேடிஸ்கள் வந்தால் சாப்பிட்ற இடத்துல சேர்களை ஒதுக்கி விட்டு அதில் தான் ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல அந்த சத்தத்தை கேட்டேன். அன்று முதல் இயேசுவே நீரே மெய்யான தேவன், இனி உம்மை தவிர நான் வேறொரு தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அன்று முதல் சினிமா, சிகரெட்டு, என்னுடைய பாவ வாழ்க்கையை எல்லாம் அகற்றிவிட்டு என் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க என்னை அர்ப்பணித்தேன். அந்த அர்ப்பணித்த நான் அதே சென்னை பட்டணத்தில் வெப்பேரி என்ற இடத்துல சென்ட் பால்ஸ் சர்ச் என்கிற, ஏனென்றால் நாங்கள் சிஎஸ்ஐயில் இருந்ததினாலே அந்த சென்ட் பால்ஸ் சர்ச்சுக்கு தான் நான் போனேன். அண்ணனும் ரட்சிக்கப்பட்டு சிஎஸ்ஐயில் தான் பிரசங்கியாராக இருந்ததினாலே நானும் அந்த பழக்கத்திலே அந்த ஆலயத்துக்கு போனேன். அப்படி போகும்போது கிறிஸ்மஸ் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ், கணம் பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் என்னுடைய அந்த 20வது வயதில் 1956 டிசம்பரில் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்த அந்த கன்வென்ஷனில் பங்கெடுக்க முடியாத ஒரு நோட்டீஸ் கிடைத்தது. அந்த நோட்டீஸின் படி அந்த ஜப வீட்டுக்கு போனேன். அப்பொழுது 48 பிரிகிலின் ரோடு என்ற இடத்துல அந்த கூரை போட்ட ஜப வீடு இருந்தது. அந்த ஜப வீட்டில் வைத்து 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி இரவு வாட்ச் நைட் சர்வீஸில் 12 மணிக்கு தொட்டியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னுடைய

0: வாலிப வயதில்தானே, அதே 1957 ஆண்டில், அதாவது என்னுடைய 21 வயதில் ஜூலை மாதம் என்னை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். இந்த நாட்களில் நான் சென்னையில் பிரசவாக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரசவாக்கத்தில் உள்ள தெருக்களில் எல்லாம் போய் டிராக்ட் கொடுப்பேன், வாலிபர்களை கண்டுவிட்டால் அங்கே நின்று சாட்சி கொடுப்பேன், வாலிபர்களை கண்டுவிட்டால் அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லிக் கொடுப்பேன். நான் படிப்பறியாதவனாயிருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பித்தேன். அவ்விதமாக என்னுடைய வாலிப நாட்கள் சென்னையில் கழிக்கும்படியாக நேரிட்டது. இவ்விதமாக இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு பாஸ்டர் சுந்தர் ஐயாவுடைய வீட்டிலே நான் தங்கியிருக்கிறதான நாட்கள், எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய சாட்சியை நான் சொல்ல வேண்டுமானால், மிகுந்த, அதாவது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்று அழைக்கும் போது எனக்கு அது இஷ்டமில்லை. ஏதோ நான் வேலை செய்து ஊழியம் செய்கிறேன், ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன்? இந்த வாலிப நாளில் பாடுபட்டு சாப்பிடக்கூடிய வயதில் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதா? இல்லை. இது நிமித்தமாக நான் பின்மாற்றக்காரனாக மாற வேண்டும் என்று மனப்பூர்வமாக பாரினேன். எல்லாரும் தெரியாமல் பாவம் செய்வார்கள், நான் தெரிந்து இனிமேல் கிறிஸ்தவம் வேண்டாம், பழையப்படி ஒருவேளை இந்துவாய் ஜீவிக்காவிட்டாலும் பேர் கிறிஸ்தவனாய் ஜீவித்துவிட்டு போகலாம் என்று இறங்கிவிட்டேன். ஆகையினாலே இன்னும் அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்க நேரிட்டது. யோசித்து பாருங்கள், ஹோட்டல் வேலை கிடைக்காமல் யாராவது அலைவார்களா? அவ்வளவு பெரிய சென்னை பட்டணத்தில் அந்த நாட்களில் வேலை இல்லாமல் ஒவ்வொரு கடை கடையாக ஏறுவேன், வேலை கிடைக்காது. இந்த சூழலில் என்னுடைய வீடு குடியிருப்பெல்லாம் மெரினா கடற்கரை. அப்படி ஒரு நாள் மெரினா கடற்கரையில் நிற்கும் பொழுது இந்த பாவியோடு ஆண்டவராய் இயேசு மீண்டும் பேசினார். என்ன பேசினார்? நான் பூட்டின வாசலை நீ திறப்பாயா, நான் திறந்த வாசலை நீ பூட்டக்கூடுமா என்ற ஒரு கேள்வி கேட்டார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, நீ பூட்டவும் வேண்டாம் திறக்கவும் வேண்டாம், என்னை வாழவிட்டால் போதும் என்று மிகுந்த பாரத்தோடு சொன்னேன். ஆனாலும் கஷ்டம் அதிகரித்தது, பட்டினி அதிகரித்தது, என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லை, அண்ணன்மாரிடத்தில் போவதற்கு எனக்கு விருப்பமில்லை. இந்த சூழ்நிலையில் ஏதாயிலும் வியாபாரம் செய்து பிழைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து பாஸ்டர் சுந்தரம் ஐயாவிடத்தில் போய், ஐயா, எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்தீர்கள் என்றால் நான் ஏதாயிலும் வியாபாரம் செய்து பிழைத்து கொள்வேன் என்று ஐயாவிடம் சொல்ல போனேன். நான் பின்மாற்றானது ஐயாவுக்கு நன்றாய் தெரியும். ஆனாலும் ஐயா, அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான், முழங்காலே நிற்கிற தெய்வ மனுஷன், அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தவான் சொன்னார்கள், நான் உமக்கு உதவி செய்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். எனக்கு அது கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு வயது 21 தான் ஆயிருந்தது, 21 அல்லது 22 இருக்கும். இந்த சூழ்நிலையில் நான் என்ன ஐயா உதவி செய்ய என்று கேட்டேன். ஐயா சொன்னார்கள், இல்லை தம்பி, நமக்கு கன்வென்ஷன் வருகிறது, ஒரு 7 நாள் கன்வென்ஷன், அதற்கு உண்மைத்தான் சமையல்காரனாக நியமித்திருக்கிறோம், அதை செய்வீரா என்று கேட்டார்கள். ஐயா செய்கிறேய்யா என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். சிகரெட் பிடிப்பேன், பின்மாற்றக்காரன், ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கினவன், சிகரெட் குடிக்கிறேன், ஆண்டவரை மறுதளித்தவனாய் நிற்கிற அந்த சூழ்நிலையில் எனக்கு அந்த வேலையை தந்தார்கள். 3வது நாள் புதன்கிழமை ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், சிகரெட்டை ஒடித்து துறப்போடு என்றார். இல்லை, நான் இனிமேல் ஒரு பெந்தேகோஸ்காரன் என்று இருக்க மாட்டேன், நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாயிருப்பேன், வரமாட்டேன் என்று சொன்னேன். அப்போது ஆண்டவர் தெளிவாய் பேசினார், நீ சிகரெட்டை ஒடித்து வெளியே போடாவிட்டால் நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போ என்று சொல்லி ஒரு மனுஷன் நேரடியாய் பேசுவது போல ஆண்டவர் பேசினார். உடனே எனக்கு பண தேவை இருந்ததினாலே ஒடித்து போட்டேன், மீதி நாட்களை இந்த வேலையை செய்ய தொடங்கினேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிக அருமையாக நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய விருப்பம் என்ன, அந்த ஆராதனை முடிய வேண்டும், பாஸ்டரத்தில் பணத்தை வாங்கி கொண்டு வியாபாரம் செய்ய போக வேண்டும், பழையப்படி பின்மாற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், அந்த 400 பேர் கூடியிருக்கிறார்கள் இந்த ஓலை கொட்டகையில், நல்ல ஒரு கன்வென்ஷன், காலை 9:30 மணிக்கு தொடங்கின ஆராதனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் சமையல் செய்து கொண்டு நிற்கிறேன், என்னோடு 4 வாலிபர்களும் கூட இருக்கிறார்கள், ஒரு அம்மாவும் உதவிக்கு நின்றார்கள். அப்படி நிற்கும்போது ஆவியானவர் வல்லமையாக ஆலயத்தில் இறங்கி பரிசுத்தாவினால் ஜனங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசுக்குட்பட்ட பிள்ளைகள், அதாவது பாஸ்டர் என்றி ஜோசப் அவருடைய மகன் இப்பொழுது இருக்கிறார், அலெக்ஸ் ஜோசப் அவருடைய அண்ணன், 2 பேரும் இன்னும் வேறு 2-3 பையன்களும் ஓடி வந்து, அண்ணன் எல்லாருடைய தலையிலும் தீ எரியுது, நீங்கள் வந்து பாருங்க என்று சொன்னது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னடா, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் தான் தீயை அக்கினிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் என்று சொல்லியிருக்கு, இப்படி ஒரு காட்சியா, நான் நம்ப மாட்டேன் என்ன, வாங்க அண்ணன் என்று என்னை கையை பிடித்து இழுத்து ஆலை அந்த ஜப வீட்டிலே கொண்டு விட்டார்கள். அங்கு பார்த்தால் எல்லார் தலையிலையும் ஒரு மெழுகுவர்த்தி எரிந்தால் எவ்வளவு அந்த வெளிச்சம் தெரியுமோ அதுபோல் ஒவ்வொருடைய உச்சிக்கு மேலே அந்த தீயை என் மாம்ச கண்ணால் பார்த்தேன், அதிர்ந்து போனேன், ஓடி போய் திரும்பவும் கிச்சனில் நின்று கொண்டேன். என் அன்பானவர்களே, ஆண்டவருடைய நேசத்தை பாருங்கள். நான் இன்றைக்கும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு காரியம், பாவியாகியிருந்த என்னை நேசித்து ரட்சித்தது மட்டுமல்ல, பின்மாற்றத்தில் போனவனையும் விடாதபடி என்னை அணைத்து எடுத்தீரே என்று சொல்லுகிறது. அன்று மட்டுமல்ல, இன்று வரைக்கும் சொல்லி ஆண்டவரை துதிக்கிறேன். இதுபோல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் உங்களுடைய கஷ்டங்களின் நிமித்தமோ அல்லது பாடுகளின் நிமித்தமோ வேதனைகளின் நிமித்தமோ பின்வாங்கியிருந்தால், நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர், அரவணைக்கிறவர் என்கிறதை என்னுடைய சாட்சியின் மூலமாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த விதமாக அவர்கள் போய்விட்டார்கள், ஆனால் கர்த்தர் என்னை விடவில்லை. அதை நடத்தி கொண்டிருந்த கொச்சு குஞ்சு என்று சொல்லுகிற ஒரு மலையாள பாஸ்டர் தான் அன்றைக்கு அந்த ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஐயா ஓடி வந்து மலையாளத்தில் தானே என்னோட பேசினாலும் எனக்கு மலையாளம் புரிகிறதுனாலே அவர்கள் சொன்னார்கள், தம்பி நீ 7 நாளும் இந்த சமையல் பண்ணி கஷ்டப்பட்டதுனால இதனுடைய பிரதிபலன் உனக்கு அவார்டு தர ஆண்டவர் கூப்பிடுகிறார், நீ வா என்று கூப்பிட்டார்கள். ஐயா, எனக்கு மேலே போட ஒரு சட்டை கூட கிடையாது, அப்படிப்பட்ட நான் வரல என்று மறுத்தேன். நீ எப்படி ஆயிலும் வராமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி கிச்சனில் வந்து அந்த ஐயா நின்று கொண்டார்கள். அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் 4 முழம் வேஷ்டியை கட்டி கொண்டு முண்டா பண்ணினை போட்டுக்கொண்டு மேலே ஒரு துண்டை போட்டு போட்டு அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே போய் உட்காரக்கூட எனக்கு விருப்பமில்லை, அவ்வளவு வெட்கப்பட்டவனாய் அந்த ஜப வீட்டில் ஒரு ஓரமாய் உட்கார்ந்து கதறி அழுதேன். நான் ஒரு பாவி ஆண்டவரேன், எல்லாரும் தெரியாமல் பாவம் செய்தேன் என்று சொல்வார்கள், நான் உம்மை மறுதலித்த பாவி என்று அழுது ஜபித்தேன். என் மீது அக்கினியை போட்டது போல ஒரு பக்கெட்டு அக்கினி என் மேல் விழுந்தது போல ஒரு நிலை ஏற்பட்டு இருந்த இடத்திலிருந்து ஒரு 10 அடி தூக்கி வீசப்பட்டேன். அது நான் மட்டுமல்ல, பாஸ்டர் என்றி ஜோசப் அவர்களும், அதுபோல அருமையான இம்மானுவேல் பிரனாண்டோ என்ற ஒரு தேவதாசன் இருந்தார்கள், அவர்களும் நாங்கள் 3 பேரும் அந்த நாளில் இந்த அனுபவத்தை பெற்றோம். அப்போது நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 3 பேரையும் கர்த்தர் வார நாளில் ஊழியத்தில் பிரகாசிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு போனார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், பின்மாற்றத்திலிருந்து இனிமேல் நான் கிறிஸ்தவன் இல்லை, இனி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் என்று இருந்த என்னை ஆண்டவர் அந்த நாளில் சந்தித்தார். என்னுடைய சாட்சி தொடர்கிறேன். மறுபடி வியாபாரம் பண்ணினேன். வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தது. சாதாரண வியாபாரம் அது, சென்னை பட்டணத்தில் மிக நன்றாய் நடக்கக்கூடிய வியாபாரம். கடியம் பூசணிக்காய் என்று சொல்வார்கள், பூசணிக்காயில் பச்சை பூசணிக்காயை வாங்கிட்டு வந்து அதை துண்டு துண்டாக நறுக்கி தோலை எடுத்து விட்டு குடலை எடுத்து விட்டு அதை சின்னதாக முள்ளுக்கு ஸ்பூனை வைத்து குத்தி குத்தி அதில் உள்ள தண்ணி எடுத்து விட்டு அதை சுண்ணாம்பு தண்ணி கொஞ்சம் சுண்ணாம்பை எடுத்து அந்த தண்ணியை கரைத்து அதில் போட்டு விட்டால் அது ப்ரெஸ் ஆகிவிடும். அதன் பிற்பாடு அதை சீனியில் வேக போட வேண்டும். சீனி பாவாக வரும்போது அதை எடுக்கும்போது கல்கண்டு மாதிரி இருக்கும். திங்கும் அதை மென்று திங்கும்போது அது ஒரு தேங்காய் மிட்டாய் தின்னாது போல இருக்கும். அதற்கு பூல் தோஸ்த் என்று சொல்லுவார்கள். அது அதிகமாய் வட இந்தியாக்காரர்கள் அந்த ஸ்வீட்டை சென்னை பட்டணத்தில் செய்வார்கள். நான் அவரிடத்தில் தான் அதை செய்ய பழகியிருந்தேன். ஆனால் எனக்கு அதுவும் நஷ்டத்தை கொண்டு வந்தது. பிறகு பண்ணாரப்பேட்டையில் ஒரு வெங்கல பாத்திர கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் இயேசுவை விடவில்லை. பழையபடி கர்த்தருக்குள் வளர ஆரம்பித்தேன். பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் தன்னுடைய தான் தங்கியிருந்த அறையின் பக்கத்தில் எனக்கு தட்டியினால் ஒரு சின்ன ரூம் அடைத்து தந்திருந்தார்கள். அதிலே தங்கியிருக்கும் போது நான் வெங்கல பாத்திர கடையில் வேலை செய்கிறேன். அப்பவும் கஷ்டம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 25 ரூபாய் அந்த காலத்திலே கடன்பட்டு விட்டேன். இந்த சூழ்நிலையிலும் ஆனாலும் அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரித்து ஜெபித்து ஜபந்தான் அதிகமாக. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி திடீரென்று ஒரு 12 மணி இருக்கும், ஒரு சத்தம், கனகராஜ் கனகராஜ் என்று என்னை கூப்பிடுகிற சத்தம் கேட்டது. அது யார் கூப்பிட்டிருப்பார்கள் என்று வெளியே வந்து, ஒருவேளை பாஸ்டர் கூப்பிட்டிருப்பார்களா அல்லது பாஸ்டர் அம்மா கூப்பிட்டிருப்பார்களா என்று 2 பேர் அறையையும் எட்டி பார்த்தேன். இருளாக இருந்தது, அங்கே லைட் வெளிச்சம் இல்லை. உடனடியாக மறுபடியும் அதே சத்தம் என்னை பார்த்து சொல்கிறது, பைபிளை எடு, லைட்டை போடு என்று சொன்னது. உடனே அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து லைட்டை போட்டேன். எரேமியா 1:7-8-9 வசனத்தை எடுத்து வாசி என்று சொன்ன அந்த வருஷம் 1968 இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவ்விதமாகத்தான் என்னை ஆண்டவர் அந்த வாலிப காலத்தில் இந்த மகிமையான ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த அழைப்பு அது சாதாரணமான அழைப்பு அல்ல. அந்த சத்தத்துக்கு பிற்பாடு அந்த வசனத்தை வாசித்து முடிக்கும் போது 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல ஒரு கை அந்த எரேமியாவை தொட்டது போல என்னுடைய வாயை தொட்டது. அந்த கை வானத்திலிருந்து இறங்கி வந்ததை என்னுடைய மாம்ச கண்களால் பார்த்தேன். அந்த நாளிலும் மறுபடியும் ஆவிக்குள்ளாகி ஆலயத்தில் போய் கர்த்தரை, அந்த ஜப வீட்டுக்குள் போய் கர்த்தரை மிகவும் துதித்து மகிமைப்படுத்தினேன். அப்பொழுது காலையில் வந்த பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள், என்ன நடந்தது, ராத்திரி வெகு நேரம் ஜபித்து கொண்டிருந்தீரே என்று கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய அழைப்பை பற்றி ஐயாவிடத்தில் சொன்னேன். அவர்கள் என்னை அன்போடு சொன்னார்கள், இனியம் நீர் இனி வேலைக்கு போக வேண்டாம், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்ய உம்மை ஒப்புக்கொடும் என்று. அப்போஸ்தல கிறிஸ்டின் அசம்பிளி ஸ்தாபகராகிய பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களோடு கூட என்னை தங்கள் ஜப வீட்டிலே என்னை ஏற்றுக்கொண்டு என்னை வைத்திருந்தார்கள். அவர்களை விட்டு திரும்ப நான் ஊருக்கு போனேன். என்னுடைய அண்ணன்மாரிடத்தில் போனேன். அப்படி நான் போகும்போது என்னை என்னுடைய அண்ணன் லாஸ் டேவிட் அவர்கள்தான் எனக்கு மூத்த அண்ணன். அண்ணன் பெந்தேகோஸ்துக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்த உன்னை வீட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி விரட்டினார்கள். போய் சிஎஸ்ஐ ஆலயத்தில் 3 நாள் பட்டினியும் பசியுமாயிருந்தேன். எந்த சொந்தக்காரிடத்திலும் போகவில்லை. என் ஆண்டவராய் இயேசு என்னை அழைத்தவர் அற்புதமாய் நடத்தினார். அதிலிருந்து ஒரு சில மாதங்கள், ஜனவரி மாதம் 1959 ஜனவரி மாதத்தில் நான் அங்கிருந்து புறப்பட்டு நேராக மதுரை வந்தேன். மதுரையில் அருமையான பாஸ்டர் எம் பெஞ்சமின் என்கிற கர்த்தருடைய தாசன், சர்ச் ஆஃப் காட் இன் இந்தியா என்கிற ஸ்தாபனத்தின் அப்போதைய தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவாக ஓவர்சியராக இருந்த அவர்கள் பைபிள் ஸ்கூல் நடத்தினார்கள் 1959. அப்போ எனக்கு படிப்பு இல்லாதவன், 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்திருக்கிறேன். ஆனால் பேபி வரைக்கும் சென்றவரை பாஸ்டர் நீ அந்த ஐயாவிடத்தில் போ, அங்கே போய் படி என்று சொன்னார்கள். அதற்கு முன்பு அசம்பிளி அப்காடில் போய் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் 10ஆம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் இந்த ஐயா என்னை, உனக்கு எழுத வாசிக்க தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியும் ஐயா என்றேன். உடனே அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக அன்பு பாஸ்டர் பெஞ்சமினை அவருடைய காலத்தில் 3 ஆண்டுகள் பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். 4ஆம் கிளாஸ் படித்திருந்தாலும் எங்களுடைய மிஷனரி அம்மா ஆங்கிலத்தில் பாடம் எடுப்பார்கள். அதை எங்களுடைய சகோதரன் ஒருவர் மொழிபெயர்ப்பார், பாஸ்டர் பிரதாப் சிங் அவர்கள். இவ்விதமாக என்னுடைய அந்த 21, 22 ஆகிய வயதில் நான் பைபிள் ஸ்கூல் படிக்க ஆரம்பித்தேன். 59, 60, 61 ஆகிய 3 ஆண்டுகள் பைபிள் ஸ்கூல் படித்து கொண்டிருக்கும்போது 2ஆம் ஆண்டு முடிக்கும்போது என்னுடைய திருமணம் நடந்தது. ஏனென்றால் எனக்கு ஆதரவளிக்க யாரும் இல்லை. நான் பைபிள் ஸ்கூல் முடித்து போன பிற்பாடு ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் எனக்கென்று ஒரு துணை வேண்டும் என்கிறதுக்காக பாஸ்டர்மாராக சேர்ந்து எனக்கு அந்த திருமணத்தை 1961ஆம் ஆண்டின் மத்திய பகுதியில் எனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். இவ்விதமாக திருமணம் முடிந்து என்னுடைய பைபிள் காலேஜ் படிப்பும் முடிகிற தேர்ட் இயர் படிக்கும்போது நாங்கள் கொடைக்கானல் ரோடு என்ற இடத்துல இருக்கும்போது கீஎல் ஆஸ்பன் என்ற தேவனுடைய மனுஷன் அந்த நாளில் மதுரை ரேஸ்கோர்ட்ஸ் மைதானத்தில் மீட்டிங் நடத்த வரும்பொழுது அதில் நான் ஒரு வாலண்டியராய் ஆண்டுடைய ஊழியத்தில் பங்கெடுத்தேன். அவ்விதமாய் பங்கெடுக்கும்போது நம்முடைய நாட்டில் அந்த காலத்திலும் இந்துக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. வல்லபால் படேல் அவர்களால் இந்த மிஷினரை இந்தியா தேசத்தை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்துக்கள் அதற்காக முயற்சிகள் எடுக்கும்போது அவர்கள் துண்டு பிரச்சுரம் கொடுத்தார்கள். இது பொய் சாட்சி சொல்ல வைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் காட்டின ஒரு அடையாளம் என்னுடைய ஊழியத்தில் என்னை இன்று வரைக்கும் தாங்கி கொண்டிருக்காது. அது என்ன அடையாளம் என்றால், அந்த நோட்டீஸை வாங்கின கலெக்டர், அவருடைய பெட்டிஷனை வாங்கின கலெக்டர் அப்படி பொய் சொல்ல வைக்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே அங்கே அற்புத சுகம் கிடைக்கிறதா என்றை பார்ப்பதற்கு கலெக்டர் வந்து ஒரு ஜீப்பில் உட்கார்ந்து போலீஸ்காரர்களோடு இருக்கும்போது எங்கள் பக்கத்தில் அந்த போலீஸ்காரன் இருக்கிற அந்த பக்கத்தில் ஒரு அம்மா, 2 கண்ணும் தெரியாத ஒரு அம்மாவுக்கு அற்புதமாக அன்றைக்கு அவர் வேறு எந்த வியாதிக்கும் ஜெபிக்கவில்லை, இன்று குருடர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து இயேசுவின் நாமத்தில் பார்வை கிடைப்பதாக என்று சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு கர்த்தர் நல்ல பார்வை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். உடனே கலெக்டர் அழைத்து அந்த அம்மாவை கேள்வி கேட்டார், உங்களுக்கு இது யார் சொல்லி தந்தார்களா, இல்லை என்ன நடந்தது என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னார்கள், ஐயா எனக்கு 40 வயது ஆகிறது, நான் பிறந்தது முதல் இருட்டுக்குள்ளே இருந்தது போல தான் இருந்தேன், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த ஐயா சொன்ன மாத்திரத்திலே என்னுடைய கண்கள் திறந்தது, ஐயா நான் ஒரு இந்து, ஆனாலும் என்னுடைய கண்களை இந்த ஆண்டவராய் இயேசு திறந்தார் என்று சொன்னார்கள். இதை உங்களுக்கு சாட்சியாய் நான் அறிவிக்கிறதுக்கு ஒரு காரணம், என்னுடைய ஊழியத்தில் என்னை அந்த சாட்சி கொஞ்சம் கூட உறுதிப்படுத்தி என்னுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நான் திருமணம் பண்ணினதான நான் மனைவியின் பெயர் ரத்தினம். அந்த மனைவி என்னோடு ஊழியத்தில் மிகவும் அனுகூலமாயிருந்த அருமையான மகள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, நாங்கள் பைபிள் ஸ்கூல் முடித்தோம். முடித்துவிட்டு எங்களுக்கு தங்குறதுக்கு இடமில்லை, எங்கே போவது என்று தெரியாமல் இருக்கிறதான வேளையில், அவளும் ஒரு ஊழியக்காரியாக இருந்து பாஸ்டர்மாராக பார்த்து வைக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தபடினால, நாங்கள் இருவரும் நெல்லை மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் கடையம் என்ற அந்த ஊரில் ஆண்டுடைய ஊழியத்தை தொடங்கினோம். அங்கே கீழக்கடையம் என்னிடத்தில் இந்துக்கள் நிறைந்த இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை முதல் முறையாக செய்ய ஆரம்பித்தோம். இந்த சாட்சி சொல்லும்போது என்னுடைய வாலிபத்தில் நடந்த இன்னொரு காரியத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னை ஊழியத்தில் உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் எனக்கு செய்த ரெண்டு சாட்சிகளை முன்கூட்டி சொல்கிறேன். ஒன்று, என்னுடைய மூத்த அண்ணாச்சி என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன அந்த அண்ணன் வியாதிப்பட்டு மரணத்தருவாயில் இருக்கும்போது, நாங்கள் பைபிள் காலேஜில் தான் படித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அண்ணனிடத்திலிருந்து தந்தி வந்ததை பார்த்துவிட்டு அண்ணனை பார்க்க ஓடோடி போய் பார்த்தேன். மரணத்தருவாயில் இருந்தார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கலாம் என்று நினைக்கும்போது ஆவியானவர், ஜெபிக்காத வெளியே போய் என்றார். வெளியே போய் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கேம்பஸை விட்டு வெளியே போய் என்றார். அந்த கேம்பஸை விட்டு வெளியே போகும்போது அண்ணன், என்னுடைய தகப்பனார் வேண்டாம், இந்த ஊரில் இருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த ஊரில் அண்ணன் ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கி அதில் ஒரு அரச மரத்தையும் ஒரு வேப்ப மரத்தையும் வைத்திருந்ததை காண்பிக்கிறதுக்கு ஒரு ஆலை கர்த்தன் என்னோடு அனுப்பி, அவர்கள் சொன்னார்கள், உன் அண்ணன் ஒரு பிரசங்கியார், இப்படி செய்திருக்கிறார் பார் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட இடத்தை பார்த்து நான் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னார், உன் அண்ணன் அந்த இடத்தை விற்றுவிடுவேன் என்று சொன்னால் போதும், நான் அவனுக்கு பூரண விடுதலை கொடுப்பேன், நீ ஜெபிக்கலாம் என்று சொன்னார்கள். எனக்கு மூத்த அண்ணனிடத்தில் சொல்லி, அவர் அதற்கு மூத்த அண்ணனிடத்தில் சொல்லி, அந்த செய்தி அண்ணன் காதில் போன உடனே அந்த மரணப்படுக்கையிலிருந்து கொண்டு அண்ணன் சொன்னார்கள், நான் கொடுத்து விடுகிறேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்தால் போதும் என்று சொன்னபோது, அதற்காக உடனடியாக ஆவியானவர் சொன்னார், உன் அண்ணனுக்கு போய் ஜெபி என்று சொன்னார். அண்ணனுக்கு போய் ஜெபித்தேன். அப்பொழுது அவருடைய வயிற்றிலே கை வைத்து ஜெபிக்கும்போது அவருடைய வயிற்றிலிருந்து ஒரு பாம்பு வெளிவந்தது போல இருந்தது. அதை பிடித்து எரிந்து போட்ட அந்த செகண்ட் அண்ணன் ஜீவனோடு எழும்பி விட்டார்கள். எழுந்த உடனே அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, கனகராஜ் நம்முடைய வீட்டிலே அவன்தான் ஊழியக்காரன், ஆண்டவர் அவனை வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்று அந்த அண்ணன் சொன்னார்கள். இவ்விதமாக என்னுடைய, அதாவது சொந்த குடும்பத்திலேயே முதலாவது அற்புதத்தை செய்தார். ரெண்டாவது, எனக்கு நேர் மூத்த அண்ணன் எனக்கு திருமணமாகி என்னுடைய மகன் பிறந்து விட்டான், ஆனால் அவர்களுக்கு 12 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அந்த அண்ணனும் கேட்டார்கள், தம்பி எனக்கு 12 ஆண்டுகளாகியும் பிள்ளை இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கும்படி எனக்காகவும் ஜெபி என்று சொல்லும்போது, கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கும் ஒரு மகளை ஈவாக கொடுத்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அழைக்கிறவர் மட்டுமல்ல, அழைப்பை உறுதிப்படுத்துகிறவர், அற்புதங்களை செய்கிறவர் என்கிறதை அந்த வாலிப காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். இவ்விதமாக கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் கடையத்தில் ஊழியம் செய்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு ஆலயத்தை கட்ட ஒரு இந்து மனுஷன் ஒரு 9 சென்ட் இடத்தை எழுதி தந்தார்கள். அந்த இடத்தை தேவ சபைக்கு என்று எழுதி கொடுத்து அந்த இடத்தில் இன்றைக்கு அந்த சபை இருக்கிறது. இவ்விதமாக என்னுடைய மனைவியும் அந்த நாட்களில் என் ஊழியத்தில் எனக்கு மிக அனுகூலமாயிருந்தாள். ஆனாலும் எங்களுடைய வாலிபன் நாளில்தானே எங்களுடைய ஸ்தாபனத்தில் ஒரு ஒழுங்கு இருந்தது, டிரான்ஸ்ஃபர். அது நிமித்தமாக என்னை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் சொந்த ஊராகி அந்த நாசிரியத்து பக்கத்தில் மூக்குப்பீறி என்னிடத்துக்கு போனேன். அங்கே இருக்கும்போது என்னுடைய மனைவி சுகவீனத்தினால் என்னுடைய முதல் மனைவி மரித்து போனார்கள். அவள் மரித்து போன பிற்பாடு அவள் மரிக்கிறதுக்கு முன்பு ஒரு மகனை கர்த்தர் எங்களுக்கு தந்தாள். அவனுக்கு ஒரு 7 வயதாக இருக்கும்போது என் மனைவி மரித்து போனாள். பிற்பாடு நான் ஆண்டுடைய ஊழியத்தை பையனை வைத்து கொண்டு செய்வது சிரமமாயிருந்ததினாலே மறுபடியும் 1969 டிசம்பர் 23 மறுபடியும் பாஸ்டர் சுந்தரதாஸ் அவர்கள் மூலம் இப்பொழுது இருக்கிற மனைவி இன்பமேரி என்கிற அந்த அருமையான மனைவியை கர்த்தர் எனக்கு துணையாக தந்தார். இந்த நாள் வரைக்கும் என் மனைவி எனக்கு துணையாகவும் ஊழியத்தில் ஒத்தாசையாகவும் இருந்து வருகிறாள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ அந்த மனைவிக்கு எவ்வளவோ கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஊழியக்காரியாக நான் எடுக்கவில்லையே என்ற நிலையில் ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்தாமல் இருந்தேன். அதை இந்த நாட்களில் உணர்கிறேன். இந்த நாளிலும் என் மனைவி இந்த வயது சென்ற காலத்திலும் அவள் ஜெபித்தால் அற்புத சுகம் கிடைக்கத்தக்கதாக இந்த நாளிலும் கர்த்தர் பயன்படுத்துகிறது நினைக்கும் போது நான் குறிப்பிட்ட காலங்களில் அந்த அருமையான மனைவியை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டேனே என்று நினைத்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே எங்களுக்கு இந்த மனைவி மூத்த மகனுக்கு பிறகு இந்த மனைவிக்கு 5 வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த நாட்களிலே நான் இந்துக்கள் மத்தியில் வள்ளியூர் என்னிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது என்னை பரிசுத்தாவிக்காக காத்திருப்பு கூட்டம் நடத்துவதற்கும் கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்துவதற்கும் என்னை அழைப்பார்கள். அப்படி பட்டதான நிலைமையில் நான் பாகோடு என்ற இடத்திற்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாகோடு என்ற இடத்துல சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு கன்வென்ஷனுக்காக அழைக்கப்பட்டேன். கன்வென்ஷன் பிரசங்கியாராக போகும்போது நான் ஜிப்பா வேஷ்டியோடு போனேன். அங்கே போன போது அங்குள்ள ஒரு சகோதரன், அவர் அப்போ பிஏ படித்து கொண்டிருந்தார், சாம்ராஜ் என்று. அந்த சகோதரன், நீங்கள் பெந்தேகோஸ்து பாஸ்டரா அப்படின்னு கேட்டார். நோட்டீஸில் போட்டிருக்கிறதல்லவா பெந்தேகோஸ் பாஸ்டர் தான் என்று சொன்னேன். ஞானஸ்நானம் பரிசுத்தாவி எல்லாம் பேசக்கூடாது, அல்லேலியா சொல்லக்கூடாது, இது சிஎஸ்ஐ சபை என்று சொன்னார். நான் எப்போதுமே சத்தியத்தை மறைக்கிறதில்லை, சத்தியத்தை சத்தியமாய் பேசுவேன். ஆகினால் அந்த பாகோடு சிஎஸ்ஐ சபையில் சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்றபோது அவர்கள் அந்த சபையார் எதிர்த்தார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை திட்டமாய் சொன்னேன். நானாக உங்களுடைய சபைக்கு வரவில்லை, நோட்டில் பேர் போட்டு என்னை அழைத்திருக்கிறீர்கள், என்னை பேச விடாமல் தடை பண்ணுவதாயிருந்தால் நான் ஸ்டேடு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்கள் பேரில் கேஸ் கொடுக்க வேண்டியது வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 3 நாளும் அனுமதி தந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை பகலில் பிரசங்கம் பண்ண வேண்டாம் என்று மறுபடியும் தடுத்தார்கள். எப்படியோ கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே அன்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும் போது 52 பேர் பரிசுத்தாவினால் அந்த சபைக்குள்ளே அபிஷேகம் பெற்றார். அதே பாகோட்டில் ஆர்சி சபையை சேர்ந்த 2 சகோதரிகள், மூத்தவர் ஜான்சன், 2வது உள்ளவர் தாமஸ், இவர்கள் 2 பேரில் தாமஸ் ரட்சிக்கப்பட்டார். மூத்தவருக்கு பிசாசுப்படி, அவருடைய அம்மாவுக்கு பிசாசுப்படி நான் அந்த நாட்களிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களில் கன்வென்ஷன் பிரசங்கம், இன்னும் காத்திருப்பு பிரசங்கம் போன்ற செய்திகள் கொடுக்க போவேன். ஆனாலும் அந்த சகோதரனுக்காக, அவர்களே தாயாருக்காக, நாங்கள் அப்போ வள்ளியூரில் இருந்தோம், வள்ளியூருக்கு கொண்டு வந்து அவர்களுக்காக ஜெபித்தோம். தாயாரையும் கர்த்தர் விடுவித்தார், அந்த சகோதரனையும் விடுவித்தார். அந்த சகோதரனும் அவருடைய தாயாரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து 5 சென்ட் இடத்தை ஊழியத்துக்காக கொடுத்தார்கள். அதையும் தேவசபைக்கு கொடுத்து அந்த இடத்திலையும் இன்றைக்கு தேவசபை என்று ஒன்று நடக்கிறது. இவ்விதமாக என்னை அந்த வாலிப காலத்திலிருந்து நடத்தி வந்ததான தேவன் வள்ளியூரில் இருக்கும்போது எனக்கு அந்த மூத்த மகனை தவற பிள்ளை இல்லை என்று இருக்கும்போது 5 வருஷத்துக்கு பிற்பாடு என் மனைவிக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு பெண் பிள்ளையை தந்தார். நான் ஆண்டவரே என்று கேட்டு அந்த ஜபத்துக்கு இறங்கின ஆண்டவர் தொடர்ந்து 5 பெண் பிள்ளைகளை தந்தார். இவ்விதமாக 5 பெண் பிள்ளைகளை பெற்ற நாங்கள் முதலாவது வள்ளியூரில் இருந்தோம். வள்ளியூரிலிருந்து பாம்பேக்கு நான் போகும்போது என்னுடைய 2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு பாம்பேக்கு போனேன். மூத்த மகனையும் 2 பெண் பிள்ளைகளையும் பியூலா ஷீபா என்று சொல்லுகிற 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு பாம்பேக்கு மிஷினரி, மகாராஷ்டிரா மிஷினரி ஊழியர் செய்யும்படியாக நாங்கள் பாம்பேக்கு போனோம். இவ்விதமாக நாங்கள் பாம்பேயில் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்தேன். அது மிஷினரி ஊழியம், சபை ஊழியம் அல்ல, மிஷினரி ஊழியம். அப்படி மிஷினரி ஊழியத்தை முதலாவது தாராவி என்னிடத்தில் 1976 75 போனேன். 76 முதல் அங்கே அந்த ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். 75 தற்செயலாக நான் பாம்பே போயிருக்கும்போது அடியானை கொண்டு கர்த்தர் அநேக வாலிபர்களை பரிசுத்தாவினால் நிறைத்தார். ஒரு சபை உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த சபை இன்றைக்கும் அந்த தாராவியில் ஒரு பெரிய சபையாக உருவெடுத்திருக்கிறது. அதனுடைய போதகர் விஜயராஜ் என்கிறவர் இன்று வரைக்கும் அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய நான் சொன்னேன் அல்லவா, 76 முதல் நாங்கள் தாராவியில் இருந்து ஊழியம் செய்தோம். அப்பொழுது எனக்கு 2 பெண் பிள்ளைகள் தான் இருந்தார்கள், மனைவியும் என்னோட ஊழியத்தில் இருந்தால். அப்படி நாங்கள் இருக்கும்போது என்னுடைய ஊழியம் இந்துக்கள் கர்த்தரை அறிய வேண்டும், அதாவது மதமாற்றம் அல்ல, இயேசுய மெய்யான தெய்வம் என்று அறியணும். நான் ஒரு இந்து, ஆகினாலே என்னுடைய தகப்பனார் பூசாரி, நானும் இந்துவாக 15 வயதில் மாறினவர். அப்போ அதெல்லாம் அறியாமையின் காலம். அதுபோல இப்படி எத்தனை மக்கள் இருப்பார்கள், அவர்கள் அறியணுமே என்று அந்த தாகத்தோடு தான் நான் இந்துக்கள் மத்தியில் தீவிரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். அப்படி நாங்கள் தாராவியில் தங்கியிருந்து ஊழியம் செய்யும் போது பல கஷ்டங்கள் உண்டு, வறுமைகள் உண்டு. ஆனாலும் அவைகள் ஒன்று பொருட்படுத்தாதபடி எங்களுடைய ஒரே நோக்கம் ஊழியம் என்கிறதை தவிர வேறொரு நோக்கம் அல்ல. அதில் என் மனைவியும் எனக்கு மிக ஒத்தாசையாய் இருந்தார்கள் என்று நான் சொல்வேன், ஆனால் அது மிகையாகாது. இவ்விதமாக நாங்கள் தாராவிலே ஊழியம் செய்யும் போது ஒரு குடும்பம், அவர்கள் இந்துக்கள், அவங்க அண்ணன் பேர் செம்பலிங்கம், அவருடைய தம்பி பேர் தர்மலிங்கம், அவருடைய பெயர் மூர்த்தி. இந்த மூர்த்தி என்கிறவருடைய குடும்பத்தில் பில்லிசூனிய போராட்டம். இந்த பில்லிசூனிய போராட்டம் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் அதை நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் நேரில் பார்க்க முடியான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்தார். அப்பொழுது நாங்கள் பாம்பேயில் பீலா பங்களா என்று சொல்லி பாம்பேயில் தாராவி பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் குடியிருந்தோம். அப்பொழுது என்னை 2 பேர் ஜெபிக்க அழைத்தார்கள். அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனேன். அது இந்துக்களுடைய வீடு, பில்லிசூன்யத்தினாலே நரகல் வந்து சாப்பாட்டில் விழும், அதுபோல இன்னும் சாதத்தில் விழும், இன்னும் தண்ணீரில் விடும், அரைக்கிற மசாலாவில் விடும். இப்படி பயங்கரமான போராட்டத்துக்குள் இருந்த அந்த குடும்பத்துக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டார்கள். நானும் இன்னொரு மிஷனரியுமாக இரண்டு பேர் அந்த வீட்டில் போய் ஜெபிக்க போனோம். முதல் நாள் ஜெபித்து வந்தோம், திரும்ப அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அந்த போராட்டம் மாறவில்லை. ஆகினால் மறுபடி அவருடைய கணவனார் வந்து கம்பல்சரியாக என்னை கூப்பிட்டதினால் அந்த வீட்டுக்கு போய் ஜெபித்தோம். 10 நாட்கள் உபவாசம் போட்டு ஜெபித்தோம். 10 நாட்கள் இந்த வீட்டில் இன்னொரு காரியம் நடந்தது. நீங்கள் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன என்றால், பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா, இவர்கள் இந்துக்கள், அந்த அம்மா கிறிஸ்தவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பைபிளை தலைக்குள்ள வச்சுட்டு படுத்துடுங்க, பிசாசு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க தலைக்குள்ள வச்சுட்டு இருந்த பைபிளில் முதல் நாள் ஒன்றும் இல்லை, ரெண்டாவது நாள் அந்த பைபிளில் ஆதியாமத்திலிருந்து யாத்திராமத்துக்கு இடையில் கொஞ்சம் தாழ மேல் பக்கம் அப்படியே கிழிச்சிட்டு போயிட்டு, ரெண்டாவது சாயங்காலம் அதே பைபிளை சாயங்காலம் வெளிப்படுத்துறதுக்கும் எபிரேயருக்கு இடையில் 10-40 தாழ முக்குவாக்கில் கிழிச்சிட்டு போயிட்டு. இதை பார்த்த ரெண்டு சிஎன்ஐ வாலிப தம்பிமார், ஜபராஜி மோசஸ் என்ற ரெண்டு பேர் வந்து, ஐயா ஐயா, ஒரு வீட்டில் இப்படி ஒரு சம்பவம், தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அன்போடு அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்கே போகும்போது எனக்கே ஆச்சரியமும் வேதனையுமாக மாறிவிட்டேன். பரிசுத்த வேதாகமத்தை கிழிப்பதற்கு பிசாசுக்கு அவ்வளவு அதிகாரமா என்று மிகுந்த பாரத்தோடும் வைராக்கியத்தோடும் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த அம்மாளுக்குள் இருந்த பிசாசு ஆட ஆரம்பித்து அது சொன்னது, நான் ஆறுமங்கலத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் இந்த குடும்பத்தை அழிக்க வந்த பிசாசு, அது பேரை சொல்லி சொல்லிச்சது. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், ஆகையினாலே அவர் உன்னை இந்த வீட்டில் இருக்க விடாமல் வரட்டுவார் என்று. அது சவால் விட்டுச்சு, இல்லை நான் இந்த குடும்பத்தை அழிக்காமல் போக மாட்டேன் என்று. 10 நாள் உபவாசம் எடுத்தோம். 10 நாள் உபவாசம் எடுக்கிறோம், எடுக்க எடுக்க கூடிக்கொண்டே இருந்தது. இதை சொல்லும்போது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மிலும் அநேகர் ஜெபிப்போம், ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் கூடும், கஷ்டங்கள் கூடும், வறுமைகள் கூடும், வியாதிகள் கூடும். இப்படி போல அந்த வீட்டில் கூடிச்சது. தைரியமாக அந்த குடும்பத்தார் எங்களுக்கு ஜபத்தில் ஒத்துழைத்தார்கள். நான் மட்டுமல்ல, என்னோடு சில ஊழியக்காரரும் வந்தார்கள், சில விசுவாசிகளும் சேர்ந்து ஜெபித்தோம். 9வது நாள் பக்கத்தில் இருந்த இந்துக்கள் எங்களை கேலி பண்ண தொடங்கினார்கள். இந்த அல்லேலியா கூட்டத்துக்காரனோலா இந்த பிசாசை விரட்ட போகிறான் என்று சொல்லி எங்களை கேலி பண்ணினார்கள். அப்பொழுது தான் எனக்கு வைராக்கியம் கூடினது. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் மரணத்துக்கு முன்பு சொன்ன ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது, என் அம்மா சொன்ன அந்த காரியம் ஞாபகத்து வந்தது. அந்த சன்னதிக்கு முன்னால் என்னை விடுவிக்க முடியாத ஒன்றை என் பிள்ளைகள் கும்பிடாது என்று சொன்னார். ஆனால் நான் உண்மை அப்படி மறுதளிக்க மாட்டேன். ஏற்கனவே நான் மறுதளித்து பின்வாங்கினவன், ஆனால் அந்த காரியம் செய்ய மாட்டேன். ஊழியத்தை விட்டுவிட்டு வேலை செய்து பிள்ளைகளை காப்பாற்றுவேன், ஊழியக்காரன் என்று சொல்ல மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு இரவு படுக்கைக்கு போகும்போது அந்த காலத்தில் பேசின அதே ஆண்டவர் பேசினார், நீ அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடு, நான் அவர்களை விடுவித்து விட்டேன், நாளைக்கு நீ 10வது நாளாக அந்த வீட்டுக்கு போகும்போது அவர்கள் சுகமாயிருப்பார்கள் என்று சொன்னது போல காலையில் ஜெபிக்க அந்த வீட்டுக்கு போகிறேன். அந்த சத்துரு போராட்டமோ பிசாசோ ஒன்றும் இல்லாமல் நல்ல சுகமாயிருந்தது. ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமா என்று கேட்டேன். ஐயா, ஆயத்தமாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த குடும்பத்தில் 4 பேருக்கு அதே பாம்பே பட்டணத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தப்பட்டார்கள். அவர்கள் மூர்த்தி என்கிறவருடைய குடும்பம் ஞானஸ்நானம் எடுத்தது. அவருடைய அண்ணன் செம்பலிங்கம் என்று சொல்லுகிறவரும் இந்த காட்சிகள் இந்த அற்புதங்களை பார்த்து அவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடிகாரனாக இருந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய தம்பி தர்மலிங்கம் என்று சொல்லுகிறவரும் இயேசுவை அறிந்து கொண்டு வந்தார்கள். இவ்விதமாக என்னுடைய பாம்பே ஊழியத்தில் கர்த்தர் ஆத்மாக்களை தந்தார். அங்கிருந்து நாங்கள் பாண்டுப்புலை போய் 3 வருஷம் ஊழியம் செய்து அங்கேயும் சில ஆத்மாக்களை தந்தார். அதன் பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், நீர் தமிழ்நாட்டுக்கு போ என்று. அதன்படி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தமிழ்நாட்டுக்கு என்னுடைய, அப்பொழுது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது 1980, இந்த வருஷத்துக்கு முன்பு 1976 முதல் 80 வரைக்கும் நாங்கள் பாம்பேயில் இருக்கும் பொழுது என்னுடைய 3வது மகள் பிறந்தால் அவளுடைய பெயர் கிரேஸ் என்று பெயர் விட்டு அந்த மகளை அழைத்தோம். நாங்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போ என்று சொன்னபடி தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் குளித்துறை என்ற இடத்துல எனக்கு இந்தியா தேவசபையின் அப்போதைய ஓவர்சியர் ஒரு சபை பொறுப்பை தந்தார்கள். அந்த சபையில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய 4வது மகள் ஹெலன் கனகஜாய் என்று சொல்கிற மகள் பிறந்தாள். இவ்விதமாக எங்களுக்கு ஆண்டவர் 4வது குழந்தையை தரும்போது நாங்கள் குளித்துறையில் இருந்தோம். பிறகு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நாங்கள் சென்னை பிரசவாகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோம். அங்கே போய் 2-3 வருஷத்துக்குள் திரும்பவும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தார்கள். அதை 1984 ஏற்றுக்கொண்டு நான் மறுபடி இதே பாளையங்கோட்டைக்கு வந்தேன். இந்த பாளையங்கோட்டையில் வரும்போது அவனுடைய கிருபையினாலே தேவசபை ஊழியத்தை இங்கேயும் ஆரம்பித்தேன். அப்பொழுது நாங்கள் முதல் முறையாக வந்து கொக்கரோளத்தில் இறங்கும் பொழுது என்னுடைய 5வது மகள் என் மனைவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறாள். வீடில்லாமல் தெருவில் வந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. காரணம், கொக்கரோளத்தில் ஒரு இந்து மனுஷன் வீடு தருவேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பெந்தேகோஸ்தைக்காரர்கள் என்று அறிந்து எங்களுக்கு வீடு தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். தெருவில் கிடந்தோம். அப்படி இருக்கும்போது அதே கொக்கரோளத்தில் ஒரு சகோதரன், அசம்பிளி ஆஃப் காடை சேர்ந்த ஒருவர் எங்களுடைய பரிதாபமான சூழ்நிலையை கண்டு அவருடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அவர் தான் இருந்த வீட்டை காலி பண்ணி எங்களுக்கு தந்து, இவ்விதமாய் நாங்கள் கர்த்தரால் தேற்றப்பட்டோம். இந்த கொக்கரோளத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடங்கினோம். அப்பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஒரு 4-5 வருஷம் இரத்தப்போக்கில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சகோதரி, நாங்கள் ஒரு 5 பேராக கூடுதான் ஜெபித்தோம். ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த மகளுக்குள் இருந்த அந்த வியாதியை மாற்றினதுனாலே கொக்கரகுளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை தொடங்கி அங்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எங்களுக்கு வீடு வசதி இல்லாததுனாலே கொக்கரகுளத்தை விட்டு அண்ணா நகர் சென்றோம். அண்ணா நகர்லேருந்து திரும்ப பாளையங்கோட்டை நடுத்தெருவுக்கு வந்தோம். அங்கிருந்து புதுப்பேட்டை தெருவுக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் 15 விசுவாசிகளை தந்து சபையை கட்டி தந்தார். 1989வது ஆண்டு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே எங்களுக்கு 1984 என்னுடைய 5வது மகள் அந்த சென்னையிலிருந்து வந்து 84-85க்கு இடையில் என் மகள் பிறந்தாள். அவள் கடைசி மகள். அவள் பெயர் ஐடா ஜபசில் என்று பெயரிட்டோம். இப்படி 5 பிள்ளைகளை வைத்து இந்த பாளையங்கோட்டையில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தோம். இவ்விதமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது மறுபடியும் டிரான்ஸ்ஃபர், மறுபடியும் நாகர்கோவில். அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு ஆண்டு அங்கு ஊழியம் செய்துவிட்டு மீண்டும் 97வது வருஷம் இந்த பாளையங்கோட்டைக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை திரும்ப செய்தேன். 10-30 விசுவாசிகளை கர்த்தர் மீண்டும் எனக்கு தந்தார். என் தேவன் அவ்வளவு அன்பாக எங்களை நடத்தின என் ஆண்டவராகிய கர்த்தரை மறந்துவிடவே முடியாது. ஏனென்றால் இந்த பாளையங்கோட்டையில் என்னை அறிந்த பாஸ்டர்மார் கேட்பார்கள், 5 பொம்பளை பிள்ளைகளை வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறீர், எப்படி படிக்க வைக்கப் போகிறீர் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். அப்போ நான் சொல்வேன், கர்த்தர் தந்தார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னது போல என்னுடைய ஆறு பிள்ளைகளையும் கர்த்தர் எனக்கு தந்து அந்த ஆறு பிள்ளைகளுக்கும் திருமணமாகி அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். மட்டுமல்ல, நாங்கள் இப்பொழுது இருக்கிறது ஜோதிபுரம் என்கிற இடத்துல, கிட்டத்தட்ட 26 வருஷமாக அங்கே இருக்கிறோம். அங்கே ஒரு ஆலயத்தையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அருமையான மனைவியும் அருமையான பிள்ளைகள் அனைவருமே, கிட்டத்தட்ட என்னோடு 4 பிள்ளைகள் அதே ஜோதிபுரத்தில் என் பக்கத்தில் தானே வாசம் பண்ணி என்னோடு கூட ஆராதிக்கிறார்கள். இவ்விதமாய் கர்த்தருக்குள் நாங்கள் வளரவும் இந்த ஊழியத்தை என்னை கர்த்தர் இந்த 90வது வயது வரைக்கும் என்னை ஆசீர்வாதமாய் நடத்தின கர்த்தராய் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் நான் அன்போடு சொல்லிக்கொள்கிற ஒரு காரியம், இந்த 90வது வயதிலும் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை வேற ஒன்றும் அல்ல, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், என்னுடைய மரணம் தாமதிக்குமானால், நான் ஒன்று செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் போய் ஊழிய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். மாலை நேர வேதாகம கல்லூரியை நடத்த வேண்டும் என்று அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் மிகுந்த கண்ணீரோடும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம், இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த என்னை ரட்சித்த ஆண்டவர், தெய்வம் இன்னார் என்று அறியாமல் இருந்த என்னை அவருக்கு நேராய் திருப்பின ஆண்டவர், அதுபோல என்னுடைய தகப்பனார் தான் கும்பிட்ட தெய்வம் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று எங்களை கிறிஸ்தவர்களாய் போகும்படி சொன்ன அதே ஆண்டவர் உங்களுக்கும் சொல்கிற ஒரு ஆலோசனை, நாம் உலக பிரகாரமாய் ஆராதிக்கிற தெய்வங்கள் ஒன்றும் நம்மை விடுவிக்கவும் மாட்டாது, நம்மை ரட்சிக்கவும் முடியாது. ஆனால் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்று சொன்ன அந்த ஒரே தெய்வம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று நான் அறிந்து இன்று வரைக்கும் அவருக்கு ஊழியக்காரனாக இருக்க உதவி செய்த ஆண்டவர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களிலும் இந்த அடிமையை கர்த்தர் பயன்படுத்தி இன்று வரைக்கும் ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கள் நடத்த உதவி செய்த ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மகிமையான ரட்சிப்புக்களை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய அன்பான சாட்சியை கூறுவதோடு மட்டுமல்ல, நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை அறியாதவர்களாய் தெரியாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கு. ஆமென்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
3: நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். சங்கீதம் 51:7 வசனம். 1818 ஆண்டு டாக்டர் இக்னஸ் பிலிப் என்பவர் பெண்கள் மரித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே பிறந்தவர். அந்த காலகட்டத்தில் பிரசவத்தில் 6 பெண்களில் ஒருவர் என்ற விகிதத்தில் பெண்கள் இறந்து கொண்டிருந்தனர். அந்த நாட்களில் ஒரு மருத்துவரின் தினசரி பணி என்பது பிரேத பரிசோதனை அறையிலிருந்துதான் ஆரம்பமானது. அங்கிருந்து அந்த மருத்துவர்கள் தங்கள் கைகளை கழுவாமலேயே நேராக பிரசவத்தை எதிர்நோக்கியிருந்த பெண்களை பரிசோதித்தனர். டாக்டர் இக்னஸ் பிலிப் தான் சரித்திரத்திலேயே முதல் முறையாக தொற்றையும் இறப்பையும் சம்பந்தப்படுத்தி ஆராய்ந்தவர். அவர் பிரசவத்தை எதிர்நோக்கியிருந்த பெண்களை சோதிக்க வருமுன் தன் கைகளை குளோரின் சொல்யூஷன் வைத்து கழுவிவிட்டுத்தான் வருவார். 11 வருடம் கழித்து அவர் வேலை பார்த்த மருத்துவமனையில் 8537 குழந்தைகள் பிறந்ததில் 184 தாய்மார் மட்டுமே இறந்தனர். அதாவது பிரசவத்திற்கு வந்த 50 பெண்களில் ஒரு பெண் மட்டுமே மரித்தாள். அவர் தன்னோடு வேலை செய்த சக மருத்துவர்களிடம், நோயாளிகளை பரிசோதிப்பதற்கு முன்பு நீங்கள் உங்கள் கைகளை கிருமிகளற சுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். பேறு காலத்திற்கு பின்பு ஒரு பெண்ணிற்கு வரும் காய்ச்சல் சிதைந்த பொருள் புண்களின் மீது நேரடியாக படும்போது ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்தார். நான் எவ்வாறு இந்த தொற்று மரணத்தை குறைப்பது என்று நிரூபித்து காட்டியிருக்கிறேன். ஆனால் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் தாய்மார்கள் இறந்து கொண்டேதான் இருப்பார்கள். நான் உங்களை மிகவும் கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லவில்லை. நான் உங்கள் கைகளை கழுவத்தானே சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் கைகளை கழுவுங்கள் என்றார். ஆனால் யாருமே அந்த மருத்துவரின் வார்த்தையை கேட்கவே இல்லை. மருத்துவர்களும் செவிலியர்களும் தங்கள் கைகளை கழுவாமலேயே பிரசவம் பார்த்தபடியால் எத்தனையோ தாய்மார்கள் இறந்து கொண்டே இருந்தனர். டாக்டர் இக்னஸ் பிலிப் இறந்து போனார். அவர் கை கழுவ பயன்படுத்திய வாஷ் பேசின் எண்ணமற்று போயிற்று. மரண ஓலங்கள் அதிகரித்தன. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாம் நம்மை பாவமர கழுவாவிட்டால் நம் மூலமாக அநேகர் மரிக்க நேரிடும். தாவீதின் பாவக்கரை படிந்த கைகள் உண்மையுள்ள படைவீரனாகிய உரியாவை கொன்றது. அந்த பாவத்தினாலே பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தையும் இறந்து போனது. தேவன் அந்த பாவத்தை உணர்த்தின போது தாவீது மனம் கதறி அழுதார். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என கதறி அழுது ஜெபித்தார். தேவன் அவருடைய பாவத்தை கழுவி இரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் காண உதவி செய்தார். பாவத்தினால் ஏற்படும் அழிவை தடுத்து நிறுத்தினார். ஆம், தேவன் நம்மை தமது இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும் போது நாம் பிறருக்கு இடரலற்றவர்களாக மாறுவோம். தேவனே, எங்களில் சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று நாமும் கேட்போமா?